நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், ரெயின்போ பண்பலை 102.1 இன்றைய நமது ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, வைசாக மாதம் 27 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, வைகாசி மாதம் 3 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 17 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இனி கேட்கலாம் கானடா ராகத்தில் அமைந்த மங்கள இசை.

0: இதுவரை கானடா ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டோம். இனி
1: குறளமுதம் மெய்யுணர்தல் 36 அதிகாரம் 10 குறட்பா.

0: காமம், வெகுளி, மயக்கம் என்னும் இவை மூன்றின் பெயர்களை கூட உள்ளத்திலிருந்து அறவே நீக்கிவிட்டால் பிறவி துன்பமும் கெடும்.
1: காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றும் நாமம் கெட கெடும் நோய்.
2: குறளமுதம் கேட்டீர்கள்.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகளாய் திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி செயலும் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்த ராகம், 6:35 வணிக வேளாண்மை, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள், 6:55 நாள் மலர். காலை 7:00 மலரும் காலை மலர், இதில் அறிவியல் தகவல்களை தாங்கி வாமா மின்னலு, சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஹர்ஷினி ஜெயக்குமார் அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். காலை 8:00 மனம் விரும்பும் பாடல்களோடு இதய ராகம். 8:30 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதய ராகம். காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இன்று காலை 9:00 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு குழந்தைகளின் குதூகல பங்கேற்பில். 10:00 போடு ஆட்டம் போடு. காலை 10:30 திருச்சி சாரதாசின் களத்தில் இருந்த இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் வெள்ளத்தனைய மலர் நீட்டம். பாடலாசிரியர் கவிஞர் யுகபாரதி அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து சில

பதினோரு மணிக்கு அசத்தல் சந்திப்பு, மன்னார்குடி இடையார் நத்தம், ஃபண்டாஸ்டிக் வாட்டர் மற்றும் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருந்து நேரலை. பகல் 12:10 சூரியகாந்தியில் மருமகள் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் கே கற்பகம் அவர்கள். தொடர்ந்து கூளையார் நாக சோழமுகன் அவர்கள் எழுதிய தோல்வியின் சுமை நாடகம் கேட்கலாம். பனிரெண்டு 50 பாப்கார்னர், ஒரு மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் ஆடு வளர்ப்பு. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை கடியாப்பட்டி பி உமாபாரதி அவர்கள். 2:30 செய்தி மலர். 3 இசைத்தூரல். மாலை 4 வசந்தன் கோவின் வண்ண கோலங்களில் குறுக்கெழுத்து போட்டி. 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வண்ண கோலங்கள். 5 பொன் மாலை, 6 ஆரவாரம், 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் திருச்சி சித்த மருத்துவர் கே மகாலிங்கம் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். 7:00 முதல் அலைவரிசையில் காலை 10:45 சிறுகதை நேரம். இதில் கு அழகிரிசாமி அவர்களின் இருவர் கண்ட ஒரே கனவு சிறுகதையின் முதல் பகுதி கேட்கலாம். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மல்லிகை மற்றும் ரோஜா சாகுபடி. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி போசம்பட்டி வி ராமதுரை அவர்கள். 8:05 இரவு இசை இனிமை. 9:15 இனிய ராகம். 10:00 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி உழவும் வானொலியும். முன்னோடி விவசாயி வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. காலை 9:00 இசைப்பெட்டகம். இதில் ஆர் பிச்சுமணி அவர்கள் வயலினிசை, ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் கடம். 11:00 போஸ்ட்பாக்ஸ் நம்பர் 111. 3:00 விடுமுறை விருப்பம் நேயர்களின் கலந்துரையாடல் நிகழ்ச்சி. மாலை 4:00 கூடி வாழ்வோம் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் பூங்குயில் ஸ்ரீனி, அமைப்பு எஸ் விஜயகுமார் அவர்கள். 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்தி மடல். 10:00 ரவிவாசரி அகில பாரதிய சங்கீத் சபாவில் விவேக் சோனார் அவர்களின் புல்லாங்குழல் இசை.

0: நாள்தோறும் நல்ல நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்தே இருங்கள். நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நெதர்லாந்திலிருந்து 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால செப்பேடுகள் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட இருப்பது அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி நெதர்லாந்தில் தனது அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று ஸ்வீடன் புறப்பட்டுச் செல்கிறார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரெட்டா டொமினிக்கா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வின்ஸ் ஹெண்டர்சனை நேற்று சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பெங்களூருவில் நேற்று அரசியல் கட்சிகள், சட்ட வல்லுநர்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தியது. தலைநகர் தில்லியில்

0: விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%லிருந்து 7% குறைக்க தில்லி அரசு முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிகப்பெரிய கடனில் உள்ளது என்றும் அவற்றை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்றும் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியையும் தில்லி அணி ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் லியோ ராலி டேனியல் மார்டின் இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: காவிரியின் வானம் பாடி இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. ஒலிக்கிறது பாரதி பண்.

0: நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
1: இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் வீட்டையும் கவனித்து கொண்டு வெளியே வேலைக்கு செல்லும் இரட்டை பொறுப்புகளை சுமக்கிறார்கள். வேலைப்பழு, மன அழுத்தம், நேர மேலாண்மை போன்ற சவால்களை அவர்கள் தினமும் எதிர்கொள்கிறார்கள். சமூகம் ஒரு புறம் நல்ல மனைவியாக இரு என்று சொல்கிறது, இன்னொரு புறம் சாதனை படை என்று எதிர்பார்க்கிறது. இந்த இரண்டு எதிர்பார்ப்புகளுக்கும் இடையே நிலைகுலையாமல் நிற்கும் பெண்களின் மனோதைரியம் பாராட்டற்குரியது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஒரு நாட்டின் அரசியாக இருந்து கொண்டு இக்கட்டான சூழல்களை மங்கையர்க்கரசியார் எப்படி கையாண்டார் என்பதை பார்த்தால் அது இன்றைய கால பெண்களுக்கும் ஒரு சிறந்த மேலாண்மை பாடமாக அமையும். முதல் பாடம், பணி இடைச்சூழலை சீரமைத்தல். மங்கையர்க்கரசியார் பாண்டிய நாட்டிற்கு ராணியாக வந்தபோது அங்கு நிர்வாக ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் பல எதிர்ப்புகள் இருந்தன. இன்றைய அலுவலக சூழலில் பெண்கள் சந்திக்கும் அதே சவாலை அன்று அவர் சந்தித்தார். அவர் எடுத்த முடிவு நிதானம் மட்டுமே. சூழல் சாதகமாக இல்லாத போது அவர் ஆவேசப்படவில்லை. தனது பண்பும் திறமையும் மூலம் மெல்ல அனைவரின் நம்பிக்கையை வென்றார். சண்டை மனிதரை மாற்றாது, பொறுமையுடன் கூடிய பண்பே மனதை மாற்றி மலர்ச்சியை சமுதாயத்திற்கு தரும் என்பதை அவர் தனது

0: வாழ்வால் உணர்த்தினார். இரண்டாவது, இல்லறம் மற்றும் பணியிடை சமநிலை. இன்றைய சமூகத்தில் வேலைக்கு செல்லும் பெண்ணை வீட்டை கவனிக்கவில்லை என்று குற்றம் சொல்வோரும் உண்டு. ஆனால் மங்கையர்க்கரசியார் ஒரே நேரத்தில் சிறந்த மனைவியாகவும் பொறுப்பான அரசியாகவும் திகழ்ந்தார். கணவரின் உடல்நலத்தை பேணுவதிலும் அவருக்கு தேவையான உதவிகளை செய்வதிலும் சற்றும் குறை வைக்கவில்லை. அதே சமயம் நாட்டின் நலனுக்காக தான் எடுத்த முடிவுகளில் உறுதியாக இருந்தார். குடும்பமும் தொழிலும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என்பதை நிரூபித்தார். இன்று வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலக பணிகளுக்காக குடும்பத்தையோ அல்லது குடும்பத்திற்காக தன் வளர்ச்சியையோ விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. மங்கையர்க்கரசியார் போல மென் அதிகாரத்தை பயன்படுத்தினால் இரண்டையுமே வெற்றிகரமாக கையாள முடியும். மூன்றாவது, உணர்வு நுண்ணறிவு. தன் கணவர் நோயுற்றிருந்தபோது மங்கையர்க்கரசியார் அன்போடு அவருக்கு செய்த சிகிச்சையையும் அரவணைப்பும் மன்னரின் மனதையே மாற்றியது. இன்றைய கார்ப்பரேட் உலகில் இதை உணர்வு நுண்ணறிவு என்கின்றோம். பிறரின் வலியை உணர்ந்து அக்கறையுடன் செயல்படும் திறன் பெண்களின் இயல்பான வலிமை. கடினமான வார்த்தைகளை விட அன்பான ஒரு செயல் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அதிகாரத்தை விட அன்பும் அக்கறையுமே மனிதர்களை இணைக்கும் சிறந்த கருவிகள் என்பதை மங்கையர்க்கரசியார் தனது வாழ்வால் உணர்த்தினார். நான்காம் பாடம், சமூக மாற்றத்திற்கான பங்களிப்பு. வேலைக்கு செல்லும் பெண் வெறும் குடும்பத்திற்காக சம்பாதிப்பவள் மட்டுமல்ல, சமூக மாற்றத்திற்கான சக்தியும் ஆவாள். இன்று பெண்கள் ஒவ்வொரு துறையிலும் முன்னேறி பலருக்கு முன்மாதிரியாக நிற்கிறார்கள். ஒரு பெண்ணின் சாதனை இன்னும் பல பெண்களுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் தருகிறது. மங்கையர்க்கரசியார் போல நேர்மையும் அர்ப்பணிப்பும் கொண்ட பெண்கள் சமூகத்தையே நல்ல வழியில் மாற்றும் ஆற்றல் உடையவர்கள். மங்கையர்க்கரசியார் காட்டிய அறவாழ்வு காலங்கள் கடந்தும் பொருந்தக்கூடியது. நெருக்கடியில் பொறுமை, உறவுகளில் மரியாதை, பணியில் உறுதி, மனிதர்களிடம் அன்பு, இந்த நான்கு பண்புகளும் இருந்தால் பெண்கள் எந்த சவாலையும் தாண்டி சாதிக்க முடியும். ஒரு பெண் வலிமையாக நிற்கும் போது அவள் மட்டுமல்ல குடும்பமும் சமூகமும் உயர்கின்றன. அந்த அரசியின் உயர்ந்த பண்புகளை நம் வாழ்வில் ஏந்தி பெண்மைக்கு துணை நிற்போம்.
1: நினைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஒவ்வொரு வீடுகளும் ஒரு புதிய தொடக்கம். கடந்த கால தவறுகளை பாடமாக எடுத்துக்கொண்டு நிகழ்காலத்தை நம்பிக்கையோடு அணுகினால் எந்த வேளையிலும் வெற்றி பெற முடியும். காலை வேளையின் இனிய தொடக்கமாய் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம். கேட்கலாம் எல்லாரும் ஈஸ்வரி பாடியுள்ள பாடலை.

திருச்சி மாவட்டம் லால்குடி கள்ளக்குடி கிராமம் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவிலில் காலை 9 மணிக்கு பால்குடம் அக்னிச்சட்டி, மாலை 5 மணிக்கு பொங்கல் மாவிளக்கு பூஜை, இரவு 8 மணிக்கு குதிரை வாகனத்தில் அம்மன் திருவீதி உலா. கரூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் இரவு 7 மணிக்கு ரிஷப வாகனம். தஞ்சை நரசிங்கன்பேட்டை அருள்மிகு மகாமாரியம்மன் திருவிழாவில் இன்று கழுமரம் ஏறுதல், இரவு அம்மன் வீதி உலா. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் நாங்கூர் அருள்மிகு மதங்கீஸ்வரர் திருக்கோவிலில் இன்று 12 ரிஷபாருட திருக்காட்சி, மாலை 7 மணிக்கு திருக்கல்யாண வைபவம், இரவு 10 மணிக்கு சுவாமி திருவீதி உலா. இனிமையான காலை வேளையில் இதம் தரும் பக்தி பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம். இனி கேட்கலாம் கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடலை.

0: மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 6:15. நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 3 ஞாயிற்றுக்கிழமை. இப்போது கேட்கலாம் வணிக வேளாண்மை, சிறு தொழில் துவங்குவோருக்கான சில ஆலோசனைகளை வழங்குகிறார் டிஎன் அபெக்ஸின் நிர்வாகிகளில் ஒருவரான ஏ கீர்த்திவாசன் அவர்கள்.
2: எக்ஸ்போர்ட் பிசினஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் இல்ல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அவங்க தான் பண்ண முடியும் அப்படின்ற மைண்ட் செட் எல்லாத்துக்குள்ளயுமே இருக்கு. ஆனா அது அப்படி கிடையாது. ஒரு சிறு தொழில் பண்ணாலும் உங்களால எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஒரு முழு கண்டெய்னர் தான் அனுப்பணும், ஒரு 40 ஃபீட் கண்டெய்னர் தான் அனுப்பணும், ஒரு 10 டன் ஆர்டர் வேணும் இல்ல ஒரு 100 டன் ஆர்டர் வேணும் அப்படின்றது கிடையாது. உங்களுடைய பொருள் எவ்வளவு தரமா இருக்கு, உங்களுடைய பொருள் எவ்வளவு நன்மையை வகுக்குது, உங்க பொருள் எவ்வளவு டிமாண்ட்ல இருக்கு அப்படின்றத ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அந்த விஷயங்களை நம்ம பூர்த்தி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா உலக சந்தையில நிறைய மதிப்பு இருக்கு, நிறைய முக்கியத்துவமும் இருக்கு. முக்கியமா இந்தியால இருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. உணவுப் பொருட்கள் ஆகட்டும், அக்ரி சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஆகட்டும், வேளாண்மை பொருட்கள் ஆகட்டும், எல்லாத்துக்குமே நிறைய முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இப்ப உணவுப் பொருட்கள் எடுத்தீங்க அப்படின்னா கிளீன் லேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா உணவு பொருட்கள் ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு. அந்த

0: உணர்வு காரணமாக கிளீன் லேபிள் அப்படின்றது என்னன்னா, எந்த ஒரு அடிட்டிவ்ஸும் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாம நார்மலா நீங்க வீட்டுல எப்படி ஒரு உணவுப் பொருள் செய்யறீங்களோ அந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள் தான் கிளீன் லேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி பொருட்கள், அப்புறம் ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ். சோ எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும், பழைய ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸோட மார்க்கெட் இப்போ நல்லாவே பூம் ஆகிட்டு இருக்கு. சோ எல்லாருமே திரும்ப ரிவர்ஸ்ல போய்கிட்டு இருக்கோம். எப்படி ஒரு ஃபியூச்சர் ப்ராடக்ட்ஸ் நோக்கி போவாம பழைய காலத்துல நம்ம முன்னோர்கள் நமக்காக என்ன விட்டுட்டு போனாங்க அப்படின்றத தேடி அந்த ப்ராடக்ட் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி பொருட்களுக்கு எக்ஸ்போர்ட் சந்தையில நிறைய டிமாண்ட் இருக்கு. சோ இது எல்லாத்தையும் போர்ட்ல இருக்கக்கூடிய பையர்ஸோட மார்க்கெட் லிங்கேஜ் நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம். அது மட்டும் இல்லாம ஒரு சிறு தொழில் நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஆரம்பத்துல இருந்து ஒரு ப்ராடக்டை மார்க்கெட்ல லான்ச் பண்ணி அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதை எப்படி பொசிஷன் பண்ணலாம், அதை எப்படி பிரைசிங் பண்ணலாம் அப்படின்ற டாப் டு பாட்டம் எல்லாமே உங்களுக்கு ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் கொடுத்து சிறு தொழிலை எப்படி வந்து ஒரு எக்ஸ்போர்ட் தொழிலா மாத்தணும் அப்படின்றதான் கவர்மெண்டோட முக்கியமான நோக்கம். சோ அந்த நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த DNAPEX. சோ உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்களா இருந்தாலும் சரி, ஒரு புது ப்ராடக்ட் டெவலப் பண்றதா இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாம அதை எப்படி மார்க்கெட்ல சந்தைப்படுத்தலாம், அதை எப்படி பேக்கேஜிங்ல கொடுக்கலாம், அந்த ப்ராடக்ட் உடைய லேபிளிங் கம்ப்ளைன்ஸ், முக்கியமா எக்ஸ்போர்ட்னு போகும்போது என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ரெகுலேட்டரி ப்ராப்ளம்ஸ், அந்த கண்ட்ரியுடைய ரெகுலேஷன் சொல்லுவாங்க, அந்த கண்ட்ரியுடைய சட்டங்கள், அந்த கண்ட்ரியுடைய விதிமுறைகள், இது எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும்ன்றது ரொம்ப பெரிய டாஸ்கா இருக்கும். ஏன்னா நம்ம இங்க இந்தியாவில இருப்போம், யூஎஸ்ஏலயோ இல்ல யூகேலயோ அந்த பண்ணக்கூடிய பொருட்கள் அங்க எப்படி ஒரு விதிமுறைகள் தேவைப்படுது அப்படின்றது நமக்கு தெரியாம இருக்கலாம். அதை பத்தி தெளிவா விரிவுரைகள் எல்லாத்தையுமே நம்ம இங்க உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு உங்க மனசுல இருந்துச்சுன்னா கண்ணு மூடிட்டு யூ கேன் அப்ரோச் DNAPEX டீம். டாப் டு பாட்டம் வில் சப்போர்ட். DNAPEX உடைய ரீஜனல் ஹப் அண்ட் எக்ஸ்போர்ட் எனேபிள்மெண்ட் சென்டர் வந்து திருச்சி அன்பில் தர்மலிங்கம் அக்ரிகல்ச்சரல் காலேஜ் இருக்கு இல்லைங்களா. சோ அதுக்குள்ள டேப்லெட் அப்படின்ற ஒரு இன்குபேஷன் சென்டருக்குள்ள இருக்கு. சோ என்னுடைய பேர் கீர்த்திவாசன், என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து 9791 73 3081. நன்றி.
1: நிகழ்ச்சியில் இனி திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் நாளை திங்கட்கிழமை ஆடு வளர்ப்புக்கான பயிற்சி நடைபெறவுள்ளது. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் பயிற்சியில் கலந்து கொள்ளலாம். பயிற்சி கட்டணம் ₹590. தொடர்புக்கு 0431 என்ற முன் இணைப்போடு 23 31 715 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு மையத்தின் தலைவர் தெரிவிக்கின்றார். காவிரி டெல்டா மாவட்டங்களான திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் மாவட்டங்கள் தமிழகத்தின் நெற்களஞ்சியங்களாக திகழ்ந்து வருகின்றன. இதில் திருவாரூர் மாவட்டம் உணவு உற்பத்தியில் முதன்மை இடம் பிடித்து வருகிறது. இதற்கு காரணம் விவசாயிகள் முழுமையாக நெல் சாகுபடியை மட்டும் செய்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை பருவத்திற்கு 36, 37, 42, 43, 45, 53, 55, 57, கோ 51, ASD 16, ASD 21, TPS 5 போன்ற ரகங்கள் அதிக அளவில் பயிரிட ஏற்ற ரகங்களாகும். குறுவை பருவத்திற்கு ஏற்ற நெல் ரகங்களை அறிந்த விவசாயிகள் தங்கள் வயல் சூழ்நிலைகளுக்கேற்ப ரகங்களை தேர்வு செய்து விதைப்பு அல்லது நடவு தரங்களை விதை பரிசோதனை மூலம் அறிந்து விதைப்பது மிகவும் அவசியம். தரமான அதிக முளைப்பு திறனுடைய விதைகளை விதை பரிசோதனை செய்து விதைப்பு மேற்கொண்டால் வயலில் தகுந்த பயிர் எண்ணிக்கையை பராமரித்து உயர் விளைச்சல் பெறலாம். அதிகபட்ச இன தூய்மையும் புற தூய்மையும் குறைந்தபட்ச ஈரப்பதமும் பூச்சிநோய் தாக்கமும் இல்லாமல் நல்ல முளைப்பு திறனுடன் கூடிய வீரியமான வளர்ச்சியை தரவல்ல விதைகளே தரமான விதைகளாகும். நெற்பயிரின் விதைகளை பொறுத்தமட்டில் பயன்படுத்தப்படும் விதைகளுக்கு 80% முளைப்பு திறனும் 98% புற தூய்மையும் கட்டாயம் இருக்க வேண்டும். மேலும் பிற ரக விதைகளை பொறுத்தவரை ஆதார விதைகளுக்கு 0.05% சான்று விதைகளுக்கு 0.2% இருக்க வேண்டும். விதையின் ஈரப்பதத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக 13% இருக்க வேண்டும். எனவே குறுவைப்பட்ட நெல் சாகுபடி மேற்கொள்ள இருக்கும் விவசாயிகள் விதை பரிசோதனை மேற்கொள்ள 100 கிராம் நெல் விதை மாதிரியுடன் ஒரு மாதிரிக்கு ₹80 கட்டணத்துடன் N15B பெரிய மில் தெரு, விஜயபுரம், திருவாரூர் என்ற முகவரியில் செயல்படும் திருவாரூர் மாவட்ட விதை பரிசோதனை நிலையத்தை அணுகி பயன்பெறுமாறு திருவாரூர் விதை பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் அறிவிக்கின்றார்.

0: பன்றி வளர்ப்பில் லாபத்தை அதிகரிக்க சிறப்பு தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்த ஒருநாள் பயிற்சி வருகின்ற ஜூன் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று நடைபெறவுள்ளது. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். முன்பதிவு செய்ய கடைசி நாள் இம்மாதம் 25ஆம் தேதி. மேலும் தொடர்புக்கு 043372 என்ற முன் இணைப்போடு 234111 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய தலைவர் தெரிவிக்கின்றார்.
1: தக்காளி சாகுபடி செய்துள்ள வேளாண் பெருமக்களே, கோடை காலத்தில் தக்காளி சாகுபடி செய்யும் விவசாயிகள் பகல் மற்றும் இரவு நேர வெப்பம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் வெப்ப அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இது பூக்கள் உதிர்தல், மகரந்தத்தின் உயிர் வாழும் திறனை குறைத்தல், பழங்கள் கருகி போதல், சீரற்று பழுத்தல் போன்ற உடலியல் மாற்றங்களை தூண்டுகிறது. குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மேல் லைகோபீன் உற்பத்தி தடைபடுவதால் தக்காளி மஞ்சள் நிறமாகவும் சீரற்ற முறையில் பழுத்ததாகவும் சுவையற்றதாகவும் உருவாகின்றன. எனவே இதனை நிவர்த்தி செய்ய 0.5% பொட்டாசியம், இதனுடன் நைட்ரேட், 0.5% கால்சியம் குளோரைடு ஆகியவற்றை கலந்து 15 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளிக்க வேண்டும் என நாமக்கல் வேளாண்மை அறிவியல் மைய தலைவர் அறிவிக்கின்றார்.
0: கால்நடை வளர்ப்போரே, அங்கங்கே கோடை மழை பெய்துள்ள நிலையில் வைக்கோல் மற்றும் மக்காசோள தட்டை போன்ற தீவனப் பொருட்களில் பூஞ்சான தாக்குதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆகையால் வைக்கோல் மற்றும் சோளத்தட்டைகளை வெயிலில் நன்கு உலர்த்தி கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்ளாடாக்சின் போன்ற நச்சு பூஞ்சானங்களின் தாக்கத்திலிருந்து தங்களது கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளலாம் என புதுக்கோட்டை வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனை மையம் தெரிவிக்கின்றது. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் ஆடு வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை மாவட்டம் கடியாப்பட்டி பி உமா பாரதி அவர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில் மல்லிகை மற்றும் ரோஜா சாகுபடி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் போச்சம்பட்டி வி ராமதுரை அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நேயர்களே, நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சோழர் கால செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சார மற்றும் பாரம்பரியத்தின் விலைமதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கேட்டு வருகிறது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். மின்துறையை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நெதர்லாந்தில் இருந்து 11 நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால செப்பேடுகள் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட இருப்பது அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள திரு மோடி அந்நாட்டின் பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் இணைந்து செப்பு பட்டயங்கள் இந்தியாவிற்கு ஒப்படைக்கப்படும் நிகழ்வை பார்வையிட்டார். இந்த செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் விலை மதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்த சோழர் கால செப்பேடுகள் 21 பெரிய மற்றும் 3 சிறிய தகடுகளின் தொகுப்பாகும். இவற்றில் பெரும்பாலான எழுத்துகள் உலகின் மிகவும் அழகான மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழியில் பொறிக்கப்பட்டுள்ளன என்று சமூக வலைதளத்தில் திரு மோடி சுட்டிக்காட்டியுள்ளார். மாமன்னர் முதலாம் ராஜேந்திர சோழன் தனது தந்தை முதலாம் ராஜராஜனால் வாய்மொழியாக அளிக்கப்பட்ட வாக்குறுதி

0: நீதியை முறைப்படுத்தியதை இந்த செப்பேடுகள் குறிக்கின்றன. சோழர்களின் கலாச்சாரம் மற்றும் கடற்படை திறமையால் இந்தியர்களாகிய நாம் மிகுந்த பெருமை கொள்கிறோம் என்று தெரிவித்துள்ள பிரதமர், இந்த செப்பேடுகளை 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பட்ட காலத்தில் இருந்து பாதுகாத்து வந்த லெய்டன் பல்கலைக்கழகத்திற்கும் நெதர்லாந்து அரசுக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இந்நிலையில் ஆனைமங்கலம் சோழர் செப்பேடுகள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று திமுக கூறியுள்ளது. இது நமது நாட்டின் பண்பாட்டின் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் வரலாற்று பயணத்தில் வரவேற்புக்குரிய முன்னேற்றம் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இந்த அரிய செப்பேடுகள் வெறும் தொல்பொருள் சின்னங்கள் அல்ல, தமிழர்களின் மகத்தான வரலாறு, பண்பாடு மற்றும் சோழ பேரரசின் பெருமைகளை பதிவு செய்துள்ள நிரந்தர சான்றுகள் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பெங்களூருவில் நேற்று அரசியல் கட்சிகள், சட்ட வல்லுநர்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தியது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய குழுவின் தலைவர் திரு பி பி சௌத்ரி, கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார், முன்னாள் முதலமைச்சர் திரு வீரப்ப மொய்லி மற்றும் பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்த மசோதா குறித்த தங்களது கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக கூறினார். நாடாளுமன்றத்தால் கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டுள்ள இந்த மசோதா குறித்து பல்வேறு மாநிலங்களுக்கு நேரில் சென்று ஆட்சேபனைகளும் பரிந்துரைகளும் சேகரிக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு சில மாநிலங்களின் சட்டப்பேரவைகளை முன்கூட்டியே கலைக்க வேண்டியிருக்கும் என்று அவர் கூறினார். கட்சி தாவல் தடை சட்டம், நம்பிக்கையில்லா தீர்மானம் மற்றும் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஆகியவற்றால் ஏற்படும் சிக்கல்களுக்கு தீர்வு காண வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அடிக்கடி தேர்தல்கள் நடத்தப்படுவது நாட்டின் நலனுக்கு உகந்தது அல்ல என்றும் திரு சௌத்ரி கூறினார். தமிழகத்தில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிகப்பெரிய கடனில் உள்ளது என்றும் அவற்றை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்றும் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2001 1,45,000 பேர் பணிபுரிந்த மின்துறையில் தற்போது அந்த எண்ணிக்கையில் பாதியளவு ஊழியர்கள்தான் பணிபுரிந்து வருவதாக கூறினார். மின் உற்பத்தியில் தமிழகம் தன்னிறைவு அடைய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும், இதன் மூலம் வெளிமாநிலங்களில் இருந்து மின்சாரம் வாங்குவது கணிசமாக குறைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தேர்தலுக்கு முன்பு தாவேக்கு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தின் ஒவ்வொரு துறைகளும் ஆய்வு செய்யப்பட்டு வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் திரு வேலுமணி ஆகியோர் தரப்பில் அளிக்கப்பட்டுள்ள மனுக்கள் ஆய்வில் உள்ளதாக தெரிவித்தார். முன்னதாக 1000 விளக்கு தொகுதியில் பொதுமக்களை சந்தித்து பேசிய சட்டப்பேரவைத் தலைவர், மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மாநில அரசு நிறைவேற்றும் என்று கூறினார். சென்னை மாநகரில் சில பகுதிகளில் நிலவும் கழிவுநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காணப்படும் என்று அவர் தெரிவித்தார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, அந்தமான் கடல் பகுதி, தெற்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதியில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரி செய்திகள். லெபனான் எல்லை

0: எல்லைக்குள் செயல்படும் தீவிரவாத முகாம்கள் மீது நேற்று வான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் கடந்த 15ஆம் தேதி வழங்கிய தீர்ப்பை நிராகரிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. எல்லைக்கு அப்பாலில் இருந்து இந்தியாவில் பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் தூண்டினால் கடும் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று இந்திய ராணுவம் எச்சரித்துள்ளது. புதிய விதிமுறைகளின்படி தலைநகர் தில்லியில் அடுத்த ஆண்டு முதல் மின்சார ஆட்டோக்கள் மட்டுமே இயங்க அனுமதிக்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. தில்லியில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக அம்மாநிலத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் அண்டை மாநிலமான இமாச்சல பிரதேசத்தில் உள்ள சிம்லாவில் குவிந்து வருகின்றனர். குருவாயூர் எழும்பூர் இடையே இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை கோட்டயம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சுற்றுலா தலமான உதகமண்டலத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் செல்வதால் கோவையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தமிழக அரசின் உத்தரவை அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு ஆத்தூரில் இருந்த மதுக்கடை நேற்று முதல் மூடப்பட்டது. கோவில்பட்டியில் நடைபெறும் புத்தக திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் திரு ஹிமான்ஷு மங்கள் நேற்று தொடங்கி வைத்தார். திருநெல்வேலியில் போதைப் பொருள் தொடர்பாக இந்த ஆண்டு 103 வழக்குகளில் 131 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 247 ரன் எடுத்தது. 248 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி 4 விக்கெட் இழப்புக்கு 218 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. தரம்சாலாவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. தில்லியில் நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் தில்லி அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் பெங்களூரு அணி 2-1 என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பஞ்சாப் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் ஒடிசா அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் காசி அணி தில்லி அணியையும், இரவு 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சோழர் கால செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சார மற்றும் பாரம்பரியத்தின் விலைமதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கேட்டு வருகிறது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். மின்துறையை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: குகை ஓவியம், ஒலி எழுப்பல், சைகை என தொடங்கிய தகவல் பரிமாற்றம் இன்று 5ஆம் தலைமுறை என அசுர வேகம் எடுத்துள்ளது. தொலைத்தொடர்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இந்நாள் சர்வதேச தொலைத்தொடர்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. வட்டார இலக்கியத்தின் முன்னத்தியேர் கி ராஜநாராயணனின் நினைவு தினம் இன்று. பள்ளிப்படிப்போ பெயரளவில், வயல்வெளி படிப்போ பெருமளவில், எழுத்தாளரானது 35 வயசில். கரிசல் சனங்களின் அசல் வாழ்க்கை, அக்ஷரம் பிசகாமல் கோபல்ல கிராமம் போன்ற படைப்புகளில் இலக்கியமாயின. கரிசல் வட்டார மொழிக்கு அகராதி உருவாக்கிய இவருக்கு கோபல்லபுரத்து மக்கள் நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. கீரா எனும் கரிசல் காட்டுப்பூ உதிர்ந்துவிட்டாலும் அவரது எழுத்துக்கள் என்றென்றும் மணம் வீசிக்கொண்டே இருக்கும். இருப்பதற்கென்று வருகிறோம், இல்லாமல் போகிறோம் என்று தன் கவிதைகளின் வழியே வாழ்ந்து கொண்டிருக்கும் நகுலனின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2007. டி கே துரைசாமி என்ற இயற்பெயர் கொண்ட இவர் சி சு செல்லப்பாவின் எழுத்து இதழின் மூலம் தனது எழுத்து பயணத்தை தொடங்கியவர். வார்த்தை ஜாலங்கள் இல்லா கவிதைகள் படைத்த இவரின் குருக்ஷேத்திரம் இலக்கிய தொகுப்பு தமிழின் முக்கிய படைப்புகளில் ஒன்று. சிறுகதை, கவிதை, நாவல் என பல தளங்களில் தனது தனித்துவ பாணியில் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக பயணம் செய்தவர் நகுலன். எட்வர்ட் ஜென்னர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1749. இயற்கையை

அதிகம் நேசித்த இவர் எதையும் கூர்ந்து நோக்கும் இயல்பை சிறுவயதிலிருந்தே பெற்றிருந்தார். துவண்டு போகாத தன்னம்பிக்கை கொண்ட எட்வர்ட் ஜெனரால் உலகுக்கு கிடைத்தது அம்மைக்கான நோய் தடுப்பு மருந்து. மேடை நாடக கலைஞர் சீனு மோகன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1956 கிரேசி மோகனின் பல நாடகங்களில் சீனு என்கிற கதாபாத்திரத்தில் நடித்து சீனு மோகன் ஆனவர். 3000 அதிகமான மேடைகளில் தோன்றிய சீனு மோகன் அஞ்சலி, தளபதி, செக்கச்சிவந்த வானம் உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார். பிரபல கசல் பாடகர் பங்கஜ் உதாஸ் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1951 நாம் ஹிந்தி திரைப்படத்தில் இவர் பாடிய

பட்டி ஆயி ஹை பாடல் இவருக்கு பெரும் புகழை பெற்றுத்தந்தது. திரைப்பட பாடல்களோடு பல தனி இசை தொகுதிகளையும் வெளியிட்டுள்ளார் பங்கஜ் உதாஸ். இனிமை, நளினம், மென்மை கலந்து கேட்பவரை சொக்க வைக்கும் குரலுக்கு சொந்தமான பின்னணி பாடகி கே. ஜமுனாராணி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1938. 6000-க்கும் மேற்பட்ட பாடல்களை பல மொழிகளில் பாடியுள்ளார். குமுதம் படத்தில் இடம்பெற்ற

இந்த பாடல் இவரை பட்டித்தொட்டி எங்கும் பிரபலமடைய செய்தது. நடிகர் விஜயன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1944. கிழக்கே போகும் ரயில் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமான இவரை உதிரிப்பூக்கள் படம் புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது. வில்லனாக ஹீரோவாகவும் தனது இயல்பான நடிப்பின் மூலம் ரசிகர்களை கவர்ந்த நடிகர் விஜயன் பசி உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸில் நாம் கேட்ப இருப்பது காலை மலர். காலையின் அமைதி மனதிற்கு ஒரு புதிய சக்தியை தருகிறது. இன்று மற்றவர்களை விட சிறப்பாக இருக்க வேண்டியதில்லை, நேற்றைய உன்னை விட சிறப்பாக இருந்தாலே போதும்.

இணைந்திருக்கிறீர்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 7:06. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தனியார் பணிபுரியும் மகளிர் விடுதிகள் செயல்பட்டு வருது. தமிழ்நாடு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான இல்லங்கள் மற்றும் விடுதிகள் ஒழுங்குமுறை சட்டம் 2014 படி உரிமம் பெறாமல் செயல்படுவது குற்றம்.

ஊதியம் பெறாமல் அனுமதியின்றி செயல்படும் தனியார் மகளிர் விடுதிகள் எளிய ஆளுமையின் கீழ், அதாவது சிம்பிள் கவர்மெண்ட் இ சேவை மூலம் ஒரு மாதத்துக்குள்ள பதிவு செய்து உரிமம் பெற்றுக்கொள்ளணும். அப்படி விண்ணப்பிக்க தவறும் பட்சத்தில் உரிய நடவடிக்கை எடுத்து விடுதிகள் சீல் வைக்கப்படும் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க.

0: வணக்கம் வந்தனம் நமஸ்கார்.
1: வாமா மின்னல்,
0: வாமா மின்னல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் நேர்களே. இந்த உலகம் கண்ணுக்கு தெரியாத கடவுள் துகள்களால சூழப்பட்டிருக்குது. அது மட்டுமா, கண்ணுக்கு தெரியாத நியூட்ரினோ துகள்களாலும் சரி உற்று காணப்படுதுங்க. சரி, இதுங்க நம்மளை எதுவும் பண்ணாதுன்னு விட்டுடலாம். ஆனா இந்த கொசுக்கள் எல்லா இடத்துலயும் நீக்க மர நிறைஞ்சு காணப்படுதுங்க. இப்ப எல்லாம் நிறைய வீட்டுல சாதாரணமா உள்ள நுழைஞ்சிட முடியாது. நுழைவு வாயில கொசுவல் அடிச்சு அதுல நடுவுல ஒரு ஜிப்ப வச்சு அந்த ஜிப்புக்குள்ளதான் மனுஷன் உள்ள வெளியேன்னு போயிட்டு இருக்காங்க. அப்படி கஷ்டப்பட்டு உள்ள போனா ஜன்னல் முழுக்க கொசுவலை அடிச்சு சீன பெரிஞ்சுவர் கூட தோத்து போயிடுற அளவுக்கு கொசுப்படைய தடுத்து விரட்டுறதுல நாம பல நேரங்கள்ல வெட்டி அடைஞ்சிடறோங்க. சில நேரங்கள்ல அந்த சீன பெரிஞ்சுவரையும் தாண்டி வீட்டுக்குள்ள கொசு வந்துடும். அப்படி உள்ளே வந்த கொசுவை அடிச்சுக்கொள்ள ஒரு ஆயுதம் கொசு பேட்டு, அதாவது ஸ்வேட்டர். இந்த பேட்டை வச்சு நம்மள பல பேரு சச்சின், தோனி, கோலி, சூரியவன்சி அளவுக்கு செஞ்சுரி அடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய மனதைரியத்தை நம்ம பாராட்டியே ஆகணும். அவங்களுக்கு கொசு வீரன் கூட ஒரு பட்டம் கொடுத்தா தப்பே இல்லைங்க.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்,
0: ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பாடுபட்டு இருக்காங்க. சரி, இந்த கொசுங்க ஏன் மனுஷனை கடிக்கணும் அப்படின்னு பார்த்தா அதற்கு காரணமும் இருக்குங்க. பெண் கொசுக்கள் தன்னுடைய முட்டைகளை ஆரோக்கியமா வளர்க்கறதுக்கு தேவையான புரதம் மற்றும் அமினோ அமிலங்களை பெறுவதற்காகத்தான் இந்த மனித இரத்தத்தை கடிச்சு உறிஞ்சுது. ஆனா இந்த ஆண் கொசுக்கள் நம்மளை கடிக்கிறதே இல்லை. இதுக்காகவாது இந்த ஆண் கொசுக்களுக்கு பாராட்டு விழா நடத்தணுங்க. சரி, பின்னாடி அந்த பாராட்டு விழா நடத்திக்கலாம். சரி, நாம எப்படித்தான் போத்திட்டு இருந்தாலும் இந்த பெண் கொசுக்கள் கரெக்டா கண்டுபிடிச்சு காதுக்குள்ள வந்து கத்தி கடுப்பேத்தோம். அதுக்கு கூட நாம கடுப்பாக மாட்டோம். ஆனாலும் நாம எப்படி போத்திக்கிட்டாலும் எப்படிதான் கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தா, நாம வெளியேற்ற கார்பன் டை ஆக்சைடு, நம்மளுடைய உடலுடைய வெப்பம், நம்ம வியர்வையில இருக்கிற லாக்டிக் ஆசிடுங்கிற வேதிப்பொருள்கள் பெரும்பாலும் நம்மள கொசுக்களுக்கு காட்டி கொடுப்பவையா இருக்குதுங்க. ஆக கொசுக்கடியிலிருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லையா அப்படின்னு பார்த்தா அதுங்களை அழிக்க முடியாது. ஏன்னா அதுங்க தான் எண்ணிக்கையில அதிகமா இருக்குதுங்க, நாம எண்ணிக்கையில குறைவா தான் இருக்கும். இருந்தாலும் கொசுவை ஒழிக்க ஒரு ஐடியா இருக்குது. அது என்னன்னு கேக்குறீங்களா? ஆண் கொசுவும் பெண் கொசுவும் சேர்ந்தா தானே கொசு உற்பத்தி ஆகும். இதை தடுக்கணும்னா ஆண் கொசுக்களுக்கு எல்லாத்தையும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிவிட்டோம்னா வேற முடிஞ்சிடும்ல. ஆனா இந்த அறிவுரையே அந்த ஆண் கொசுக்கள் எல்லாம் கேக்குமா?
3: இதுக்குத்தான் ஊருக்குள்ள ஒரு ஆணினார் அழகராஜா தேவைங்கிறது.
4: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

கேட்டிணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில் காலை மலர். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜேட்டனுடன் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகள் தொடர்பாக பேச்சுகள் நடத்தினார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%லிருந்து 7% குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷிய இணையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் ராப் ஜேட்டன் ஆகியோருக்கு இடையே நேற்று ஹேக் நகரில் விரிவான பேச்சுகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவை உத்திசார்ந்த அந்தஸ்திற்கு உயர்த்த இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளன. இந்த பேச்சுவார்த்தையின் போது வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம், நீர் மேலாண்மை, தூய்மையான எரிசக்தி, சுகாதாரம் மற்றும் கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் ஆய்வு செய்தனர். மேலும் முன்னுரிமை வாய்ந்த துறைகளில் ஒத்துழைப்பை பலப்படுத்துவதற்கான பல முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா நெதர்லாந்து உறவுகள் கணிசமான முன்னேற்றத்தை கண்டுள்ளதாக பேச்சுவார்த்தையின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார். நெதர்லாந்து நாடானது ஐரோப்பாவில் இந்தியாவின் முதன்மையான கூட்டாளிகளில் ஒன்று என்று அவர் வர்ணித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு, பகிரப்பட்ட ஜனநாயக விழுமியங்கள், வலுவான பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் இரு நாட்டு மக்களுக்கிடையே ஆழமான பிணைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்துள்ளது என்று அவர் கூறினார். வளர்ந்து வரும் புதிய துறைகளில் கூடுதல் ஒத்துழைப்பு தேவை என்று வலியுறுத்திய பிரதமர், நெதர்லாந்தின் நிபுணத்துவத்தையும் இந்தியாவின் வேகம் மற்றும் திறனையும் ஒன்றிணைத்து கண்டுபிடிப்புகள், முதலீடுகள் மற்றும் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை புதிய

0: நகரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று திரு மோடி கேட்டுக்கொண்டார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகர் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட காட்லோடியா, வேஜல்பூர், நரன்புரா மற்றும் சபர்மதி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து அகமதாபாத் நகராட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநகராட்சி கவுன்சிலர்களுடன் அகமதாபாத்தில் அவர் நேற்று ஆலோசனை நடத்தினார். வெற்றி பெற்ற கவுன்சிலர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த அவர், மக்களுக்கு ஆற்ற வேண்டிய சேவைகள் மற்றும் அந்தந்த பகுதிகளின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அவர்களுக்கு எடுத்துரைத்தார். மக்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தும் சேவை மனப்பான்மையோடு செயல்பட்டு தங்கள் பகுதிகளின் வளர்ச்சிக்கு சிறந்த முறையில் அவர்கள் பங்களிப்பார்கள் என்று தாம் உறுதியாக நம்புவதாக சமூக வலைதளத்தில் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் கடந்த 15ஆம் தேதி வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், இந்த நடுவர் நீதிமன்றத்தை இந்தியா ஒருபோதும் அங்கீகரித்ததில்லை என்றும், அதன் செயல்பாடுகள், தீர்ப்புகள் அல்லது முடிவுகள் எதுவும் இந்தியாவை கட்டுப்படுத்தாது என்றும் கூறினார். மேலும் இந்த ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் இந்தியாவின் முடிவு தொடர்ந்து அமலில் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக இந்தியா அறிவித்திருந்தது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%லிருந்து 7% குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. விமான போக்குவரத்து துறைக்கு நிவாரணம் அளிக்கவும் சுற்றுலா மற்றும் தளவாட பணிகளை ஊக்குவிக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். அதேவேளையில் போக்குவரத்து மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளையும் வலுப்படுத்த வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வலியுறுத்தலுக்கு இணங்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சலுகை ஆரம்பத்தில் 6 மாத காலத்திற்கு அமலில் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் நலன் மற்றும் தில்லியின் நலன் கருதி எடுக்கப்பட்டுள்ள இந்த முடிவினால் அரசுக்கு சுமார் 985 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படக்கூடும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் திருமதி ரேகா குப்தா மேலும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் புதிய அமர்வு முன்பு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. முன்னதாக இந்த வழக்கை விசாரித்து வந்த நீதி அரசர்கள் திரு ராஜசேகர் மந்தா மற்றும் திருமதி ராய் சட்டோபாத்யாயா ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த மே 11ஆம் தேதி இந்த வழக்கில் இருந்து விலகியது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கடந்த ஆண்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட சஞ்சய் ராய்க்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ கோரிக்கை விடுத்துள்ளது. அதே நேரத்தில் சஞ்சய் ராய் தன்னை விடுதலை செய்யுமாறு மேல்முறையீடு செய்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டத்தில் உள்ள போஜ்சாலா வளாகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க நினைவு சின்னத்தில் பொதுமக்கள் வழிபாடு நடத்தவும் இதர ஆன்மீக பணிகளை மேற்கொள்ளவும் இந்திய தொல்லியல் துறை அனுமதி வழங்கியுள்ளது. இந்த வளாகம் அன்னை சரஸ்வதி தேவியின் கோவில் என்று மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை அடுத்து தொல்லியல் துறை இந்த முக்கிய முடிவை எடுத்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் கச்ரோலியில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் 8 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று மத்திய ரிசர்வ் காவல்படையும் மாநில காவல்துறையும் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவோயிஸ்ட் அமைப்பின் முக்கிய பொறுப்புகளில் இருந்த 5 பேர் பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்ததாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் அமைப்பினரிடமிருந்து துப்பாக்கிகளும் வெடிமருந்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரெட்டா டொமினிக்கா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வின்ஸ் ஹெண்டர்சனை நேற்று சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது மருந்தியல் தொடர்பாக 2 முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. முன்னதாக டொமினிக்கா நாட்டின் தற்காலிக பிரதமர் திரு இர்விங் மெக்கண்டரை சந்தித்த திரு பபித்ரா மார்கரிட்டா, பிரதமர்

திரு நரேந்திர மோடியின் வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்தார். தொடர்ந்து ரோசா நகரில் டொமினிகா நாட்டின் அதிபர் திருமதி செல்வானி பட்டனையும் அவர் நேரில் சந்தித்து பேசினார். லட்வியா நாட்டின் புதிய அரசை அமைக்கும் பொறுப்பை எதிர்க்கட்சியான யுனைடெட் லிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆண்ட்ரஸ் குல்பர்க்ஸிடம் அந்நாட்டு அதிபர் திரு எட்கர்ஸ் ரென்விகேஸ் ஒப்படைத்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நியூ யூனிட்டி கட்சியைச் சேர்ந்த பிரதமர் திருமதி எவிகா செலினா தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்ததை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி பதவிகளுடன் நடத்திய ஆலோசனையின் அடிப்படையில் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மேலும் புதிய அரசை அமைக்க நியமிக்கப்பட்டுள்ள திரு ஆண்டர்ஸ் குல்பர்க்ஸ் கூட்டணி கட்சிகளின் விவரம், புதிய அரசின் கொள்கை வரைவு உள்ளிட்டவற்றை வரும் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திரு ரென்விகேஸ் உத்தரவிட்டுள்ளார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் லியோ ராலி டேனியல் மார்டின் இணையை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இன்று காலை மணி 11:20 தொடங்க உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 247 ரன் எடுத்தது. 248 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி 4 விக்கெட் இழப்புக்கு 218 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. தரம்சாலாவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை மணி 3:30 தொடங்குகிறது. தில்லியில் நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் தில்லி அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் பெங்களூரு அணி 2-1 என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பஞ்சாப் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் ஒடிசா அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் காசி அணி தில்லி அணியையும், இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்ள உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகள் தொடர்பாக பேச்சுகள் நடத்தினார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%லிருந்து 7% குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியா இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு இணைந்திருப்பது காலை மலர்.
1: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை மாவட்ட நூலக ஆணைக்குழு திருச்சிராப்பள்ளி மாவட்ட மைய நூலகம் வாசகர் வட்டத்தில் கோடைக்கால பயிற்சி முகாம் தொடங்கியிருக்காங்க. 17 மே அன்னைக்கு கைவினை கலை பயிற்சி, 18 மே கைவினை கலை பயிற்சி, 19, 20, 21 மே கையெழுத்து கலை பயிற்சி, 23 மே 24 மே ஓவிய பயிற்சி, 25, 26, 27 மே தற்காப்பு கலை பயிற்சி, 30 மே சதுரங்க பயிற்சி, 31 மே கோடைக்கால பயிற்சி நிறைவு விழா அப்படின்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட மைய நூலகம் வாசகர் வட்டத்தில் நடைபெறவுள்ளது.

திருச்சிராப்பள்ளி வானொலியில் நேரம் 7:37 கேட்டிணைந்திருக்கிறோம். இது காலை மலர். இனி தெரிஞ்சுக்கலாம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கனிகளின் இன்றைய

0: விலை நிலவரம். காய்கறிகள் கிலோ ஒன்றிற்கு தக்காளி 46 ரூபாய், கத்தரிக்காய் 50, அவரைக்காய் 80, வெண்டைக்காய் 40, கொத்தவரங்காய் 36, சின்ன வெங்காயம் 64, பெரிய வெங்காயம் 30, பச்சை மிளகாய் 50, சுரைக்காய் 20, சௌ 44, புடலங்காய் 50, பீர்க்கங்காய் 46, முள்ளங்கி 40, கருணைக்கிழங்கு 86, சேனைக்கிழங்கு 36, சேப்பங்கிழங்கு 60, உருளைக்கிழங்கு 34, கேரட் 64, முட்டைக்கோஸ் 36, பீட்ரூட் 50, காலிஃப்ளவர் பூ 1 45 ரூபாய், எலுமிச்சை 1 பழம் 7 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ ஒன்றிற்கு 120, பூசணிக்காய் 18, பரங்கிக்காய் 20, ஆப்பிள் 300 ரூபாய், ஆரஞ்சு 150, மாதுளை 280, திராட்சை 100 ரூபாய். இதுவரை திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம் அறிந்தோம். கேட்டிணைந்திருக்கிறோம், இது காலை மலர்.
1: காலை நேர அன்றாட வேலைகள்ல பரபரப்பா இருந்தாலும் உங்க உடல் ஆரோக்கியத்தை காக்கறதுக்கு தவறாம கேளுங்க இப்ப காலை மலர்ல வர மருத்துவ நேரத்தை. இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் ஹரிஷினி ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம் டாக்டர். எந்தெந்த காரணங்களால சுகப்பிரசவம் நடக்காம இருக்கலாம் டாக்டர்?
2: மொத பிரெக்னன்சி, பேபி வந்து தலை நல்லா கீழே இருக்கு, அவங்களுக்கு கர்ப்பப்பை வாய் திறந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா மோஸ்டா வந்து நார்மல் டெலிவரிக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் சிசேரியன்ங்கிறது நம்ம எப்ப பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்கேஸ் நமக்கு பனிக்குடம் நீர் வந்து கம்மியா இருக்கு, அண்ட் இன்கேஸ் கர்ப்பப்பை வாய் திறக்கவே இல்லை, வலி வரவே இல்லை, ஒரு குழந்தையோட ஹார்ட் பீட் ஏதாவது ப்ராப்ளமா இருக்கு, இதை தவிர பேஷண்ட்டுக்கே வந்து ஏதோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம அந்த டைம்ல வந்து சிசேரியன். சில பேர் எனக்கு வந்து நார்மல் டெலிவரியோட பெயினே வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நாங்க மோஸ்டா கன்வின்ஸ் தான் பண்ணி பார்ப்போம். ஏன் அப்படின்னா நம்ம வெளியில காட்டுற அளவுக்கு ஒரு இந்த சினிமால அந்த அப்படி அப்படி கத்துற அந்த மாதிரி அளவுக்கு அது பெயின்ஃபுல்லா இருக்கு. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒருத்தவங்களோட பெயின் த்ரெஷ்ஹோல்டு. பட் அதையுமே நம்ம வந்து எபிடியூரல் அனஸ்தீஷியா இல்ல வேற அதாவது பின்னாடி முதுகெலம்புல வந்து கொஞ்சம் ஒரு அனஸ்தீஷியா மாதிரி கொடுத்துட்டு இந்த இதெல்லாமே நம்ம பெயினை வந்து கம்மி பண்றோம். பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் நமக்கு வந்து சிசேரியன் டெலிவரி தடுக்க முடியாத சூழ்நிலைகள்லாம் நடக்குது. ஸோ இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தவிர்க்கறதுக்குங்கிறது பெருசா வெயிட் கெயின், அதாவது நம்ம பிரெக்னன்சில என்ன சொல்லுவோம்னா ஒருத்தருக்கு சாப்பிடாத ரெண்டு பேருக்கு சாப்பிடணும் அப்படின்னு முதல்ல அது அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம ரொம்ப வெயிட் கெயின் ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த புஷ் பண்ற கெப்பாசிட்டி வந்து கம்மி ஆயிடுது. ஸோ அப்போ இல்லை மேம் என்னால் முடியல நான் எக்ஸாஸ்ட் ஆகிடுறேன் எனக்கு நீங்கள் சிசேரியனே பண்ணிவிடுங்க அப்படின்னு ஒரு டிமாண்ட் வர ஆரம்பிக்குது. இதை தவிர வந்து நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்கிறோன்னா நமக்கு பிபி வர சான்சஸ் அதிகமாகுது, சுகர்ஸ் வர. இப்போ சுகர்ஸ் வருது அப்படின்னா பேபியே பெருசாக ஆரம்பிக்குது. ஸோ பேபி பெருசாகுதுன்னா தலை கீழே வர முடியாது, ஆர் பேபிக்கு வந்து ஃபேட் டெபாசிஷன் வந்து ஷோல்டர்ஸில் வரும். அப்போ நம்மளுக்கு பேபியை வெளியில் எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடுமோங்கிறதுனால நாங்கள் ஆஸ் அ டாக்டராகவே பேபியோட வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குமா நம்ம சிசேரியன் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத கேட்போம். ஏன்னா இதெல்லாமே ஒரு காம்ப்ளிகேஷனை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு. இன்கேஸ் ஒபீஸாக இருக்கிறவங்க 3-4 kgs கெயின் பண்ணாலே போதும். ஸோ ரொம்ப அண்டர் வெயிட்டில் இருக்கிறவங்க தான் வந்து 10-15 kgs சொல்கிறோம். பட் நார்மலாக ஒரு 3-5 kgs வெயிட் கெயின் இருந்துச்சுனாவே போதும். ரொம்ப நம்ம எக்ஸ்ட்ராவாக சாப்பிடணும் அப்படிங்கிறது தேவை கிடையாது, சத்துள்ளதாக சாப்பிட்டாலே போதும். எக்ஸசைசஸ், யோகாஸ் பண்ணும்பொழுது நமக்கு கொஞ்சம் பெல்விக் ஃப்ளோர் ஆகுது. இப்போல்லாம் வந்து பெரினியல் மசாஜஸ்ங்கிறதே நிறைய பேர் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவுமே நம்மளோட பிறப்புறுப்பு பாதையை கொஞ்சம் விரிவடைய வச்சு தலை நல்லா கீழே இறங்கி நமக்கு டெலிவரிக்கு சப்போர்ட் பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்களும் நல்லா சப்போர்ட்டிவாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் நார்மல் டெலிவரி சான்சஸ் இன்க்ரீஸ் ஆகும். பட் சில நேரங்களில் நமக்கு டெலிவரியும் போழுதோ இல்லை கஷ்டங்கள் இருந்தால் அது சிசேரியனாக இது பண்ணுறோம். பட் ப்ரீவியஸாக சிசேரியன் ஆகிடுச்சு அடுத்தது சிசேரியன் தானேனா அதுக்கும் இப்போ வழி கிடையாது. இப்போ நிறைய பேருக்கு எந்த காம்ப்ளிகேஷன்ஸுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம சிசேரியன் முன்னாடி ஆச்சுனாலும் அவங்களுக்குமே நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணுறோம். வெஜினல் பர்த் ஆஃப்டர் சிசேரியன் சொல்கிறோம், ஆர் ட்ரையல் ஆஃப் லேபர் ஆஃப்டர் சிசேரியன் சொல்கிறது. என்னன்னா நாங்கள் ஒரு லேபருக்கு வந்து ட்ரையல் கொடுக்குறோம், அதாவது உங்களால் முடியும் அப்படிங்கிற மாதிரி. இன்கேஸ் அதில் பேபிக்கு ஒரு டிஸ்ட்ரெஸோ இல்லை இவங்களுக்கு முன்னாடி பண்ண இடத்துல வலி ஏதாவது ஏற்படுதோ அப்போதான் வந்து இல்லை சிசேரியன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போகிறோம். இல்லை அவங்களுக்கு கர்ப்பப்பை வாயே திறக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம சிசேரியன் எடுக்கிறோம். அட்லீஸ்ட் ஒரு ட்ரையல் ஆஃப் லேபர் எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாத பேஷண்ட்ஸுக்கு டெஃபினட்டாக வெஜினல் பர்த் ஆஃப்டர் சிசேரியன் ட்ரை பண்ணலாம்.
1: குறைமாத பிரசவம் குறித்து நாளை மருத்துவ நேரத்தில் ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் ஹர்ஷினி ஜெயக்குமார் அவர்கள்.

நேரம் 7:46 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலியில் காலை மலர். நேர்களை, இன்னைக்கு காலையில் 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியாக உழவும் வானொலியும் முன்னோடி விவசாயி வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. காலை 9 இசைப்பெட்டகமாக ஆர் பிச்சுமணி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியை இன்று காலை 9 கேட்க காத்திருங்கள். காலை 10:30 ஒரு பட பாடல்களாக வணக்கம் சென்னை பட பாடல்கள் ஒலிபரப்ப கேட்கலாம். 10:45 சிறுகதை நேரம் கு அழகிரிசாமியின் இருவர்

கண்ட ஒரே கனவு. சிறுகதையின் முதல் பகுதி ஒலிபரப்ப கேட்கலாம். நண்பகல் 12 மணிக்கு சூரியகாந்தியில் மருமகள் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் கே கற்பகம் அவர்கள். தொடர்ந்து தோல்வியின் சுமை நாடகம் கேட்கலாம். எழுதியவர் கூழையார் நாகசோழமுகன் அவர்கள். நிகழ்ச்சிகள் இதே அலைவரிசையில் என்று கேட்க காத்திருங்கள்.

0: இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசையில். தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் 2026-27 கல்வியாண்டின் இளநிலை மீன்வள பட்டப்படிப்புக்கான இணைய வழி விண்ணப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீன்வள சமுதாயத்தை சார்ந்த மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு www.admission.tnjfu.ac.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிச்சுக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணமாக பட்டியல் மற்றும் பழங்குடியினருக்கு ₹250 மற்றும் இதர பிரிவினர்களுக்கு ₹500 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் 14/6/2026.
1: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

0: கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: மேலாக
2: உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.

இதே ராகம் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியோட முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல வானொலிக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாரியங்காவல் வசந்தி, மகேஸ்வரி, பிரகவி, கதிரவன், கொளஞ்சிநாதன் இவங்களோட விருப்ப பாடல் அமரன் படத்திலிருந்து.

உலகம் நிகழ்ச்சியில அடுத்ததா ரெட்ரோ படத்துல இருந்து தன்னுடைய விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. வடக்கு சாலைப்பட்டி, நியூட்டன், மலர்விழி, தருண், சமிதா.

தியாகம் நிகழ்ச்சியில அடுத்ததா திருச்சி புல்லம்பாடியிலிருந்து சரவணன், வசந்தா, பிரியதர்ஷினி, தமிழரசன் இவங்க விரும்பி கேட்டிருக்கிற பாடல் விஸ்வாசம் படத்திலிருந்து.

நினைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் ஆர் பிச்சுமணி அவர்களின் வீணை இசை, ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். இன்று காலை 10:45 சிறுகதை நேரம் நிகழ்ச்சியில் கு அழகிரிசாமியின் இருவர் கண்ட ஒரே கனவு சிறுகதையின் முதல் பகுதி கேட்டு ரசிக்கலாம். இதே ராகம் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியோட முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல. அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க குமரன் நகர் லக்ஷ்மி. கோல்டன் ஸ்பாரோ பாடல் போடுங்க, நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படத்திலிருந்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துடலாம் இவங்களோட விருப்ப பாடலை.

நிறைவு பெற்றது இன்றைய இதுகிராகம். நேர்களை உங்களின் நினைவிற்கு இன்று பகல் 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சியில இரண்டு நாடகங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. முதல்ல மருமகள் நாடகம் எழுதியவர் கற்பகம் அவர்கள், அதைத் தொடர்ந்து கூழையார் நாகசோழமுகன் அவர்கள் எழுதிய தோல்வியின் சுமை. இந்த இரண்டு நாடகங்களும் இன்று பகல் 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சியில.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 உழவும் வானொலியும் முன்னோடி விவசாயி வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
2: வணக்கம் நேர்களே, இந்தியாவின் இதயம் கிராமங்கள் என்று சொன்னார் நம் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள். உழவு தொழில் உயிர்களை காக்கும் தொழில். அந்த உழவாண்மையை செய்யும் உழவனின் காதில் நம்பிக்கையை விதைப்பது ஆகாஷ்வாணி. விதை எப்போது போடுவது என்பது முதல் விளை பொருளை எங்கு விற்கலாம் என்பது வரை பல தகவல்களை எளிமையாக வேளாண் பெருமக்களுக்கு கொண்டு சேர்க்கும் உழவர்களின் நண்பன் வானொலி. கிராமத்தின் குரலாகவும் விவசாயியின் வழிகாட்டியாகவும் இந்த ஆகாஷ்வாணி எப்படி சேவையாற்றுகிறது அது பற்றி பேசலாம் என்று வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கிராமத்திலிருந்து வந்திருக்கும் கே பன்னீர்செல்வம் ஐயா அவர்களை இன்றைய வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் இப்போது சந்திப்போம். ஐயா வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: ஐயா உங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம்.
3: சார், நான் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுக்கா தேத்தாக்குடி தெற்கு கிராமத்திலிருந்து வந்திருக்கேன். என்னுடைய பேர் கே பன்னீர்செல்வம். எனக்கு இப்ப வயசு 71. நான் சின்ன பிள்ளையா இருக்கிற போது கிட்டத்தட்ட எனக்கு விவசாயம்னா என்னன்னு தெரியாது ஒரு 15 வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் ஊர்ல தொலைக்காட்சி எல்லாம் கிடையாது. அப்ப வீட்டுக்கு எங்கேயாவது ஒரு வீட்டில் வானொலி பெட்டி இருக்கும். அந்த வானொலி பெட்டில 7 போய் உட்காந்துக்கிறது எங்க ஏரியாவில் பழக்கம். ஏன்னு கேட்டீங்கன்னா 7:25 விவசாயிகளுக்கான நிகழ்ச்சி போடுவாங்க. அந்த நிகழ்ச்சியில என்ன சொல்றா, மழை எப்போ வரும், என்னென்ன பண்ணலாம்னு கேட்கறது எங்களுடைய வழக்கம். அன்று முதல் இன்று வரை இந்த விவசாயம் சம்பந்தமான நிகழ்ச்சிகள், மழை வருங்கிற நிகழ்ச்சிகள் இதெல்லாம் வந்து வானொலியில கேட்டுதான் தெரிஞ்சுக்கொண்ட சூழ்நிலை மக்கள் இருக்கிறாங்க. இப்ப கஜா புயல் வந்தபோது எல்லா நிகழ்ச்சிகளும் கட் ஆயிட்டுது, ஆனா ரேடியோ மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருந்தது. எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஜெனரேட்டர்ல செல்லுல சார்ஜ் ஏற்றிக்கிட்டு வந்தாவது இந்த வானிலையை வந்து ரேடியோலாம் கேட்க முடிஞ்சதை தவிர தொலைக்காட்சியில கேட்க முடியல சார். அந்த மாதிரி விவசாயிகளுக்கு உற்ற தோழனா அன்றும் இன்றும் என்று இருக்கப்படுறது வந்து ரேடியோ தான். ரேடியோ கேட்காம மனிதன் வந்து வாழ முடியும். இன்னைக்கு நவீன உலகத்துல வேணா டிவியை நோக்கி மக்கள் போயிருக்கலாமே தவிர உண்மையான தேவை, உண்மையான சேவைன்னு சொன்னா அது வானொலி தான் சார். இப்பயும் சரியான நேரத்துல விவசாயிகளுக்கு

0: தேவையான ஆலோசனைகளை வந்து ரேடியோ தான் வழங்குது, டிவி நிகழ்ச்சிகள் அதிகம் வழங்குறது இல்லை. ரேடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தாலும் 7 மணி தாண்டிட்டாலும் விவசாயிகளுக்கான நிகழ்ச்சிங்கிறது மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுது. பெரும்பாலும் இந்த மகளிர் குழு கூட்டத்திலெல்லாம் ரேடியோ ரேடியோலனாலும் அவங்க செல்போனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த வயலமான நிகழ்ச்சியெல்லாம் போட்டு வச்சுட்டு அங்கே கேட்கறது அவங்களுடைய வாடிக்கையாகிவிட்டது. இப்போ வந்து உங்களுக்கு விவசாயத்தில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட சொல்கிறாங்க. இப்போ விவசாயத்தில் உள்ளூர் பெண்கள் அவங்க வந்து கத்திரி சாவடி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கத்திரி சாவடி சம்பந்தமாக நிகழ்ச்சிகள் வருது. அதை கேட்டு அதை ஒன்று ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு மற்ற தோழிகளுக்கு போட்டு கத்திரி சாவடி பண்ண இந்த மாதிரி பண்ணு, என்ன நோய்க்கு இந்த மருந்து செய், இதை பண்ணு அதை பண்ணுன்னு மக்கள் பெண்கள் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னைக்கு இந்த ரேடியோ இல்லைன்னா முடியாது சார். அதாவது அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு விவசாய குடும்பம்னா விவசாயத்தில் வந்து கத்திரி சாவடி மட்டும் சாவடி மட்டும் இல்லை, கோழி வளர்ப்பு இருக்கு, மாடு வளர்ப்பு இருக்கு, ஆடு வளர்ப்பு இருக்கு, அனைத்து தொழில்நுட்பங்களையும் வழங்குறது ரேடியோ தான்.
1: ரொம்ப சிறப்பா சொன்னீங்கயா. வேதாரண்யம் பகுதியில விவசாய பணிகள் இப்ப எப்படி நடக்குது? வேதாரண்யத்தை பொறுத்த அளவுக்கு இது ஒரு கடலோர பகுதி, உப்பு காற்று, உப்பு மண், இந்த இடத்துல விவசாய பணிகள் இப்ப எப்படி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கய்யா.
0: நல்ல கேள்வி கேட்டீங்க. வேதாரண்யத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை 3 பகுதியா பிரிக்கலாம். ஒன்று வந்து பாய்ச்சல் நிலம், கரியாப்பள்ளத்துக்கு அந்த பகுதியெல்லாம் பாய்ச்சல் நிலம், அது வந்து காவிரி படுகை. இந்த தலையாறு பகுதியும் காவிரி படுகை. அதுக்கு மேற்கு, அதாவது நாகப்பட்டினம் ரோட்டுக்கு கிழக்க பார்த்தீங்கன்னா எல்லாம் மானாவாரி. நாகப்பட்டினம் மேற்கு இந்த சில கிராமங்கள், கத்திரிப்புளம், குரோப்புளம், இந்த ஏரியாலாம் மானாவாரி பூமி, எல்லாம் மணல் வாரி கிராமங்கள். அது வந்து கிட்டத்தட்ட விவசாயத்தில் அங்கே நெல்லை மட்டும்தான் நம்பியிருப்பாங்க காவிரி படுகையில் உள்ளவங்க. இங்கே அப்படி இல்லை சார், இது வந்து பொன்வழியும் பூமி. எங்களுக்கு தோண்ட தோண்ட எங்களுக்கு நிலத்தடி நல்லா இருக்கு. நாங்கள் காய்கறி சாவடி பண்ணுறோம், மர சாவடி பண்ணுறோம், பணப்பயிர் சாவடி பண்ணுறோம், ஆடு வளர்க்குறோம், மாடு வளர்க்குறோம், கோழி வளர்க்குறோம். எங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் வருமானம் வந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் உட்ட நம்பினா எங்களுக்கு வானொலி இருக்கு. எங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து பண்ணுறது எங்கே என்ன கிடைக்குது. இன்னைக்கு வந்து நாங்கள் காய்கறி சாவடி பண்ணால் அதுக்கான விதை எங்கே கிடைக்குது, எப்படி அதை பண்ணணுங்கிற தொழில்நுட்பம் வந்து ரேடியோலாம் கிடைக்குது. வெண்டை சாவடி பண்ணால் எந்த பருவத்தில் என்ன வெண்டை சாவடி பண்ணலாம், என்ன பண்ணலாம், அந்த வெண்டை சாவடி ஒரு நாளைக்கு போடுறோம். அதை அன்னைக்கு நாங்கள் பார்த்து கேட்டு இந்த வெண்டை பண்ணலாம், என்னென்ன தொழில்நுட்பம் பண்ணணுங்கிறது எங்களுக்கு இதில் கிடைக்குது. கத்திரி சாவடி பண்ணால் என்ன மாதிரி வெரைட்டி பண்ணணும், எப்போ பண்ணணும், அது என்ன மருந்து அடிக்கணும், என்ன பண்ணணுங்கிற தொழில்நுட்பம் அங்கே கிடைக்குது. மானாவாரி நெல் சாவடி பண்ணுறதுக்கு நாங்கள் மானாவாரி நெல் சாவடி பண்ணுவோம், ஏதோ வச்சுக்கிட்டா எங்களுக்கு விளையும், அதுக்கும் தொழில்நுட்பம் அவங்க தான் சொல்றாங்க. வேளாண்மைத்துறை எங்களுக்கு சொல்லிடுவாங்க, இன்ன தேதியில உங்களுக்கு ரேடியோவில் ஒளிபரப்புறாங்க கேட்டுங்கன்னு சொல்லிடுறாங்க எங்க ஊர் வேளாண்மைத்துறையில். அப்ப அதைத்தான் கேட்கணும். ஆக மொத்தத்தில் மாடு வளர்க்குறோமா, மாட்டுக்கு என்ன சீக்கு வருது, என்ன பண்ணுது, எப்ப என்ன பண்ணணும், எங்களுக்கு அட்வான்ஸா சொல்றதே வானொலி தான் சார். உள்ளூர் மருத்துவர்கள் வந்து இப்ப ஒரு கிராமத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டாக்டர் இருப்பாரு, எத்தனை பேர் அவர் அணுகுவாரு, எத்தனை பேர் அங்க போனதான் அவர் சொல்லுவாரு. ஆனா வீட்டுக்கு வீடு வானொலி இருக்கு, இல்ல வீட்டுக்கு வீடு இப்ப வந்து செல்போன் இருக்கு சார், எல்லாம் ஆண்ட்ராய்டு செல் இருக்கு. அந்த காலம் மாதிரி வீட்டுக்கு ஒரு ரேடியோ இல்லைன்னா கூட ஆண்ட்ராய்டு செல் இருக்கு. ஆண்ட்ராய்டு செல்ல நீங்க வேணா வாங்க வந்து பாருங்க. மேக்சிமம் 95% 7 மணிக்கு மேல பெண்கள் கிசான் மணி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த உழவர் விழா நிகழ்ச்சி, கோழி உழப்பை பத்தி சொல்லுவாங்க, காய்கறி சாப்பிடி பத்தி சொல்லுவாங்க, மாட்டை பத்தி சொல்லுவாங்க, ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி விவசாயிகள் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு உட்காந்துருவாங்க. இதை கேட்கறதுனால உண்மையிலேயே நல்ல விவசாயம் நல்லா இன்னும் சொல்ல போனா வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறதுக்கு ஈக்குவலா எங்க வேலை போய் மானாவாரி சாவடியில் உள்ளவங்க சம்பாதிக்கிறாங்க சார். இல்லன்னு சொல்ல முடியாது. ஏன்னு அங்க போய் 10,000 சம்பாதிக்கிறது, இங்க 5,000 சம்பாதிக்கலாம். வீட்டோட இருந்துகிட்டு பொழுதுனையும் வேலை செய்யலாம், ராத்திரி ரேடியோ வச்சுட்டு பொண்டாட்டி பிள்ளைகளோட கேட்டுக்கிட்டு ஒரு சந்தோஷமா இருக்கலாம். அப்படின்னா அதுக்கு வந்து அவனுடைய சந்தோஷத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு வந்து ரேடியோ தான். ரேடியோவில் கேட்கிற நிகழ்ச்சிகள் உண்மையிலேயே பயனுள்ளதா இருக்கு. அதுக்கு வந்து உண்மையிலேயே வானொலிக்கு நான் வந்து மனமார வாழ்த்துக்களை தெரிவிச்சாலும் ஒரு விவசாயங்கிற முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சே ஆகணும் சார்.
1: வேளாண் பெருமக்களுக்கு வானொலி ஒளிபரப்பு எப்படி சேவையாற்றுகிறது அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கயா. நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அடிக்கடி இயற்கை பேரிடர்களை சந்திக்கக்கூடிய ஒரு பகுதி. 2004 சுனாமி தாக்குதலுக்கு உள்ளானோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2018 மிகப்பெரிய கஜா புயலை சந்தித்தோம். கஜா புயலில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தென்னை மரங்கள், மாமரங்கள், பல்வேறு ஒருங்கிணைந்த விவசாய பண்ணைகள் பெருமளவு கடுமையாக பாதிக்கப்பட்டது. இப்ப அந்த கஜா புயலுக்கு பிறகு இந்த வேதாரண்யம் பகுதி எப்படி மீண்டு வந்திருக்கிறது அப்படிங்கறத பத்தி சொல்லுங்கய்யா.
0: நல்லா கேட்டீங்க. கஜா புயலுக்கு பிறகுதான் என்னுடைய தொழில், என்னுடைய வளர்ச்சி ஆரம்பம். கஜா புயலுக்கு முன்னாடியை விட எங்க ஏரியால இருந்து கேட்டாலும் சொல்லுவாங்க, ஏன் உங்களுடைய ஸ்டுடியோல கேட்டாலும் சொல்லுவாங்க. கஜா புயல் பிறகு, ஏன்னா கஜா புயலுக்கு பிறகுதான் நாங்க இதெல்லாம் உள்ள அணுகணும். இப்ப மாமரம் போயிட்டுன்னு சொன்னீங்க, நான் மாமரமே அதுக்கு பிறகு ஆரம்பிச்சேன். நல்லா

0: இருக்கு, கோழி பண்ணதுக்கு ஆரம்பிச்ச நல்லா இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே உண்மையிலே உங்க ரேடியோவுக்கு 90% பங்கு உங்க ரேடியோவில் இருக்கு. நான் பயிற்சி பெற்றது போனது வந்தது எனக்கு யாரை அணுகணுங்கிறது எங்களுக்கு தெரியணும்ல, யாரை அணுகி என்ன பண்ணணுங்கிற அட்ரஸ் எல்லாம் நீங்க தான் சொல்லி இன்னும் அணுகணும் இது கிடைக்கும்ட்டு. அந்த இது தொழில்நுட்பங்கள் எல்லாம் கிடைச்சதெல்லாம் ரேடியோ மூலம்தான். அந்த வகையில் எல்லா வகையிலுமே எங்க நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாந்தியத்தில் உள்ள கடலோர பகுதிகள் உண்மையிலே சூப்பரான முன்னேற்றம், யாரும் குறை சொல்ல முடியாது. வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சின்ன சிங்கப்பூர் தான் அது, அந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு சார். நான் பெருமையோடு சொல்லுவேன், ஏன்னா எங்க ஊர் மக்கள்லாம் நீங்க போண்டியா இருக்கான்னு சொல்ல விரும்பல. அதாவது ஒன் ஆர் டூ கேஸ் வந்து கொஞ்சம் ஏழ்மையிலும் இருப்பாங்க, நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனா கஜா புயலுக்கு பிறகு இன்றைய சூழ்நிலைக்கு கிட்டத்தட்ட 60% மக்கள் சிறப்பா இருக்கிறாங்க. காரணம் அவங்களுடைய உழைப்பு, அதுக்கு வந்து விவசாயம், ஆடு மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, உபத்தொழில்கள், இதுக்கெல்லாம் வந்து கிசான் வானுடைய பங்கு. அவன் கேட்கலன்னா அடுத்தவங்க கேட்டு சொல்றான், நேரடியாக எல்லாரும் கேட்கலன்னாலும் என்ன மாதிரி கேட்கறவங்க ஆட்டுக்கு விசிக்கனா எப்போ நான் நேரத்து உள்ள ரேடியோவில் கேட்டால் பதிக்கிறது பண்ணுப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு மக்களுடைய அறிவு வளர்ந்துருக்கு. கேட்கும் தன்மை, அடுத்தவங்களை சொல்லி புரிஞ்சக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. மக்கள் நிறைய ஆடு வளர்க்குறாங்க, மாடு வளர்க்குறாங்க, கோழி வளர்க்குறாங்க, சிறுதானியங்கள் சாவடி பண்ணுறாங்க, காய்கறி சாவடி பண்ணுறாங்க, மரப்பயிர்கள் நிறைய. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வெறும் பச்சை சோளம் சார். இன்னைக்கு அக்னி நட்சத்திர வெயில், இந்த வெயில் எங்கள் ஊருக்குள்ளே வந்தீங்கன்னா தேத்தாக்குடியில் பூந்து வந்தீங்கன்னா ஜில்லுன்னு தான் இருக்கும். ஏன்னா காற்று அப்படி வீசும், அவ்வளோ மரங்கள் எல்லாம் பழைய கஜா புயலுக்கு பிறகு கஜாவிலுக்கு முன்னில் உள்ள இது இப்போ திரும்பிட்டு எங்களுக்கு நிறைய பயிர்கள்லாம் வளர்ந்து மரங்கள்லாம் பெரிய லெவலில் வந்துட்டு வளர்ந்துருது. அந்த வகையில் சிறப்பாக இருக்கு சார், அதெல்லாம் எந்த குறையும் இல்லை, மக்கள் நல்லா செழிப்பாக இருக்கிறாங்க.
1: வானொலிக்கும் உழவர்களுக்கும் உள்ள தொடர்பை பற்றி சொல்லுங்கய்யா.
0: அதான் சார் ஜீவாதாரமே தானே, ஒரு மனிதன் மூச்சு விடலாம் எப்படி உயிர் வாழ முடியாது, அது மாதிரி வானொலி இல்லைன்னா விவசாயி பேர் பண்ண முடியாது சார். விவசாயிக்கு வந்து இன்றைக்கு நிலைமை நான் கூட நேற்று கேட்டேன், வானொலி கேட்டு அந்த வானொலியில நிகழ்ச்சியில வந்து இன்னைக்கு மானம் மேகமூட்டத்தோடு லேசா மழை தூரினா காலையில முட்டாலும் மழை தூர்ந்துச்சு. அப்ப எங்கள்ட்ட சொன்னேன், நான் இங்க கிளம்பி வரப்ப சொன்னேன் லேசா மழை தூர்னு சொல்றாங்க, எதையும் ஜாமான்ல வெளியே காய வைக்காத, லேசா மழை தூர்னுச்சு தான். அப்ப இந்த அக்னி நட்சத்திரத்துக்கு மழை தூர்னாலே எங்களுக்கு அது பெரிய புண்ணியம் தானே. அப்ப அன்றாட வந்து மழை வருதா நீ வெயில் அடிக்கிறதா, எத்தனை டிகிரி 100 டிகிரி, அன்னைக்கு 100 டிகிரி தாண்டி வெயில் போகணும்னாங்க, அன்னைக்கு ரொம்ப சேஃப்டியா இருந்துகிட்டோம். அந்த மாதிரி வானிலை தெரிஞ்சுக்கிறோம்னா நாங்க வந்து ரேடியோ தான் ஆன் பண்ணணும். 7 மணிக்கு மேல 9 மணி வரைக்கும் நாங்க ரேடியோவில் இருப்போம் மேக்சிமம். நான் எங்கேயாவது பயணம் போனா கூட, எங்கேயாவது வெளியூர் போனா கூட செல்போன்ல அந்த நேரத்தில் அந்த இதை ஆன் பண்ணுவோம். ஏன்னா அந்த நேரத்தில் ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சிகள் இருக்கும். வானொலி இல்லாம விவசாயி வாழ முடியாது சார்.
1: ஐயா, வேளாண் பணிகளுக்கு வானொலி எப்படி உறுதுணையாக இருக்கிறது அப்படிங்கறத ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கீங்க. அடுத்தது கால்நடை வளர்ப்பு, அப்புறம் கோழி வளர்ப்பு, அதற்கு இந்த வானொலி எப்படி உறுதுணையாக இருக்கிறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா.
0: அதான் சார், கோழி வளர்ப்பு வானொலி இல்லைன்னா பண்ண முடியாது சார். வானொலி வந்து அந்த முதிர்ச்சி உடையவர்கள், முதிர்ச்சி அடையாதவர்கள் அதில் போவாங்க. முதிர்ச்சி உடையவர்கள் 100% தன்னுடைய வாழ்வாதாரம் செழிக்கணும், வேலைக்கெல்லாம் போயிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு 7 மணிக்கு மேல உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ரேடியோ கேட்கறது எல்லாருடைய பழக்கம் போச்சு சார். ஏன்னா நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும், வானிலை எப்படி இருக்கும், நாளைக்கு ஆட்டுக்கு இந்த மாதிரி இருக்கணும், ஆட்டுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம், ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி வருது சார். காய்கறி சாப்பிடலேருந்து ஆடு மாடு கோழி ஏதேனும் ஒன்று வருது, ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி ஏதோ ரூபத்தில் வருது. அதை ஏதேனும் ஒரு கேட்கறாங்க, இல்லைன்னா ஒன்னு தபால் எழுதி போடுறாங்க, கிசான் வண்டிக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சி எழுதி போடுறாங்க, அதுக்கு பதில் சொல்றாங்க. இப்படி ஏதேனும் ஒரு வகையில மக்களுடைய மூச்சு எப்படி ஓடிக்கிட்டு இருந்தா இதய துடிப்பு நார்மலா இருக்கு, அந்த மாதிரி விவசாயிகளுடைய மூச்சா வந்து கிசான் வாணி செயல்படுறதுல மாற்றுக்கு எடுத்திருக்க முடியாது சார்.
1: சிறப்பா சொன்னீங்கயா, ஒரு விவசாயியா இருக்கிறதுல நீங்க மகிழ்ச்சி அடைகிறீர்களா?
0: கண்டிப்பா, என்னோட பேச்ச கேட்டாலும் உங்களுக்கு தெரியலையா, என்ன மனிதன் 1000 லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் சார், ஆனா குடும்பத்தோட விவசாயத்தை பண்ணிக்கிட்டு அந்த விவசாயிகளோட விவசாயத்தோடு ஒன்றி விவசாயத்திலிருந்து ஆடு மாடு கோழி பயிர்களோடு ஒன்றி வாழ்க்கையில இருக்கிற ஒரு மகிழ்ச்சி, குடும்பத்திற்கு மகிழ்ச்சி எதுலையும் இல்ல சார்.
1: அடுத்த தலைமுறையில விவசாயம் எப்படிங்கயா இருக்கும்?
0: விவசாயத்தை வந்து நம்ம மக்கள் எல்லாம் பிள்ளைங்களை வந்து விவசாயத்தை கொண்டு வரணும் சார். விவசாயத்தை அதாவது பணம் மட்டுமே பெருசுன்னு சொல்லி வெளிநாடுகளுக்கு பிள்ளைகளை அனுப்பலாம், ஆனா நம்ம வந்து நடமாட்டம் குறையிற போது இந்த பிள்ளைகளை கொண்டாந்து விவசாயத்துல கொண்டு வந்துடணும். நம்ம இருக்கு, நம்மளால முடியாத வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கலாம், பிள்ளைகள் வெளியே ஓடி சம்பாதிச்சு சொல்லலாம், ஆனா பிள்ளைகள் ஒரு லெவலுக்கு சம்பாதிச்ச உடனே அதுல கொண்டாந்து விவசாயத்துல ஒண்ணு நாளைக்கு சோத்துக்கு வந்து நம்ம அப்படி வேற எங்கேயாவது வாங்குற மாதிரி இருக்கும், கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால விவசாயம் என்பது நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதனாலதான் இப்ப வந்து இந்த 12th முடிச்சது இப்ப அக்ரி காலேஜ்ல ரொம்ப சீட்டு டிமாண்டா இருக்கான், மக்கள் அதுக்கு திரும்பி இருக்காங்க. இன்ஜினியரிங் விட அக்ரி படிக்கிற பிள்ளைங்களுடைய இது அதிகமா இருக்குனாலே விவசாயத்துக்கு மக்கள் திரும்புறாங்கன்னு அர்த்தம். இப்ப நேத்து கூட நான் கேள்விப்பட்டேன், ஒரு பி இன்ஜினியர் அதாவது ஐடியில வேலை பார்த்த ஒரு புதுசு முள்ளாட்டி வந்து விவசாயம் பண்ணிட்டு கோழி வளர்த்துக்கிட்டு மாடு வளர்க்கலாம் ஒருங்கிணைந்த பண்ணை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு போட்டிருந்தான், அதை பார்த்து நான் பெருமைப்பட்டேன். அப்ப அவங்க பல லட்சம் சம்பாதிச்சு விட்டு வந்து இதை பண்றாங்கன்னா மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி வந்துகிட்டு இருக்காங்க.
1: அகில இந்திய வானொலியின் ஒலிபரப்பு சேவை 90 ஆண்டுகளை நிறைவு செய்து இப்போது 91வது ஆண்டு பயணத்தில் ஆகாஷ்வாணி தன் சேவையை செய்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு விவசாயியாக

0: ஆகாஷ்வாணிக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்கய்யா?
1: 90 ஆண்டு என்ன சார், 100 ஆண்டு காலம் ஆனாலும் கிசானுடைய தரம் குறையாது சார். அன்றைக்கு இருந்தோட இன்னைக்கு வர வர தொழில்நுட்பம் கூட தரம் நல்லா தான் இருக்கு. ஆனா ரேடியோ ரேடியோவா தான் சார் இருக்கு. இப்ப மற்ற மாதிரி டிவி மாதிரி எல்லாம் ஆகல, ரேடியோ ரேடியோவா தான் இருக்கு. அன்றைக்கு எப்படி ஆகாஷ்வாணியின் செய்திகள் வாசிப்பது, சரோஜ் நாராயணசாமி இங்க குரலை கேட்கறதால நான்லாம் எங்கேயோ திருச்சி உடையாந்துருக்கேன் சார். அதே மாதிரி இன்னைக்கு நான்லாம் அந்த ரேடியோ மேல அன்பு செலுத்திட்டு தான் இருக்கேன். ஏன்னா ரேடியோவில் கொடுக்கிற நிகழ்ச்சிகள் அது வந்து எந்த ரூபத்திலும் தரம் குன்னதில்லை. சரியான தகவல்களை சரியான நேரத்தில் மக்கள் குழப்பம் இல்லாமல் மக்களுக்கு கொடுக்கறது வந்து ஆகாஷ்வாணி தான். அந்த வகையில் ஆகாஷ்வாணி நீடூடி வாழ வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் வாழ்த்துகிறேன் சார்.
0: இதுவரைக்கும் ரொம்ப சிறப்பாக விவசாய பெருமக்களுக்கு, வேளாண் பெருங்குடியினருக்கு இந்த வானொலி ஒலிபரப்பு எப்படியெல்லாம் சேவையாற்றுகிறது அப்படிங்கறத ரொம்ப தெள்ள தெளிவாக உற்சாகத்தோடு எடுத்து சொன்னீங்க. ஆகாஷ்வாணியின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள் கேட்டது வானொலிக்கு 90. உழவும் வானொலியும் முன்னோடி விவசாயி வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடியவர் நெடுங்காடு கா பிரபாகரன். நிகழ்ச்சி அமைப்பு ஏ பிரியா. படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
3: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
4: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
3: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
4: இந்த கதையில் மாற்றமில்லை,
3: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
4: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
3: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
4: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
5: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி.
6: ஆகாஷ்வாணி இசைப்பெட்டகம் இன்றைய நிகழ்ச்சியில் ஆர் பிச்சுமணி அவர்களின் வீணை இசை கேட்கவிருக்கிறோம். பிரபல வீணை கலைஞர் ஆர் பிச்சுமணி அவர்கள் 1920 மே மாதம் 18 தமிழ்நாட்டை சேர்ந்த நாகப்பட்டினத்தில் பிறந்தார். சிறந்த கர்நாடக வீணை கலைஞரான இவர் தஞ்சாவூர் பாணியின் மதிக்கப்படும் முன்னோடிகளில் ஒருவர். அவர் மிக இளம் வயதிலேயே தனது இசைப்பயணத்தை வித்வான் ஜால்ரா கோபால் ஐயரிடம் குரலிசையை கற்றுக்கொள்வதன் மூலம் தொடங்கினார். பின்னர் வித்வான் திருச்சி குப்பண்ணாவிடம் வீணை கற்றார். மேலும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் புகழ்பெற்ற வித்வான்கள் டைகர் வரதாச்சாரியார், கே எஸ் நாராயணசுவாமி ஆகியோரிடம் உயர் பயிற்சியை மேற்கொண்டார். தனது கலைப்பயணத்தின் தொடக்க காலத்தில் ஏராளமான திரைப்படங்களுக்கு வீணை வாசித்தார். தொடர்ந்து இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் உள்ள பல்வேறு பிரபல சபைகளில் ஏராளமான இசைக்கச்சேரிகளை நடத்தி புகழ் பெற்றார். அவர் பெற்ற பட்டங்கள் மற்றும் விருதுகள் எண்ணற்றவை. இவற்றுள் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது, இந்திய அரசின் சங்கீத நாடக அகாடமி விருது ஆகியவை குறிப்பிடத்தக்கது. மதிக்கப்படும் ஒரு குருவாகவும் விளங்கிய இவர் பல மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து புகழ் பெற்றார். இத்துணை சிறப்புகளை பெற்ற இவர் 2015 ஜூன் மாதம் 20 தனது 96 வயதில் இறைவனடி எய்தார். இன்றைய இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் ஆர் பிச்சுமணி அவர்களின் வீண இசை கேட்கவிருக்கிறோம். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியின் துவக்கமாக அப்பராம பக்தி, தியாகராஜர் கீர்த்தனை, பந்துவராளி ராகம், ரூபக தாளம்.

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் ஆர் பிச்சுமணி அவர்களின் வீண இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து மீனாட்சி மேமுதம் தேஹி, முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி, பூர்வி கல்யாணி ராகம், ஆதி தாளம்.

0: இதுவரை இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் ஆர். பிச்சுமணி அவர்களின் வீண இசையை கேட்டீர்கள். ஆர். ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என். ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் மத்திய சட்ட அமைச்சகத்தின் கோரிக்கைக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் வழங்கியுள்ள நிலையில் இதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதையடுத்து தற்போது 33 உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் உட்பட 38 அதிகரிக்கும். பிரதமர் திரு நரேந்திரமோடி ஸ்வீடனில் நடைபெறும் ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேஜை மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஸ்வீடன் பிரதமர் கிறிஸ்டர்சன், ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா வாண்டர்லேயன் உள்ளிட்டோரை சந்திக்கும் பிரதமர் பசுமை எரிசக்தி வழித்தடம், ஸ்டார்ட் அப், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பான முக்கிய ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீஷன் நாளை பதவியேற்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ஆர் வி அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 இடங்களில் வெற்றி பெற்று அங்கு ஆட்சியமைக்கிறது. உலக தொலைத்தொடர்பு தகவல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி அரசு நிர்வாகம், தொழில்துறை, சமூகங்களுக்கிடையே டிஜிட்டல் கட்டமைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. தமிழகத்தின் பொருளாதார நிலைமை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் விரைவில் முடிவு செய்வார் என்றார். மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் சார்பில் பால புரஸ்கார் விருது பெற விண்ணப்பிக்கலாம் என அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார்.
2: மத்திய அரசின் பெண்கள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் சார்பில் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது வழங்கப்படுகிறது. இவ்விருது சமூக சேவை, அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் தன்னலமற்ற துணிச்சலான செயல்களில் ஈடுபட்ட திறமையான குழந்தைகளின் திறமைகளை பாராட்டும் வகையில் இவ்விருது வழங்கப்படுகிறது. விருது பெற விரும்பும் குழந்தைகள் https://awards.gov.in என்ற ஆன்லைன் போர்ட்டலில் மட்டுமே ஜூலை 31 விண்ணப்பிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
1: சிவகங்கை மாவட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் தொடர்பான புகார்களை 8925811324 என்ற எண்ணில் தெரிவிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி கூறியிருக்கிறார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, அந்தமான் கடல் பகுதி, தெற்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்று பிற்பகல் 3:30 பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. டெல்லியில் 7:30 நடைபெறும் மற்றொரு போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸுடன் மோதுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த

புதுச்சேரி கச்சேரி, புதுச்சேரி கச்சேரிய கச்சக்க பாக்கி ஒண்ணு குடிச்சேன். புது டைகர் ஆச்சாரி வரதா.

0: நினைவிற்கு இன்று காலை 10:30 களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சி வெள்ளத்தனைய மலர் நீட்டம். பாடலாசிரியர் கவிஞர் யுகபாரதி அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து சில பகுதிகள்.
1: போடு ஆட்டம் போடு திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல.

நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் போடு ஆட்டம் போடு திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகள்ல.

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் கித்தி வச்சு கொண்டாடுவோரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிக்க அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர்ற மெதச்சா கேட்ட பயசார் இடியா இடிக்க.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல நேரிலிருந்து வரை கேட்டு ரசித்தோம். போடு ஆட்டம் போடு.
1: நேரம் 10:30. இது ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 10:30. இனி கேட்கலாம் ஒரு பட பாடல்கள். நிகழ்ச்சியில் வணக்கம் சென்னை படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஒரு பட பாடல்கள். வணக்கம் சென்னை, படப்பாடல்கள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. நேரம் 10:36. இனி

0: dum da dum du dum dum da dum du dum dum da dum dum da dum du dum dum da. நிறைவு பெற்றது ஒரு பட பாடல்கள். நேர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று நண்பகல் 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சியில் மருமகள் நாடகம் கேட்கலாம், எழுதியவர் கே கற்பகம் அவர்கள். தொடர்ந்து தோல்வியின் சுமை நாடகம் கேட்கலாம், எழுதியவர் கூடையார் நாகசோடமுகன் அவர்கள். நிகழ்ச்சி இன்று நண்பகல் 12:10 சூரியகாந்தியாக. இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் ஆடு வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை கடியாப்பட்டி பி உமாபாரதி அவர்கள். நிகழ்ச்சி இன்று பிற்பகல் 2:15 கேட்க காத்திருங்கள். நேரம் 10:46.
1: ஆகாஷ்வாணி சிறுகதை நேரம். கு அழகிரிசாமி அவர்கள் எழுதிய இருவர் கண்ட ஒரே கனவு சிறுகதையின் முதல் பகுதி. வாசிப்பவர் எஸ் ஜான்சன்.
2: வெள்ளையம்மாள் 5-6 கூலி வேலைக்கு போகவில்லை, போக முடியவில்லை. குளிர்காய்ச்சலோடு படுத்து கிடந்தாள் என்பது இங்கே ஒரு காரணமாக அது. உடம்பு சரியாக இருந்தாலும் அவளால் வேலைக்கு போயிருக்க முடியாது என்பதுதான் உண்மை நிலை. அதனால் வேலைக்கு போகாமல் இருந்ததற்கு காரணம் உடுத்திக்கொள்ள துணி இல்லாமல் போனதுதான். சிற்சில வருஷங்களில் வேலை கிடைக்கும் காலத்தில் கிராமத்துக்கு 4-5 விதவைகள் இதேபோல் துணி இல்லாமல் வீட்டை அடைத்துக் கொண்டு அரை பட்டினியோ முழு பட்டினியோ கிடப்பது சகஜம் என்பது வெள்ளையம்மாளுக்கும் தெரியும். ஆனால் மானத்தை மறைக்க முடியாத பரிதாபத்தை நினைத்து அதிகமாக கவலைப்படவில்லை. அவளுடைய கவலை எல்லாம் தான் உழைக்காவிட்டால் குழந்தைகள் பட்டினி கிடக்க வேண்டுமே என்பதுதான். இந்த சமயத்தில் குளிர்ஜுரமும் வந்து அவளை படாத பாடுபடுத்திக் கொண்டிருந்தது. அவள் படுத்திருக்கும் தாழ்வாரம் ஒரு மாட்டுத் தொழு. 5-6 ஓலைகளை வைத்து கட்டிய மறைவுக்கு இந்த புறம் மாடுகளும் அந்த புறம் வெள்ளையம்மாளும் அவளுடைய குழந்தைகளுமாக வசித்து வந்தனர். வீடில்லாத ஏழைகள் மாட்டுத் தொழுவில் குடியிருக்க இடம் கேட்டால் அந்த காலத்தில் வாடகை கேட்காமலேயே அனுமதிக்கும் மனிதர்கள் இருந்தார்கள். இப்போது காலம் மாறிவிட்டது. அதனால் வாடகை கொடுக்காவிட்டாலும் அதற்கு பதிலாக தொழுவின் சொந்தக்காரருடைய வீட்டில், அதாவது முதலாளி வீட்டில், அவ்வப்போது வெள்ளையம்மாள் இலவசமாக வேலை செய்து வர வேண்டியிருந்தது. அப்படி ஊழியம் செய்வதற்கு முதலாளி வீட்டிலிருந்து அழைப்பு வரும் தினத்தில் அவள் கூலி கிடைக்கும் வேலைக்கு போகக்கூடாது. விடிந்ததும் முதலாளி வீட்டுக்கு போய் விளக்கு வைக்கும் நேரம் வரை கலக்கணக்கில் நெல்லை குத்திவிட்டு ஆழாக்கு உமி கூட இல்லாமல் தொழுவுக்கு திரும்புவாள். இப்போது இந்த 5-6 தினங்களாக இந்த ஊழியத்துக்கு அழைப்பு வந்தும் அவளால் போக முடியவில்லை. அதனால் அவள் தொழுவை விட்டு உடனே கிளம்பிவிட வேண்டும் என்று முதலாளியம்மாள் காலையும் மாலையும் ஆள் வைத்து விரட்டி கொண்டிருந்தாள். நல்ல வேளையாக இந்த தொல்லை இப்போது 2 இல்லை. முதலாளியம்மாள் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களிடம், பாவம் வெள்ள, இருந்துட்டு போறா, போங்க, வெளியில புடிச்சு தள்ளுனா அவ எங்க போவா, ஏதோ நம்ம வீடு அடைக்கலம்னு வந்து சேர்ந்துட்டா, என்ன பண்றது என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். இவ்வளவு தூரம் அவளுடைய உள்ளம் விசாலமாகிவிட்டதற்கு காரணம் வெள்ளையம்மாள் இன்றோ நாளையோ செத்து போய்விடுவாள் என்று அவளுக்கு நம்பகமான தகவல் கிடைத்ததுதான். அவளுடைய சாவை முதலாளியம்மாள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் வெள்ளையம்மாள் குளிர்காய்ச்சலில் விடவெடுத்துக் கொண்டு தன் உணர்வில்லாமல் தொழுவில் கிடந்தாள். 6

ஐந்து வயதும் ஆன அவளின் குழந்தைகள் இரண்டும் அப்போது அங்கே இல்லை. அதுவரையிலும் பசி பொறுக்க மாட்டாமல் அம்மாவை பிய்த்து பிடுங்கி தின்றுவிட்டு அப்போதுதான் அவர்கள் வெளியே சென்றார்கள். அந்த இரண்டு சிறுவர்களும் தெருவுக்கு போய் வேலப்பன் வீட்டு வாசலுக்கு அருகில் முழங்கால்களை கட்டிக்கொண்டும் முழங்கால்களுக்கு நடுவில் முகத்தை புதைத்துக் கொண்டும் ஆளுக்கு ஒரு பக்கமாக குந்திக் கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்திற்கு முன்புதான் முதலாளி வீட்டு மாடுகளை தொழுவில் கொண்டு போய் கட்டிவிட்டு வந்து மத்தியான கஞ்சி குடித்த வேலப்பன் வாயையும் மீசையையும் துடைத்துக் கொண்டு வெளியே வந்தான். வாசலுக்கு அருகில் அந்த இரண்டு சிறுவர்களும் குந்திக் கொண்டிருந்த கோலத்தை பார்த்தான். பார்த்ததும், ஏண்டா ஆக்கங்கட்ட கழுதைகளா, ஏன் முழங்கால கட்டிக்கிட்டு நடுத்தருவுல உட்கார்ந்துருக்கிறீங்க என்று கேட்டான். அவனுடைய பேச்சுக்குரல் கேட்டு சிறுவர்கள் இருவரும் தலையை தூக்கி பார்த்தார்கள். இருவரின் கண்களும் சிவந்திருந்தன. வெகு நேரமாக அவர்கள் பசியினால் அழுதிருக்கிறார்கள் என்பது வேலப்பனுக்கு தெரியாது. ஏய், உங்க அம்மா எங்கடா என்று அவன் கேட்டான். சிறுவர்கள் பதில் சொல்லவில்லை. சொல்வதற்கு தெம்பும் இல்லை. உங்க அம்மாவுக்கு உடம்பு தேவலையாடா? இந்த கேள்விக்கு அர்த்தம் தெரியாமல் சிறுவர்கள் விழித்தார்கள். ஆகவே அதற்கும் மௌனமாகவே இருந்தார்கள். மூன்று நாட்களுக்கு முன்பு மாடு கட்டுவதற்கு தொழுவுக்கு போன வேலப்பன் போகிற போக்கில் சந்தர்ப்பவசமாக வெள்ளையம்மாளின் இருப்பிடத்தை திரும்பி பார்த்தான். அவள் கந்தலை போர்த்தி கொண்டு படுத்து கிடந்ததை பார்த்துவிட்டு, உடம்புக்கு என்ன பண்ணுது என்று மாடு முரட்டுத்தனமாக தன்னை இழுத்து கொண்டு போகும் சிரமத்திற்கு இடையே ஒரு கேள்வியை கேட்டான். வெள்ளையம்மாள் ஈனஸ்வரத்தில் பதில் சொன்னது அவன் காதில் விழவில்லை. அவனும் அவள் பதிலுக்காக காத்துக்கொண்டு நிற்கவில்லை. அவள் உடம்புக்கு ஒன்றும் இல்லாமலேயே சும்மா படுத்துக்கொண்டும் இருக்கலாம் என்று நினைத்துக் கொண்டு மாட்டை கொண்டு போய் கட்டிவிட்டு தன் வீட்டுக்கு போனான். அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குமோ என்று அப்பொழுது ஏற்பட்ட சந்தேகம் இப்போது திரும்பவும் ஞாபகத்துக்கு வரவே மேற்படி கேள்வியை கேட்டான் வேலப்பன். தண்ணீர் காணாத பயிர்களைப் போல் வாடி துவளும் சிறுவர்கள் மௌனமாக இருப்பதையும் அவர்களின் கண்கள் சிவந்திருப்பதையும் பார்த்து, ஏய், கஞ்சி குடிச்சிங்களாடா என்று அவன் விசாரித்தான். அப்போதுதான் சிறுவர்கள் பதில் சொன்னார்கள். இல்ல, கஞ்சின்னு சொன்னாதான் பயலுக வாய தரப்பானுங்க போல் இருக்குது என்று ஒரு தடவை தமாஷாக சொன்னான் வேலப்பன். உடனே எந்திரிச்சு உள்ள வாங்கடா என்று இருவரையும் கூப்பிட்டான். சிறுவர்கள் எழுந்து உள்ளே போனார்கள். வேலப்பன் தன் மனைவியை அழைத்து சிறுவர்களுக்கு கஞ்சி ஊற்றும்படி சொன்னான். அவளும் சோள சோற்றை மோர்விட்டு கரைத்து ஒரு பெரிய மணிச்சட்டியில் ஊற்றி சட்டியின் மேலேயே பருப்பு துவையலையும் அப்பி வைத்துக் கொண்டு அடுப்படியில் இருந்து வெளியே வந்தாள். கஞ்சி சட்டியை சிறுவர்களிடம் கொடுத்தாள். இளையவன் ஆவலோடும் அவசரத்தோடும் சட்டியை கை நீட்டி வாங்கிக் கொண்டான். மூத்தவனோ வேண்டாம் என்று ஒரு வார்த்தை சொன்னான். வேண்டாமா, வாங்கி கூட நாய என்று ஒரு அதட்டு போட்டான் வேலப்பன். இங்கேயே வச்சு குடிச்சிட்டு போங்களேண்டா என்று சொன்னாள் வேலப்பனின் மனைவி. இல்ல இல்ல, கொண்டு போகட்டும், இவங்க ஆத்தாலும் அங்கே வயிற்றுக்கு இல்லாம தான் கிடப்பா. இல்லன்னா இதுக்கு எதுக்கு இப்படி காயுது? அங்க கொண்டு போனா அவளும் ஒரு வாய் குடிச்சுக்கிடுவா என்று அவன் சொன்னான். சிறுவர்கள் தொழுவுக்கு நடந்து வரும்பொழுதே, சி, ஊராம் வீட்டுல கஞ்சி வாங்கிட்டு போறல்ல, கேவலம், இரு அம்மா கிட்ட சொல்றேன் என்றான் மூத்தவன். பசி என்பதற்காக அடுத்த வீட்டில் கஞ்சி வாங்கி குடிப்பது கேவலம் என்று அவர்களுக்கு அம்மா சொல்லி வந்திருக்கிறாள். அந்த நிலையில் இப்போது கஞ்சி சட்டியோடு போனால் அம்மா அடிப்பாள் என்று சின்னவனுக்கு தெரியும். இருந்தாலும் இரண்டு நாளைய பசி அவனுக்கு பதிலாக அவனுடைய ஸ்தானத்தில் நின்று அண்ணனையும் அம்மாவின் உபதேசத்தையும் எதிர்த்து முழு பலத்தோடு போராடியது. அம்மாவுக்கு சொல்லாதன்னே, உனக்கும் கஞ்சி தாரேன் என்று ஆசை காட்டினான் தம்பி. சி, நான் குடிக்க மாட்டேன் என்றான் அண்ணன். மேற்கொண்டு விவகாரம் பண்ணுவதற்கு தம்பியின் உடம்பில் ஆவி இல்லை. ஒன்றும் பேசாமல் அங்கேயே நின்று கஞ்சியை குடிக்க ஆரம்பித்து விட்டான். கேவலம் கேவலம் என்று சொல்லிக்கொண்டு சின்னவனை அடித்தான் பெரியவன். தம்பி ஒரு மடக்குத்தான் குடித்திருந்தான்.
அதற்குள் முதுகில் பலமாக அடிபடவே

0: ஒரு கையால் சட்டியை இடுக்கிக் கொண்டு மறு கையால் அண்ணனை திருப்பி அடித்தான் தம்பி. சண்டை முற்றிவிட்டது. கைகளால் அடித்தும் நகங்களால் பிராண்டியும் பல்லால் கடித்தும் சண்டை போட்டதன் பலனாக கஞ்சி சட்டி கீழே விழுந்து உடைந்து விட்டது. கஞ்சியெல்லாம் தெருப்புழுதியோடு ஐக்கியமாகிவிட்டது. ஏமாற்றத்தோடும் பயத்தோடும் அதை பார்த்தான் தம்பி. அண்ணனும் பார்த்தான். மண்ணில் கொட்டியதை இனிமேல் எடுத்து குடிக்க முடியாதே என்ற ஏமாற்றத்தினால் அவன் விட்ட பெருமூச்சில் அவனுடைய உயிரே வெளியே வந்து திரும்பியது. பெருமூச்சை தொடர்ந்து அடக்க முடியாத அழுகை வந்தது. அழுது விட்டான். அடுத்த வீட்டிலே வாங்கி சாப்பிடுவது கேவலம் என்று அம்மா சொல்லி வந்ததற்கு என்ன அர்த்தம் என்று தெரியாமலே தானும் அப்படி சொல்லி அதை பிடிவாதமாக நிலைநாட்ட முயன்றபோது இப்படிப்பட்ட ஒரு பெரு நஷ்டம் ஏற்படும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவனுக்கு பசி மூன்று மடங்காகிவிட்டது. அர்த்தமில்லாத உபதேசம் செய்து அதன் மூலம் இப்போது கைக்கு எட்டியதை வாய்க்கு எட்டாமல் செய்துவிட்ட அம்மாவின் மீது அண்ணனுக்கு கோபம். இருவரும் தொழுவை நோக்கி ஓடி வந்தார்கள். அம்மாவிடம் வந்து பரஸ்பரம் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சொல்ல வேண்டும் என்பதுதான் அப்படி ஓடி வந்ததன் நோக்கம். அம்மா முன்பு போலவே கிழிந்து போன பழைய கோணியின் கந்தலை போர்த்து கொண்டு படுத்திருந்தாள். வாய் ஒருபுறம் கோணி திறந்திருந்தது. கண்கள் பாதி மூடியிருந்தன. உடம்பிலே அசைவே இல்லை. இப்படியெல்லாம் அம்மா எத்தனையோ தடவை செத்துப்போகும் விளையாட்டை ஆடியிருக்கிறாள். அப்போதெல்லாம் அம்மாவின் மேல் விழுந்து செத்துப்போக வேண்டாம் என்று இருவரும் கூச்சல் போடுவார்கள். இப்போதும் அதே மாதிரி கூச்சல் போட்டார்கள். அம்மாவை அடித்தார்கள். சிறிது நேரத்திற்கெல்லாம் சிரித்துக் கொண்டே நான் செத்து போகவில்லை என்று சொல்லிய வண்ணம் கண்களை முழுக்க திறப்பது போல அம்மா இன்று திறக்கவில்லை. அதனால் சிறுவர்களுக்கு கடும் கோபம் வந்துவிட்டது. பிணத்தை போட்டு அடி அடி என்று அடித்தார்கள். அம்மா செத்து போகாத, செத்து போகாத அம்மா என்று கதறிக்கொண்டு அவளை கிள்ளி கிழித்தார்கள். சின்னவன் அவள் மீது கிடந்த கந்தல் கோணியையும் கோபத்தோடு இழுத்து தூர போட்டான். அம்மா முழு நிர்வாணமாக கிடந்தாள். எப்படியும் அம்மாவை எழுப்பி விடுவது என்ற உறுதியோடு சிறுவர்கள் உயிரை கொடுத்து போராடி கொண்டிருந்தார்கள். எவ்வளவு நேரம்தான் அடிக்க முடியும்? கை ஓய்ந்து போன தம்பி அம்மாவின் மேல் விழுந்து அம்மா செத்து போகாதம்மா, அம்மா செத்து போகாதம்மா என்று ஓலமிட ஆரம்பித்து விட்டான். அவன் அழுவதை பார்த்து பெரியவனும் அம்மாவின் மேல் விழுந்து அழுதான்.
1: கு. அழகிரிசாமி அவர்கள் எழுதிய இருவர் கண்ட ஒரே கனவு சிறுகதையின் முதல் பகுதி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ். ஜான்சன்.
2: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
3: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
4: மாட்டிக்கிட்டீங்க.
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.

நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சிராப்பள்ளி அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில். இனி கேட்கலாம் பீஸ் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111.

0: सोर
1: पवन करे शोर।
0: अरे बाबा शोर नहीं, सोर सोर सोर।

0: நேர்களே இணைந்திருக்கிறீர்கள். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேரம் 12 மணி. இனி கேட்கலாம்
1: குறளமுதம்.
2: அறிவுடைமை 43 அதிகாரம் 7வது குறட்பா.

பின்னே வரப்போவதை முன்னாலேயே அறிபவர்களே அறிவுடையவர். அவ்வாறு அறிந்து நடப்பதற்கு கல்லாதவர்களே அறிவில்லாதவராவர்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: வழங்குபவர் மேனால் இந்திய வனப்பணி அலுவலர் வி சுந்தரராஜு அவர்கள்.
3: அன்புடையீர் வணக்கம். காடுகளை கட்டி தழுவி காத்த காந்தியவாதி சந்தி பிரசாத் பட் அவர்களின் வழிவற்றி நடந்து இயற்கையை காத்தால் இனிய உலகம் இனியும் தாங்கும். இன்றைய உத்தரகாண்ட் மாநிலத்தின் கார்வால் இமாலய மலைப்பகுதியில் பிறந்தவர் சந்தி.

0: ஜி பிரசாத் பட். அவருக்கு காடுகள் வெறும் மரங்கள் அல்ல, அவையே உயிர் வாழ்வின் ஆதாரம். ஆனால் வணிக நோக்கில் மரங்களை வெட்டத் தொடங்கிய போது அவர் அமைதியாக நிற்கவில்லை. இயற்கை அழிந்தால் மனிதன் எப்படி வாழ்வான் என்ற கேள்வி அவரது உள்ளத்தை உலுக்கியது. உண்மையான மாற்றம் துப்பாக்கியால் வராது, மனசாட்சியால் மட்டுமே நாம் அதை அடைய முடியும் என்று அவர் உறுதியாக நம்பினார். சர்வோதய இயக்கத்தில் இணைந்து கிராமந்தோறும் நடந்து மக்களின் வாழ்வை அறிந்தார். 1964 தசோலி கிராம சுவராஜ்ய சங்கம் என்ற கூட்டுறவு அமைப்பை நிறுவினார். காட்டு வளங்களை அழிக்காமல் பயன்படுத்தி உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குவதே அதன் நோக்கம். இது மனிதனும் இயற்கையும் இணைந்து வாழும் ஒரு கனவு. சாந்தி பிரசாத் பட் உணர்ந்த ஒரு பெரிய உண்மை, காடுகளை உண்மையாக அறிந்தவர்கள் பெண்களே. அதனால்தான் சிப்கோ இயக்கத்தில் பெண்கள் முன்னணியில் நின்றனர். இது சூழல் பெண்ணியத்தின் முதல் குரலாக அமைந்தது. சிப்கோ இயக்கத்தின் விளைவாக 1980 இமயமலை பகுதிகளில் 15 மரம் வெட்ட தடை விதிக்கப்பட்டது. சூழல் பாதுகாப்பு ஒரு தேசிய கொள்கை விவாதமாக மாறியது. அழிவில்லா வளர்ச்சி என்ற அவரது சிந்தனை உலகம் நீடித்த நிலைத்தன்மை, அதாவது சஸ்டைனபிலிட்டி என்று பேசுவதற்கு முன்னரே உருவானது. சந்தி பிரசாத் பட் ஒரு பெரிய அரசியல்வாதி அல்ல, அவர் ஒரு சாதாரண கிராமத்து மனிதன். ஆனால் அவரிடம் 3 முக்கிய பண்புகள்: இயற்கையின் மீதான அன்பு, அநீதிக்கு எதிரான தைரியம், சமூகத்தின் மீதான அக்கறை. நாளைய தலைவர்கள் நீங்கள். நீங்கள் ஒரு மரம் நடலாம், பிளாஸ்டிக் பயன்பாட்டை நிறுத்தலாம், ஒரு கிராமத்தின் நீர்நிலையை பாதுகாக்கலாம். அவர் வழி மிகவும் தெளிவானது. பூமியை காக்க அதிகாரம் தேவையில்லை, அன்பும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் மட்டுமே போதுமானது. ஆகவே அன்பு நண்பர்களே, நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இயற்கை வளங்களை காத்து இந்த பூமியினை வளமுறச் செய்வோமாக. நன்றி, வணக்கம்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: வழங்கியவர் மேனால் இந்திய வனப்பணி அலுவலர் வி சுந்தரராஜு அவர்கள்.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
5: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 12:10. இனி
1: ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: எழுதியவர் கே கற்பகம் அவர்கள்.
1: கவிதா, கவிதா,
2: யார் கூப்பிடுறது? அடடே, அப்பாவா? வாங்கப்பா, வாங்க, உள்ள வாங்க. இப்படி சோஃபால உட்காருங்கப்பா.
1: அப்பாடா, கவிதா, எப்படிமா இருக்கே நீ?
2: நான் நல்லா இருக்கேன்பா, உங்க ஆசிர்வாதத்தால. அப்பா, ஊர்ல அம்மா, தங்க புவனா எல்லாம் எப்படி இருக்காங்கப்பா?
1: எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. உங்க அம்மாவுக்கு எப்பவும் ஓ நினப்பு தான். உனக்கும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சே.
2: ஆமாப்பா, எனக்கு கூட அம்மாவை பார்க்கணும் போல இருக்குப்பா.
1: வாமா, நீ எப்ப வேணும்னாலும் வரலாம் போலாம். அது இன்னும் ஓ வீடு தாம்மா. அது சரி, மாப்பிள்ள இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலையாமா?
2: ஆபீஸ்ல ஏதோ ஆடிட்டிங் நடக்குதாம்ப்பா. வர நைட்டு 8 மணி ஆகுன்னு போறப்பே சொல்லிட்டு போயிட்டாருப்பா.
1: ஓஹோ, அப்படியா?
2: ஏன்பா, பூனாக்கு இது கடைசி வருஷம் தானே?
1: இந்த வருஷம் படிப்பை முடிச்சிடுவா. அப்புறம் அவளுக்கும் ஒரு வரம் தேடணும், கல்யாணம் பண்ணணும். உன் கல்யாணத்துக்கு வாங்கின கடனே தலைக்கு மேல இருக்குமா. இப்பவே என் சம்பளத்தை அப்படியே வட்டிக்கு கொடுத்துட்டு இருக்கேன். என்ன செய்யறதுன்னே புரியலம்மா. கவிதா,
2: கவலைப்படாதீங்கப்பா. உங்க நல்ல மனசுக்கு ஆண்டவன் நிச்சயம் ஒரு வழி தருவான்ப்பா.
1: பாப்போம். கவிதா, வந்து வந்துமா?
2: என்னப்பா சொல்லுங்க.
1: ஒன்னும் இல்லம்மா, உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல.
2: சொல்லுங்கப்பா, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்கப்பா.
1: ஒன்னும் இல்லம்மா, எனக்கு அவசரமா ஒரு 1000 ரூபாய் பணம் தேவையா இருக்கு. மாப்பிள்ள கிட்ட கேட்ட நல்லா இருக்காது. உங்ககிட்ட இருந்தா நீ எனக்கு கொஞ்சம் கொடுத்து உதவுனா 3 மாசத்துல திருப்பி கொடுத்துடுறம்மா.
2: இதுக்கு ஏன்பா இப்படி தயங்குறீங்க? இருங்க வரேன். இந்தாங்கப்பா நீங்க கேட்ட பணம்.
1: மாடி, இதுல உனக்கு ஒன்னும் சிரமம் இல்லையே?
2: ஒண்ணுமே இல்லப்பா. நீங்க இப்படி கேக்குறதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா.
1: நல்லதுமா, நான் புறப்படுறேன்.
2: உங்க மாப்பிள்ளைய பாத்துட்டு போலாம்லப்பா.
1: இல்லம்மா, இப்பவே மணி 7 ஆயிடுச்சு. பஸ் பிடிச்சு மணப்பாறை போய் சேர்றதுக்குள்ள மணி 9 ஆயிடும்.
2: அப்பா, சாப்பிட்டு போங்கப்பா.
1: இல்லம்மா கவிதா, அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா சாப்பிட்டு போறேம்மா. அப்போ நான் போயிட்டு வரேம்மா.
2: போயிட்டு வாங்கப்பா. அப்பா கிளம்பிட்டாங்க. எப்பவும் என்கிட்ட பணம் கேட்காத அப்பாவுக்கு இப்ப என்ன தேவையோ தெரியல. அப்பாவுக்கு பணம் கொடுத்தது தெரிஞ்சா கோபப்படுவாரோ என்னமோ. பாப்போம்.
3: அதோ வர்றது யாரு? நம்ம பாலுவா? ஆமா, பாலுதான். இப்படிதான் வரான். வாட்டம் வாட்டம்.
4: அடட, அப்பா நீங்களா? எப்பப்பா வந்தீங்க? எங்க இவ்வளவு தூரம்?
3: இப்பதான்ப்பா, நேரம் ஆபீஸ்க்கு தான் வரேன்.
4: ஓஹோ,
3: எப்படிப்பா இருக்க?
4: நல்லா இருக்கேன்ப்பா.
3: கவிதா நல்லா இருக்காளா?
4: நல்லா இருக்கா. வாங்கப்பா வீட்டுக்கு போவோம்.
3: இல்ல பாலு, நான் அவசரமா ஊருக்கு திரும்பணும். அதான் உன்னை இங்கேயே பாத்துட்டு போகலான்னு வந்தேன்.
4: சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்?
3: ஒன்னும் இல்லப்பா.
4: அட, என்கிட்ட என்னப்பா தயக்கம், சொல்லுங்க.
3: ஒண்ணும் இல்ல, எனக்கு அவசரமா ஒரு 2000 ரூபாய் பணம் தேவைப்படுது. இன்னைக்கு நீ போனஸ் வாங்கிருப்பியே, அதான் கேட்டு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன்.
4: அட, இதுக்கு போய் ஏன்பா இவ்வளவு தயங்குறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்கப்பா, நீங்க கேட்ட 2000 ரூபாய் பணம் சரியா இருக்கான்னு பாருங்க.
3: சரிப்பா சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் புறப்படுறேன் பாலு.
4: அப்பா, அம்மா எப்படிப்பா இருக்காங்க?
3: நல்லா இருக்கா பாலு. அப்ப நான் வரட்டுமா?
4: சரிங்கப்பா, பத்திரமா போயிட்டு வாங்க. போய் போன் பண்ணுங்க எனக்கு.
2: எட்டு மணிக்கே வந்துடுறேன்னு சொன்னீங்க, மணி 9 ஆகுது.
4: ஆமா கவிதா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இடையில டிராபிக் வேற, என்ன பண்ணுறது? அப்புறம் கவிதா, ஒரு முக்கியமான விஷயம்.
2: சொல்லுங்க.
4: இன்னைக்கு எங்க அப்பா ஆபீஸ்க்கு வந்திருந்தாரு.
2: என்ன விஷயமா?

0: அது ஏன் கேட்குற? ஏதோ அவசரமாக 2000 ரூபா பணம் வேணும்னு கேட்டாரு. இன்னைக்கு என்கிட்ட போனஸ் பணம் வர கையில இருந்ததா?
1: என்ன அவசரமோ, கொடுக்க வேண்டியதுதானே.
0: கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன்.
1: பெத்தவங்க அவசர தேவைக்கு புள்ளைங்க கொடுக்கறதுல தப்பே இல்லைங்க.
0: சரியா சொன்ன கவிதா. எப்பவுமே பணம்னு கேட்காத எங்க அப்பா இன்னைக்கு வந்து பணம்னு கேட்டதும் என்னால மறுக்க முடியல.
1: நீங்க கொடுத்தது தப்புன்னு நான் சொல்லலையே. ஏன், மாமா வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல?
0: இல்ல கவிதா, ஏதோ அவசர வேலையா உடனே கிளம்பிட்டார்.
1: என்னங்க வந்து, நான் கூட உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுங்க.
0: சொல்லு கவிதா, ஏன் தயங்குற?
1: சொன்னா வருத்தப்படக்கூடாது.
0: அடடே, வருத்தப்படுற அளவுக்கு நீ என்ன விஷயத்த சொல்ல போற? சொல்லு கவிதா.
1: கோபப்பட மாட்டீங்களே?
0: அடடா, முதல்ல விஷயத்த சொல்லு நீ.
1: எங்க அப்பாவும் வந்திருந்தாங்க.
0: அட, மாமாவா?
1: ஆமாங்க.
0: என்ன விஷயமா?
1: வந்து எல்லாம் பண விஷயமா தான்.
0: என்னது, பணமா?
1: ஆமாங்க, அவசரமா ஒரு 1000 ரூபாய் பணம் வேணும்னு கேட்டாங்க.
0: 1000 ரூபாயா?
1: 3 மாசத்துல திருப்பி தந்துடுறேன்னு சொன்னாங்க.
0: சரி, நீ என்ன பண்ணின?
1: நான் என்ன செய்யறது? அவசரத்துக்கு கேக்குறப்போ இல்லைன்னா சொல்ல முடியும். கொடுக்கலன்னா நீ ஏன் மாமனாருக்கு கொடுக்கலன்னு உங்களுக்கு கோவம் வந்துடும். கொடுத்துட்டேன். எங்க, நான் செஞ்சது தப்புங்களா?
0: இல்ல இல்ல இல்ல கவிதா, இல்ல இல்ல, நீ கொடுத்தது சரிதான். சமயத்துல உதவி செய்யறதுக்கு தானே சொந்த பந்தம் எல்லாம் இருக்கு. எப்படியோ உங்க அப்பாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் ஒரே நேரத்துல பண தேவை, நாமளும் கொடுத்து சமாளிச்சிட்டோம். ஆனா கவிதா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல.
1: என்னங்க சொல்றீங்க?
0: இப்ப மாமா கிட்ட பணம் இல்ல, உங்ககிட்ட வந்து கேட்டாங்க, நீயும் கொடுத்துட்ட, நியாயம்தான். ஆனா எங்க அப்பா கிட்ட நிறைய பணம் இருக்கு. அதுவும் இல்லாம ரிட்டையர் ஆகி அவ்வளோ பணத்தையும் பேங்க்ல தான் போட்டு வச்சிருக்காரு. பிடிவாதமா நம்ம கூட வந்து தங்காம தஞ்சாவூர்லயே அம்மாவும் அப்பாவும் அங்கேயே இருக்காங்க. அவங்களுக்கு இப்ப என்ன பண தேவை? இதுல எனக்கு நியாயம் இருக்கிற மாதிரி தெரியல கவிதா. அவங்க என்கிட்ட வந்து எதுக்காக பணம் கேட்டாங்கன்னு எனக்கு இன்னமும் புரியல கவிதா.
1: ஆமாங்க, எனக்கு எங்கேயோ இடறுதே.
0: இந்த வயசானவங்க பண்ணறது நமக்கு கொஞ்சம் கூட புரியாது. விடு விடு விடு, எனக்கு பசிக்குது கவிதா. முதல்ல சாப்பாடு எடுத்து வை, சாப்பிடுவோம். வா,
1: வாங்க சாப்பிடலாம் வாங்க.
2: ஏங்க,
3: என்ன கோகிலா, என்ன
2: நீங்க செய்யறது ஒண்ணுமே புரியலங்க.
3: நீ எதை சொல்ற?
2: ஆமா, நம்ம கிட்ட பணமா இல்ல, எதுக்கு இப்ப திருச்சிக்கு போனீங்க? நம்ம பையன் பாலு கிட்ட 2000 ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்தீங்க. எனக்கு உங்க போக்கே புரியலீங்க. ஏன் சிரிக்கிறீங்க
3: கோகிலா? நீ கூட என்ன புரிஞ்சுக்கலையேன்னு நினைச்சு சிரிச்ச.
2: என்ன சொல்றீங்க நீங்க?
3: சொல்றேன் கோகிலா, புரியும்படி சொல்றேன். சரி, நம்ம சம்பந்திய பத்தி நீ என்ன நினைக்கிற?
2: யாரு, நம்ம மருமக கவிதாவோட அப்பா தானே?
3: ஆமா.
2: தங்கமான குணங்க, நாணயமான மனுஷர். பாவம், பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு நொடிச்சு போயிட்டாரு.
3: உன்னோட கணக்கு கரெக்ட் கோகிலா. என்ன நடந்ததுன்னா, நான் பாலுவியும் கவிதாவையும் பாத்துட்டு வரலான்னு தான் திருச்சிக்கு போறேன்.
2: சரி.
3: அப்போ அவங்க வீட்டுல நம்ம சம்பந்தியும் கவிதாவும் பேசிட்டு இருந்து கேட்டுது. உடனே நான் உள்ள நுழையாம வெளியிலேயே நின்னுட்டேன்.
2: அப்படியா, ஒட்டு கேட்டீங்களாக்கும்.
3: ஆமாம் கோகிலா, நம்ம சம்பந்திக்கு ஏதோ பணம் உட பணம் கடனா கேட்டுட்டு இருந்தாரு. காசு விஷயத்துல உன் பையன் ரொம்ப கெட்டியாச்ச. பணம் கொடுத்து தெரிஞ்சா தாம் தூம்னு குதிப்பான், அப்புறம் கத்துவான்.
2: அதனால
3: வீட்டுக்கு உள்ளே போகாம நான் நேர பாலுவோட ஆபீஸுக்கு போனேன். இன்னைக்கு அவனுக்கு போனஸ் பணம் வரும்னு எனக்கு தெரியுமே. ஒரு 2000 கொடுறான்னு கேட்டேன், அவனும் கொடுத்துட்டான், வாங்கிட்டு வந்துட்டேன்.
2: சரி, அதுக்கும் இதுக்கும்
3: என்ன தொடர்புன்னு கேக்குறியா? சொல்றேன் கேளு. வீட்டுக்கு போனதும் எனக்கு 2000 கொடுத்தத கவிதா கிட்ட சொல்லுவான். அப்புறம் கவிதாவும் அவங்க அப்பாவுக்கு 1000 கொடுத்த சொல்லுவா. சோ இவனால அவன் மேல கோவப்பட முடியாது. அவ அப்பாவுக்கு பணம் கொடுத்தத என் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்.
2: நீங்க சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான்.
3: ஆமாங்க கோகிலா, நம்ம மருமக கவிதா ரொம்ப நல்ல பொண்ணு.
2: ஆமாங்க,
3: அவ அப்பா வந்து பணம் வாங்கிட்டு போன விஷயத்த நிச்சயமா அவங்க கிட்ட சொல்லிடுவா. நம்ம பையன் கொஞ்சம் முன்கொண்டு

0: பியாச்ச.
1: ஆமாமா,
0: அதனால அந்த பொண்ணை காப்பாத்ததான் எனக்கு பணம் வேணும்னு போய் சொல்லி அவங்கிட்ட பணம் வாங்கிட்டு வந்தேன். அடுத்த வாரம் கண்டிப்பா அந்த பணத்தை திருப்பி அனுப்பிடலாம். இப்ப சொல்லு கோகிலா, நான் செஞ்சது தப்பா?
1: தப்பே இல்லைங்க கவிதா. நம்ம மருமக எப்ப நம்ம வீட்டுக்கு வந்தாளோ அப்பவே நம்ம பொண்ணு ஆயிட்டா. அவளுக்கு எந்த கஷ்டமும் வராம அவ கண்கலங்காம கவனிச்சுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கும் இருக்கு இல்லையா? அதைத்தானே நீங்களும் செஞ்சிருக்கீங்க. உண்மையிலேயே உங்களை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க.
2: இதுவரை மருமகள் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் கே கற்பகம் அவர்கள். நடிப்பு பி சிவராமன், கே சையத் நேமத்துல்லா, எஸ் ஜானகிராமன், ஆர் கலைவாணி, கே விஜயலட்சுமி ஆகியோர்.
3: சூரியகாந்தி நிகழ்ச்சியில் இனி
4: தோல்வியின் சுமை நாடகம். எழுதியவர் கூழையார் நாகசோழமுகன் அவர்கள்.
5: சிவகாமி, சிவகாமி, என்னன்னே தெரியல. என் மனநிலைய போல தொலைதூர வானம் கூட இருள தொடங்கிவிட்டது. என் இமைகளின் நிலை கண்டு இயற்கை கூட ஈரக்காற்று வீச தொடங்கிவிட்டது. தொண்டைக்குழி விசும்பலின் பிம்பத்தை கூட காகங்கள் கூட்டம் பிரதிபலித்து கரைந்தோடியது. இப்படியே சூழல்கள் தடம் பிசகாமல் என் வசம் இருக்க நீ மட்டும் ஏன் சிவகாமி அதற்கு விதிவிலக்கானாய்? சிவகாமி, அப்படி நான் என்னதான் தவறு செய்தேன்? ஒரு காலகட்டத்தில் அரக்கால் சட்டை போட்ட வயசுல எத்தர்ச்சியா உன்னை பார்க்க நேரிட்டது. பார்த்த முதல் பார்வையிலேயே உங்ககிட்ட என்ன நான் பறி கொடுத்துட்டேன்? என்ன நிகழ்வு இது? ஒரு ஆண்மகனை பெண் பார்த்து விற்கப்படுதலில் இத்தனை ஈர்ப்பு சக்தியா? ஆமா ஆமாம், அந்த ஈர்ப்பின் விளைவுதான் நாட்களை புறந்தள்ளி வருடங்களை தேய்புறையாக்கி உயிரே உருகி உன்னை காதலித்து கல்யாணம் கூட செய்து கொண்டேன். சிவகாமி, சிவகாமி, சிவகாமி, சிவகாமி. சிவகாமி, சிவகாமி, உண்மையிலேயே என்ன உனக்கு பிடிச்சிருக்கா சிவகாமி?
6: பின்ன உன்னோட ஆழமான காதல் ஜெயிச்சிருக்கே, அதுக்கு என்ன அர்த்தமா?
5: ஒரு சின்ன சந்தேகம் சிவகாமி.
6: என்ன சந்தேகம்?
5: பொழுதெல்லாம் உன்னை பார்க்க உன்னுடைய குடிசையை விட்டு சுற்றி சுற்றி வருவேனே, அப்போ ஆறுதலா ஒரு பார்வை பார்த்தியா? என்னை பார்த்ததும் வேண்டா வெறுப்பா வீட்டுக்குள்ள ஓடிடுவியே? என்னுடைய ஆவலான அடிமனம் எத்தனை நொறுங்கி இருக்கும்.
6: உன்னை பார்த்ததும் அத்தனை அவசரமா வீட்டுக்குள்ள ஓடினது எதுக்குன்னு தெரியுமா உனக்கு?
5: தெரியலையே, நீ சொன்னாதானே தெரியும்.
6: குடிசை வீட்டுக்குள்ள ஓடி கீத்து தட்டியில உன்னை மறைஞ்சிருந்து பாக்கதான்.
5: அடிக்கள்ளி, இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்தி நேர வானத்தோட அவசர மேகங்களா துள்ளி குதிச்சு எத்தனை சந்தோஷமா நேரத்தை ஒட்டியிருப்பேன். எத்தனை வித தவிப்பு, எவ்வளவு எதிர்பார்ப்பு.
6: போதும் போதும், உன் பழைய புராணத்தை நிறுத்து. அதுக்குதான் எல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்த்து நான் கிடைச்சிருக்கேனே, இது தோல்விக்கு கிடைச்ச லாபம் தானே?
5: ரொம்ப ரொம்ப சரியா சொன்ன சிவகாமி. என்னோட வாழப்போற வாழ்க்கைக்கு நீ கிடைச்சது உண்மையிலேயே கொள்ள லாபம் தான்.
6: என் மேல கோவமா பேசவே மாட்டேங்கிற? சரி, கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு தான் மேட்டுல உட்கார்ந்திருந்தோமே, அப்படி இருந்தும் உன்னோட மனசுக்கு திருப்தி வரலையா?
5: பெருமாள் கோயில்லையும் அதை சுற்றியுள்ள மேட்டு பகுதியின் பலமும் தெரிஞ்சிருந்தும் எப்படி தெரியாத மாதிரி அத்தனை சுலபமா சொல்லிட்டே சிவகாமி? இப்ப எல்லாம் நான் எது சொன்னான்னு கேக்குற, எல்லாம் ஏற்க மாறாதான் பண்ற.
6: சரி சரி, அடுத்த வாரமே கோவிலுக்கு போகும்போது இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வரலாம்.

0: என்ன சரிதானே?
1: ஏ சிவகாமி, நாம காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட கடந்த 2 வருஷத்துல உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்கேனா?
0: என்னது, தோட்ட வேலை முடிஞ்சு வீட்டுக்குள்ள வந்ததும் வராததுமா? இது என்ன இன்னைக்கு புது சந்தேகம்? உனக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு?
1: எனக்கு ஒண்ணும் ஆகல சிவகாமி, உனக்குதான் என்ன ஆச்சுன்னு கேக்குறேன்.
0: எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
1: வர வர முகமே சரியில்லை.
0: துரையோட பார்வைக்கு இப்ப என்னோட முகம் கோணல் ஆயிடுச்சோ?
1: உன்னோட புத்தி கோணல் ஆயிடுச்சோன்னு தான் சொல்ல வர்றேன் சிவகாமி. காலையில தோட்ட வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வர்ற என்ன கவனிக்க தவறிட்ட அப்படிங்கறேன்.
0: அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நீயா தப்பு தப்பா அப்படி நினைச்சுக்கற.
1: இல்ல சிவகாமி, சம்பவம் கண்ணுக்கு முன்னாலேயே நடந்துருச்சு.
0: என்னது சம்பவமா? என்ன சொல்ற?
1: கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வரும்போது பக்கத்து வீட்டு ராசம்மாவோட பேசிக்கிட்டு இருந்த.
0: ஆமா.
1: வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த என்ன பாத்துட்டு ராசம்மா, அம்மா உங்ககிட்ட உன்னுடைய வீட்டுக்காரர் தோட்ட வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போறார், நீயும் போ சிவகாமின்னு சொன்னாங்க. ஆனா நீ அந்த வார்த்தைய காதல வாங்காத மாதிரி ஏனோ தானோன்னு பேசிக்கிட்டு இருந்த. நானும் அத கவனிச்சுக்கிட்டு தான் வரேன் சிவகாமி.
0: கல்யாணத்துக்கு முன்னாடி பக்கத்து வீட்டு பாட்டி சொன்னாங்க, இதோ பாருடி சிவகாமி, நாளைய ஒரு காலத்துல கல்யாணமாகி புருஷன் வீட்டுக்கு போகும்போது புருஷனை உன் கையில வச்சுக்கிறதுக்கு ஒரு முன் யோசனை சொல்றேன், கேட்டுக்கோ. கட்டிக்கிட்ட புருஷன் மேல அளவு கடந்த பாசம் இருக்கத்தான் வேணும். ஆனா ஒரு பொண்ணா அத காட்டிக்க கூடாது. துட்டும் தொடாம பட்டும் படாம அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அந்யோன்யம் குறைஞ்சாப்ல கொஞ்சம் விலகி விலகி நடிக்க கத்துக்கணும். அப்பதான் அளவு கடந்த ஈர்ப்பு வரும். புருஷனோட பாசமும் ஒரு பொண்ணுக்கு முழுமையா கிடைக்கும். இதோ பாருடியம்மா, வெறும் நடிப்பு மட்டும்தான், அப்புறமா வேஷத்தை கலைச்சிடணும். என்ன புரியுதா அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கோ ஒரு நாள் பாட்டி சொன்ன விஷயம் நல்லாவே வேலை செஞ்சிருக்கு போல இருக்கே.
1: என்ன சிவகாமி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம மனசுக்குள்ளேயே எதையோ முணுமுணுக்கிற. வர வர உன்னோட நடவடிக்கையே சரியில்லை.
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இங்க பாரு, கண்டதையும் நினைச்சு குழம்பி போகாத. இரு, உனக்கு காபி தண்ணி வச்சு கொண்டு வரேன்.
2: என்ன நாகப்பா, கோயில் முரட்டு களையாட்டம், மண் வெட்டிய தோல்ல வச்சுக்கிட்டு தோட்டத்தையே சுத்தி சுத்தி வருவேன். ஆனா கல்யாணத்துக்கு பிறகு அந்த பழைய சுறுசுறுப்பெல்லாம் எங்க போச்சுது?
1: ஏண்டா ஆறுமுகம், காதல் கல்யாணம் பண்ணிக்கிறது அவ்வளவு பெரிய தப்பா?
2: நாகப்பா, தடாலடியா இந்த வார்த்தையை நீ கேட்கவே கூடாது.
1: ஏண்டா ஆறுமுகம், நான் உன்ன அப்படி என்னதான் கேட்டு விட்டேன்?
2: காதலிச்சு கல்யாணம் பண்ண நீ இந்த வார்த்தையை கேட்க கூடாது.
1: என்னடா சொல்ற?
2: பின்ன என்னடா நாகப்பா, நீயே காதலிச்சு கல்யாணம் பண்ண உனக்கு தெரியாதா? நான் வேற இதை விவரிச்சு சொல்லணுமா என்ன? காதல் சுகம் வேறு, கல்யாண சுகமே வேறு.
1: ஆமாண்டா ஆறுமுகம், கல்யாண சுகமே வேறுதான். அதாவது பெத்தவங்களா பொருத்தம் பார்த்து பேசி முடிச்சு ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிற சுகமே வேறதான். அந்த சுகத்தை அனுபவிச்சவன்டா நீ. நீ சொல்றத ரசிச்சு கேட்டுக்கத்தான் வேணும்.
2: என்ன நாகப்பா, வார்த்தையெல்லாம் ஒரு மாதிரியா போகுது.
1: ஆமாண்டா ஆறுமுகம், இருட்டு உலகத்துக்கு கண்ணாமூச்சி ஆட்டம் போட வரும் சின்ன சின்ன மின்னல் வேகம் தான் காதல் கல்யாணம்.
2: புதிரா பேசுற நாகப்பா, ஒண்ணுமே புரியல.
1: காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டது பெரிய தப்புடா.
2: சின்ன வயசுல இருந்தே விருப்பப்பட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீயாடா இத்தனை விரக்தியா பேசுற?
1: என்னடா செய்யறது, என்னை இப்படி விரக்தியா பேச வச்சிட்டாலே.
2: தோட்ட வேலைக்கு வந்த உனக்கு கஞ்சி கொண்டுகிட்டு வரும்போது உன்னோட பெஞ்சாதிய பாத்திருக்கேனே, நல்ல குடும்ப பெண்ணா, சாந்தமா இருந்துச்சு, அதையா அப்படி சொல்ற?
1: ஆமா ஆமா, நானும் அந்த முகபாவனி வச்சுதான் ஏமாந்துட்டார் முகம்.
2: நீ இவ்வளவு விரக்தியா பேசுற அளவுக்கு உன்னோட மனைவி உனக்கு அப்படி என்னதான் செஞ்சா நாகப்பா?
1: உங்ககிட்ட சொல்றதுல தப்பில்லப்பா. பேச்சுக்கு பேச்சு எதுக்கு எடுத்தாலும் பச்சை மிளகாய கடிச்ச விளாட்டம், எரிஞ்சு எரிஞ்சு விழற ஆறுமுகம்.
2: பதிலுக்கு நீ தண்ணிய குடிச்சுக்க வேண்டியதானே நாகப்பா.
1: எல்லாம் உனக்கு கிண்டல் தான் ஆறுமுகம்.
2: ஐயோ நாகப்பா, நான் சொல்றதுல முதல்ல புரிஞ்சுக்க, கடும் புயலுக்கு பின்னாடிதான் அமைதி வரும். ஏதோ ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு எரிஞ்சு எரிஞ்சு விழுறோம் பொஞ்சாதி, நாளைக்கு உன் மேல கூடுதலா பாசமா இருக்கலாம் அல்லவா? அது வரைக்கும் நீ தான் கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கணும்.
1: போயும் போயும் ஒரு பொண்ணுகிட்ட அனுசரிச்சு போக சொல்ற அப்படித்தானே?
2: டேய் நாகப்பா, அது உன்னோட மனைவி இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்க.
1: ஓஹோ, அதுவும் சரிதான். சரி சரி, பாப்போம் பாப்போம்.
3: சிவகாமி, சிவகாமி.
0: யாரு?
3: குடிசை வீட்டுக்குள்ள உட்காந்து என்னதான்

0: பண்ற?
1: வா ராசம்மாக்கா, உள்ள வா. சும்மா தான் உட்கார்ந்திருக்கேன்.
0: ஆமா, நாகப்பன் தம்பி தோட்ட வேலைக்கு போயிடுச்சா?
1: அப்பவே போயாச்சே.
0: ஆமா, என்ன சிவகாமி, நேத்து ராத்திரி உன் வீட்டுக்காரோட ஏதோ சத்தமா வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தியே.
1: அது அதுவா, அது வந்து இந்த இது சாப்பிடும் போது சாப்பாட்டுக்கு உப்பு அளவு சரியா இல்லைன்னு கொஞ்சம் என்கிட்ட கோபமா பேசிட்டாரு.
0: என்னடி அம்மா சிவகாமி, இந்த ராசம்மாவும் உன்னோட வயசுல இருந்து வந்தவதான், என்கிட்டயே போய் சொல்லாத.
1: அது அது வந்து ஒன்னும் இல்ல ராசம்மாக்கா.
0: சிவகாமி, நான் உனக்கு புத்திமதி சொல்றேன்னு கோவிச்சுக்காத. ஒத்துமையே பெரும் பலன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பொறுத்த மட்டும் அது புருஷன் பொண்டாட்டிக்கும் பொருந்தும். நேத்து நடந்த உங்க ரெண்டு பேரோட சண்டையும் பக்கத்து வீட்டுல இருந்த எனக்கும் காதல விழத்தான் செஞ்சிச்சு. குடும்பத்துல நடக்கிற ஒரு சின்ன தவறுக்கு கூட கருத்து வேறுபாட்டால பிரச்சனை வரத்தான் செய்யும். அத பெருசுபடுத்தாம யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிடணும். அதுதான் எந்த ஒரு குடும்பத்துக்கும் நல்லது. என்ன சொல்றத சொல்லிவிட்டேன், நான் வரேன் சிவகாமி.
1: சரிக்கா.
2: சிவகாமி எப்படி தூங்குறா பாரு, எத்தனை நிம்மதியான பெருமிச்சோடு தூக்கம். எவனுக்கு தூக்கம் வந்தா என்ன, தூக்கம் வராம போனா இவளுக்கு என்ன? நீ நல்லாவே கோட்டை விட்டு தூங்கு சிவகாமி.
1: சச்சே, வர வர உன்னோட தொல்லை தாங்க முடியலையே. பகல் நேரத்துலதான் எதுக்கு எடுத்தாலும் குத்தம் கண்டுபிடிக்கிற, இப்ப ராத்திரி தூக்கத்திலயுமா? சரி, ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு தானே படுத்தோம். பின்ன என்ன, உனக்கு தூக்கம் வரலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண? கண்ணை இருக்க மூடிட்டு படுத்துக்க, நல்லாவே தூக்கம் வரும்.
2: மனசுல நிம்மதி இருந்தாதானே கண்ணுல தூக்கம் வரும்.
1: உன்னோட நிம்மதி எங்கதான் போச்சு?
2: நிம்மதி எங்கே போச்சுன்னு என்னையே திரும்ப கேக்குறியா சிவகாமி? நாம மன்னிக்க உரிய பெண்களோட தனித்துவம் என்னன்னு உனக்கு தெரியுமா? சொல்றத கவனமா கேட்டுக்க. காலங்காலமா கல்யாணம் ஆன பொண்ணுங்க கணவனுக்கு பயபக்தியோட பணிவிடைகளை செய்துட்டு அவங்க தூங்கின பிறகுதான் தான் தூங்க போவாங்க. சிவகாமி, காலம் மாறி போச்சுமா, காலம் மாறி போச்சு.
1: அப்படின்னா உன்னை தாளாட்டி தூங்க வைக்க சொல்ற, அப்படிதானே?
2: அப்படியெல்லாம் எடுத்தெறிஞ்சு பேசாத சிவகாமி. உன்னை சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா?
1: ஆமாமா, நானும் உன்னோட சுய புத்தி தெரியாம அதே தப்பதான் செஞ்சிட்டேன்.
2: அப்படின்னா என்ன, நீ புத்தி கெட்டவன்னு சொல்றியா?
1: குடும்பத்துல தொட்டதுக்கெல்லாம் தப்பு கண்டுபிடிச்சா குடும்பம் எப்படி சந்தோஷமா இருக்கும்?
2: என் மேல உனக்கு வெறுப்பு நாளுக்கு நாள் அதிகமாயிடுச்சு சிவகாமி. நான் இப்படி நடந்துக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம்.
1: ஆமா, எதை வச்சு அப்படி திட்டவட்டமா சொல்ற? நான் எப்பவும் உனக்கு உண்மையாதான் நடந்துட்டு இருக்கேன்.
2: இல்ல சிவகாமி, இதுல பிடி கொடுக்காம என்ன விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போற.
1: இல்ல, நான் உன்னை விட்டு கொஞ்சம் விலகுறாப்புல நடிச்சா உன்னோட பாசம் எனக்கு கூடுதலா கிடைக்குங்கிற நம்பிக்கையிலதான் அப்படி பண்ணினேன். ஆனா இப்பதான் புரியுது, உங்ககிட்ட நடிச்சாலும் நடிக்காட்டியும் என் மேல உனக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்லன்னு.
2: இல்ல, நான் இதை நம்ப மாட்டேன். உன்னோட அடி மனசுல ஏதோ தப்பு இருக்கு.
1: இல்ல இல்ல, எதையுமே இப்படி அபாண்டமா சொல்லாத, நான் சொல்றதுதான் உண்மை.
2: பொய், அத்தனையும் பொய். உன்னுடைய அன்புக்காக நான் எத்தனை நாள் காத்திருந்திருக்கேன் தெரியுமா? எத்தனை நாள் ஏங்கி இருக்கேன் தெரியுமா? பொண்ணுன்னா கணவனுக்காக மதுரை மாநகரே எரிச்ச கண்ணகியா இருக்கணும். ஆனா நீ அதுக்கு நேர் மாறா என் மேல எதுக்கெடுத்தாலும் வெறுப்பாவே இருந்துட்ட, நெருப்பாவே இருந்துட்ட. மொத்தத்துல என்ன உனக்கு பிடிக்கல? யாரையோ மனசுல நினைச்சுக்கிட்டு என்னோட இளமைய முடக்கி வேண்டா வெறுப்பா குடும்பம் நடத்துற, அப்படித்தானே?
1: என்னது அப்படின்னா? அப்படின்னா நீ என் மேல சந்தேகப்படுற, அப்படித்தானே? உன்னோட வாழ்ந்த இந்த மூணு வருஷத்துல என்ன பத்தி முழுமையா தெரிஞ்சுக்க முடியாது உன்னோட. இனி ஒரு நிமிஷம் கூட உன் முகத்துல முழிக்கவே மாட்டேன். ஆமா ஆமா, இனி உன் முகத்துல முழிக்கவே மாட்டேன்.
2: சிவகாமி சிவகாமி, ஏய் தப்பல சிவகாமி, நான் சொல்றேன் கேளு, நான் சொல்றேன் கேளு. அங்க இருக்கல பாதாள கடத்தல, இங்க என்ன பண்ற சிவகாமி? சிவகாமி, ஐயோ சிவகாமி, இந்த உடம்பு படபடன்னு ஆடுது. அளவுக்கு அதிகமானா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவார்களே, அது இடம் பொருள் அறிந்து உச்சரிக்கிற வார்த்தைக்கும் உண்டுன்னு இப்பதான் உணர்றேன். ஏதோ ஒரு வேகத்துல பேச்சுக்கு

0: பேச்சு உணர்ச்சி வசப்பட்டு பேசி விபரீதத்தை நானே விலை கொடுத்து வாங்கிட்டேனே சிவகாமி. ஐயோ சிவகாமி, ஐயோ சிவகாமி, நீயும் என்னை வெறுக்கிற மாதிரி நடந்திருக்க கூடாது. தவறு ரெண்டு பேரு பேர்ல இருக்கே, யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்திருக்கலாமே. ரெண்டு பேருமே வாழ்க்கையில போட்டி போட்டதால கடைசியில உன்னையே நான் இழந்துட்டேனே சிவகாமி, உன்னையே நான் இழந்துட்டேனே. ஐயோ சிவகாமி, சிவகாமி, சிவகாமி, சிவகாமி. சிவகாமி, சிவகாமி, நெற்றி மத்தியில் குங்குமமிட்டு கார்க்குந்தலில் மலர் சூடி கரம்பிடித்த என்னவளே, இனி நாட்கணக்கில் அழுது புலம்பினாலும் திரும்ப முடியாமல் எங்கே சென்றாய் சிவகாமி, திரும்ப முடியாமல் எங்கே சென்றாய்? நடைதளர்ந்து முதிர்ந்து விட்ட பொழுதும் உன் நினைவுகள் என்னை நிழலும் நிஜமுமாக கொள்கின்றன சிவகாமி, என்னை நிஜமுமாக கொள்கின்றன சிவகாமி. இன்றோ ஒரு நாள் பெருமாள் கோயில் மேட்டில் உன் கால் தடம்பட்ட மணற்பரப்பில் இன்னமும் உன்னை தேடுகின்றேன் சிவகாமி, இன்னமும் உன்னை தேடுகின்றேன் தோல்வியின் சுவையோடு, தோல்வியின் சுவையோடு.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தோல்வியின் சுமை நாடகம். எழுதியவர் கூழையார் நாகசோழமுகன் அவர்கள். நடிப்பு எம் எஸ் ஜெகன், என் மீரா, ப்ரௌனி சந்திரிகா ஷர்லி, சிவமுருகையன் ஆகியோர்.

0: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நேர்களை கேட்கலாம் தமிழில் செய்திகள். ஆகாஷவாணி
1: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு ஐநாவின் இந்திய பிரதிநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 31ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு கருத்துக்களை தெரிவிக்குமாறு பிரதமர் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று

0: சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வ பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்று ஸ்வீடன் செல்கிறார். பிரதமரின் இந்த பயணம் இருதரப்பு உறவுகளில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வர்த்தகம், தூய்மை எரிசக்தி உள்ளிட்ட திட்டங்கள், செயற்கை நுண்ணறிவு, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம், புத்தாக்க தொழில்கள், பாதுகாப்பு, விண்வெளி, பருவநிலை சவால்களுக்கான நடவடிக்கைகள் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து ஸ்வீடன் நாட்டு பிரதமர் திரு உல்ஃப் கிரிட்டர்சன் உடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசிக்க உள்ளார். ஸ்வீடன் நாட்டு தொழிலதிபர்களுடனும் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்திலும் இரு தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர். ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வோண்டர்லைனுடனும் இக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு ஐநாவின் நிரந்தர இந்திய பிரதிநிதி திரு பர்வதா நேனி ஹரீஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஐநா பொருளாதார மற்றும் சமூக கவுன்சிலின் சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றிய திரு ஹரீஷ் இந்த தாக்குதலை ஏற்க முடியாது என்று கூறினார். பொதுமக்களையும் கப்பல் பயணிகள் மீதும் மாலுமிகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படுவதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் பயணத்திற்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்த யாருக்கும் உரிமையில்லை என்றும் அவர் கூறினார். ஓமன் கடல் பகுதியில் இந்திய வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சில தினங்களில் திரு ஹரீஷ் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். இந்த கப்பலில் இருந்த 14 மாலுமிகளையும் ஓமன் அரசு அதிகாரிகள் பத்திரமாக மீட்டனர். இருப்பினும் இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் யார் என்று இன்னும் தெரியவரவில்லை. வீடு வாரியாக முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கியுள்ளது. ராஜஸ்தான், மேகாலயா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், தில்லி மற்றும் தில்லி புறநகர் பகுதிகளில் இப்பணி தொடங்கியுள்ளது. வீடு வாரியாக வரிசைப்படுத்தும் பணி ஆந்திரப்பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், பீகார், சண்டிகர், சத்தீஸ்கர், ஹரியானா, மத்திய பிரதேசம், பஞ்சாப், தெலங்கானா, உத்தராகண்ட் மற்றும் தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் டியூ யூனியன் பிரதேசத்திலும் தொடங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதல் முறையாக மின்னணு உபகரணங்கள் மூலம் இந்த கணக்கெடுப்பு பணி நடத்தப்பட்டதாகவும், இருப்பினும் துல்லியமான கணக்கெடுப்பை உறுதி செய்யும் வகையில் வீடு வீடாக சென்று சரிபார்க்கும் பணியும் இணைந்து மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. இதற்காக 33 கேள்விகள் கொண்ட படிவம் பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாமாக முன்வந்து விவரங்கள் தெரிவிக்கும் வசதியும் முதல் முறையாக கணக்கெடுக்கும் பணியில் கொண்டுவரப்பட்டுள்ளது. குஜராத், ஜம்மு காஷ்மீர், லடாக் மற்றும் புதுச்சேரியில் இம்முறையில் இம்மாதம் 31 வரை விவரங்களை பதிவிடலாம். இதுவரை 1,44,00,000 குடும்பங்கள் தாமாக முன்வந்து விவரங்களை பதிவு செய்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சிபிஎஸ்இயில் 9 முதல் 12 வரை மும்மொழி பாடத்திட்டத்தை நடப்பு கல்வியாண்டிலிருந்து கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என மத்திய பள்ளிக்கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் 3 மொழிகளில் 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 மூன்றாவதாக தெரிவு செய்யப்படும் மொழிக்கு சிபிஎஸ்இ தேர்வுகள் இருக்காது என்றும், பள்ளிகளில் அளிக்கப்படும் இன்டர்னல் மதிப்பெண் அடிப்படையிலேயே மதிப்பீடு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு எழுதுவதற்கு 3 மொழியில் பெற்றுள்ள மதிப்பெண் அடிப்படையில் அனுமதி மறுக்கப்படாது என்றும் மத்திய பள்ளிக்கல்வி வாரியம் தெளிவுபடுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இம்மாதம் 31 ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். தங்களது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தெரிவிக்கலாம். நரேந்திர மோடி செயலி மற்றும் மை கவ் செயலி மூலமாகவும் கருத்துக்களை பதிவிடலாம். 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்டு கால் கொடுத்து பெறப்படும் SMS மூலமாகவும் கருத்துக்களை பதிவிடலாம். பிரதமர் பங்கேற்கும் 134 மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு இம்மாதம் 29 வரை பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களும் ஆலோசனைகளும் பெற்றுக் கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக

0: தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1985 பாரிஸில் சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கம் தொடங்கப்பட்ட நாள் ஒவ்வொரு ஆண்டும் உலக தொலைத்தொடர்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தகவல் தொடர்பு கட்டமைப்பை பயன்படுத்தி சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. பல்வேறு தரப்பு மக்களையும் நாடுகளையும் மின்னணு கட்டமைப்பில் இணைக்கும் நாளாகவும் இது திகழ்கிறது. அரசுகள், தொழில் நிறுவனங்கள், மக்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாலமாக தொலைத்தொடர்பு கட்டமைப்பு விளங்குகிறது. டிஜிட்டல் இணைப்பு உலகளாவிய தொடர்பை வலுப்படுத்துகிறது என்பது இந்த ஆண்டின் உலக தொலைத்தொடர்பு தின கருப்பொருளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக உயர் ரத்த அழுத்த தினம் இன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. உயர் ரத்த அழுத்தத்தை ஒன்றாக கட்டுப்படுத்துவோம், உங்கள் ரத்த அழுத்தத்தை வழக்கமாக பரிசோதித்து அமைதியான கொலையாளியை வெல்லுங்கள் என்பதுதான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உயர் ரத்த அழுத்தம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று தாய்சேய் நல மருத்துவர் டாக்டர் சித்ரா எமது செய்திப்பிரிவுக்கு அளித்த பேட்டியில் கூறினார்.
1: ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றத சொல்லலாம். இந்த ஹைப்பர் டென்ஷன் வந்து ஒரு சைலண்ட் கில்லர். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளை உடம்புல வந்து சில பாதிப்புகள் நம்மளோட ஹார்ட்டுக்கு, நம்ம பிரெயினுக்கு, நம்ம கிட்னிக்கு, நம்ம பிளட் வெசல்ஸ்க்கு உண்டாக்கும். இதை வந்து நம்ம பார்க்காம போயிட்டோம் அப்படின்னா சீரியஸ் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஸ்ட்ரோக்கோ இல்லை கிட்னி ஃபெயிலியரோ இல்லை விஷன் லாஸ், கண் பார்வை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. சால்ட் ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம் நம்மளோட தினம் எடுக்கிற சாப்பாட்டில். நிறைய ஃப்ரூட்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி ஹோம் குக்ட் ஃபுட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங். எவ்ரி டே ஒரு 30 நிமிஷம் ரெகுலராக வாக்கிங் ஆல்சோ வில் ஹெல்ப். வெயிட் கொஞ்சம் அதிகமாகாமையும் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஸ்மோக்கிங்கும் ஆல்கஹால் கன்சம்ஷன் எல்லாமே கொஞ்சம் குறைச்சிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது.
0: திருப்பதி இந்திய தொழில்நுட்பக் கழகத்தில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற பெயரில் இளையோர் சங்கமம் நிகழ்ச்சி தொடங்கியது. இதனை மாவட்ட ஆட்சியர் திரு எஸ் வெங்கடேஸ்வர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திருப்பதி ஐஐடி இயக்குநர் பேராசிரியர் கே என் சத்யநாராயணா, பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஒருவருக்கொருவர் கலந்துரையாடவும் நாட்டின் கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் பாரம்பரியத்தை புரிந்து கொள்ளவும் இந்நிகழ்ச்சி ஒரு நல்ல வாய்ப்பை வழங்குகிறது என்று கூறினார். மத்திய கல்வி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த 10 நாள் நிகழ்ச்சி இம்மாதம் 27 வரை நடைபெறவுள்ளது. மாணவர்களிடையே கலாச்சார பரிமாற்றம், அறிவுசார் வளர்ச்சி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டை வளர்ப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தில் புனேவில் உள்ள பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக அவர்கள் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள கோவில்கள், வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் மற்றும் முக்கியமான வளர்ச்சி மையங்களுக்கு சென்று இந்திய கலாச்சாரம், பாரம்பரியங்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் மாநிலத்தின் வளர்ச்சி குறித்து தெரிந்து கொள்ள உள்ளனர். மத்திய பிரதேச மாநிலம் ரத்லாமில் இன்று காலை ஒரு பெரிய ரயில் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருவனந்தபுரம் ஹசரத் நிசாமுதீன் ராஜதானி எக்ஸ்பிரஸ் ரயிலின் B1 பெட்டியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. கோட்டா ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட லூனி ரீச்சா, விக்ரம்கர் ஆலூட் நிலையங்களுக்கு இடையே அதிகாலை இந்த சம்பவம் நடந்துள்ளது. இந்த விபத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று ரத்லாம் ரயில்வே கோட்ட மக்கள் தொடர்பு அலுவலர் திரு முகேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ரயில்வே அதிகாரிகள் உடனடியாக செயல்பட்டு மின்சார இணைப்பை துண்டித்தனர். தீப்பிடித்த B1 பெட்டி ரயிலிலிருந்து தனியாக பிரிக்கப்பட்டது. இந்த பெட்டியில் இருந்த பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காங்கோவின் கிழக்கு மாகாணமான இட்டூரியில் புதிதாக பரவத் தொடங்கியுள்ள எபோலா நோய் புண்டி போஜோ வகையைச் சேர்ந்தது என்றும், அது அதிக உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடியது மற்றும் வேகமாக பரவக்கூடியது என்றும் காங்கோ நாடு எச்சரித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வப்பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் அவர் 17.19 மீட்டர் தூரத்தை தாண்டி அவர் இந்த சாதனையை படைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்படுவதற்கு ஐநாவின் இந்திய பிரதிநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 31 ஒளிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு கருத்துக்களை தெரிவிக்குமாறு பிரதமர் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வப்பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேர்களே, இணைந்திருக்கிறீர்கள் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நேரம் 12:50.
3: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
4: ஒரே கிளிக்லயா அற்புதம்.

0: மாத்திக்கிட்டீங்க.
1: தெரியாத லிங்க்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
3: ஆகாஷ்வாணி திருச்சி FM 102.1 இலினி 1 2 3 பாக்கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலையில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

காலத்தை வென்ற காவிய கானங்களை நேர்களின் கடித வரிவிருப்ப கானங்களாக கேட்டு ரசிக்கும் மதுர கீதம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடல் டவுன் பஸ் திரைப்படத்திலிருந்து. சிறுகாம்பூர் குறிஞ்சி நகர் கிருஷ்ணன், மதியழகன், மதுபாலன், அமர்நாத், ஏவூர்

மணி 4 நிமிடம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸ் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுரை கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் அன்பு எங்கே திரைப்படத்திலிருந்து. கீரனூர் முகமது ஷஃபிக், ஜீவனா மரியா, முகமது ஷாலிக், முகமது சுஷைல், முகமது சல்மான் ஆகியோரின் விருப்ப பாடலாக ஒலிக்க வருகிறது.

சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.

நாம் ரசித்துக் கொண்டிருப்பது மதுர கீதம் நிகழ்ச்சியில். இனி அன்பளிப்பு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்கலாம். பாடலுக்கு விருப்பம் பள்ளிக்கரணை, முரளிகிருஷ்ணன், சாந்தி, சதீஷ்குமார், வித்யா ஆகியோர்.

சங்கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் கே வி மகாதேவன் இசையில் புலமை பித்தன் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுஷிலாவுடன் பாட கேட்கலாம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் பட்டீஸ்வரம் சாமிநாதன், சாந்தி, அனு, விஷ்ணு, நிஷாந்தினி ஆகியோர். அடிமைப்பெண் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

0: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸ் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கணதாசன் வரிகளில் TM சவுந்தரராஜன் P.சுஷீலாவுடன் பாட கேட்கலாம். பாடலுக்கு விருப்பம் மணப்பாறை, காமராஜ் நகர், வீரமணி, கமலா, தமிழரசன், சித்ரா, பவித்ரா, ஜியா, ஹர்த்திக், தருல்யா, யாகவி, வர்ஷா, ஹரி, ஹரிணி, மனவை சந்திரசேகர் ஆகியோர்.
2: பெண்புத்தி பின்புத்தின்னு சொல்லுவாங்க, நாம கொஞ்ச நாளையாவது பழகிட்டு இருந்த ஒரு இந்த இதுக்காக சொல்றேன், பின்னால என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, அதனால ஒரு நல்ல முடிவான வார்த்தையா சொல்லுங்க.
3: நான் என் முடிவை மாத்திக்க தயாராவே இல்லை.
2: விடுறா தற்கொலை.

0: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.
1: அந்த கால இனிமையான தருணங்களை மனதோடு வருடும் மதுர கீதம் திருச்சிராப்பள்ளி முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் 4 கில்லாடிகள் திரைப்படத்திலிருந்து வேதா இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலாவுடன் பாட கேட்கலாம். பாடலுக்கு விருப்பம் இலுப்பைக்குடி கண்ணன், செல்வி, ஜெயேந்திரன், புவனேஸ்வரன், கிருஷ்ணசமுத்திரம், தெற்கு தெரு, சப்பானி, மோனிஷ், புகழரசன், மகேஷ், கவியரசன், கலையரசன் ஆகியோர்.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480. பாடலுக்கு விருப்பம் ராமேஸ்வரம், ஆசிக் தௌஃபிக் ஆகியோர்.

சாரி அவதி படுபவன் படு சம்சாரி கபானியோ பிரம்மச்சாரி தலையணை மந்திரம் மூளையை கடுக்கும் தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும் தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும் காசிக்கு காசிக்கு கா

0: வாசம், புண்ணியவான்கள் சகவாசம், அதுவே சந்தோஷம். பக்தியின் வடிவம் சந்நியாசம், புண்ணியவான்கள் சகவாசம், அதுவே சந்தோஷம்.
1: பக்தியின் வடிவம் சம்சாரம், அவளே அன்பின் அவதாரம், வேண்டாம் பெரிவேஷம். சக்தியின் வடிவம் சம்சாரம், அவளே அன்பின் அவதாரம், வேண்டாம் வெளிவேஷம்.
0: காசிநாதனே என் தெய்வம்,
1: கட்டிய மனைவி குலதெய்வம்.
0: காசிநாதனே என் தெய்வம்,
1: கட்டிய மனைவி குலதெய்வம்.
0: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை,
1: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை.
0: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை,
1: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை.
0: சரியோ, இனி அவளுடன் இருப்பது சரியோ,
1: அவள் துணையினை பிரிவது முறையோ.
0: பகைதான் மலரும்,
1: பகையே அன்பாய் மலரும்.
0: பிரிந்தவர் இணைந்திடப்படுமோ,
1: கலந்தவர் திரிந்திட தகுமோ? இல்லறம் இல்லறவே காசிக்கு போகும் சன்னியாசி, உன் குடும்பம் என்னாகும் நீயோசி. காசிக்கு போகும் சன்னியாசி, உன் குடும்பம் என்னாகும் நீயோசி.
2: 1:35. திருச்சிராப்பள்ளி முதலிடவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல், தெய்வமகன் திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் TM சவுந்தரராஜன் பாட கேட்கலாம்.

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தாரிட வாரா எந்தன் விருந்தா, ஆடை கொஞ்சம் அசைந்தா மலர், ஆடை கொஞ்சம் அசை

0: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
4: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

நிறைவாக மாயாபஜார் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கும் இப்பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய மதுரகீதம். மீண்டும் மதுரகீதம் நாளை பகல் 1 மணிக்கு வலம் வரும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்வீடனில் நடைபெறும் ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேஜை மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீஷன் நாளை பதவியேற்கிறார். தமிழகத்தின் பொருளாதார நிலைமை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி ஸ்வீடனில் நடைபெறும் ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேஜை மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். தமது நெதர்லாந்து பயணத்தின் ஒரு பகுதியாக ஸ்வீடன் பிரதமர் கிறிஸ்டர்சன், ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா வாண்டர்லேயன் ஆகியோரையும் பிரதமர் சந்திக்கிறார். வர்த்தகம், பசுமை எரிசக்தி, ஸ்டார்ட் அப், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு, தடையற்ற விநியோக சங்கிலி, பருவநிலை மாற்ற நடவடிக்கைகள், மக்கள் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பான முக்கிய ஆலோசனைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். இந்தியா ஐரோப்பா இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கடந்த ஜனவரி மாதம் முதல் அமலுக்கு வந்த நிலையில் இரு நாடுகளுக்கு

0: இடையேயான வர்த்தகம் அதிகரித்து வருகிறது. பிரதமரின் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் எதிர்கால பொருளாதாரத்தின் ஆதாரமாக விளங்குவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியிருக்கிறார். அகமதாபாத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வலுவான ஆழ்ந்த தொழில்நுட்பம் மற்றும் வளர்ந்து வரும் பல்வேறு துறைகளில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீஷன் நாளை பதவியேற்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இதில் பங்கேற்பார் என தெரிகிறது. 140 தொகுதிகளை கொண்ட கேரள மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 இடங்களில் வெற்றி பெற்று அங்கு ஆட்சி அமைக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் மத்திய சட்ட அமைச்சகத்தின் கோரிக்கைக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் வழங்கியுள்ள நிலையில் இதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதையடுத்து தற்போது 33 உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை 38 அதிகரிக்கும். ஹார்மோஸ் நீரிணையில் வணிக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கண்டனத்திற்குரியது என்று ஐக்கிய நாடுகள் சபையின் இந்திய பிரதிநிதி திரு வர்தனேனி ஹரீஷ் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் சமூக மற்றும் பொருளாதார அமைப்பு சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், கப்பல் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை நியாயப்படுத்த முடியாது என்றார். பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134 முறையாக வரும் 31 தேதி உரையாற்றுகிறார். இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய தங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பொதுமக்கள் 1800117800 என்ற இலவச எண், மைகவ் இணையதளம், நமோ செயலி உள்ளிட்டவற்றில் வரும் 29 தேதி வரை தெரிவிக்கலாம். உலக தொலைத்தொடர்பு தகவல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி அரசு நிர்வாகம், தொழில்துறை, சமூகங்களுக்கிடையே டிஜிட்டல் கட்டமைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இணையதளம் மற்றும் பிற தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களின் பயன்பாடுகளுக்கான சாத்தியக்கூறுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்நாளின் நோக்கமாகும். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் பொருளாதார நிலைமை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் விரைவில் முடிவு செய்வார் என்றார். மகளிர் உரிமை தொகை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், புதிய அரசு பொறுப்பேற்று சில நாட்களே ஆகியுள்ள நிலையில் அனைத்து பிரச்சினைகளும் படிப்படியாக சரி செய்யப்படும் என்றார். அஇஅதிமுகவினருக்கு அமைச்சரவை பொறுப்பு குறித்து எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்றும் திரு செங்கோட்டையன் தெளிவுபடுத்தினார். நாடு முழுவதும் நீட் மறு நுழைவுத் தேர்வு அடுத்த மாதம் 21 தேதி நடைபெறவுள்ள நிலையில் மாணாக்கர் தேர்வு மையங்களை மாற்றிக்கொள்ள தேசிய தேர்வு முகமை அனுமதித்துள்ளது. வரும் 21 தேதிக்குள் இணையதளம் வாயிலாக இதற்கு விண்ணப்பிக்கலாம். இதனிடையே நீட் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் தேசிய தேர்வு முகமையில் தலா 2 இணைச் செயலர்கள் மற்றும் இயக்குநர்களை நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128 மலர் கண்காட்சி நாளை தொடங்குவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உதகை அரசு தாவரில் பூங்காவில் நாளை 128 மலர் கண்காட்சி துவங்குகிறது. இந்நிலையில் மலர் கண்காட்சிக்காக சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சுமார் 1,000,000 கிரைசாந்தியம், கார்னேஷன், ரோஜா ஆகிய மலர்களை கொண்டு தமிழ்நாடு வரைபடம், சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் உள்ளிட்ட 30 மேற்பட்ட வடிவங்களை அமைக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 275 வகையான விதைகள் மற்றும் செடிகள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பெறப்பட்டு 1,000,000 மலர் செடிகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடவு செய்யப்பட்ட நிலையில் அவற்றில் பல வண்ண மலர்கள் பூத்துக்குலுங்குகின்றன. உதகையிலிருந்து சரவணன்.
0: கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் இ பாஸ் நடைமுறை அமலில் உள்ள போதும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்படுவதால் சுற்றுலாப் பயணிகள் சிரமமடைந்துள்ளனர். போதிய இடவசதி இல்லாததால் சாலை ஓரங்களில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் மாற்று ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா். பெரம்பலூர் மாவட்டத்தில் உரிமம் பெறாமல் நாட்டு துப்பாக்கிகளை வைத்திருப்போர் வரும் 15ஆம் தேதிக்குள் வனத்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என மாவட்ட

0: மாவட்ட வன அலுவலர் திரு சக்திவேல் அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ரயிலில் கடத்தி வரப்பட்ட 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 12 கிலோ போதைப் பொருளை காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாகை மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: நாகை மாவட்டம் வேதாரண்யமடுத்த அகஸ்தியம்பள்ளி, கடினவயல், கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக உப்பளப்பாத்திகளில் மழைநீர் தேங்கி உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மழையால் உப்பள தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். மீண்டும் உப்பு உற்பத்தி செய்ய 1 வார காலமாகும் என உப்பள தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: கிருஷ்ணகிரி எல்லுக்குட்டை ஏரியில் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் 1000கணக்கான மீன்கள் இறந்துள்ளதால் மீன் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள எள்ளுக்குட்டை ஏரியில் கடந்த சில நாட்களாக கோடை வெயிலின் வெப்பம் அதிக அளவில் காணப்படுவதால் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மீன்கள் இறந்து கிடப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி அணையிலிருந்து நீர்வரத்து குறைந்தது காரணமாகவும் இந்த ஏரிகளில் மீன் இறப்பு அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே அரசு பேருந்து, கார், இருசக்கர வாகனம் அடுத்தடுத்து மோதிக்கொண்ட விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விருதுநகர் வச்சக்காரப்பட்டியில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 1 உயிரிழந்துள்ளார். காயமடைந்த 12 பேர் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த குழந்தைகள் மத்திய அரசின் பால புரஸ்கார் விருது பெற வரும் ஜூலை 31 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த பொன்னப்பள்ளி பகுதியில் விவசாய நிலங்களுக்குள் புகுந்த 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணிகளில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கோடைக்காலம் என்பதால் தண்ணீர் இல்லாமல் ஊருக்குள் புகும் யானைகளால் ஏற்படும் பாதிப்புகளை சரிசெய்ய அரசு முன்வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் வேலை வாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியிருக்கிறார். மயிலாடுதுறையில் மாநில அளவிலான மகளிர் மூத்தோர் தடகள போட்டிகள் நடைபெற்றன. ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், ஈட்டி எறிதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 70 வயது மூத்தோர் ஆர்வத்துடன் பங்கேற்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிவகங்கை, கரூர், திருச்சி, ஈரோடு, புதுக்கோட்டை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறுகிறது. தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, அந்தமான் கடல் பகுதி, தெற்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீச கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. டெல்லியில் 7:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி ஸ்வீடனில் நடைபெறும் ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேஜை மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீஷன் நாளை பதவியேற்கிறார். தமிழகத்தின் பொருளாதார நிலைமை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55. இனி கேட்கலாம் ஒரு திரை இசை பாடல்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள். நேரம் 2:15.
1: வேளாண் அரங்கம். நிகழ்ச்சியில் இன்று ஆடு வளர்ப்பில் தனக்குள்ள அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார் புதுக்கோட்டை மாவட்டம் கடியாப்பட்டி பி உமாபாரதி அவர்கள்.
2: ஆடு வளர்க்கலாம், ஆடு வளர்க்கலாம், வெள்ளாடு வளர்க்கலாம்.
3: அம்மா வணக்கம்.
4: வணக்கம் சார்.
5: ஆடு வளர்க்கறது அப்படின்னாலே நிறைய பேருக்கு கொஞ்சம் என்னடா இது ஒரு பெரிய வேலையே அப்படின்னு நினைக்கிற மாதிரியான எண்ணம் இருக்கும். நீங்க ரொம்ப சாதாரணமா அதை எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களே, எப்படி இந்த எண்ணம் உங்களுக்கு வந்துச்சு?
4: எங்க வீட்டுக்காரங்க வந்து 20 வருஷமா சிங்கப்பூர்ல இருந்தாரு. இருந்துட்டு வந்துட்டு இப்ப போக முடியல, பிள்ளைலாம் இருக்கு, எப்படி முன்னேறது அப்படின்னு பாத்துக்கிட்டு இப்ப வந்து செம்பிலி ஆடு வளர்க்கறோம். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து ரொம்ப ஆடெல்லாம் வாங்கல, ஒரு 5 ஆடு தான். அதோட நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பைய 10, 11 ஆச்சு, 11, 21 ஆச்சு, 21, 50 ஆச்சு, 50, 70 ஆச்சு, அவ்வளவுக்கு இருந்து இப்ப 150 ஆடு இருக்காங்க.
5: ரொம்ப சந்தோஷம். அப்படியே படிப்படியா உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தினதுல இந்த ஆடுகளோட பங்களிப்பு நிறையவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க இப்போ செம்மறி ஆடு மட்டும்தான் வளர்க்குறீங்களா இல்ல வேற ரகங்கள் ஏதாவது?

0: வளர்க்கறீங்களா?
1: செம்பிளி ஆடு மட்டும்தான் வளர்க்கறோம், வேற எதுவுமே தொடல. கிடை பொட்டாடு இதுதான் ரெண்டுமே வளர்க்கறோம். அது மேய்ச்சல் முறையில தான் வளர்த்துக்கிட்டு வர்றோம். இப்ப முன்னேற்றம் வந்து இப்ப ஒரு ஆளையும் வேலைக்கு வச்சுட்டோம், 1,00,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து.
0: பெரிய விஷயம், வருஷத்துக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கீங்க. அந்த அளவுக்கு இப்ப உங்களுடைய அந்த பணி வந்து சிறப்பா போயிட்டு இருக்கு. கிடா வளர்க்கறேன்னு சொல்றீங்க, இப்ப இந்த ஆடோட வளர்ப்பு பருவம் வந்து எத்தனை மாசத்துக்கு நீங்க வச்சுக்கிறீங்க?
1: 1 வருஷம் வச்சுக்குவோம் சார். அப்பதான் வந்து பக்ரீத்துக்கு வந்து ஒரு 20-25 கிலோ ஆடுலாம் விக்கிறது. 1 வருஷம் ஆடைதான் குடுக்கறது. அப்ப கொடுத்தாதான் ஒரு 17,000-20,000-21,000 முடி கூட போடுவோம் ஒரு ஆடு. நல்லா பெருசாகி விற்போம். பக்ரீத்துக்கு மட்டும் விக்கிறது. இடையில ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா முக்கியமானவங்கன்னா அவ குடுக்கறது.
0: நம்மளுடைய நோக்கம் அதாவது இந்த அறுவடை மகசூல் அப்படின்லாம் சொல்லுவோம் விவசாயத்துல. அதே மாதிரி கால்நடைகளுக்கும் கூட வந்து இந்த மாதிரியான விழாக்களை மையப்படுத்தி தான் நீங்க வளர்க்குறீங்க. சரி, இப்போ இந்த ஆடுகள் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க, வந்து இப்போ வாங்க வர்றவங்க அதை அப்படி தூக்கி பார்ப்பாங்க, இடம் சரியா இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. இல்ல அந்த ஆடோட வயசு எப்படி இருக்கும்னு கணிக்கிறதுக்கெல்லாம் சில முறைகள்லாம் வச்சிருப்பாங்க, அதை நீங்க எப்படி கையாளுறீங்க?
1: அது ஆடு வந்து பல்லு பார்த்துதான் வயசை கணிப்பாங்க. ஆடு ஒரு பல்லு போட்டிருந்தா 1 வருஷம் ஆகுதுன்னு அர்த்தம், 2 பல்லு போட்டிருந்தா 2 வருஷம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அது பல்ல வச்சு கணிச்சுதான் வாங்குவாங்க ஆடோட மதிப்பையே. ரொம்ப 2 வருஷம் கடையெல்லாம் வச்சுக்க மாட்டோம், 1 வருஷத்துக்குள்ளேயே நாங்க எல்லாமே வித்துருவோம்.
0: நீ சொல்றத பார்த்தா ஆடு வந்து 1 வருஷத்துக்கு மேல யாரும் வைக்க மாட்டாங்க, அவங்களே வந்து வாங்கிட்டு போயிருவாங்கன்னு சொல்ற மாதிரி.
1: ஆமா சார், எல்லாம் வாங்கிட்டு போயிருவாங்க. எப்படியும் 1 வருஷத்துக்கு நாங்க 6,00,000-7,00,000 ரூபாய்க்கு விற்பாரு எங்க வீட்டுக்காரர்.
0: ஆடு மட்டும் வித்துருவீங்க. சரி, இப்ப இந்த ஆடு வந்து பராமரிக்கிறது அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயமா இருக்குமே, இந்த பராமரிப்பு முறையில உங்களுக்கு ஏதாவது சவால்கள் எல்லாம் இருக்கா?
1: ஆமா சார், அது மழை காலத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு நோய் எதிர்ப்பு ரொம்ப இருக்கு. இப்ப வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா தாப வீக்கம் ரொம்ப வருது. எல்லா சீசனுமே நோய் வந்துகிட்டு தான் இருக்கு, அது வராமனா இல்ல. அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டு வாய்க்கான வந்துச்சுன்னா மண்டல ஆராய்ச்சி மையத்துக்கு ட்ரைனிங் வந்துருக்குறான். ட்ரைனிங் வந்து அவங்க சொல்றபடி நடந்துகிட்டு, அப்புறம் அதே மாதிரி ராயாபுரத்துல ஒரு டாக்டர்மா இருக்காங்க, ஏதாச்சும் நோய் வந்துச்சுன்னா அவங்க கிட்ட நாங்க கேட்டு அவங்க மருந்து சொல்றாங்க. அப்படி இருந்து இப்ப எங்களுக்கு கசி மருந்து தெரிஞ்சு போச்சு, அதனால அதே பார்த்து போட்டு ஊசி தடுப்பூசி போடுறோம்.
0: நீங்க வந்து அனுபவ ரீதியில நீங்களும் ஒரு கால்நடை மருத்துவர் மாதிரி ஆயிட்டீங்க.
1: ஆமா, நாங்க மேக்சிமம் அப்படிதான் மருந்து. இப்ப ஈட்டி தடுப்பூசி எல்லாம் போட்டிருக்கோம், வாய்க்கான வந்திருக்கு, அதுக்கு தடுப்பூசி போட்டோம். ஆனா தடுப்பூசி போட்டு வாய்க்கான வந்துகிட்டு தான் இருக்கு, அதுக்கு மருந்து கொடுத்துக்கிட்டு வைத்தியம் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் சார்.
0: சரி, இந்த ஆடு வந்து மேய்ச்சல் முறையில வளர்க்கறேன் அப்படின்னு சொல்றீங்க, இப்ப 150 ஆடுன்னு சொல்றீங்களா? இப்ப அதுக்கு பெரிய பரப்பளவுல நிலம் வேணுமே, மேய்ச்சல் நிலம். அதுக்கு
1: எங்களுக்கு 2.5-3 ஏக்கர் இருக்கு சார். அப்புறம் ஒத்தி வாங்கினது எல்லாம் சேர்த்து 5 ஏக்கர் இருக்கு. அத்தான் மேய்ச்சல் முறைன்னா அம்மா வயலே விடல, சுத்தி ஆள் விட்டு இப்ப மேய்க்கிறதுனால வெளியில போய் மேய்ச்சு கூட்டிகிட்டு வரோம்.
0: சரி, இப்ப இந்த மேய்ச்சல் முறையில வந்து ஆடுக்கு என்ன மாதிரியான பயிர்கள்லாம் நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பயிர் எல்லாம் போடல சார், வெப்புள்ளுதான் சாப்பிடுது.
0: தானே வளர்ற புள்ள சாப்பிட்டு வந்துருது.
1: மேய்ச்சல் ரொம்ப தூரம் ஓட்டணும், 1 கிலோமீட்டர் முன்னாடி ஓட்டிக்கிட்டு வரணும். அது ரொம்ப தூரம் நடந்தாதான் ஆட்டுக்கு நல்லது, இல்லாட்டினா சரி வராது.
0: இந்த வேலைக்காக தான் ஆண்டுக்கு 1,00,000 ரூபாய் ஊதியம் கொடுத்து வேலையால வச்சிருக்கீங்க?
1: 1,00,000 ரூபாய் சாப்பிட்டுறோம்.
0: மேய்ச்சலுக்கு விடுறீங்களா? ஒரு வெயில் காலமா இருக்கட்டும் மழை காலமா இருக்கட்டும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சிருக்கீங்களா? இந்த நேரத்துல வெளியில உடனே இவ்வளவு நேரம் மேய்ஞ்சிட்டு திரும்ப பட்டிக்கு ஓட்டிட்டு வந்துடும் அப்படின்னு நேரம்?
1: நல்லா 9 மணிக்கு ஓட்டிட்டு போய் சாயந்தரம் 6:30 சார். அதுக்கு மட்டும் எவ்வளவு போட்டாலும் பத்தாது.
0: அதாவது செம்மறி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு, நிறைய பேர் சொல்லுவாங்க
1: சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு, எவ்வளவு தீவனம் வச்சாலும் கட்டுப்படி ஆகாது.
0: சரி, இப்ப வீட்டுல நம்ம நீங்க தீவனம் வைக்கிறப்போ ஒரு ஆட்டுக்கு தோராயமா எத்தனை கிலோ வரைக்கும் ஒரு நாளைக்கு கொடுக்கலாம்?
1: 100 கிராம் தான் சார். 100 கிராம்
0: 100 கிராம் தான். இப்ப செம்மறியாடு அது பாட்டுல தீனி கொடுத்தா தின்னுகிட்டே இருக்குன்னு சொல்றீங்க, 100 கிராம் அதுக்கு போதுமா?
1: இல்ல சார், அது மேய்ச்சல்ல வருது இல்ல, அது ஒரு கொஞ்சம் டானிக் மாதிரி போட்டுதான்.
0: அது இணை உணவா குடுக்கற மாதிரி நம்ம குடுக்கற?
1: ஆமா சார், அந்த கரெக்டா இற வைக்கணும், வீட்டுக்கு வந்துடும் கரெக்டா அந்த நேரத்துக்கு சாப்பிடறதுக்கு.
0: அதாவது உமாபாரதி அம்மா கிட்ட போனா நமக்கு தீனி வந்து கூடுதலா கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் செம்மறியாட்டுக்கெல்லாம் வந்துருது.
1: ஆமா சார்.
0: சரிம்மா, ஆடு வந்து நீங்க வந்து ஒரு ஒரு விழாவை மையப்படுத்தி குடுக்கறேன்றீங்க, இல்ல விசேஷத்துக்கு கேட்டா குடுக்கறேன்றீங்க. பெரும்பாலும் நம்மளோட நோக்கம் வந்து தொழில வந்து லாபம் பாக்கணும், நம்மளோட தொழிலும் நல்லா அபிவிருத்தி ஆகணும், இதோட நோக்கத்தோட தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த ஆடுகளை செம்மறி ஆடு அப்படின்னா பராமரிப்பு ரொம்ப கூடுதலா இருக்குமா?
1: ஆமா சார், கூடுதலா தான் இருக்கு. அது நல்லா அது கரெக்டா கவனிக்கணும், மேயுதா மேயலையா அது எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ஆடையும் கவனிச்சு பாக்கணும். இல்லன்னா மேயலைன்னா மழை காலத்துல பாத்தீங்கன்னா காண வந்துரு, அது வந்து மேயலன்னு தெரியலன்னா அது உடனே ஊசி போடல.

0: ஏன்னா ஒரு நாளே பார்த்து ஊசி போட்டோன்னா அது ரெண்டு மூணு நாள் ஆச்சுன்னா பிழைக்கிறது கஷ்டமாக போயிடும். ஃபர்ஸ்ட்டு நாங்கள் நிறைய அடிபட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ தெளிவாயிருக்கோம்.
1: அதில் இருக்கிற நுட்பங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆடை எப்படி நம்ம
0: எடுத்தபடி வளர்க்கக்கூடாது. ஆடு அதை பற்றி ஒவ்வொரு ஆடாக பார்த்து அதோட நோய் எதிர்ப்பு சக்தி என்னென்ன நோய் வரும் என்னென்ன இது இருக்கு எல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் வளர்க்கணும்.
1: சரிம்மா, அப்போ இந்த ஆடு வளர்க்குறதுக்கு நீங்கள் ஏதாவது பிரத்யேகமான பயிற்சி ஏதாவது எடுத்துக்கிட்டீங்களா, இல்லை உங்கள் வீட்டில் முன்னாடி அப்பா அம்மா இவங்கெல்லாம் வளர்த்துருக்காங்களா?
0: அதெல்லாம் இல்ல சார், மண்டல ஆராய்ச்சி நிலையத்துக்கு அங்க வந்து சொல்லுவாங்க சார். அது முடியுதான், நாங்க வந்து வீட்டுல எல்லாம் ஆடெல்லாம் வளர்க்கல சார். வீட்டுக்காருக்கு உதவியா இருக்கட்டும், நான் வீட்டோட இருக்கேன் சார்.
1: நிறைய ஊருக்கு ஊப்புறத்துல பாத்தீங்க அப்படின்னா விவசாயத்தோட சேர்ந்து கால்நடை வளர்ப்பு அப்படிங்கறது பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா அது உப தொழில், அது இதோட அது அப்படின்னு உடலும் உயிரும் அப்படிங்கிற மாதிரி விவசாயம் கால்நடை வளர்ப்பு எல்லாமே சேர்ந்து வந்துடும். பெரும்பாலும் கிராமப்புறத்துல விவசாயம் வச்சிருக்கவங்க ஒரு ஏக்கர் நிலம் இருந்தா அதை நம்பி ஒரு மாடு இருக்கும், ஒரு ஆடு இருக்கும், கோழி இருக்கும், இப்படி எல்லாம் வச்சு ஒரு தற்சார்பு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்ப உங்களோட வாழ்க்கை தரம் ஆடுகளால உயர்ந்திருக்கு, கால்நடைகளால உயர்ந்துகிட்டு இருக்கு.
0: யாரையும் நம்பி இல்ல, இப்ப பிள்ளைய கூட நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் சேர்த்து விட்டுருக்கிறேன். வருஷத்துக்கு இவ்வளவு காசு ஆகுது, இதெல்லாம் எங்கேருந்து வருது? ஆடு வித்து அதை பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு நல்லா இருக்கு. இன்னொரு பொண்ணு நல்லா படிக்கும், அதை டாக்டர் படிக்க வைக்கணும். எப்படி படிக்க வைக்கிறது?
1: சரி, டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னா அதை கால்நடை மருத்துவருக்கு படிக்க வைக்கணுங்கிறீங்களா? இல்ல
0: கால்நடை மருத்துவருக்கு தான் படிக்க சொல்லி இருக்கிறேன்.
1: ஏமா, ஏன், என்ன காரணம்?
0: ஏன்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கா, என்னென்ன மருந்து வரும், என்னென்ன செய்யலாம் அப்படின்னு இப்ப நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். காயவரத்துல டாக்டர் மாட்ட கூட போய் கேட்டேன், அவங்களும் சொல்லி இருக்காங்க. பாப்போம்.
1: நீங்க சொல்றது வந்து ஒரு பெரிய ஒரு கனவோட நீங்க கடந்து போயிட்டு இருக்கீங்க உங்க வாழ்க்கைய. சரிம்மா, இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு 150 ஆடு இப்போதைக்கு கையில வச்சிருக்கீங்க. இந்த 150 ஆடுமே வந்து ஒரே நேரத்துல கை மாத்திருவீங்களா?
0: 150 ஆடு இல்ல சார், நம்ம கிட்ட வந்து இப்ப கம்மி ஆகிக்கிட்டே வருது. திருவிழாக்கு மட்டும் தானே போகுது, அதனால 50 ஆடு இப்ப வந்து பொட்டாயிருந்தா இப்ப நிறைய சேர்க்க ஆரம்பிக்கிறோம். இது வந்து 150 ஒரு 300 ஆகணும், 300 400 ஆகணும், அதுதான் எங்க கனவு.
1: நிச்சயமா உங்க கனவு வந்து நிறைவேறும். ஏன்னா அதான் உங்க வீட்டுலயே அடுத்த மருத்துவரையும் உருவாக்க இருக்கிறீங்க. நிறைய பேர் வந்து கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் செய்யணும்னு சொல்லுவாங்க. நீங்க இதெல்லாம் இருக்கிறதுக்காக நமக்குள்ளேயே ஒரு ஆள் வேணும் அப்படின்னு தேடுறது பெரிய விஷயம். சரி, இப்ப இந்த ஆடு வந்து சந்தைப்படுத்துதல் அப்படிங்கறதுல இப்ப விழாக்களுக்கு நீங்க குடுக்கறீங்கன்னு சொல்றீங்க ஒரு புறம் இருந்தாலும் கூட, இப்ப திடீர்னு யாராவது வந்து எங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் விலை கம்மியா கொடுங்க, அது வெளியில குடுக்கறீங்க அதிகமா கொடுக்கலாம், எங்களுக்கு கொஞ்சம் கம்மியா கொடுங்க அப்படிலாம் கேட்டா அந்த மாதிரியான நேரத்துல உங்களுடைய சமரசம் எப்படி?
0: கொஞ்சதான் சார் கம்மியா கொடுக்க முடியும். இப்போ ஒரு குட்டியை வாங்க போனா நல்லா குட்டி வாங்கிதான் நாங்க வளர்த்தோம். குட்டி வந்து முதல்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி 4000 5000 ரூபாய்க்கு தான் குட்டி வந்துச்சு. இப்பெல்லாம் வந்து சர்வ சாதாரண 7000 8000 போடுறாங்க ஒரு குட்டி, 3 மாசம் குட்டி, 4 மாசம் குட்டி. அதனால வந்து இப்ப என்னன்னா நம்மளே இப்ப பொட்டாடை வாங்கி வளர்த்து இப்ப அந்த குட்டி 1 வருஷத்துக்கு 30 40 குட்டி போடுது, அதை வச்சு நம்ம பிரிச்சுக்கிறது தான்.
1: இப்ப இந்த குட்டி போடுறது இதெல்லாமே நீங்களே கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்களா?
0: கவனிச்சுக்கிட்டு இருக்கோம் சார்.
1: இப்ப வெளியில இருந்து குட்டி எல்லாம் வாங்கி வளர்க்குறீங்களா?
0: முன்னாடி சார் இப்ப ஆடு மட்டும்தான் வாங்குறோம், ஏன்னா ஆடு வந்து குட்டி போடுவோம், அதை வச்சு நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப பண்றோம்.
1: சரிம்மா, இப்ப இந்த குட்டி போடுற சமயத்துல ஆடை வந்து ரொம்ப தீவிரமா கண்காணிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா நீங்க ஆட்டுக்கே இப்படி நோய்கள்லாம் வருது அப்படிங்கிறீங்க, ஆடு குட்டி போடுற சமயத்துல அதுகளுக்கு நிறைய தொற்று நோய்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வரும்போது நீங்க அதை வந்து உடனடியா நம்ம ஏதாவது உடனே காப்பாத்தணும், உடனே காவாந்து பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான மருத்துவ முறைகள்லாம் நீங்க செய்வீங்க?
0: அது மருத்துவமனை இப்போ ஒரு வயசான ஆடு ஒரு குட்டி போடாம ரொம்ப தவிச்சிச்சு, அதுக்கு பிரஷர் ஊசி போட்டான்ட்டு டாக்டர் வந்துட்டா பிரஷர் ஊசி போட்டு இப்ப இதா இருக்கு. முன்னாடிலாம் நாங்க ஆடு வச்சு எங்க வீட்டுக்கார பிடிச்சி பாரு, நான் ஆடு ஊசி போடுவேன், அதெல்லாம் கத்துக்கிட்டேன்.
1: இதுக்கெல்லாம் வந்து பயிற்சி கொடுத்துறாங்க, முறையான பயிற்சி கொடுத்துறாங்க
0: சார்.
1: யாரையும் எதிர்பார்க்க வேண்டியது இல்லை இந்த விஷயத்துல. இந்த ஆடு வளர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை வளர்க்கறதுக்கு நிறைய பராமரிப்பு முறைகள் இருக்கு. இந்த ஆடு வந்து நிறைய பேர் வந்து வெவ்வேறு முறைகள்ல வளர்க்கறாங்க, பட்டியில வச்சு வளர்க்கறாங்க, கெடை போடுறாங்க, இல்ல அந்த அடுக்கு முறையில வளர்க்கறாங்க. நீங்க என்ன மாதிரியான முறைய கடைபிடிச்சுட்டு இருக்கீங்கம்மா?
0: முன்னாடி வந்து சார் நாங்க ஒரு ஓட்டுக்கட்டாய் எல்லாம் பெரிய ஓட்டுக்கட்டாய் போட்டு அதுல வளர்த்துக்கிட்டு வந்தோம். இப்ப வந்து 150 ஆடு இருக்கிறதுனால வயல்லே வெயில் காலம் தான், மழை காலம்னால ஆட்டுக்கட்டாயில அடைக்கலாம், வெயில் காலங்கிறதுனால நாங்க வயல்லே அடைச்சிடுறது, கெடை போட்டு அங்கே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறது. ஆளு வயலுக்கு போறதுக்காக கெடை போட சொன்னாலும் நாங்க அங்க போட்டு அடைக்கிறோம் சார்.
1: இந்த ஆடுனால வந்து இந்த கெடை போடுறதுனாலயும் இன்னொரு ஒரு உதிரி வருமானம் நமக்கு கிடைக்குது.
0: ஆமா சார், அது ஒரு வருமானம் கிடைக்குது சார். ஒரு நாளைக்கு நம்ம 150 200 ஆடு தானே, அதனால ஒரு 250 ரூபா போடுவாங்க ஒரு நாளைக்கு. ஒரு நாள் வருமானம் 250 ரூபா மாதிரி போடுது.
1: அதாவது யாரு வயல்ல கெடை போட சொல்றாங்களோ அங்க கொண்டு நம்ம ஆடுகள் எல்லாம் விட்டுருவீங்க, அந்த ஆட்டு சாணம் எல்லாம் அது எருவுக்கு போயிடும்.
0: ஆமா சார்.
1: அதுக்கு நீங்க 250 ரூபா ஒரு நாளைக்கு வாங்குறீங்க?
0: 200 ஆடு தான், அதனால 250 ரூபா வாங்குறேன். ஆடு கூட ஆயிடுச்சுன்னா காசு கூட.
1: அப்ப இன்னும் வந்து இந்த ஆட்டு சாணத்துக்கு அந்த எருவுக்காக பயன்படக்கூடிய ஆட்டு சாணத்துக்கு இன்னும் உங்க பகுதியில எல்லாம் வரவேற்பு இருக்கா?
0: இருக்கு சார், இருக்கு. நம்ம வயல்ல

0: 2 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சிருக்கோம். எங்களுக்கு ஆட்டு சாணம் போடுறதுனால நல்ல விளைச்சல் வருது. நல்லா எப்படியும் நாங்கள் வந்து 2 லட்சம் ரூபா முடியும். என் வீட்டுக்காரர் நல்லா அறுவடை பண்ணிடுவாரு. அந்த எரு போடுறதுனால நல்லா விளைச்சல் வருது, நல்லா லாபம்.
1: விவசாயத்துல வரக்கூடிய மகசூல்ல 2 லட்சம் அதிகமா இருக்கு. இந்த இயற்கை முறையில இந்த ஆட்டு சாணத்தை பயன்படுத்தி நீங்க விவசாயம் பண்றதுனால
0: ஊர்லயே தான் வளர்த்துக்கிறது. எங்க சுத்து வட்டார கிராமத்துல மேய்ச்சு வளர்த்துக்கிறது. மழை காலம்னா இங்கிட்ட ஒரு சாத்தான் கோயில் இருக்கு, அந்த அய்யனார் கோயில் கிட்ட போய் அங்க அடைச்சு அங்கே சுத்து வட்டாரத்துல மேய்க்கிறது. வேற எங்கேயும் மேய்ச்சலுக்கு ஓட்டிக்கிட்டு போறதுல எந்த ஊருக்கும்.
1: சரி, இப்ப நம்ம வெளியில எல்லாம் போய் இந்த கெட போடுறப்போ அதுக்கு பாதுகாப்பு எல்லாம் நிறைய தேவைப்படுமே. ஏன்னா ஒரு நாள் அங்க இருக்கிறதுனால அங்க ஏதாவது ஆட்டுக்கு ஏதோ ஒரு விபரீதம் நடக்குது அப்படின்னா அது மாதிரி பாதுகாப்பு முறைகள் நிறைய கடைபிடிக்கிற மாதிரி இருக்குமே, அதை எப்படி சமாளிக்கிறீங்க?
0: அங்க அம்மா லோக்கல்ல தானே அவர் பாத்துக்கிறாரு. நாங்க வந்து வீட்டுக்காரர் போய் பாத்துக்கிட்டு வந்துருவாரு சார். உடனே ஊசி வேணாலும் வருது அதுக்கு. அப்ப உடனே வந்து இந்த நியூரோனு ஒரு ஊசி இருக்கு, அதை வாங்கி வந்து உடனே போட்டாகணும். இல்லைன்னா வலுப்பு வந்து வந்துருச்சுனாலும் ஆடு அவுட்டு தான், உடனே போட்டாகணும்.
1: சரிம்மா, இது வந்து நிகழாம இருக்கணும். ஒருவேளை எதிர்பாராத சமயத்துல இந்த மாதிரி ஏதாவது நிகழ்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்க எப்படிமா கையாளுவீங்க?
0: ரொம்ப இழுத்துக்கிட்டு கிடக்குந்துச்சுன்னா உடனே ஆள் விட்டு அறுத்து விட்டு விட்டுருவோம் சார். இல்லையா உடனே ஆட்டுக்காரர்கிட்ட தூக்கி விட்டுருவோம்.
1: அதாவது அது நல்லா இருக்கும் போதே நம்ம அதை வந்து படம் பாத்துடணும்.
0: மண்ணுக்கு தான் போகும் செத்து போச்சுன்னா.
1: அது தேவையில்லாத நமக்கு மன உளைச்சல், யாருக்கும் பயன்படாமையும் போயிடும். சரிம்மா, இப்ப இந்த மாதிரியான சூழல்ல விலை ரொம்ப கம்மியா குடுக்கற மாதிரி இருக்குமே, இல்ல கேக்குறவங்க விலை கம்மியா கேப்பாங்களே?
0: ரொம்ப கம்மியா கேக்குறா சார். நம்ம 12,000 ஒரு ஆடு போய் பொட்டாடு வாங்க போனா 12,000 ரூபாய்க்கு கம்மியா இல்ல. அது பெரிய ஆடே 12,000 ரூபாய்க்கு சொல்றாங்க. அப்படி உள்ள ஆடை சிடீனு ஒன்னு ஆகி சிறிய சாதனா 1,500 ரூபா 2,000 ரூபா அந்த மாதிரிதான் கேக்குறாங்க. அதுக்கு நம்மளே சொந்த பந்தக்கள் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கலாம்.
1: இதுவும் ஒரு நல்ல ஒரு யோசனையா தான் இருக்குது. சரிம்மா, இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கவங்க ஏதாவது ஒரு சந்தேகமா இருக்கலாம், இல்ல ஆடே வந்து எந்த ஆடு வாங்கலாம் எப்படி வாங்கலாம்னு சில ஆலோசனைகளை உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களோட தொலைபேசி எண் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும்.
0: 9751789819
1: 97 51 78 19. சிறப்பான அனுபவங்களை எங்களோட நேயர்களோட பகிர்ந்துகிட்டீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றிம்மா.
0: நன்றி
2: சார். ஆடு வளர்ப்பு நல்ல லாபம் தரக்கூடிய தொழில். இதற்கு சரியான முயற்சியும் பயிற்சியும் தேவை என தனது அனுபவங்களை நம்மிடம் இதுவரை பகிர்ந்து கொண்டார் புதுக்கோட்டை மாவட்டம் கடியாப்பட்டி பி. உமாபாரதி அவர்கள்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் செய்தி மலர். இன்றைய மலரில் திருச்சி தெப்பக்குளம் தூர்வாரும் பணிகள், உலக செவிலியர் தினம், தேசிய டெங்கு நோய் ஒழிப்பு தினம், திருச்சியில் பள்ளிகளில் பார்வை திறன் குறைபாடுடைய மாணவிகள் சேர்க்கை, தங்கத்திற்கான சுங்க கலால் வரி உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, உலக விவசாயிகள் தினம் ஆகியவை இடம்பெறுகின்றன. திருச்சி மலைக்கோட்டை தெப்பக்குளம் தூர்வாரும் பணிகள் நேற்று முன்தினம் நடைபெற்றது. 30 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறும் தூர்வாரும் பணிகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு மதுபாலன் செய்தியாளர்களிடம் பேசினார்.
1: மலைக்கோட்டையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த தாய்மானவர் திருக்கோயிலுடைய தெப்பக்குளம் தூர்வார பணியை வந்து தொடங்கியிருக்கிறோம். இதை சுற்றி நிறைய ஆக்கிரமிப்புகள் பல வருஷங்களா இருந்தது. அந்த ஆக்கிரமிப்புகளை நம்ம திருச்சி மாநகராட்சி மூலமாக மாண்புமிகு உயர்நீதிமன்றத்துடைய அறிவுரைப்படி நம்ம வந்து அகற்றி இருக்கிறோம். அங்கே இருக்கிற வணிகர் சங்கங்களுடைய நன்கொடையால் தூர்வார பணியை வந்து கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம துவங்கி வச்சிருக்கிறோம். இந்த தெப்பக்குளமானது HRNC டிபார்ட்மெண்ட்டோட இது. தெப்பக்குளம் சுற்றி இருக்கிற ஏரியா நான் வெல்டிங் ஜோனா நம்ம வந்து அறிவிச்சிருக்கிறோம். ஆனரபிள் ஹைகோர்ட்டுடைய உத்தரவுப்படி இது வந்து செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இங்கே காலங்காலமா வந்து இருந்த வணிகர்களுக்கு வந்து வேற ஒரு மாற்று இடமும் ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த இடம் ஃப்ரீ ஆயிட்டதுனால பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு நல்ல முறையில கொண்டு வரதுக்காக பியூட்டிபிகேஷன் நம்ம மாநகராட்சியில இருந்து இப்ப வந்து ப்ரொபோஸ் பண்ணிருக்கிறோம். முதல்ல வந்து இது சுத்தி இருக்கிற நடைபாதையை அழகுபடுத்துறதுக்கும், இதை சுத்தி மக்கள் வந்து அமர்ந்து மாலை

0: பொழுதுபோக்குவதற்காக அம்சங்களை நம்ம வந்து இப்ப கொண்டு வரதா இருக்கும். ஆல்ரெடி இங்க லைட்டிங் ஷோ வந்து நடந்துட்டு இருக்கு, அது வந்து இன்னும் மக்களுக்கு போய் சேர்ற வகையில வந்து செய்வோம். போட்டிங் செய்யறது பத்தி நம்ம கவர்மெண்டோட பரிசீலனை செஞ்சுட்டு நம்ம அதை வந்து முடிவு எடுப்போம்.
1: உலக செவிலியர் தினம் கடந்த 12ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டது. இத்தினத்தின் முக்கியத்துவம் குறித்து திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை செவிலியர் கண்காணிப்பாளர் திருமதி செல்வி.
2: 52வது உலக செவிலியர் தினம் நாங்க சிறப்பா கொண்டாடினோம். ஒவ்வொரு வருஷமும் ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அந்த அம்மாவோட பிறந்த தேதி 12/5/1820 அந்த பிறந்த நாளை வந்து நம்ம செவிலியர் தினமா கொண்டாடிட்டு வரோம். ஏன்னா எங்களுக்கு வந்து அடிப்படை செவிலியம் அப்படின்றது வந்து அமைச்சு கொடுத்தது பெருமைக்குரிய அம்மையார் அவங்க. 1974வது வருஷம் இந்தியன் நர்சிங் கவுன்சில்ல இன்டர்நேஷனல் அளவுல வந்து செவிலியர் தினம் கொண்டாட எங்களுக்கு அனுமதி கிடைச்சது. செவிலியம் அப்படின்றது வந்து தாயுள்ளம், அதாவது ஒரு அம்மா வந்து குழந்தைய வந்து எப்படி அரவணைச்சு கொண்டு போவாங்களோ, பசி தூக்கம் அனைத்தையும் மறந்து அந்த குழந்தையோட நலனை வந்து எப்படி பேணி பாதுகாப்பாங்களோ அந்த மாதிரி எங்களோட நர்சஸ் டூட்டி. ஒவ்வொரு நோயாளியும் நாங்க வந்து பாக்குறோம், அவங்க வந்து என்ன சாப்பிடலாம், என்ன தொந்தரவுகள் இருக்கு அப்படின்றது முழு நேரமும் எங்ககிட்ட வந்து அணுகும் போது நாங்க வந்து அதை உடனடியா அந்த நோயாளிக்கு தேவையானதை செஞ்சு உறவினரையும் உறுதியை கொடுக்கற மாதிரி இன்னும் ஒரு சப்போர்ட்டிவான ஒரு வார்த்தையை பேசி நோயாளியை குணப்படுத்தி அனுப்பும் போது எங்களுக்கு வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம். சாலை விபத்துல வரும்போதோ பிரசவத்துக்கு வரும்போதோ எங்களோட பணி வந்து அளப்பரியது. பெண்கள் மட்டுமே பணியாற்றக்கூடிய ஒரு துறையா நம்ம செவிலியம் துறை இருக்கு அப்படின்றது வந்து பெருமைப்படக்கூடிய விஷயம். இரவு பகல் எல்லா ஷிப்ட்லயுமே பண்ணிட்டு இருக்கோம். வீட்டுல உள்ள குழந்தைகளையோ பெரியவங்க வயசானவங்க இருப்பாங்க, அவங்களை எல்லாம் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க இங்க வரும்போது யூனிஃபார்ம்ல வார்டுக்குள்ள என்டர் ஆயிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையுமே மறந்து வேலை பாக்குறோம். மன நிம்மதியும் சந்தோஷமும் எங்களுக்கு அது கிடைக்கும். அது வந்து வார்த்தையில சொன்னா தெரியாது, செயல்ல ஈடுபட்டாதான் தெரியும். கோவிட்ல வந்து நம்மளுக்கு வந்துருமோ அப்படின்றது அந்த பயம் வந்து யார் மனசுலயுமே எங்களுக்கு வந்து துளி கூட கிடையாது. எல்லாமே அவ்வளவு போல்டா நாங்க வந்து ஒர்க் பண்ணோம். எல்லாருமே எங்களை வந்து திரும்பி வச்ச ஒரு காலம் அந்த COVID-19 உயிர் காக்கும் பணி வந்து எல்லாருக்குமே கிடைச்சிடாது. கடவுள் வந்து ஒரு வரமாதான் எங்களுக்கு கொடுத்திருக்காரு. நாளுக்கு நாள் நோயாளிகளின் எண்ணிக்கை, அதாவது மருத்துவ பயனாளிகளின் எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கு. இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு வந்து தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து ஒர்க் பிளேஸ்ல பீஸ்ஃபுல்லா ஒர்க் பண்றதுக்கு எங்களுக்கு வந்து அதிகாரிங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. அதனால நாங்க வந்து இனிமேலும் இந்த பணியை வந்து செவனை தொடருவோம்.
1: தேசிய டெங்கு நோய் ஒழிப்பு தினம் நேற்று கடைபிடிக்கப்பட்டது. மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda வெளியிட்டுள்ள செய்தியில், டெங்கு காய்ச்சல் தடுப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரித்தல் உள்ளிட்டவைகளில் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேம்படுத்தப்பட்ட கண்காணிப்பு, நோய் பரிசோதனை வசதிகள், சிறந்த சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் மற்றும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் ஆகியவற்றின் மூலம் டெங்கு பரவலை கட்டுப்படுத்த அவர் அழைப்பு விடுத்தார். டெங்கு தடுப்பு முறைகள் குறித்து திருச்சி மாவட்ட சுகாதார அலுவலர் டாக்டர் மணிவண்ணன்.
3: டெங்கு காய்ச்சலானது ஒரு வித வைரஸ் கிருமி தொற்றால் நமக்கு ஏற்படும். நமக்கு எந்த ஒரு காய்ச்சல் அறிகுறி ஏற்பட்டாலும் அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தையோ அல்லது அரசு மருத்துவமனையோ அணுகி அங்கு மருத்துவரிடம் உரிய ஆலோசனை பெற்று உரிய மருந்துகள் உட்கொள்வதன் மூலம் நமக்கு தீவிர பாதிப்புகள் எதுவும் ஏற்படாமல் நம்மை காத்துக் கொள்ளலாம். டெங்கு காய்ச்சலானது ஏடிஸ் எனும் ஒரு வகை கொசுக்கள் கடிப்பதன் மூலம் பரவக்கூடியது. இந்த ஏடிஸ் கொசு வகைகள் நல்ல தண்ணீர் தேங்கக்கூடிய இடங்களில் மட்டுமே இனப்பெருக்கம் செய்து அதிகம் காணப்படும். பிளாஸ்டிக் கழிவுகள், தேங்காய் மட்டைகள், உரல்கள் போன்றவை நாம் பயன்படுத்தாமல் வெளியே போட்டு வைத்திருப்போம். அதில் மழை தண்ணி தேங்கி நிற்கும் பொழுது கொசுக்கள் முட்டையிட்டு இந்த ஏடிஸ் கொசுவானது இனப்பெருக்கம் செய்து இந்த நோயை நமக்கு பரப்புகிறது. நல்ல தண்ணீர் தேங்கும் பிரிட்ஜ், ஏசி, பூந்தொட்டிகள் போன்றவற்றில் தண்ணீர் தேங்காத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும். கொசு வலைகள் பயன்படுத்துவதன் மூலம் கொசுக்கடியிலிருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம்.
1: திருச்சி புத்தூரில் பார்வைத்திறன் குறைபாடுடைய மகளிருக்கான அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1 முதல் 11ஆம் வகுப்பு வரை மாணவியர் சேர்க்கை நடைபெறுவதாக பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி சோபியா மாலதி தெரிவிக்கிறார்.
4: பெண்களுக்காக 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பார்வை திறன் குறையுடைய அல்லது முற்றிலும் பார்வை இல்லாத மாணவிகள் தங்கி படிக்கிறதுக்கு விடுதியுடன் கூடிய பள்ளி இருக்கு. அரசின் எல்லா நலத்திட்டங்களும் இந்த மாணவிகளுக்கு பெற்று வழங்கப்படுகிறது. உணவு, சீருடை, புத்தகங்கள் எல்லாமே இலவசம். பிரெய்லி முறையிலும் கணினி முறையிலும் பயிற்றுவிக்கப்படுகிறது. குறைபார்வை உடைய குழந்தைகளுக்கு எழுத்துக்களை பெருசாக்கி படிக்கிறதுக்கு உருப்பெருக்கி, அதாவது மேக்னிஃபையர் கொடுக்கப்படுது. சிறப்பு ஆசிரியர்கள் கொண்டு இங்க பயிற்றுவிக்கப்படுகிறது. கராத்தே, யோகா, இசை, நடனம் போன்ற விஷயங்களும் கற்பித்து தரப்படுகின்றன. நடைபயிற்சி தரப்படுகிறது. ஸ்போக்கன் இங்கிலீஷ், கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் கொடுக்கப்படுகிறது.

0: ஒன்றாம் வகுப்புல இருந்தே நம்ம அவங்களுக்கு கணினி சொல்லி தந்துட்டு இருக்கோம். விடுதி அப்படின்றதுனால தூய்மையான தண்ணீர், சிறந்த உணவு வழங்கப்படுகிறது, கல்விக்கான உதவித்தொகை, வாசிப்பாளர் தொகை, இது எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்படுது. மூன்று நாள் கல்வி சுற்றுலாவும் ஒரு நாள் கல்வி சுற்றுலாவும் அரசின் தரப்பிலிருந்து நிதி பெறப்பட்டு அவர்களை அழைச்சிட்டு போயிட்டு வரோம். கணினி வழியா படிக்கிறதோட சேர்த்து நாங்களே அவங்களுக்கு குரூப் எக்ஸாமுக்கு பயிற்றுவிக்கிறதா இருக்கட்டும், காலேஜ்ல சேர்த்து விடுறதா இருக்கட்டும், ஃபீஸ்க்கு அரேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம பள்ளியில செய்து கொடுக்கறாங்க. ஒன்றாம் வகுப்புல இருந்து பதினோராம் வகுப்பு வரைக்கும் அட்மிஷன் நடைபெற்று இருக்கு. இந்த அட்மிஷனுக்கு நீங்க உங்க குழந்தைகளை கொண்டு வந்து தயங்காம சேர்க்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய வேண்டுகோளா இருக்கு.
1: தங்கத்திற்கான இறக்குமதி வரி உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் இது குறித்து திருச்சியைச் சேர்ந்த தங்க நகை கடை உரிமையாளர் திரு மோகன்குமார் பேசுகையில்,
2: பாரத பிரதமர் நம் நாட்டு மக்களை தங்கம் வாங்குவதை ஒரு வருட காலத்திற்கு குறைத்துக் கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதன் தொடர்ச்சியாக சுங்க மற்றும் கலால் வரியை 6% பதினைந்து சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை நமது அந்நிய செலவாணி கையிருப்பை உறுதிப்படுத்தும் வகையில் முயற்சியாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தங்கத்தில் முதலீடு செய்பவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியாகும். இருப்பினும் நமது நாட்டின் வளர்ச்சிக்காக நமது பாரத பிரதமர் எடுத்துள்ள முயற்சியில் பொதுமக்கள் நாம் அவருக்கு உறுதி இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த நகை தொழிலானது பல கோடி மக்களின் வாழ்வாதாரத்தையும் மறைமுக வேலையும் சற்று பாதிப்புக்குள்ளாகும். இருப்பினும் நம் நாட்டின் வளர்ச்சிக்காக நமது பாரத பிரதமர் விடுத்துள்ள வேண்டுகோளை மக்கள் மனதில் வைத்துக் கொண்டு அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே நகையை கொள்முதல் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம்.
1: பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் ஏற்பட்டுள்ள தாக்கங்கள் குறித்து திருச்சி மாவட்ட உபயோகிப்பாளர் இயக்கத்தின் செயற்குழு உறுப்பினர் திரு சுப்பிரமணியன் பேசுகையில்,
3: அண்மையில் பெட்ரோலிய பொருட்களினுடைய விலை மத்திய அரசால் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனுடைய தாக்கமாக ஏற்கனவே வணிக சிலிண்டர்களுடைய விலை உயர்ந்தது. உணவகங்களிலும் தேநீர் கடைகளிலும் அந்த பொருட்களினுடைய விலையை அதிக அளவில் ஏற்றி வைப்பதற்கான சாத்தியக்கூறு உள்ளது. இதனால் சாமானிய மக்களும் உணவகங்களுக்கு சென்று உணவை உண்பவர்களும் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த விலையேற்றத்தால் சில பொருட்களுடைய விலையும் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம் என்பது உண்மையிலேயே பொதுமக்களை மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகிறது. அது மட்டுமல்லாமல் வாகனங்களிலே செல்லக்கூடியவர்கள் தங்களுடைய வாகனத்திற்கு எரிபொருள் நிரப்புகின்ற பொழுது மிகுந்த வேதனையோடு மன வருத்தத்தோடு நிரப்ப வேண்டிய ஒரு சூழல். அடுத்து ஒரு 10 கிலோமீட்டரோ 20 கிலோமீட்டரோ தங்களது பயணத்தை குறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல். இது போன்ற எல்லாம் வருகின்ற பொழுது மன உளைச்சலுக்கும் அவர்கள் ஆளாவார்கள். அடுத்து சரக்கு உந்துகளிலே டீசல் மற்றும் பெட்ரோல் போட்டு பொருட்களை ஏற்றிச் செல்லக்கூடியவர்கள் அதிக கட்டணத்தை நிர்ணயிப்பார்கள். அவ்வாறு அதிக கட்டணங்கள் நிர்ணயம் செய்கின்ற பொழுது காய்கறிகள் மற்றும் உணவுப் பொருட்கள் அல்லது மற்ற கன்சியூமபிள் ஐட்டம்ஸ் இதெல்லாம் அந்த லாரி மற்ற வேன் போன்ற போக்குவரத்து சாதனங்களிலே வருகிறதோ அவைகளுடைய விலையும் உயர்வதற்கு ஏதுவாக இருக்கும். இவ்வாறு செய்வது என்பது பொதுமக்களை பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகும். எனவே அரசு இதனை கருத்தில் கொண்டு விலையை குறைக்க வேண்டும். அது மானியம் அதிகம் கொடுத்து விலையை குறைப்பார்களா அல்லது போடுகின்ற வரியில் இருந்து குறைப்பார்களா என்பது அரசினுடைய கவனத்திற்கு விட்டுவிட்டு பெட்ரோலிய பொருட்களின் விலையை குறைத்து வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று உபயோகிப்பாளர் இயக்கத்தின் சார்பிலே கேட்டுக் கொள்கின்றேன்.
1: உலக விவசாயிகள் தினம் கடந்த வியாழக்கிழமை கொண்டாடப்பட்டது. இயற்கை விவசாயத்தின் பயன்கள் குறித்து விவசாயிகள் எடுத்துரைக்கையில்,
4: என் பெயர் எஸ் மூர்த்தி, சிறுகமணி அக்ரஹாரம். ஆட்கள் பற்றாக்குறை, இயற்கை சீற்றம், இவை அனைத்தும் விவசாயிகள் செய்து கொண்டு இருக்கிறவர்களையும் அதிக அளவில் பாதித்து வருகிறது. முறையான இன்சூரன்ஸ் வருங்காலத்தில் அரசு ஏற்பாடு செய்து கொடுத்தால் ஓரளவு விவசாயிகள் பணிகளை தொடர நலமாக இருக்கும். தேவையான விதைகள், உரங்கள், பயிர் காப்பீட்டுகள் முறையாக கிடைக்க ஆவண செய்ய வேண்டும் என்று இத்தினத்தில் அனைத்து விவசாயிகளின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன்.
5: தஞ்சாவூர் மாவட்டத்து ராஜா விவசாயி பேசுகிறேன். விவசாயிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விவசாயத்தை மேம்படுத்தி ஆரோக்கியமாக நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத முயற்சி எடுத்து நல்லபடியாக செய்யணும். உழவர்கள் காப்பீட்டு திட்டம்னு ஆரம்பிச்சிருக்காங்க, அதை வந்து கொஞ்சம் செயல்பாடுகள் அதிகமாக நல்லா செய்யணும். செஞ்சு நம்மளோட விவசாயிகள் அனைவரும் உழவர் காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு அவங்களுக்கு ஊக்குவிப்பு செய்யணும். மின் இணைப்பு எல்லாம் புதுசாக தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுபடி மின் இணைப்பெல்லாம் நமக்கு புதுசாக கிடச்சிதுன்னா நம்ம விவசாயத்தை மேலும் விருத்திப்படுத்தி நம்ம மக்களுக்கும் நமக்கும் கொஞ்சம் உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். விவசாயத்தில் நமக்கு வந்து ஆதார விலை தரேன் தரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஆதார விலை நமக்கு வந்து அதிகமாக நமக்கு கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு வந்து ஆதார விலையில்

0: எல்லாம் கிடைக்கும் போது அவங்களுக்கு இந்த விவசாயத்தில் ஈடுபாடு அதிகமாக கிடைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தாப்புல சோலார் இணைப்பு திட்டமும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு எரிசக்தியை பற்றி அதிகமாக சில திட்டங்கள்லாம் போட்டுட்ருக்காங்க. அந்த திட்டங்கள்லாம் வந்து ஒரு விவசாயிக்கோ நல்ல பயன்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும். பயிர் காப்பீட்டு திட்டங்களில் வரும்போது பயிர் செய்யக்கூடிய அந்த காலகட்டங்களில் முன்கூட்டியே நமக்கு வந்து விவசாய இடுபொருள்களும் விவசாய விதைகளும் நமக்கு கிடைக்கிற மாதிரி விவசாயிகளுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் பயிர் காப்பீட்டு பண்ணுற மாதிரி பயிர் செய்யக்கூடிய காலத்திற்கு முன்னாடியே நமக்கு இதெல்லாம் கையில் கிடைக்கிற மாதிரி இருந்தால் நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இயற்கை விவசாயத்தில் போகணும் அப்படின்னு சொன்னோம்னா செலவினங்கள் கம்மியாகும், உற்பத்திகள் அதிகமாகும், மக்களுக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கும்.
1: நாங்கள் விவசாயத்தை கடவுளாக மதிக்கிறோம். ஏன் என்று கேட்டால், இந்தியாவின் முதுகெலும்பு என்று மகாத்மா காந்தி விவசாயத்தை பற்றி விரிவாக எடுத்துரைத்தார். விவசாயி என்பது லாப நோக்கு அல்லாமல் சேவை மனப்பான்மையாகவே நாங்கள் விவசாயம் செய்து கொண்டு வருகிறோம். விவசாயத்தில் லாபம் இருக்கும், நஷ்டம் இருக்கும், ஆனால் எதுவும் சோர்வடையாமல் விவசாயத்தை நஷ்டப்பட்டாலும் மறுபடியும் மீண்டும் செய்து மக்களுக்கு சேவை செய்கின்ற மனப்பான்மையே விவசாயிக்கு உண்டு.
2: இதுவரை திருச்சிராப்பள்ளி மண்டல செய்தி பிரிவு வழங்கிய செய்தி மலர் கேட்டீர்கள். மலர் ஆசிரியர் சாந்தி ரமேஸ், மலர் விளக்கம் ஜெயஸ்ரீ துரைசாமி.

0: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 3 மணி. கேட்கலாம் இனி
1: ஆகாஷவாணி. விடுமுறை விருப்பம். வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி நேயர்கள் தொலைபேசி வழி தங்கள் விருப்ப பாடலை தெரிவித்து கேட்டு மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-249-7355, 249-7355, 249-600-37. தொலைபேசி எண்களை மீண்டும் அறிவிக்கிறோம், 249-7355.

0: இப்போ ஒரு லேயர் லைன்ல இருக்காரு, அவருக்கு என்ன பாடல் விருப்பம்னு கேக்கலாம். ஹலோ,
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். ரொம்ப சந்தோஷங்க. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து வாழைப்பழத்திலிருந்து
0: செங்கிழக்கு சிட்டு. ஓகேங்க, இப்ப கேக்கலாம் அந்த பாட்டை.

0: வாழை திரைப்படத்தில் தீ பாடிய பாடலை கேட்டோம். நேரம் இப்போது 3:10. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் விடுமுறை விருப்பம் திரைப்பட பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போது அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ஆகாஷ்வாணி.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: ராஜேஷ்.
0: சொல்லுங்க ராஜேஷ், உங்களுக்கு என்ன
1: நிகழ்ச்சியில தமிழ்நாடு ஃபுல்லா கேட்கக்கூடிய நம்ம சென்னை வானொலியோட இந்த நிகழ்ச்சி ரொம்ப பங்கேற்கிறது ரொம்ப சந்தோஷம் மேடம்.
0: எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷங்க நீங்க பங்கேற்கிறது.
1: நிச்சயமா. எனக்கு வந்து பாடுநிலாவை படத்துல எஸ்பிபி சித்ரா பாடின வாவேலியே இளம் பூங்குயிலே பாட்டு வேணும் மேடம்.
0: நிச்சயமா இதோ அந்த பாடல கேட்கலாம்.
1: தேங்க்யூ.

0: படம் நாடோடி பாட்டுக்காரன்.
1: நாடோடி பாட்டுக்காரன், ஓகே. என்ன பாட்டு வேணும் நாடோடி பாட்டுக்காரன்ல?
0: காயத்தாமரை அருகில் வந்ததோ. வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
1: நன்றி.

0: போட்டி போட்டுக்கிட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடின பாடல கேட்டுட்டு இருக்கோம். இங்கேயும் நேயர்கள் லைன்ல போட்டி போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498 7355, 2986 0037, 2498 7355, 2986 0037. எஸ்டிடி குறியீட்டு 044. இப்ப அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம், ஆகாஷ்வாணி.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார், நீங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நானும் போட்டி போட்டுக்கொண்டே வந்துவிட்டேன் மேடம்.
0: வந்துட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க,
1: இந்த விருப்பத்தின் இந்த நிகழ்வுல
0: சொல்லுங்க சார்,
1: எனக்கு விருப்பமான பாடல்

நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்தில் இளையராஜா எஸ் ஜானகி பாடிய அந்த அற்புதமான பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். நேரம் இப்போ 3:22:15. நம்ம இணைப்புல இருக்கிற அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம், ஆகாஷ்வாணி.

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: கோவையிலிருந்து புவனேஸ்வரி பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க புவனேஸ்வரி.
0: விருப்பத்துல மத கலந்துக்கிறேன் மேடம், ரொம்ப சந்தோஷம்.
1: நாங்களும் வரவேற்கிறோம். எப்பவும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிறன்றும் 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் இருக்கு, தொடர்ந்து கலந்துக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் சொல்லுங்க.
0: கண்டிப்பா மேடம். எனக்கு வந்து சிறையில் பூத்த சின்னமலர்ங்கிற படத்துல இருந்து கேஜி ஜஸ்தா சித்ரா பாண்டா அதிசய நடமிடம் பாட்டு வேணும் மேடம்.
1: கேக்கலாங்க. கேக்கலாம்.
0: நன்றி.

0: ஆகாஷ்வாணியின் விடுமுறை விருப்பம் நேயர்கள் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த நேயர் வணக்கம், ஆகாஷ்வாணி.
1: கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேசுறேன் மேடம்.
0: ரொம்ப சந்தோஷங்க, சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?

0: பாட்டு கேட்கலாம்.
1: நன்றி.

0: இனிய உறவு பூத்தது திரைப்படத்தில் மனு சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். நம்ம தொடர்புல இணைந்திருக்கிற அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க மேடம்.
1: கோவையிலிருந்து ராஜேஸ்வரி. எனக்கு வந்து வாத்தியார் விட்டு பிள்ளை படத்துல இருந்து ஏற்பொரு பூஞ்சோலை ஆளானதுங்கிற பாட்டு மேடம். எஸ்பிபி சித்ரா பாண்டி.
0: நிச்சயமா கேட்கலாம், நல்ல பாட்டு.

0: வாத்தியார் வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். விடுமுறை விருப்பத்தின் அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: திருவண்ணாமலை மாவட்டம் திருச்சூர் மட்டம் கந்தசாமி.

0: கந்தசாமி திரைப்படத்தில் தேவி ஸ்ரீபிரசாத் குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். விடுமுறை விருப்பத்தின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ஆகாஷ்வாணி, விடுமுறை விருப்பம் சொல்லுங்க சார். உங்களுக்கு
1: மாவட்டம்
0: கடலூர் மாவட்டம் ரொம்ப சந்தோஷம் சார்.
1: பாரதி படம் சார், படம் பாரதி,
0: படம் பாரதி
1: நடப்பது பறப்பது அந்த படம்
0: சரிங்க கேக்கலாம்.
1: முதல்ல
0: ஓகேங்க.

ஆகாஷ்வாணி நேயர்கள் விடுமுறை விருப்பம் தொலைபேசி வழி தங்கள் விருப்ப பாடலை தெரிவித்து திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498 7355 2 9 8 6 0 0 3 7 எஸ்டிடி குறியீட்டு 044 2 4 9 8 7 3 5 5 2 9 8 6 0 0 3 7 வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்தில் உன்னிமேனன் பாடிய பாடல்.

0: வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்தில் உன்னிமேனன் பாடிய பாடலை கேட்டோம். விடுமுறை விருப்பத்தின் அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்
1: குமார். குமார் ஆஸ்திரேலியா மெல்போர்ன்ல இருந்து கால் பண்ணு மேடம்.
0: மிக்க மகிழ்ச்சி சார்.
1: ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு.
0: எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் சார். தொலைதூரத்துல நீங்க பண்ணிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்.
1: ஆமா, நான் வந்து ரெகுலரா வானொலியை கேட்கறேன் இந்த ஆப் மூலமா. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்.
1: வண்ண வண்ண பூக்கள், வண்ண வண்ண பூக்கள்ல இருந்து இளநஞ்சேவா அப்படிங்கிற பாடல்
0: கே ஜி யேசுதாஸ் பாடின அந்த பாடலை இப்ப கேட்கலாம்.

0: நேரம் 3:55 20 ஆயிட்டிருக்கு. விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியின் நிறைவு நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: கும்பகோணத்துல இருந்து பாலமுருகன் பேசுறேன்.
0: சொல்லுங்க பாலமுருகன், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: வானத்தை போல பாட்டுல இருந்து ரோஜா பூ மாலைகளின் சித்திராவும் மனமும் பாடுவாங்க அந்த பாட்டு.
0: ஓகே, நிறைவு பாடலாம். அந்த பாடல கேட்டலாம்.

0: வானத்து போல திரைப்படத்தில் மனோசித்ரா குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்றும் பிற்பகல் 3 மணிக்கு ஆகாஷ்வாணி வழங்கும் விடுமுறை விருப்பம் தொலைபேசி வழி நேயர்கள் தங்கள் விருப்ப பாடலை தெரிவித்து கேட்டு மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498735529860037.
1: வாழ்வோம் நாடகம். எழுதியவர் பூங்குயில் சீனி. இதில் நடித்தவர்கள் தளவாய் எம் மனோகரன், எஸ் நந்தினி, எம் ஜெகநாதன், எஸ் பார்வதி, எம் ஜோதி பாலசுப்ரமணியன், ஆர் ஜெயகோமதி நாயகம், கே விஜயகுமார் மற்றும் பொன் ரமேஷ்குமார் ஆகியோர். அமைப்பு எஸ் விஜயகுமார்,

0: பருதி,
1: வீட்டுக்குள்ள தானே இருக்கேன், ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க?
0: பருதி, ஐஸ் வண்டிக்கு யாரும் வந்திருக்கான் போல் இருக்கு. பெல் சத்தம் கேக்குது. வெயிலுக்கு ஐஸ் சாப்பிடும் போல இருக்கு. ரெண்டு பேரும் ஐஸ் சாப்பிடலாம், வாங்கிட்டு வரையா?
1: ஆனா இது ஐஸ் வண்டிக்கான சத்தம் மாதிரி தெரியலையே. இருங்க, ஜன்னலை திறந்து பாக்குறேன். என்னங்க, கொஞ்சம் இங்க சீக்கிரம் வாங்க, இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க.
0: என்ன பார்வதி, என்னாச்சு? ஆட, பக்கத்து வீட்டுக்கார புது பைக் வாங்கியிருக்கான்.
1: அவங்க வண்டிய பார்த்து நம்ம பொறாமப்படணுமா? அதான் சத்தமா மணியாட்டி சொல்றாங்க.
0: நாம வாங்கின 40-inch TV ஆட்டோல வந்து இறங்கினதை பாத்துட்டு

0: அதுக்கு போட்டியா தான் வண்டி வாங்கியிருக்காங்க. போக போக நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு போட்டி ரொம்ப கடுமையா இருக்கும் போல இருக்கு.
1: ஏங்க, பெல்லு நல்லா சத்தம் வர மாதிரி ஸ்பீடா ஆட்டுங்க.
2: அட, இதுக்கு சவுண்ட் அவ்வளவுதான் வரு. சவுண்ட் அதிகமா வேணும்னா சாப்பாட்ட தட்ட தான் தட்டணும். ஆமா, வண்டிய கோயில்ல பூஜை பண்ணித்தான கொண்டு வந்தோம், மறுபடியும் எதுக்கு வீட்டு முன்னாடி இப்படி பண்ற?
1: இங்க நம்ம பைக் வாங்குனதே பக்கத்து வீட்டுக்கு போட்டியாதான். முதல்ல அவங்க வண்டிய பாக்கட்டும்.
2: அட, ஆல்ரெடி அவங்க நாம என்ன பண்றோம்னு பாத்துட்டு இருக்கறாங்க. ஏமா, அவங்களுக்கு நமக்கும் இருக்கிற சண்டையில அவங்க பிரிட்ஜ் வாங்கினாங்க, போட்டிக்கு நாம பெரிய டிவி வாங்கினோம், அவங்க கட்டில் வாங்கினாங்க, நாம சோபா வாங்கினோம், அவங்க ஏசி வாங்கினாங்க, நாம வண்டி வாங்கியிருக்கோம், அவங்க பையனும் ஊட்டி கான்வென்ட்ல சேர்த்து விட்டாங்கன்னு நாம நம்ம பையனை கொடைக்கானல் கான்வென்ட்ல சேர்த்து விட்டுருக்கோம். இப்படியே அவங்களுக்கு போட்டியா பொருளை வாங்கி வாங்கி அவங்க பொறாமப்படட்டும்னு நாலு வீட்டு சாமான சேர்த்து வச்சிருக்கிறோம். வாங்கின பொருளுக்கே இன்னொரு வீடு கட்டணும் போல இருக்குதாப்பா.
1: இது நம்ம மான பிரச்சனைங்க. அவங்க நமக்கு பிரஷர் ஏறட்டும்னு பண்ணும் போது நாமளும் அவங்களுக்கு பிரஷர் கொடுக்கணுங்க, அப்பதான் நமக்கு பிரஷர் குறையும்.
2: போதுமா, போது போது, நீ பேசுறது எனக்கு இன்னும் பிரஷர் ஏறிடு போல இருக்குது.
1: சரி சரி, வண்டியை எடுங்க. அவங்க நம்மள பாத்துக்கிட்டே இருக்காங்க. நான் வீட்டை பூட்டிட்டு வர்றேன். மருதமலை வர போயிட்டு வரலாம்.
2: போயிட்டு வரலாம், போயிட்டு வரலாம்.

0: அப்பப்பா பாப்பா, என்ன வெயில் என்ன வெயில்! ஆபீஸ்ல இருந்து வீடு வர்றதுக்குள்ள தினம் பெரிய சாதனையாவே இருக்குது. பார்வதி, பார்வதி, என்ன நெய் வாசம் வீட்டை தூக்குது?
1: வாங்க வாங்க, பக்கத்து வீட்டுல இருந்து நெய் வாசம் வந்துச்சா? ஓ, வீட்ல இருந்து மட்டும்தான் நெய் வாசம் வருமா? என் வீட்டுல இருந்து வரும்னு இன்னைக்கு நெய் தோசை, நெய் ரோஸ்ட், நெய் பணியாரம் எல்லாம் சுட்டி அடுக்கி வச்சிருக்கேன். வாங்க வாங்க, சாப்பிடலாம்.
0: ஆமா, நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு நாளாவது நெய்யில தோசை சுட்டு போட்டிருப்பியா? சண்டைக்காரி வீட்டுல நெய் வாசம் வீசுதுன்னு நம்ம வீட்லயும் வீச வச்சுட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல, இப்படியாவது நான் இன்னைக்கு நெய் தோசை சாப்பிட போறது நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: என்னங்க என்னங்க
0: என்ன பார்வதி?
1: சாப்பிட்டு முடிங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்.
0: விஷயமா? அம்மா தாயே, முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு, நான் அப்புறமா சாப்பிடுறேன்.
1: பசியோட வந்திருக்கீங்க, முதல்ல சாப்பிடுங்க, அப்புறமா நான் சொல்றேன்.
0: வேண்டாமா, சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீ சொல்ற விஷயத்தால என் வயிறு கலக்கிட போகுது. முதல்ல என்னன்னு சொல்லு, அப்புறம் நான் சாப்பிடுறேன்.
1: வர 5ஆம் தேதி நம்ம கல்யாண நாள் வருது இல்லையா?
0: ஆமா, வைகாசி 5ஆம் தேதி நம்ம கல்யாண நாள். ஓ, கல்யாண நாள் அன்னைக்கு ஊட்டியில பிளவர் ஷோவும் வருது, அதனால ஊட்டி கூட்டிட்டு போக சொல்றேன், கரெக்டா?
1: ஐயோ, அது இல்லைங்க, அதை விட முக்கியமான விஷயம்.
0: அதை விட முக்கியமானதான் பார்வதி, நேர ஆக ஆக பிரஷர் ஏறுது. முதல்ல உனக்கு என்ன வேணும் அத சொல்லு, அதுக்கப்புறம் நான் சாப்பிடுறேன்.
1: சரி, நீங்க எப்பவோ சாப்பிடுங்க, நான் சொல்றத மட்டும் கேளுங்க. நாம ஒரு கார் வாங்கலாம்னு சொல்ல வந்தேன்.
0: என்னது, காரா?
1: ஆமாங்க, இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? நான் கொடியில துணி காய போட்டுட்டு இருந்தேன். அந்த நேரத்துல பக்கத்து வீட்டு ராதா அவ புருஷனோட புது வண்டியில ஏறி என்ன நக்கலா பார்த்து சிரிச்சிட்டு போறா. எனக்கு ஒரே அழுகையா வந்துருச்சு. அதனாலதான் நாம அவளுக்கு போட்டியா ஒரு காரை வாங்கி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன்.
0: பார்வதி, ராதா சிரிச்சிட்டு போறாங்கிறதுக்காக நாம கார் வாங்க முடியுமா? இப்ப நான் வாங்குற 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு பிளாஸ்டிக் கார் வாங்கி நம்ம வீட்டு ஷோகேஸ்ல வேணா வைக்கலாம். இப்ப அதுதான் என்னால முடியும்.
1: அப்படின்னா அடுத்தவங்க கிட்ட நான் அவமானப்பட்டா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் போல இருக்கே.
0: பார்வதி, 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கற எங்க முதலாளிக்கே கார் கிடையாது, தெரியுமா? நாம மட்டும் கார் வாங்குறது எங்க முதலாளிக்கு மட்டும் தெரிஞ்சுன்னு வையே, நாம வசதியா இருக்கும்னு நினைச்சிட்டு இந்த வருஷம் இன்கிரிமெண்டவே கட் பண்ணிருவாரு.
1: நாம கார் வாங்குறத உங்க முதலாளிக்கு ஏன் சொல்றீங்க?

0: காரை வாங்கிட்டு சத்தெல்லாம் வீட்டு மாடி நிறுத்திக்க வேண்டியது தானே, இது கூடவா உங்களுக்கு சொல்லி தரணும்?
1: என்ன நீ கார் வாங்குறது என்னமோ சர்வ சாதாரணமா ஒரு கர்ச்சிப்பு வாங்குற மாதிரி சொல்லிட்டு இருக்க. கார் வாங்க 5 லட்சம் 10 லட்சம் பணம் தேவைப்படுமே, அதுக்கு எங்க போறது? நீ அதெல்லாம் யோசிக்கவே மாட்டியா?
0: நான் நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். உங்களை யாரு புது கார் வாங்க சொன்னா?
1: நீ சொல்றது புரியலையே.
0: புரியற மாதிரி சொல்றேன், கேளுங்க. கார் டீலர் கிட்ட வேலை பாக்குறாருல என் மாமா, அவர் சொன்னாரு பழைய யூஸ்டு கார் எல்லாம் 1 லட்சம் ரூபாயில இருந்தே இருக்கும் மாமா, அத வாங்கிப்போம்.
1: என்ன 1 லட்சம் ரூபாய்க்கு காரா? பாத்துமா, 1 லட்சம் ரூபாய்க்கு இன்ஜின் இல்லாம வெறும் காரோட பாடியை மட்டும் கொடுக்க போறாங்க.
0: எங்க மாமா எப்பவும் நமக்கு நல்லதுதான் சொல்லுவாரு, அவர் சொன்னா நல்லாதான் இருக்கும், நம்பிக்கையோட வாங்குவோம்.
1: சரிம்மா, இப்ப 1 லட்சம் ரூபாய்க்கு என்ன பண்றது? ஏற்கனவே நம்ம பக்கத்து வீட்டுக்காரு 1 ரூம் எக்ஸ்ட்ரா எடுத்தான்னு நாம லோன் வாங்கி 3 ரூம் எடுத்தோம். அந்த லோன் வேற இருக்கே.
0: நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, 1 லட்சம் ரூபாய்க்கு உங்ககிட்ட 1 பவுன் மோதிரமும் 2 பவுன் செயினும் இருக்கே, அத பேங்க்ல வச்சு காரை வாங்கிடலாம். எப்படி என் யோசனை?
1: போற போக்க பார்த்தா என்னைய யாருகிட்டயாவது அடமானம் வச்சாலும் வச்சிருவ போல இருக்கே.
0: இப்ப இருக்க சூழ்நிலைக்கு நம்ம அடமானத்தை விட நம்ம தன்மானம் தான் பெருசு.
1: என்ன பண்றது?

0: என்னராதா பக்கத்து வீட்டையே பாத்துட்டு இருக்க, இன்னைக்கு மாடு குதிரை ஏதாவது வாங்கி கட்டி வச்சிருக்காங்களா?
1: அது இல்லங்க, பார்வதியோட மாமனார் ஊர்ல இருந்து வந்திருக்கார் போல இருக்கு. வாசல்ல உட்கார்ந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு, பாத்தீங்களா?
0: ஓ, அவரை நீ இப்பதான் பாக்குறியா? நான் காலையிலேயே அவர் பாத்துட்ட, சித்திரக்கணிக்கு வந்திருக்காரு போல இருக்குது.
1: சரி சரி, பக்கத்து வீட்டு பார்வதியோட மாமனார் வந்திருக்காருன்னு. எம் மாமனார்? அதான், உங்க அப்பாவ நம்ம வீட்டுக்கு வர சொல்லிடாதீங்க. உங்க அப்பா உடம்பு சரியில்லாதவர், எப்ப பார்த்தாலும் இருமிக்கிட்டே இருப்பாரு, எந்நேரமும் பாத்ரூம்க்கு நடந்துகிட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு புலம்பிட்டே வேற இருப்பாரு. எப்ப பார்த்தாலும் சுடுதண்ணி சுடுதண்ணின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அவர் வந்தா வீடு ஆஸ்பத்திரி மாதிரி ஆயிடும். அவரை பார்க்கவே ஒரு ஆள் வேணும். பக்கத்து வீட்டுனால எனக்கு வேற பிரஷர் இறங்கவே மாட்டேங்குது. எத்தனை மாத்திரை தான் நான் சாப்பிடுறது?
0: தாதா, ஒரு தப்பு நடந்து போச்சு. ராதா,
1: என்னங்க? என்னாச்சு?
0: நம்ம பக்கத்து வீட்டு பகையினால அவங்க எது வாங்கினாலும் போட்டிக்கு நாமளும் எதையாவது வாங்கிடுறோம். பக்கத்து வீட்டு பார்வதியோட மாமனார் வந்திருக்காருன்னு தெரிஞ்சா கோபப்பட்ட நீ போட்டிக்கு எப்படியும் உன் மாமனார, அதாவது எங்க அப்பாவ உடனே கிளம்பி வர சொல்லுவேன்னு நினைச்சு காலையிலேயே அவர் வந்து ஆட்டோவில் இறங்கும் போது எங்க அப்பாவையும் உடனே கிளம்பி வர சொல்லிட்ட. பக்கத்து வீட்டுக்காரர் ஆட்டோர் வந்து இறங்கினால எங்க அப்பாவை கார்ல வந்து இறங்கணும்னு ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணிருக்க. அநேகமா இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எங்க அப்பா கம்பீரமா கால் டாக்ஸில வந்து இறங்கிடுவாருன்னு பாரு. அதோ அதான் அப்பா வந்துட்டாரு. அப்பா வந்துட்டாரு போல இருக்கு. அப்பா வாங்கப்பா, வாங்க வாங்க.
2: வர்றேன்டா வர்றேன். நீயே ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து கூட்டிட்டு போயிருக்கலாம்.
0: அப்பா, உங்களை கார்ல கூட்டிட்டு வரணும்னு தான் ஆசைப்பட்டேன். நீங்க வேற ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்க, அதான் காரவே அனுப்பிச்சு விட்டேன்.
1: வாங்க மாமா, நல்லா இருக்கீங்களா? அத்தை நல்லா இருக்காங்களா?
2: ஏதோ மாத்திரை மருந்துல என் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குமா. உங்க அத்தையும் எனக்கு நேரத்துக்கு பக்குவமா சமைக்கணும், நேரத்துக்கு மருந்து மாத்திரை கொடுக்கணும், அதனால நானும் வந்து உங்களோட இருந்து பாத்துக்கிறேன்னு சொன்னா. நான் தான் ஓவர் வெயிலா இருக்கு, நீ வர வேண்டாம், எல்லாம் என் மருமக பாத்துக்குவான்னு ரயில் ஏறி வந்துட்டேமா.
1: ஆமா ஆமா, உங்களை எல்லாம் பாத்துக்கதான் நான் ஒருத்தி இருக்கேனே, அப்புறம் எதுக்கு அத்தை?
0: சரி சரி ராதா, நீ போய் அப்பாவுக்கு குடிக்க தண்ணி கொண்டு வா போ.
2: அம்மா ராதா, மதியம் சாப்பிட வேண்டிய மாத்திரையே இன்னும் சாப்பிடல, அதனால கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கொண்டு வாமா. அப்படியே வரும்போது சுகர் போட்டும் போடாமையும்

0: சூடா இருக்கிற மாதிரியும் ரொம்ப சூடும் இல்லாத மாதிரி ஒரு டீ போட்டு கொண்டு வாமா. முடிஞ்சா செம்பு டபரா செட்ல கொண்டு வாமா.
1: நான் சொன்னது கரெக்டா நடக்குது பாத்தீங்களா?
0: கரெக்டா? என்ன நடந்தது? என்னம்மா சொல்ற?
2: அது அது ஒண்ணு இல்லையப்பா. அது நீங்க வந்ததுமே சக்கரை கம்மியா டீ போட்டு கொடுக்கணும்னு ராதா சொன்னா. அது நீங்களே கேட்டுட்டீங்கன்னு ராதா ஞாபகப்படுத்தா. இல்ல ராதா?
1: ஆமா ஆமா.
2: ராதா போய் டீ போட்டு கொண்டு வா போ.
0: கோபி
2: சொல்லுங்கப்பா.
0: பக்கத்து வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா? என் சிநேகிதன் சிவராம வந்திருக்கானா?
2: வந்திருக்காருப்பா.

0: அதா என்னது வீட்டுக்குள்ள ஒரே புகையா இருக்குது, ஜன்னல திறந்து என்ன பாரு.
1: ஆமா ஒரே புகையா வருது, இருங்க பாக்குறேன். என்னங்க கொஞ்சம் இங்க வாங்க.
0: ஏன் என்னாச்சு?
1: எதிர் வீட்டுல கார் வாங்கிருக்காங்க போல இருக்கு.
2: காரா? என்ன சொல்ற? அட ஆமா கார் வாங்கிருக்காங்க. அட அவன் வருமானத்துக்கு காரா? எப்படி வாங்கினா?
1: ஏங்க இதெல்லாம் பார்த்தா எனக்கு தலையே சுத்துதுங்க. நான் ஒன்னு சொல்லுவேன் கேப்பீங்களா?
0: என்னது ஒன்னு சொல்ல போறியா? அம்மா தாயே இதுக்கு மேல வாங்கறதுக்கு ரயிலும் ஏறாப்படணும் தான் இருக்கு, அதையெல்லாம் நம்மளால வாங்க முடியாதுமா.
1: கவலையே படாதீங்க, இனிமே நாம ஒண்ணுமே வாங்காத மாதிரி நான் ஒரு முடிவு பண்றேன்.
0: வீட்டை காலி பண்ணிட்டு வெளியே போயிடலாம்னு சொல்றியா?
1: எலிக்கு பயந்து வீட்டை கொளுத்த சொல்றீங்களா?
0: நீ சொல்றது புரியலையே.
1: பக்கத்து தெருல பரிகாரம் பரமசிவம்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் நம்ம குறைய சொன்னா நம்ம வீட்டுக்கு வந்து நடு வீட்டுல நின்னு அவர் சுத்தி போடுவாராம். அப்படி அவர் நம்ம வீட்டுல வந்து சுத்தி போட்டா நாம மனசுல என்ன நினைக்கிறோமோ அது 30 நாள்ல நடந்துருமா.
0: என்னம்மா இது, ஒரு லாஜிக் இல்லாம பேசுற. அவர் வீட்டுக்கு வந்து நடு வீட்டுல சுத்தி போட்டா நம்ம வீட்டை டைல்ஸ் தான் உடையும்.
1: எல்லா விஷயத்திலயும் உங்களுக்கு விளையாட்டு தான். அவரு சுத்தி போடுறது சுத்தி எல்லாம் இல்லங்க, எலுமிச்சம்பழத்தை.
0: எலுமிச்சம்பழத்தினால நாம நினைச்ச காரியத்தை எல்லாம் பண்ணலாம்னா நான் வேலைக்கு போகாம சம்பாதிக்க சுத்தி போட சொல்றியா?
1: நீங்க நம்புனாதான் நடக்கும், வாய வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா?
0: சரி சரி, எதுக்கு எலுமிச்சம்பழத்தை சுத்தி போடலாங்கற?
1: வீட்டை வித்துட்டு வெளியே போகதான்.
0: நம்ம வீட்டையா?
1: நம்ம வீட்டை இல்லைங்க, பக்கத்து வீட்டை. அவங்க வித்துட்டு வெளியே போக வைக்கலாங்கிறேன்.
0: அப்படியா? அதுவும் சரிதான், அவங்க வீட்டை வித்துட்டு வெளியே போயிட்டா நாம நிம்மதியா இருக்கலாங்கிற.
1: கரெக்ட், இவ்வளவு நேரம் நான் பேசினதுல இப்பதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு.
0: இத பாரு ராதா, நாம நிம்மதியா இருக்கிறதுக்காக எலுமிச்சம்பழம் என்ன பூசணைக்காயே சுத்த சொன்னாலும் நான் ரெடி.

0: என்ன மணி? காரையும் எங்க நடுரோட நிறுத்திட்டு போயிட்டேன்.
1: என்ன பண்றதுப்பா, திடீர்னு கார் நின்னு போச்சு, செல்ஃப் வேற எடுக்க மாட்டேங்குது. மெக்கானிக்க தேடிட்டு போனேன்.
0: மெக்கானிக் கிடைச்சாங்களா? வரேன்னு சொன்னாங்களா?
1: ஒர்க் ஷாப் பக்கத்துல தான் இருக்கு. ஒர்க் ஷாப்ல தான் ஆள் இல்லையா, காரை தள்ளிட்டு கொண்டு வந்தா பாக்கலாம்னு சொல்றாங்க.
2: எனது வண்டிய தள்ளிட்டு போகணுமா?
1: ஆமா, நாம தான் சேர்ந்து தள்ளிட்டு போகணும். எல்லாம் உன்னால நடந்தது, அதனால எல்லாம் நீ இதே அனுபவிக்கணும்.
2: எனது என்னலையா, நல்லா ஓட்டி பழகிட்டு அப்புறம் எங்களை கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா ஓட்ட தெரியாம வந்து வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு இங்க கொண்டு வந்து கத்திரி வயல நிக்க வச்சிட்டு இருக்கீங்க.
1: பார்வதி, கொஞ்சம் வாய வச்சுட்டு சும்மா இருக்கியா? எனக்கு காரெல்லாம் நல்லாவே ஓட்ட தெரியும். நீ இத கண்ணை திறந்துட்டே பாலங்கிணத்துல போய் விழுந்திருக்க.
2: பாலங்கிணத்துல விழுந்துட்டனா? என்ன சொல்றீங்க?
1: நீ தானே காருன்னு வீட்டுக்கு முன்னாடி நின்னா போதும்னு 1,00,000 ரூபாய்க்கு ஒரு தகரட்டப்பா வாங்க சொன்ன, அது இப்படித்தே இருக்கு.
2: ஏ மாமா, நல்ல வண்டி, ஒரே ஒரு ஓனர், நல்ல கண்டிஷன்ல தான் இருக்குன்னு சொன்னாரு.
0: வியாபாரி தகரத்தை கூட தங்கம்னு தான் சொல்லுவாங்கம்மா. நாம தான் அது தங்கமா தகரமான்னு பாத்து வாங்கணும்.
2: ஏ மாமா, இப்படி எரியற நெருப்புல என்னைய ஊத்துறீங்க? காரெல்லாம் நல்லாதான் இருக்கு. நம்ம 3 பேரும் கார் எடுத்துட்டு போகும்போது பக்கத்து வீட்டுக்காரி விளக்கனைய ஊத்திட்டு பார்த்தாலே, அதனாலதான் கார் நின்னு போச்சு.
0: ஏமா, நமக்கு தலைவலி வந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? நாம தான் பார்த்து வாங்கி இருக்கணும்.
1: அப்பா, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஒர்க் ஷாப் 200 மீட்டர் தான் இருக்குது. ரெண்டு பேரும் கொஞ்சம் காரை தள்ளுங்க. என்ன பார்வதி, நின்னு எதை யோசிச்சுட்டே இருக்கிற? இன்பமும் துன்பமும் எல்லாமே கலந்ததுதான் வாழ்க்கை. இன்பத்தோட துன்பத்தையும் ஏத்துத்தே ஆகணும். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்றுட்டு இருந்தோம்னு வையே, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளை பார்த்தாலும் பாத்துருவாங்க. அப்புறம் தேவையில்லாம உனக்குத்தே பிரஷர் ஏறு. வண்டியை கொஞ்சம் தள்ளுங்க.
0: ஆமாமா, ரோட்லயும் யாரையும் காணோம், கொஞ்சம் பிடிச்சி தள்ளுமா, வண்டி ஒர்க் ஷாப்ல விட்டு பாத்துருவோம்.

0: ராதா, ராதா.
1: என்னங்க வரும்போதே பரபரப்பா வரீங்க?
0: ஹாஸ்டல்ல இருந்து போன் வந்துருச்சு.
1: நம்ம பையன் படிக்கிற ஸ்கூல்ல இருந்தா?
0: ஆமா, அவனோட மிஸ் தான் போன் பண்ணாங்க. இங்க அவன் புக்கே தொடமாட்டேங்கிறான், என்ன ஆரம்பித்தாலும் டிவி செல்போன் பாத்துட்டே இருக்கான்னு சொல்லிட்டு ஹாஸ்டல்ல அனுப்பினா அங்கேயே அவன் குறும்பு பண்றான். போன் பண்ணி சொல்றாங்க.
1: அங்கேயும் போய் குறும்பு பண்றானா? அவன் அப்பனை போலவே இருக்கான்.
0: என்ன ஏன் வம்பு கிழக்குற? உங்க அப்பனை போலதான் இருக்கான்னு சொல்லு. பேர எடுக்கிற வயசுல உங்க அப்பா தலைக்கு டை அடிச்சிட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு அலையிறாருல்ல, அந்த குறும்பு தான் பேரங்கிட்ட இருக்குது.
1: அவருக்கு தலை முழுக்க முடியிருக்கு, அதனால அவர் டை அடிக்கிறாரு. உங்களுக்கு என்ன பொறாம? முதல்ல ஸ்கூல்ல என்ன ஆச்சு அத சொல்லுங்க.
0: உன் மகன் கூட படிக்கிற பசங்களோட சண்டை போட்டுட்டு கையில ஒரு கத்திய எடுத்துட்டு மீன் விட்டுற மாதிரி வெட்டிடுவேன், கோழி அறுக்கிற மாதிரி அறுத்துருவேன்னு மிரட்டினாடாமா. மிஸ் போன் பண்ணி சொன்னாங்க, ஹெட்மிஸ் பையனை என்னங்க வளர்த்தி வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. எனக்கு வெக்கமா இருக்கு இப்ப.
1: அப்புறம் கேட்காம என்ன செய்வாங்க? அவன் குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா போதுமே, உடனே அவனை தூக்கிட்டு மீன் கடை கோழி கடைன்னு போய் போய் காட்டினீங்க. அதனாலதான் அவன் எல்லாரையும் வெட்டிடுவேன் அறுத்துருவேன்னு மிரட்டுறான்.
2: ஏண்டா, நாம என்ன விதைக்கிறோமோ அதுதானடா மரமா முளைக்கும். அவனை ஒரு லைப்ரரி கூட்டு போய் பழக்கப்படுத்திருந்தா அவனுக்கு புக்கு படிக்கிற பழக்கம் வந்திருக்கும். ஒரு விளையாட்டு மைதானத்துக்கு கூட்டிட்டு போய் பழக்கப்படுத்திருந்தா அவனுக்கு விளையாட தோணிருக்கும். கோயில் குளம்னு அடிக்கடி கூட்டிட்டு போயிருந்தா பக்தியும் ஒழுக்கமும் பழகிருப்பான். நீ மீன் கடை கோழி கடைன்னு கூட்டிட்டே போன, அவன் வெட்டுறேன் அறுக்கிறேங்கிறான்.
1: நீங்க சொல்றது கரெக்ட் மாமா. ஞாயிற்றுக்கிழமை எப்படா வரும்னு அவனும் காத்துட்டு தான் இருப்பான். அப்படி அவனுக்கு எடுத்து வச்சிருக்காரு.
2: நானெல்லாம் உனக்கு நல்ல ஒழுக்கத்தையும் மரியாதையும் சொல்லி வளர்த்தேன்டா, அதனாலதான் நீ எல்லாம் நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைமையில இருக்க.
0: அப்பா, நீங்க எங்களுக்கு குழந்தையா இருக்கும் போது நிலாவை காட்டி சோறு கொடுத்தீங்க, ஆனா இன்னைக்கு குழந்தைகளுக்கு செல்போன் காட்டி சோறு கொடுக்கற காலம் பாயுதே. குழந்தைங்க நம்மளை விட அட்வான்ஸா இருக்காங்கப்பா.
2: நல்லது கெட்டது தெரியாம தானடா இந்த பூமிக்கு வர்றாங்க. அவங்க நாம தான்டா நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளர்க்கணும். காலம் மாறி போச்சுன்னு காலத்து மேல பழி போடக்கூடாது. பொறுப்பு நம்ம கிட்டயும் இருக்குப்பா.

0: பார்வதி, பார்வதி,
1: கிச்சன்ல இருக்கீங்க? வந்துட்டேன். என்னங்க, மெக்கானிக் காரை செக் பண்ணாரா? பெருசா உன் கார்ல பிரச்சனை இல்லையே.
0: நானும் மைனர் ப்ராப்ளமா தான் இருக்குன்னு போனேன். ஆனா போய் கேட்டா மேஜர் ப்ராப்ளம்னு சொல்றாங்க. அது கேட்டோன்னே ஒரு நிமிஷம் என் இதயமே நின்னு போச்சு.
1: என்னங்க இப்படி சொல்றீங்க?
0: என் இதயம் நின்னு போன மாதிரி காரோட இதயமும் நின்னு போச்சா?
1: என்ன புரியற மாதிரி சொல்லுங்க.
0: உனக்கு புரியற மாதிரி சொன்னாலே புரியாது. இதுல புரியாத மாதிரி சொன்னா புரியவா போகுது? வண்டிக்கு இதயமே இன்ஜின் தான். அந்த இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சான்.
1: என்னது, இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சா? இப்ப அதுக்கு நம்ம என்னங்க பண்றது?
0: பைபாஸ் தான், பைபாஸ் தான் பண்ணணுமா. இன்ஜினை பிரிச்சு வேலை பார்க்கணுமாமா. அதுக்கு 50,000 செலவாகுமா. காரை வாங்கினவங்கிட்டயே திருப்பி கொடுக்கலாம்னா வாங்கும் போதே 1,00,000 ரூபா காருக்கு கேரண்டி வாரண்டி எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு கையெழுத்து வேற வாங்கிட்டான்.
1: இப்ப காரை சரி பண்ணலாம்னா 50,000 ரூபாய் செலவாகும்னு சொல்றீங்க. 50,000 ரூபாய்க்கு நாம என்னங்க பண்ண போறோம்?
0: மனச தேத்திக்க, நாம 1,00,000 கொடுத்து காரை வாங்கினோம். 50,000 நஷ்டமானாலும் பரவாயில்ல, 50,000 திரும்பி கிடைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி தர்றேன்.

0: எப்படிங்க?
1: வேற என்ன, காரை காயலாங்கடையில் இடைக்கு போட்டுடலாம்.
0: என்னது, ஆசாசியா வாங்கின காரை காயலாங்கடையில போடுவீங்களா? அப்படியே எண்ணெயும் சேர்த்து காயலாங்கடையில இடைக்கு போட்டுருங்க, தொல்லை இல்லாம இருக்கும்.
1: என்ன பார்வதி இப்படி எல்லாம் பேசுற?
0: நாம கார் வாங்கினது பக்கத்து வீட்டுக்காரங்க கண்பட்டுதான் காருக்கு இந்த நிலைமையா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இனி காலம் பூராவும் அவங்க கண் முன்னாடி இந்த வீட்டுல எப்படிதான் இருக்க போறேனோ.
1: பார்வதி பயப்படாம இரு, அவங்கள இந்த ஏரியாவில இருந்தே எப்படி விரட்டுறேன்னு மட்டும் பாரு.
0: என்னங்க திடீர்னு சினிமா வில்ல மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க?
1: இனிதே என் கிரிமினல் மைண்ட யூஸ் பண்ண போறேன்.
0: அடிதடிக்கெல்லாம் போயிடாதீங்க, போலீஸ் கேஸ் எல்லாம் என்னால அலைய முடியாது.
1: இது சைலண்டா பண்ற காரியம். பக்கத்து தெருவுல பரிகாரம் பரமசிவன் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நம்ம பிரச்சனைய சொன்னா வெத்தல பாக்கு பழம் தேங்காய் எலுமிச்சம்பழத்திலேயே அவங்கள ஓட ஓட விரட்டிடுவாரு. எப்படி, ஏன் ஐடியா?
0: வாழ்க்கையில எதுலயுமே ஜெயிக்காத நீங்க எலுமிச்சம்பழத்திலயாவது ஜெயிப்பீங்களான்னு பாக்கலாம்.

0: நான் தான் பரிகார பரமசிவன். என்னை நம்பி வர்றவங்க வரும்போது சங்கடத்தோட வருவாங்க, போகும்போது சந்தோஷத்தோட போவாங்க. அப்பத்தான் நான் சந்தோஷமா இங்க உட்கார முடியுது. உங்க முகத்தை கூட உங்க மனைவியோட முகத்தை பார்க்கும் போது ஆழமான மன குளத்தில் இருக்காங்கோன்னு தெரியுது.
1: பாத்தீங்களா, என் முகத்தை பார்த்து கரெக்டா சொல்றாரு.
2: நீ முழிக்கிற மொழியே உன் மனசை காட்டு.
0: என்ன உங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்றீங்க, உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. என்ன பரிகாரம்னு சொல்றேன்.
2: அது ஒண்ணு இல்லைங்க, ஒரு வீட்டை விக்கணும், அதுக்கு என்ன பரிகாரம் சொல்லுவாருன்னு பேசிக்கிட்டோம்.
0: ஓ, உங்களுக்கு ரெண்டு வீடு இருக்குது, அதுல ஒரு வீட்டை விக்கணும், அப்படித்தான?
2: இல்லீங்க, எங்களுக்கு இருக்கிறதே ஒரு வீடு தான்.
0: அப்படியா? அப்படின்னா எலுமிச்சம்பழம் சுத்தி போட்டா 30 நாள்ல வீடு வித்துரு.
2: 30 நாள்ல வீடு வித்துருமா பார்வதி? ஒரு 30 நாள் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா?
0: சரி சரி, எனக்கு வேற ஒரு இடத்துல சுத்தி போடுற வேலை இருக்குது, என் கூட வந்து உங்க கூட காட்டுங்க, அங்க வந்து சுத்தி போட்டுட்டு வந்துடுற, புறப்படுங்க.
1: வீட்டுக்குள்ள போக வீட்டுக்காரன் ஒத்துக்க மாட்டானே?
0: என்னது, வீட்டு ஓனர் ஒத்துக்க மாட்டானா? வீடு உங்களது தானே.
1: வீடு வீட்டு ஓனர்துங்க.
0: ஏங்க என்ன விளையாடுறீங்களா, உங்க ஓடத்தானே விக்கணும்னு சொன்னீங்க.
2: வீட்டை விக்கணும்னு சொன்னோம், ஆனா எங்க வீட்டு இல்லைங்க, அது எங்க பக்கத்து வீட்டை.
0: என்னது, பக்கத்து வீடா? சரி, அவங்க வீட்டை நீங்க விக்கணும், நீங்க என்ன புரோக்கரா?
2: பார்வதி, சுத்தி வளைக்காம என்ன நடந்துன்னு அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிரு.
1: சார், எங்களுக்கும் எங்க பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு ஃபேமிலிக்கும் ஒத்து வரதில்ல. அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனையில சண்டை வந்துகிட்டே இருக்கு. அதனால நாங்க இனிமே அவங்க முகத்துல முழிக்கவே கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கோம். உங்க பரிகாரங்களை பத்தி கேள்விப்பட்டோம். எப்படியாவது அவங்க இருக்க வீட்டை வித்துட்டு வெளியே போயிடணும். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஒரு பரிகாரத்தை பண்ணிவிடுங்களேன்.
0: இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான கேஸா இருக்குதே. பணம் வேற எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்றீங்க. சரி, வீட்டுக்கு போய் அந்த வீட்டை வீடியோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கு முயற்சி பண்றேன். இந்தாங்க என்ற விசிட்டிங் கார்டு, இந்த நம்பருக்கு ஒரு 10,000 ரூபாய் கூகுள் பே பண்ணுங்க.
2: என்னது, 10,000?
0: மறக்காம உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க.
1: மணி நம்பர் 4, கணபதி நகர், கோயம்புத்தூர் 1.

0: கண்டு காணாதமாய் போற, சண்டைக்காரங்க கூட எல்லாம் பேசக்கூடாதுன்னு உன் மகன் சொல்லிட்டானா? அடிக்கடி போன் பண்ணி பேசுவ, இப்ப எல்லாம் ஒரு போன் கூட பண்ண மாட்டேங்கிற.
1: அடையப்பா, இத்தனை வருஷம் எங்க கூட பழகின நீயுமா இப்படி பேசுற? என்னுடைய செல்போன்ல உன் நம்பர் அழிஞ்சு போச்சு. நானும் பையன்கிட்ட கேட்டேன், உன் நம்பரை கேட்டேன். அதுக்கு அவன் இனிமே பக்கத்து வீட்டுல யாருகிட்டையும் பேசக்கூடாதுன்னுட்டான். ஏன், என்னாச்சுன்னு? பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது அப்படின்னு போனை வச்சுட்டான். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு சாதாரண பிரச்சனைக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு. சரி, நீ தான் உன் பையன்கிட்ட பேசி ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கலாம்ல.
0: நானும் என்னடா இதெல்லாம்னு கேட்டேன். அதுக்கு அவன் நீ வந்த வேலையை மட்டும் பாருன்னுட்டான். சரி, கொஞ்சம் கோபம் தனியட்டுமேன்னு விட்டுட்டேன்.
1: எப்படி ஒத்துமையா ஒரு தாய் பிள்ளைங்க போல இருந்த நம்ம குடும்பம் இப்படி ரஷ்யா உக்ரைன் மாதிரி ஆயிடுச்சேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா.
0: ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல இருக்கிற மில்லுல நாம ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல வேலைக்கு சேர்ந்தோம். ஒரே நேரத்துல பக்கம் பக்கமா இடம் வாங்கி வீடை கட்டினோம். கல்யாணம் பண்ணி குழுவமாச்சு. கஷ்டப்பட்டு மில்லு வேலை பார்த்து குழந்தைகளை நல்லா படிக்க வச்சோம். நம்ம ரெண்டு குடும்பமும் எவ்வளவு ஒத்துமையா இருந்துச்சு. மில்லுல ரிட்டையர் ஆன பிற்பாடு வீட்டை அவங்கவுங்க பசங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளுடைய கடைசி காலத்தை சொந்த ஊர்ல கழிக்க போயிட்டோம். நம்ம கிட்ட இருந்த ஒற்றுமை நம்ம பிள்ளைங்க கிட்ட இல்லையேன்னு நினைக்கும் போது என் கண்ணெல்லாம் கலங்குதப்பா.
1: எல்லாரும் மனிதாபிமானத்தை மறந்துட்டாங்க. எங்க பார்த்தாலும் சுயநலம் தான் ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குப்பா.
0: ஆத்துலயும் ஒரு நாள் தண்ணி வறண்டுதான்ப்பா போகும். அப்ப தெரியும் நம்ம பிள்ளைங்களுக்கு பந்தம்னா என்ன, பாசம்னா என்னன்னு.

0: ஐயா வணக்கம்ங்க.
1: வணக்கம், வாங்க.
0: ஒரு விஷயத்துக்காக பரிகாரம் ஒண்ணு பண்ணணும்ங்க.
1: சரி,
0: உங்களை பத்தி கேள்விப்பட்டோம்.
1: சரி,
0: அதான் உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தோம்ங்க.
1: அப்படியா? சரியான இடத்துக்கு சரியான நேரத்துல தான் வந்திருக்கிறீங்க. உங்க மனசு பெரிய பாரத்தோட இருக்குது. அத கொஞ்சம் என்கிட்ட இறக்கவே இங்க. சரி, உங்க புல் அட்ரஸ் பின்கோடோட சொல்லுங்க.
0: என்னங்க ஐயா இது? ஹாஸ்பத்திரியில அட்மிட் ஆகும் போது அட்ரஸ் கேக்குற மாதிரி கேக்குறீங்கல்ல.
1: இங்கெல்லாம் மார்த்து பேச கூடாது. உங்க வீடு கிழக்கா மேற்கா வடக்கா தெற்கான்னு கண்டுபிடிச்சாத்தான் துல்லியமா உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்னு சொல்ல முடியும்.
2: எங்க அவர் என்ன கேக்குறாரோ அத சொல்லுங்க, அப்புறம் பண்ற பரிகாரம் பழிக்காம போயிட போகுது.
0: ஐயா, என் பேர் கோபிங்க.
1: சரி,
0: நம்பர் 5 கணபதி நகர் கோயம்புத்தூர் 1 இருக்கிறதுங்க.
1: இந்த அட்ரஸ் மறுபடியும் சொல்லுங்க.
0: நம்பர் 5 கணபதி நகர் கோயம்புத்தூர் 1.
1: இந்த அட்ரஸ் இதுக்கு முன்னாடி எங்கயோ கேட்ட மாதிரி இருக்குதே. சரி, உங்க பிரச்சனை என்ன? எதுக்காக பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுங்க.
2: அது வந்துங்க, ஒரு வீட்டை விக்கணும், அதுக்கு தான் பரிகாரம் பண்ணணும்.
1: இதுக்கு முன்னாடி இதே தெருவில் இருந்த நம்பர் 4 இருந்து இதே மாதிரி வீட்டை விக்கணும்னு ஒரு கேஸ் வந்தது.
0: ஐயா என்னங்க ஐயா உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்களே.
1: அது ஒண்ணுமில்ல, மந்திரம் சொல்ற, மந்திரம் சொல்ற.
2: நல்ல மந்திரமா சொல்லி எங்க வேண்டுதல் நடக்கிற மாதிரி பண்ணிடுங்க ஐயா.
1: உங்க வீட்டு நடுகால நின்னு எலுமிச்சம்பழம் சுத்தி போடணும். 30 நீங்க நினைச்சது நடக்கு. வாங்க, உங்க வீட்டுக்கு போலாம்.
0: வீட்டுக்குங்களா? வீட்டு சாவி எங்கிட்ட இல்லீங்களே.
1: வீட்டு சாவி ஹவுஸ் ஓனர் உங்ககிட்ட தானே இருக்கு.

0: அது ஒரிஜினல் ஹவுஸ் ஓனர் கிட்ட இருக்குமுங்க.
1: அப்ப வீடு உங்களுது இல்லையா?
0: எங்க பக்கத்து வீட்டை விற்கணும்னு வந்திருக்கோங்க ஐயா.
1: பக்கத்து வீட்டை விற்கணும்னு இது ஏதான நாலா நம்பர் வீட்டுக்காரன் சொல்லிட்டு போல.
2: ஐயா என்ன ஏன் மறுபடியும் உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க?
1: இல்ல பக்கத்து வீட்டை நீங்க எதுக்காக விற்கணும்?
2: அது வந்துங்க உங்ககிட்ட சுத்தி வளைக்காம நேரா பாயிண்ட்க்கே வர்றேன். எங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் சண்டை. அவங்கள பாத்துட்டு எங்களால நிம்மதியா இருக்க முடியல. அதனாலதான் அவங்கள ஏரியாவே விட்டே துரத்த முடிவு பண்ணோம். உங்க பரிகாரத்தை பண்ணா அவங்களாவே போயிடுவாங்கன்னு உங்களை தேடி வந்திருக்கோம்.
0: ஆமாங்க ஐயா. ஐயா இதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைங்க ஐயா. நாங்க நினைச்சது மட்டும் சீக்கிரமா நடந்துருவோம்ங்க.
1: அவங்க இவங்களை விரட்ட பாக்குறாங்க. இந்த மாதிரி நாலு குடும்பம் இருந்தா நம்ம வியாபாரம் ஓஹோன்னு போகும் போல இருக்க. இத பாருங்க, அவங்க வீட்டை வீடியோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மத்ததை நானே பாத்துக்கிறேன். அப்படியே என்ற நம்பருக்கு வீட்டுக்கு போய் 15,000 ரூபாய் கூகுள் பே பண்ணுங்க.
0: ஐயா என்னது, 5 ரூபாய் எலுமிச்சம்பழத்துக்கு 15,000?
1: காரியமா போடணும்னு எப்படி
0: ஐயா?

0: என்ன ராமசாமி, வாக்கிங்கே வர்றதில்ல, முகமெல்லாம் டல்லா இருக்கு. ஏன், உடம்பு ஏதாவது சரியில்லையா?
1: ஆமாம்ப்பா, ஒரு வாரமா கைகாலெல்லாம் ஒரே வலி, அதுதான் இந்த பக்கமே வரல.
0: மகன்கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு டாக்டர் கூட்டிட்டு போக சொல்ல வேண்டியதுதானே?
1: வந்த இடத்துல அவங்கள ஏன் தொல்ல பண்ணணும்னு அவங்க கிட்ட எதுவுமே சொல்லலப்பா.
0: சரி சரி, அதை விட ஒரு யூடியூப் போட்டு பார்த்தா ஏதாவது நாட்டு வைத்தியம் இருக்கும், அதை கேட்டு வீட்டில் இருக்கிற இந்த இஞ்சி பூண்டு இதை வச்சு ஏதாவது வைத்தியம் பண்ணி பார்த்துருக்கலாம்ல.
1: நீ சொல்றதும் சரிதான், அப்படித்தான் கைகால் வலிக்கு என்ன வைத்தியம்னு போட்டு பார்த்தா ஒருத்தன் தண்ணியே அதிகமா குடிங்கிறான், இன்னொரு சேனலை மாத்தி பார்த்தா அவன் தண்ணியே குடிக்காதங்கிறான், இன்னொரு சேனலை மாத்தி போட்டா அவன் உப்பு புளி மிளகா தூளை போட்டு குடிங்கிறான். இதையெல்லாம் கேட்டு பைத்தியமே பிடிச்சிரும் போட்டுருக்கு, அதுதான் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன்.
0: ஆமாப்பா, இந்த செல்போன்னால எனக்கும் ஒரு வாரமா ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு.
1: செல்போனால உனக்கு டென்ஷன் ஆயிடுச்சா? என்ன சொல்ற?
0: மகன் கூப்பிட்டானேன்னு ஊருக்கு வர பஸ் ஸ்டாண்ட் வந்தப்பா, பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பையன் வந்து, ஐயா என் போன்ல பேட்டரி சார்ஜ் இல்ல, அதனால ஒரு போன் பண்ணிட்டு கொடுக்கறேன், உங்க போனை கொஞ்சம் கொடுக்குறீங்களான்னு கேட்டான். நானும் பாவமேனு என் போனை கொடுத்தேன். போனை வாங்கினவன் தனியா போய் நின்று பேசிட்டு என் போனை கொடுத்துட்டு போயிட்டான். அவன் போன அடுத்த நிமிஷமே இன்னொருத்தன் போன் பண்ணி, அவனை எங்க மறைச்சு வச்சிருக்கிற, ஒழுக்கமா என்கிட்ட அவனை ஒப்படைச்சிருன்னு மிரட்டி பேசுறான். நான் அந்த பையன் பஸ் ஸ்டாண்ட்ல என்கிட்ட போன் வாங்கி பேசினா அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் போன் பண்ணினவன் அந்த பையனை பத்தி சில உண்மைகளை சொன்னான். வேலை செஞ்ச கம்பெனியில பணத்தை திருடிட்டு வந்துட்டானா, வந்தவன் என் போனை வாங்கி கம்பெனியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அவனோட கூட்டாளிகிட்ட பேசியிருக்கிறான். முதலாளி அவனை கூட்டு மிரட்டினதுல இந்த நம்பர்ல இருந்துதான் போன் பண்ணினான், அந்த பையன் என் நம்பரை முதலாளிட்ட கொடுத்துட்டான், அதனால நான் தான் இந்த திருட்டு பையனை மறைச்சு வச்சிருக்கேன்னு என்னையும் மிரட்டிட்டு இருந்திருக்காங்க.
1: பா, நீ சொன்னது எனக்கு தலையே சுத்துதப்பா.
0: அதனால தெரியாத யாருக்கும் இனிமே செல்போன் கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீயும் தெரியாதவங்களுக்கு போனை கொடுத்துடாதப்பா.
1: சரி சரி, என் மகனோ மருமகளோ நாம பேசிட்டு இருக்கத பாத்துட்டு இருக்க போறாங்க, நாளைக்கு பேசலாம், வரட்டுமா?
0: எப்படி அக்கம் பக்கம் சந்தோஷமா இருந்த குடும்பம் நம்மளது, இப்படி பிரிஞ்சு நிக்கிறத பார்த்தா ரொம்ப சங்கடமா இருக்குப்பா. எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிரும், பார்த்து போப்பா. அவங்களுக்கு காலம் வாழ்க்கையை கத்து கொடுக்குப்பா.

0: பார்வதி, நைட் சமையலுக்கு பிளான் பண்ணிட்டியா?
1: இன்னைக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேங்க.
0: என்ன பண்ணுவ? யோசிச்சு பார்த்துட்டு கடைசியில உப்புமா செய்வ. பார்வதி, நேத்து ஆபீஸ் வேலையா ஈரோடு போனா அங்க ஒரு ஹோட்டல்ல சாப்பிட என்ன இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு சப்ளையரு நெய் தோசை பட்டர் தோசை இருக்குன்னா. நானும் நெய் தோசை கூட சாப்பிட்டுருக்கமே, பட்டர் தோசை சாப்பிட்டதே இல்லைன்னு ஒரு பட்டர் தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட் இருந்துச்சு தெரியுமா? நேத்து சாப்பிட்ட அந்த பட்டர் தோசை டேஸ்ட் இன்னும் என் நாக்கிலேயே இருக்குன்னா பாத்துக்குவேன்.
1: அதுக்காக மறுபடியும் ஈரோடு போய் பட்டர் தோசை சாப்பிட சொல்றீங்களா?
0: அதுதான் இல்லையே, பட்டரை நம்ம வீட்டுக்கே நான் வாங்கிட்டு வந்துட்டேனே. இன்னைக்கு நீ எனக்கு பட்டர் தோசை சுட்டு கொடுக்க போற.
1: ஏங்க, எனக்கு நெய் தோசை தான் சுட தெரியும், பட்டர் தோசை எப்படி சுடணும்னு எனக்கு எப்படிங்க தெரியும்?
0: நீ ஒன்னும் கவலையே படாத, யூடியூப்ல தேடு, பட்டர் தோசை சுடுறது எப்படின்னு விளக்கமா சொல்லிருப்பாங்க, அத பாத்துட்டே சுடு. ஏதாவது டவுட்னா என்ன கூப்பிடு.
1: சரிங்க மாமா, உங்களுக்கு யூடியூப் பட்டர் தோசை போடவா?
2: யூடியூப் சமையலா? வேண்டாமா, எனக்கு வேண்டவே வேண்டாம். எனக்கு எப்பவும் சுடுற சாதா தோசையே போதுமா. ஏற்கனவே வைத்தியத்தை கேட்டு நானே குழப்பத்தில் இருக்கேன். இதுல யூடியூப்ல சமையல சாப்பிட்டுட்டு அதை சரி பண்ண யூடியூப் வைத்தியத்தை தேட வேண்டி வரும்.
0: பார்வதி, அப்பா சொன்ன மாதிரி அவருக்கு செஞ்சு கொடு, எனக்கு பசி ஆகுது, சீக்கிரம் சாப்பிட ரெடி பண்ணிட்டு வாங்க.

0: ஹலோ, யார்? முருகனா? என்ன அத்தைய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கீங்களா? ஐசியூலியா? சரி சரி, நீ தைரியமா இரு, நாங்கள் உடனே புறப்பட்டு வர்றோம்.
1: என்னப்பா, என்னாச்சு?
0: பார்வதியோட அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம்ப்பா.
1: அப்படியா? நல்லா தான் இருந்தாங்க.
0: பார்வதி, பார்வதி, கொஞ்சம் சீக்கிரமா வாயே.
2: இப்பதாங்க தோசையில பட்டடை தடவி இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எடுத்துட்டு வரேன்.
0: வெயிட் எல்லாம் பண்ண முடியாது, சீக்கிரம் புறப்படு, போலாம்.
2: ஏங்க, என்னாச்சு, இவ்வளவு அவசரப்படுறீங்க? நாம எங்க போக போறோம்?
0: அட, உங்க அம்மா?
2: எங்க அம்மா? என்னாச்சு அம்மாக்கு? என்னாச்சு
0: பார்வதி? உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்களாம்.
2: அம்மாக்கு உடம்பு சரியில்லையா? அம்மா,
0: உன் தம்பி முருகன் போன் பண்ணான்.
2: அம்மா,
0: சரி, நான் போய் பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு ஆட்டோ கூட்டிட்டு வந்துடுறேன். எங்க அப்பாவை கூட்டிட்டு வீட்டை பூட்டிட்டு முன்னாடி வந்து நில்லு.
2: அம்மா.

0: அப்பா பாத்து பாத்து மெதுவா இறங்குங்கப்பா, கார் கதவை முட்டிக்காதீங்க.
1: ம், சரிப்பா, பார்த்துதான் இறங்குறேன்.
0: பார்வதி இறங்கு. ஆமா, உன் அம்மாவுக்கு தான் டாக்டர் ஒண்ணுமில்ல, சாதாரண தலை சுத்தல் தான்னு சொல்லினார். இல்ல, நாளைக்கு அனுப்பிச்சிருவாங்க. நீ ஏன் முகத்தை இறுக்கமா வச்சிருக்க? ரிலாக்ஸ் ஆயிரு.
2: நான் அம்மாவை நினைச்சலாம் டென்ஷன் ஆகலைங்க. அது நாம வரும்போது பக்கத்து வீட்டு குடும்பமே நின்னு வேடிக்கை பாக்குதே, அவங்கள நினைச்சுதான் டென்ஷனா இருக்கு.
0: பார்த்தா பாத்துட்டு போறாங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு பாப்பாங்க? போ, போய் வீட்டை ஓபன் பண்ணு.
2: என்னது, சாவி பூட்ல போக மாட்டேன்னு?
1: பாத்துமா, பதட்டப்படாம தரமா.
2: என்னங்க இது, நம்ம பூட்டே இல்லைங்க.
0: என்னது, நாம பூட்டின பூட்டு இல்லையா?
1: என்னமா சொல்ற?
2: யாரோ நம்ம பூட்டை உடைச்சிட்டு வேற பூட்டு போட்டு போட்டிருக்காங்க.
0: அப்படியா?
1: டேய், திருடங்கிரடம் வந்து பூட்டை உடைச்சிட்டானா என்னமோ. முதல்ல உள்ள போய் எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு.
2: ஆமாங்க, பூட்டை உடைச்சு உள்ள போய் பீரோவை திறந்து பாருங்க.
3: வேண்டாம் வேண்டாம், பூட்டையில உடைச்சிடாதீங்க. இந்தாங்க சாவி.
2: ஹலோ, எங்க வீட்டு சாவி உங்க கையில எப்படி வந்துச்சு? அப்படின்னா நீங்க தான் வீட்டு பூட்டை உடைச்சிங்களா?
3: ஆமா, உங்க வீட்டு பூட்டை நான் தான் உடைச்சேன், என் கையால தான் உடைச்சேன்.
2: என்ன ஒரு தைரியம், பூட்டை உடைச்சேன்னு சொல்றாங்க, நின்னு நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. உடனே போலீஸ கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க. போலீஸ்

0: போறதுக்கு முன்னாடி எதனால பூட்ட உடைச்சாருன்னு தெரிஞ்சிட்டு போங்க. இவர் மட்டும் பூட்ட உடைச்சிட்டு உள்ள போலனா உங்க வீடே பத்தி எரிஞ்சிருக்கும்.
1: என்னது, வீடு எரிஞ்சு போயிருக்குமா? என்னமா சொல்ற?
2: ஆமாங்க, நேத்து பதட்டத்தோட எல்லாரும் ஆட்டோ ஏறி போனீங்க. நீங்க போன கொஞ்ச நேரத்துல உங்க வீட்டுக்குள்ள இருந்து கேஸ் வாசனை வர ஆரம்பிச்சது. அப்புறம்தான் பதட்டத்துல கேஸ் சரியா ஆஃப் பண்ணாம ஆட்டோ ஏறி போயிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். விட்டா 5 நிமிஷத்துல வீடு பத்தி ஏறிய போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் தான் பூட்டை உடைச்சு தைரியமா உள்ள போய் கேஸ் சிலிண்டர் ஆஃப் பண்ணேன். நான் மட்டும் பூட்டை உடைக்காம இருந்திருந்தா உங்க வீடு பத்தி எரிஞ்சிருக்கும்.
1: பார்வதி, நீ கேஸ் ஆஃப் பண்ணலையா?
0: அப்படிதான் போல இருக்குங்க. நீங்க எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஆட்டோ வந்ததும் அப்படியே கவனிக்காம கேஸ் ஆஃப் பண்ணாம உங்க கூட ஆட்டோல ஏறி வந்துட்டேன் போல இருக்குங்க.
1: உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? வீடே பத்தி எரிஞ்சிருந்தா இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன ஆகுறது?
3: உயிரை கொடுத்து பூட்டை உடைச்சு வீட்டுக்குள்ள போய் கேஸ் அணைச்சிருக்கான். ஒருவேளை இவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா இவங்க குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவா? இதுல உங்களுக்குள்ள வீராப்பு வேற. எப்பவுமே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தாய் மூலமா ஒண்ணுக்கு ஒண்ணு ஆதரவா இருக்கணும். அப்பதான் காசு பணம் இல்லாட்டியும் குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும். அதை விட்டுட்டு எதிரிகளா பார்க்க ஆரம்பிச்சோம்னா டென்ஷன்ல காலம் பூராவும் கண்ட நோய சம்பாதிக்க வேண்டியதுதான்.
0: ஆமாங்க, அப்பா சொல்றதும் 100க்கு 100 உண்மைதாங்க. கோபியண்ணா, நீங்க மட்டும் எங்க வீட்டுக்குள்ள தைரியமா போய் கேஸ் ஆஃப் பண்ணலன்னா நாங்க குடும்பத்தோட இன்னைக்கு நடு தெருவில் தான் நின்னுட்டு இருக்கணும். உங்க உயிரை கொடுத்து எங்களை காப்பாத்திருக்கீங்க, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல போறேனே தெரியல.
2: முதல்ல நான் தான் உங்களை பார்த்து நன்றி சொல்லணும்னு இருந்தேன்.
1: நீ எங்களை பார்த்து நன்றி சொல்லணுமா? நீ சொல்றது எதுவுமே புரியலையே.
2: 2 நாளைக்கு முன்னால எங்க அப்பா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அப்போ
1: எங்க என்னது ஒரே கூட்டமா இருக்கு?
4: ஆமா ஆமா, ஒரே பெரிய கூட்டமா இருக்கு. இருங்க பாக்கலாம், கொஞ்சம் பக்கத்துல போய் பாக்கலாம். ஆமாங்க, ஒரு பெரியவர் யாரும் நடந்து வந்துட்டு இருக்கும் போது மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு போல.
1: யாரு யாரு அவருன்னு தெரிஞ்சுதா?
4: யாருன்னு தெரிஞ்சா இந்நேரம் என் ஆட்டோவில் கொண்டு போய் அவரை விட்டுருப்பேன். கையில் செல்போனும் இல்லை, எந்த வித ப்ரூஃபும் இல்லை. யாரோ எவரோ பார்த்த பாவமா இருக்கேன்.
1: அப்படியா? எனக்கு ஏதாவது தெரியுமான்னு பாக்குறேன் சார். கொஞ்சம் கொஞ்சம் வழி விடுங்க சார். அட, இவரா?
4: ஏன் சார், உங்களுக்கு அவர் தெரியுமா?
1: ஐயோ, இவர் என் பக்கத்து வீட்டுக்காரர் தான். மகன் வீட்டுக்கு ஊர்ல இருந்து வந்திருக்காரு.
4: ஓ அப்படியா, ரொம்ப நல்லதா போச்சுங்க. இவரை பிடிச்சி தூக்குங்க, இவர் வீட்டுல கொண்டு விட்டுறலாம்.
1: இல்ல சார், மும்பையில இருந்து எங்க முதலாளி வேற வந்திருக்காரு. இன்னும் 10 நிமிஷம் நான் ஆபீஸ்ல இல்லைன்னா என் வேலையே போயிரு. அதனால நான் உங்களுக்கு ஆட்டோ சார்ஜ் டாக்டர் ஃபீஸும் தர்றேன். பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் இவரை விட்டுறீங்களா சார், பிளீஸ்
4: சார். நீங்க சொல்றது சார், நான் கொண்டு போய் விடுறத பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா இவருக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சுன்னா நான் ஏகப்பட்ட பிரச்சனை சந்திக்க வேண்டியிருக்கும். யாராவது கூட இருந்தா கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும்.
1: அப்படியா, சரி. நீங்க எதுவும் பயந்துக்காதீங்க. இவரோட மகன் நம்பர் தர்றேன். ஒரு வார்த்தை அவர்கிட்ட நீங்களே சொல்லிட்டு இவர் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் விட்டுருங்க. இவர் மகன் கம்பெனி பக்கத்துல தான் இருக்கு. ஒரு 10 நிமிஷத்துல அவர் ஆஸ்பத்திரி வந்துருவாரு. சரியா? பிளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களே. நானே போன் போட்டு சொல்லிடுவேன். இவர் மகனுக்கு எனக்கு பேச்சுவார்த்தை இல்லைங்களே, அதுதான் சொல்ல முடியல.
4: ஓ புரியுது புரியுது புரியுது. ஓ, அதுக்கு தான் நீங்க தயங்குறீங்களா? சரிங்க சார், நான் தான் பப்ளிக் சர்வீஸ் பண்றவன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நானே கொண்டு இவர் ஹாஸ்பிட்டல சேர்த்து விட்டுறேன். இவர் மகன் போன் எடுக்கலைன்னா என்ன பண்றது? அதனால உங்க பேரையும் போன் நம்பரையும் இந்த பேப்பர்ல கொஞ்சம் எழுதி கொடுத்துட்டு போங்க சார்.
1: சரி, எழுதி தர்றேன். இந்தாங்க, இதுதான் இவர் மகன் நம்பர். பின்னாடி எழுதிருக்கிறது என் நம்பர்.
4: சரிங்க சார, இவர் கொஞ்சம் தூக்கி ஆட்டோல படுக்க வைங்க.
1: வாங்க.
4: சரி சரி, கொஞ்சம் பார்த்து இவர் கொஞ்சம் தூக்கி ஆட்டோல படுக்க வைங்க.
1: வாங்க, புடிங்க புடிங்க.
4: கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பார்த்து கொஞ்சம்
1: மெதுவா மெதுவா.
4: தலையை நான் புடிச்சுக்கிறேன், நீங்க காலை புடிங்க. அழுங்காம அழுங்காம. ஓகே ஓகே.

0: வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டாங்களா?
1: ஆமாப்பா, வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. சுகர் தான் அதிகமா இருக்காமா, சரியான நேரத்துல மாத்திரை சாப்பிட சொல்றாங்க. ஏன்பா, வெளியே எங்க போனாலுமே பாக்கெட்ல செல்போன் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிருக்கேன்ல. பாக்கெட்ல பணம் இல்லாம கூட போயிடலாம், ஆனா செல்போன் இல்லாம இனி நீ எங்கேயுமே வெளியே போக கூடாது, சரியா? என்னப்பா பாருங்க, யாரோ ஒரு புண்ணியமா காசையும் கொடுத்து ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து உங்களையும் சேர்த்து விட்டுட்டு போயிருக்கான். வாங்க, அந்த ஆட்டோ டிரைவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு போகலாம்ப்பா.
2: சார், அந்த பெரியவருக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சா? இப்ப நல்லா இருக்காரா?
1: ஐயா, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்களா?
2: சார், நான் தான் சார். உங்க அப்பாவை என் ஆட்டோல ஏத்திட்டு வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு அட்மிட் பண்ண உங்களுக்கு போன் பண்ண அதே ஆட்டோ டிரைவர் தங்கராஜ் தான் சார் நான்.
1: ஓ, அது நீங்க தானா? உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் சரியாகாதுங்க ஐயா. நீங்க சரியான நேரத்துல எங்க அப்பாவை கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்க்கலன்னா எங்க அப்பாவோட நிலைமை வேற மாதிரி போயிருக்குன்னு டாக்டர் சொன்னாருங்க ஐயா. ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க
2: சார். நன்றி எல்லாம் உங்க பக்கத்து வீட்டு மணிக்கு சொல்லுங்க சார். அவர் தான் ஆட்டோக்கு பணமும் டாக்டர் ஃபீஸும் கொடுத்து விட்டாரு. அது மட்டும் இல்ல, உங்க நம்பர் எங்கிட்ட கொடுத்து உங்களுக்கு போன் பண்ண சொன்னது அவர் தான் சார்.
1: மணியா?
2: ஆமா சார், அவரு தான் சார். உங்ககிட்ட கூட கொஞ்சம் பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொன்னாரு, அவரு
0: தான். நம்ம சிவராம மகன் மணிடா.
1: ஆமாப்பா, நான் யாரை எதிரியே நினைச்சனோ அந்த மணிதாப்பா இன்னைக்கு உதவி பண்ணியிருக்கான்.

0: ரோட்ல மயக்கமா கிடந்த எங்க அப்பாவை அடையாளம் கண்டு அவர் ஆட்டோவில ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சது நீங்க தான் ஆட்டோ டிரைவர் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே உங்களை பார்த்து நன்றி சொல்லணும்னுதான் வீட்டுக்கு வந்தேன். அதுக்குள்ள நீங்க எல்லாரும் அவசர அவசரமா கிளம்பி போயிட்டீங்கன்னு எங்க வீட்டுல சொன்னாங்க. நானும் சரி போனவங்க திரும்பி வரட்டும்னு குடும்பத்தோட உங்க வரவை எதிர்பார்த்திருந்தேன். அப்பதான் உங்க வீட்டுல இருந்து கேஸ் கசியற வாசம் வந்தது. மிகப்பெரிய அசம்பாவிதம் உங்க வீட்டுல நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுதான் உங்க வீட்டு பூட்டை உடைச்சு கேஸ் ஆஃப் பண்ண.
1: என்னதான் மனசுக்குள்ள நீங்க எதிரிகளா நினைச்சாலும் மனித அபிமானம் உங்களை சேர்த்து வச்சிருச்சு பாத்தீங்களா?
0: இப்ப சொல்லுங்க, முதல்ல எங்க அப்பாவை காப்பாத்துற உங்களுக்கு நான் தானே நன்றி சொல்லணும்?
1: பாத்தீங்களா, உங்க ரெண்டு பேர் மனசுலயும் ஒரு பாசம் பந்தம் மனசுல மறைஞ்சிருக்கு, ஆனா அதை வெளியே காட்ட மாட்டீங்க. இந்த உலகம் உங்களுக்கோ எங்களுக்கோ மட்டும் சொந்தம் இல்ல, நீங்க வாழ்ற எல்லா உயிர்களுக்கும் சொந்தமானது. வரும்போது நம்ம ஒன்னும் கொண்டு வரல, அதே மாதிரி போகும்போது இங்க இருந்து ஒன்னும் கொண்டு போக போறதில்ல, அன்பையும் பாசத்தையும் தவிர.
2: ஆமா மாமா, நீங்க சொல்றதெல்லாம் கேக்கும் போது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்ற அந்த அழகான வார்த்தை தான் என் நினைவுக்கு வருது.
3: நாங்களும் அன்பு பாசம் கருணை உதவின்னு எதையுமே யோசிக்காம சுயநலம் தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டோம். எல்லாமே இப்பதான் எங்களுக்கு புரிஞ்சது. நீங்க சொன்ன மாதிரி கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்ற வார்த்தைக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்து காட்டுவோம்.

இதுவரை ஒலித்தது கூடி வாழ்வோம் நாடகம். எழுதியவர் பூங்குயில் சீனி. இதில் கதாபாத்திரமானோர் மணியாக தளவாய் எம் மனோகரன், பார்வதியாக எஸ் நந்தினி, கோபியாக எம் ஜெகநாதன், ராதாவாக எஸ் பார்வதி, சிவராமனாக எம் ஜோதி பாலசுப்பிரமணியன், ராமசாமியாக ஆர் ஜெயகோமதி நாயகம், பரிகாரம் பரமசிவமாக கே விஜயகுமார், டாக்ஸி டிரைவராக பொன் ரமேஷ்குமார்.

அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். இந்நிகழ்ச்சி நமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து ஒலிபரப்பானது.

0: ತಗ ತಳಾಂಗ ತಗದಿದ್ದು ತಗದಿದ್ದ ತಗ ಗಿಡ ತಗ ಗಿಡ ತಗ ಜೋಡ ತಗ ಜೋಡ ತಗ ತಚ್ಚಿದ್ ತಗ ಜೋಡತ ತಗದಿದ್ದ ತಗ ಜೋಡತ ತಳಾಂಗ ತಗ ಜೋಡತ ಆ
1: ಸಭೆಯವರ್ಗಳೇ ಪೆರಿಯವರ್ಗಳೇ ಹಿಂದೆ ಕೂತಿಲೇ ಸ್ವರ್ಕುತ್ತಂ ಪೊರುಕುತ್ತಂ ಎಕ್ಕುತ್ತಂ ಇರುಪಿನ குற்றத்தை மன்னித்து குணத்தை மட்டும் கொள்ளும்படியாக மிக தாமியுடன் மண்டியிட்டு தண்டனையிட்டு கேட்டுக் கொள்கிறேன்.
2: அரசன் அரசன்

ಏನಿಲ್ರಿ?

நேயர்களுக்கு வணக்கம். திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் இப்போது 5 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேயர்கள் இனி கேட்கலாம் பொன்மாலை. மனதை மெதுவாக வருடும் இளையராஜாவின் இனிமையான காதல் நதி இதோ.

0: காத்திருக்கும் ஏக்கத்தையும் அன்பின் ஆழத்தையும் உணர்த்தும் நொடிகள்.
1: யாரது?
2: நான்
1: தான்.
2: நான் தான்.
1: எங்க இருக்கீங்க?
2: இங்கே.
1: எங்கே?

இவன் இன்று உறங்காத ஜாதி. படுக்கையில் பாம்பு நெளியுது, தலையணை நூறு கிழியுது, நீ அணுகிற ஆடையில் ஒரு நூலன தினம், நான் இருந்திட சனிதபமா.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக வரும் 31ஆம் தேதி உரையாற்றுகிறார். இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய தங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பொதுமக்கள் 1800117800 என்ற இலவச எண், மைகவ் இணையதளம், நமோ செயலி உள்ளிட்டவற்றில் வரும் 29ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம். பெங்களூரு மும்பை இடையேயான விரைவு ரயிலை மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று காணொலி வாயிலாக கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், இது கர்நாடகா மகாராஷ்டிரா இடையேயான போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றும் என்றார். பெங்களூரு மும்பை இடையேயான வந்தே பாரத் படுக்கை வசதி சேவை விரைவில் தொடங்கப்படும் என அமைச்சர் கூறினார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீஷன் நாளை பதவியேற்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். 140 தொகுதிகளை கொண்ட கேரள மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக கூட்டணி 102 இடங்களில் வெற்றி பெற்று 10 ஆண்டுகளுக்கு பின்னர் அங்கு ஆட்சி அமைக்கிறது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உரிமம் பெறாமல் நாட்டு துப்பாக்கிகளை வைத்திருப்போர் வரும் 15ஆம் தேதிக்குள் வனத்துறையினரிடம் ஒப்படைக்க வேண்டும் என மாவட்ட வன அலுவலர் திரு சக்திவேல் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த குழந்தைகள் மத்திய அரசின் பால புரஸ்கார் விருது பெற வரும் ஜூலை 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். சமூக சேவை, அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவோருக்கு இவ்விருது வழங்கப்படுகிறது. கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும். தரம்சலாவில் நடைபெறும் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு எதிராக 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பஞ்சாப் கிங்ஸ் சற்று முன் 5 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 38 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக முதலில் பேட் செய்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

வயலெங்கும் பாயும் காவிரியாய் 87 ஆண்டுகளாய் நம் இதயத்தில் பாயும் இது திருச்சிராப்பள்ளி வானொலி. நேரமாலை 6:03. அந்தி சாயும் அழகான மாலை பொழுதில் அவசியமான தகவல்களோடும் மனதை தொடும் பாடல்களோடும் அரங்கேறுகிறது ஆரவாரம்.

6:09 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரம். ஆரவாரம் தரும் முதல் தகவல் என்ன அப்படின்னா, நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மகளிர் விடுதிகள் செயல்பட்டு வருது. தனியார் பணிபுரியும் மகளிர் விடுதிகள், இந்த விடுதிகள் எல்லாமே வந்து தமிழ்நாடு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான இல்லங்கள். விடுதிகள் ஒழுங்குமுறை சட்டம் 2014 படி உரிமை

பெறாமல் செயல்படுவது குற்றம். அதனால உரிமம் பெறுவது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். அதனால திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உரிமம் பெறாமல் அனுமதியின்றி செயல்படும் தனியார் பணிபுரியும் மகளிர் விடுதிகள் இ சேவை மூலம் ஒரு மாதத்திற்குள்ள அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ள பதிவு செய்து உரிமம் பெற்று செயல்படுமாறு தெரிவிக்கப்படுகிறது. இதுபோல உரிமம் இல்லாத இந்த விடுதிகள் உரிமம் பெற தவறுனா உரிய நடவடிக்கைகள் மேற்கொண்டு விடுதிக்கு சீல் வைக்கப்படும் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் பல தகவல்கள் உங்களுக்காகவே காத்திருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆரவாரம்.

0: ஆரவாரம் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்பது.
1: இயற்கை எல்லா விதத்திலயும் நமக்கு நன்மை மட்டும்தாங்க செய்யுது. அந்தந்த பருவ காலத்துல விளையிற உணவுப் பொருட்களை சாப்பிட்டோம்னாலே அந்த பருவ காலத்தை எந்த நோயும் இல்லாம நம்ம கடந்து போலாங்க. கோடை

0: அது மட்டும் இல்லை, ஒரு சிலருக்கு வந்து இந்த வெப்ப சூடு தாங்காமல் ரொம்ப உடல் சோர்வாக இருக்கும், ஒரு சிலருக்கு ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கும், ஒரு சிலருக்கு வேர்வை ஸ்மெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதாவது பேட் ஸ்மெல் வந்து வரும் அந்த வெயில் காலங்களில். இவங்க எல்லாமே நன்னாரி ஜூஸை வந்து நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்க முடியும். நன்னாரி எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னா, நார்மலாக சித்த மருத்துவமனைகளில் இல்லை நாட்டு மருந்து கடைகளில் நன்னாரி வேர் வாங்கிட்டு வந்துடுங்க. அதை ஒரு கஷாயம் வச்சு ஃபில்டர் பண்ணி அதில் உங்களுக்கு தேவையான அளவு பனங்கற்கண்டெல்லாம் சேர்த்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இந்த நன்னாரி வந்து சித்த மருத்துவத்தில் ஒரு கற்ப மருந்தாகவே நம்ம சொல்கிறோம், தாராளமாக எடுத்துக்கலாம். இன்றைய காலகட்டத்தில் நன்னாரியில் நிறைய கலப்படங்கள் தான் வருது, முடிஞ்சளவு நீங்கள் கரெக்டான நன்னாரி வேறான்னு பார்த்து தெரிஞ்சு வாங்கி பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து எலுமிச்சை ஜூஸ் நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது நல்லா இந்த கோடை வெயில சமாளிக்கிறது மட்டும் இல்லை, உடலில் நீர்ச்சத்தை நிலைநிறுத்துறதுக்கு சிறந்த ஒரு பானமாக நம்ம எலுமிச்சை சாறு சேர்ந்த ஒரு ஜூஸாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இரவு நேரங்களில் பசும்பால் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, ஏன்னா இந்த வெயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊர்லலாம் 105 டிகிரி வந்துருச்சுங்க, 105 டிகிரியில் அவ்வளோ நீர்ச்சத்துமே நம்ம உடம்புல வந்து போயிடும். அந்த மாதிரியான காலகட்டங்களுக்கு உடலில் ஐம்பூதங்களுமே, அதாவது சித்த மருத்துவத்தின் அடிப்படையில் மண்பூதம், நீர்பூதம், தீப்பூதம், வலிபூதம், காற்று, இது எல்லாமே சேர்ந்தே தான் நம்ம உடல்னு சொல்லுவோம். இந்த உடல் அமைப்புக்கு இந்த ஐம்பூதம் சேர்ந்த உணவாக நம்ம கொடுக்கறதுல முதன்மையான உணவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பால் தான். அதாவது இந்த பாலை இரவு நேரங்களில் காய்ச்சி எடுத்து பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. இந்த பாலில் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, எனக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குது, எனக்கு வந்து உடல் எடை அதிகமாக இருக்குது, நான் இதனால் இந்த பால் குடிக்கிற நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேணாங்க. இந்த மாதிரி கோடை காலங்களில் மருத்துவ குணம் நிறைந்த பால் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து என்ன முக்கியம்னா, உங்கள் நோய்களுக்கான மருந்துகளை நீங்கள் முறையாக எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து முறையான உடற்பயிற்சி செஞ்சுட்டு ஒரு 30 to 60 ml நீங்கள் பால் எடுத்துக்கிறதுல எந்த பாதிப்புமே வராதுங்க. பால் வந்து ஒரு காயக்கற்பு மருந்து, நீங்கள் அதனால தாராளமாக எடுத்துக்கலாம். 10 மணிலிருந்து மதியம் 3 மணி வரை வெளியில் போகிறத குறைச்சிக்கோங்க. முடிஞ்சளவு எங்கே போனாலுமே வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க, அதில் தண்ணீரை வந்து ORS கலந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதிலும் வயசானவங்க, கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், இவங்க மூணு பேரும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. லாங் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரியான உணவு வகைகள் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணும். ஒவ்வொரு பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடல் மாறிட்டே இருக்கும். கோடை காலத்திலையும் இந்த வெயிலை சமாளிக்கிற அளவு நம்ம உடலை நம்ம தயார்படுத்தணும். ஆனால் நம்ம ஒவ்வொரு காலகட்டம், மழைக்காலம்னா மழையை பார்த்து ரொம்ப பயப்படுறோம், பனிக்காலம்னா பனியை பார்த்து ரொம்ப பயப்படுறோம், கோடைக்காலம்னா கோடையை பார்த்து பயப்படுறோம். அதுக்கு காரணமே என்னன்னா, நம்ம நம்மளோட சுற்றுப்புற சூழலை சரியாக பராமரிச்சிருந்தா இந்தளவு பாதிப்போ நம்மளுக்கு வந்திருக்காது. ஒவ்வொரு காலமுமே, ஒவ்வொரு பருவமுமே நம்ம உடல் அதுக்கு ஏற்ற மாதிரி, அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறி நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் நம்ம இந்த இயற்கை சூழலை பாதுகாக்காதனால தான் இன்றைக்கி அதுவே நம்மளுக்கு பாதிப்பாக மாறுது. அதனால் இந்த பருவ காலங்கள் நம்மளுக்கு நன்மை பயக்கக்கூடியது தான். இந்த பருவ காலங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம உடம்பு நல்லா இருக்கும். இந்த பருவ காலம் நல்லா இருக்கும்னா நம்ம இயற்கையை பாதுகாத்தாலே சிறப்பாக இருக்குங்க.
1: கோடை காலத்தையும் குளுமையாக கடக்கணும்னா என்ன செய்யணும்னு இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில் சொன்னாங்க திருச்சி சித்த மருத்துவர் கே மகாலிங்கம் அவர்கள்.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல ஆரவாரம் கேட்டுட்டு இருக்கோம். ஆரவாரம் தரும் அடுத்த தகவல் யாருக்கு அப்படின்னா, பிளஸ் டூ முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தான். இந்த கல்வியாண்டில் இளநிலை மீன்வள படிப்புகளுக்கான இணையவழி விண்ணப்பத்தை நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த பல்கலைக்கழகம் மூலமா 10 உறுப்பு கல்லூரிகள், 1 தனியார் இணைப்பு கல்லூரி மூலம் 5 மீன்வளம் சார்ந்த 4 வருட பட்டப்படிப்புகள் மற்றும் 3 தொழிற்சார் படிப்புகள் என மொத்தம் 8 மீன்வள படிப்புகளை கொடுத்துட்டு இருக்காங்க. இளநிலை படிப்புகளுக்கு நீங்க விண்ணப்பிக்க இணையதளம் திறந்திருக்கிறது. அதுக்கான இணையதள முகவரி www.admission.tnjfu.ac.in அப்படிங்கிற இந்த இணையதளம் மூலமா விண்ணப்பிக்கலாம். இது தொடர்பான சந்தேகங்களுக்கு நீங்க அலைபேசி எண் கொடுத்திருக்காங்க, அதுல கேட்டு நீங்க விளக்கம் பெறலாம். அதற்கான எண் 81 22 14 40 31. எண் மீண்டும் 81 22 14 40 31. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆரவாரம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: சீக்கிரம் ஆகட்டும் பிளீஸ், சீக்கிரம்.
2: வேற ஏதாவது மேட்ச் இருக்கா என்ன?
1: அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, தாத்தாவை கூட்டிட்டு பேங்க் போகணும்.
2: ஆமாப்பா, வயசாயிட்டாலே கூட ஒரு ரன்னர் தேவைப்படுது.
3: ஆனா பேங்க்கு வேண்டாம். ஆமா, ஆர்பிஐ என்ன சொல்லுதுன்னா, சீனியர் சிட்டிசனுக்கு முன்னுரிமை. 70 வயசுக்கு அதிகமானவங்களோ மாற்றுத்திறனாளிகளாகவோ இருந்தா பேங்க் போக முடியலன்னா அவசியமான சேவைகளுக்காக பேங்க் உங்களை தேடி வரும், அதுவும் மலிவான கட்டணத்துல.
4: சீனியர்ஸ்க்கு முன்னுரிமை, ஆர்பிஐ சொல்லுது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: ஒரு மாசத்துக்குள்ள தீர்க்கலனா நீங்க ஆர்பிஐயோட கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல ஆன்லைன்லயே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது உங்க கம்ப்ளைண்ட் தீர்க்க ஆர்பிஐயின் சுலபமான வழி, அதுவும் ஃப்ரீயா.
4: ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நெதர்லாந்துடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சோழர் கால செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமரிடம் வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நெதர்லாந்துடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நெதர்லாந்தில் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு ஸ்வீடன் புறப்படும் முன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு, நீர்வளம், புதுமை கண்டுபிடிப்புகள், செமிகண்டக்டர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த தமது நெதர்லாந்து பயணம் உதவியுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நெதர்லாந்து பயணம் தொடர்பான காணொலியையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். தமிழர் மரபின் தொன்மையை மேலும் அங்கீகரிக்கும் வகையில் 20க்கும் மேற்பட்ட செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் வழங்கியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை

0: தெரிவித்துள்ள அவர், சோழர் காலத்தில் அச்சடிக்கப்பட்ட இந்த செப்பேடுகள் மூலம் 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர் கலாச்சாரத்தின் குறிப்பிடத்தக்க ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக கூறியுள்ளார். நமது கலாச்சாரம் எத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்பதற்கான கூடுதல் சான்றாகவும் இது திகழ்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழர் கலாச்சாரத்தை உலகெங்கும் கொண்டு செல்வதிலும் பழமை வாய்ந்த பொக்கிஷங்களை மீட்டு வருவதற்கும் பிரதமர் முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக தமிழக மக்கள் சார்பில் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடமளிப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றார். பதவியேற்ற நாள் தொடங்கி மக்கள் நலனுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொண்டு வருவதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார்.
1: இப்ப பாத்தீங்கன்னா எல்லா நடவடிக்கையும் நீ கூர்ந்து கவனித்தான் தெரியும். முதல் எடுத்த உடனே அவர் சொன்னது வந்து 200 யூனிட்னாரு, மக்கள் வரவேற்றார்கள். அது மட்டும் இல்லாம மகளிருக்கு பாதுகாப்பு அளிப்பது, போதைப் பொருளை தடுப்பது, தொடர்ந்து அந்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். டாஸ்மாக் கடைகள் எங்கெங்கே இருக்கிறது என்பதை அறிந்து பள்ளிக்கூடங்கள், அதே முறை பொதுமக்கள் செல்கிற பேருந்து நிலையங்கள், ஆலயங்களில் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்துதான் 700 மேற்பட்ட இடங்களில் இருந்து உடனடியாக ஆற்ற வேண்டும் என்று உத்தரவு வழங்கியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு பெரிய சாதனை.
0: ஊர்காவல் படையினருக்கு மாதந்தோறும் 30 வேலையும் காலமுறை ஊதியமும் வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதிய அரசின் வாயிலாக தங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று ஊர்காவல் படையினர் நம்பிக்கையுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் நம்பிக்கையை தவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சோழ மண்டலத்தின் பல்வேறு இடங்களில் பழமையான செப்பேடுகள் உள்ளதாக கூறினார். இதனை ஆய்வு செய்ய வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு உள்ளதாகவும் திரு வைகோ தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக தொடர்வதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவை அழிக்க தவிக்க முயற்சிப்பதாகவும் இதனை அக்கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். அஇஅதிமுகவிற்கு எப்போதும் தாம் துணை நிற்கப் போவதாக அவர் குறிப்பிட்டார். அஇஅதிமுக மற்றும் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு தவேக அரசு அமைச்சர் பதவி வழங்கினால் சிபிஐ விசாரணை கோரப்படும் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று மாலை 5:30 அளவில் வலுவிழந்தது. மேலும் சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தேனி, திண்டுக்கல், மதுரை, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, கரூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். அடுத்த 5 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
2: இதற்கிடையே கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழை

0: காரணமாக குற்றாலம் ஐந்தருவியில் மட்டும் குறைவான தண்ணீர் வரத்து காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக கோடை வெயில் சுட்டரித்த நிலையில் இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் தண்ணீரின்றி வறண்டு காணப்பட்டது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். இந்த சூழலில் கடந்த சில தினங்களாக மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கோடை மழையால் ஐந்தருவியில் மட்டும் குறைவான தண்ணீர் வரத்து வரத்துவங்கியது. இதன் காரணமாக வார விடுமுறை மற்றும் கோடை விடுமுறை கொண்டாடுவதற்காக குடும்பம் குடும்பமாக குழந்தைகளுடன் பல பகுதிகளிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் கரையில் குவிந்தனர். இதனால் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக வரிசையில் நின்று குளிப்பதற்கு காவல்துறையினர் அனுமதித்ததால் குறைவான தண்ணீரிலும் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இருப்பினும் விரைவில் குற்றாலத்தில் சீசன் துவங்க உள்ள நிலையில் பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் அதையும் விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் உள்ளூர் வாசிகளும் சுற்றுலா பயணிகளும் எதிர்பார்த்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து செந்தில்.
0: ஈரோடு மாவட்ட மலை கிராமங்களில் பலாப்பழம் அதிக அளவில் காய்த்துள்ளது. இந்த பலாப்பழங்கள் சத்தியமங்கலம் பகுதியில் விற்பனை செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் பலாப்பழம் சீசன் தொடங்குவது வழக்கம். அதன்படி ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள மலை கிராமங்களில் உள்ள பலா மரங்களில் தற்போது பலாப்பழங்கள் அதிக அளவில் காய்த்துள்ளது. இங்கு விளையும் பலாப்பழங்களை வியாபாரிகள் விலைபேசி வாங்கி அறுவடை செய்து சத்தியமங்கலம் நகர்ப்பகுதிக்கு கொண்டு வந்து சாலையோரங்களில் கடைகள் அமைத்து விற்பனை செய்து வருகின்றனர். 5 கிலோ முதல் 15 கிலோ வரை எடை கொண்ட பலாப்பழங்கள் 1 கிலோ 50 ரூபாய் வீதம் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் பழுத்த பலாப்பழங்களில் அறுக்கப்பட்ட பழைச்சுளைகளும் உதிரியாக விற்பனை செய்யப்படுகிறது. சுவை மிகுந்த பழங்களை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: மாவட்ட செய்திகள். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே பாலாற்றில் சட்டவிரோதமாக மணல் கடத்திய ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆழியாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ரவுனக் சௌஹான் தங்கப்பதக்கத்தையும் சனி தயானந்த் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தஸ்னிமிர் தங்கப்பதக்கத்தையும் ஆகாஷி கஷ்யப் வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றினர். கலப்பு இரட்டையர் பிரிவில் ஸ்ருதி மிஸ்ரா இஷான் பட்நாகர் இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கரகா பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் தங்கப்பதக்கம் வென்றன. இப்பிரிவில் சூரஜ் கோலா துருவ் ராவத் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நெதர்லாந்து உடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சோழர் கால செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமரிடம் வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
3: ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் இப்பவா
4: ஒரே ட்ரேட்ல சிக்ஸர் இதோ மாட்டிக்கிச்சு.
5: பிரசித், முதல்ல சேஃப்டி இல்லனா கிளீன் போல்ட். அன்ஆத்தரைஸ்டு பிளாட்ஃபார்ம்ல ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் செஞ்சா நஷ்டம், மோசடி மற்றும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கான பயம் இருக்கும்.
3: அப்படின்னா நஷ்டத்தோட ஹேட்ரிக். அதனால RBI வெப்சைட்டுக்கு போய் ஆத்தரைஸ்டு லிஸ்ட செக் பண்ணுங்க. RBI சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
8: கண்ணு,
7: ஞாபகம் இருக்கா போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே?
8: 2 வருஷமா கணக்குல கொடுத்தல் வாங்கல் இல்ல, ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
9: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ KYC மூலம் KYC அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
7: எங்க?
9: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
7: RBI சொல்கிறது,
8: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
10: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தின் முதல் அலைவரிசை 936 KHz. நேயர்கள் இனி கேட்கவிருப்பது திரையிசை பாடல்கள்.
11: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

நேர்களே, நம்ம தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை மாவட்ட நூலக ஆணைக்குழுவும் திருச்சிராப்பள்ளி மாவட்ட மைய நூலகம் வாசகர் வட்டமும் சேர்ந்து இந்த ஆண்டு கோடைக்கால பயிற்சி முகாம் நடத்திட்டு இருக்காங்க. அதில் நாளைக்கு ஆசிரியர் திருமதி கண்மணி அவர்கள் வந்து கைவினை கலை பயிற்சி தராங்க. அதே மாதிரி நாளை மறுநாள்லேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் ஆசிரியர் திருமதி அஸ்ரூவா அவர்கள் கையெழுத்துக்கலை பயிற்சி நடத்துகிறாங்க. மாணவர்கள் இதில் பங்கு பெற்று பயன்பெறலாம். அடுத்து நம்ம கேட்கவிருப்பது பாடல் நலதமயந்தி படத்திலிருந்து.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி. இன்று வானிலை அறிக்கை. இன்று கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் மலைப்பகுதிகளில், நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இனி இடி மின்னலுடன் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில்

0: மாநிலங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: இன்று முதல் 21ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இன்று அந்தமான் கடல் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
1: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன்.
1: திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் வட்டம் சி வி நாயுடு சாலை பெரும்பாக்கம் கூட்டுறவு நியாய விலை கடையில் கூட்டுறவுத்துறை சார்பாக பொருட்கள் வாங்க வரும் பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து மோர் மற்றும் தர்பூசணி ஆகியவற்றை வழங்கி பேசினார். கோடை காலத்தில் நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க வரும் குடும்ப அட்டைதாரர்களின் தாகம் தீர்க்க கூட்டுறவுத்துறை சார்பில் திருவள்ளூர் மாவட்டத்தில் செயல்படும் 1166 நியாய விலை கடைகளிலும் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது என்றும், திருவள்ளூர் நகராட்சி பகுதியில் அமைந்துள்ள பெரும்பாக்கம் நியாயவிலைக் கடையில் இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது என்றும், எனவே நியாயவிலைக் கடைகளில் பொருட்கள் வாங்க வரும் பொதுமக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டம் வருவாய் கோட்ட அளவில் திருவள்ளூர், திருத்தணி மற்றும் பொன்னேரி ஆகிய வருவாய் கோட்ட அலுவலகங்களில் அந்தந்த சார் ஆட்சியர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர்கள் தலைமையில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையில்லா குடிநீர் விநியோகம் தொடர்பாக மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஆகிய துறை அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர், அனைத்து ஊரக பகுதிகள், பேரூராட்சி பகுதிகள் மற்றும் நகராட்சி பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கும் தினந்தோறும் சீரான குடிநீர் வழங்கப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும். ஆவடி மாநகராட்சி பகுதியில் 2 நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் வழங்கப்பட வேண்டும். மேலும் அனைத்து குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளும் 15 நாட்களுக்கு ஒரு முறை சுத்தம் செய்தும் தினந்தோறும் குளோரினேஷன் செய்யப்பட்ட குடிநீர்

0: நீர் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் மோட்டார் பம்ப், பைப் லைன் போன்றவைகள் சிறிய பழுதுகள் ஏற்படின் உடனுக்குடன் சரி செய்ய வேண்டும் எனவும் அனைத்து அலுவலர்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பழுது செய்ய இயலாத குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை இடித்து அப்புறப்படுத்தவும் புதிதாக கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அலுவலர்களை மீஞ்சூர், பள்ளிப்பட்டு, திருவிளங்காடு மற்றும் பூண்டி ஆகிய பகுதிகளில் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் தங்குதடையின்றி சீரான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்யுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தைச் சார்ந்த பொதுமக்கள் எவரும் வேலைவாய்ப்பு தொடர்பான போலி விளம்பரங்களையோ அல்லது இடைத்தரகர்களையோ நம்பி தனிப்பட்ட விவரங்களையோ அல்லது பணத்தையோ கொடுத்து ஏமாற வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் மு பிரதாப் தெரிவித்துள்ளார். வேலைவாய்ப்பு பதிவு, பதிவு புதுப்பித்தல், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை, கூடுதல் பதிவு, முகவரி மாற்றம் உள்ளிட்ட அனைத்து பணிகளுக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் இணையதளத்தில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையங்களால் எந்தவித கட்டணமின்றி வழங்கப்படுகிறது. மேலும் அனைத்து சேவைகளும் www.tnvelaivaippu.gov.in என்ற நேரலையில் இணையதளம் வாயிலாகவே மனுதாரர்கள் செய்து கொள்ள வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது. எனவே திருவள்ளூர் மாவட்டத்தைச் சார்ந்த பொதுமக்கள் எவரும் இதுபோன்ற போலி விளம்பரங்களையோ அல்லது இடைத்தரகர்களையோ நம்பி தனிப்பட்ட விவரங்களையோ அல்லது பணத்தையோ கொடுத்து ஏமாற வேண்டாம் என திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மு பிரதாப் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் பச்சை பயிறு சாகுபடி செய்யும் விவசாயிகள் விவசாயிகள் விலை ஆதரவு திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் விளைபொருளுக்கு உரிய விலை கிடைக்கவும் அவர்களின் வருவாயை பெருக்கவும் தமிழக அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. பச்சை பயிறு சாகுபடி செய்த விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அவர்கள் விளைவித்த பச்சை பயிறு விளைபொருளை மத்திய அரசின் தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை இணையம் மூலம் கொள்முதல் செய்யப்பட உள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்திற்கு கொள்முதல் இலக்காக 275 மெட்ரிக் டன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது பச்சை பயிறு விலை ஒரு கிலோ ₹65 முதல் ₹70 வரை உள்ளூர் சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழக அரசு விவசாயிகளின் நலன் கருதி நிர்ணயிக்கப்பட்ட தரத்திற்கு ஒரு கிலோ பச்சை பயிறு விலை ₹87.68 என கொள்முதல் செய்யப்பட உள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இத்திட்டம் காஞ்சிபுரம் விற்பனை குழுவின் கீழ் இயங்கும் செங்குன்றம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு 150 மெட்ரிக் டன் இலக்காகவும், திருவள்ளூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு 50 மெட்ரிக் டன் இலக்காகவும் மற்றும் ஊத்துக்கோட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு 75 மெட்ரிக் டன் இலக்காகவும் தரம் பிரிக்கப்பட்ட பச்சை பயிறு கொள்முதல் செய்ய அரசு இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது. இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறும் விவசாயிகள் நிலத்தின் கணினி சிட்டா, அடங்கல், விவசாயியின் புகைப்படம், ஆதார் அட்டை நகல் மற்றும் வங்கிக் கணக்கின் புத்தக நகல் ஆகிய விவரங்களுடன் ஒழுங்குமுறை விற்பனை கூட மேற்பார்வையாளர்களை அணுகி முன்பதிவு செய்து கொள்ளலாம். இத்திட்டத்தினை வருகிற 9/7/2026 வரையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் கொள்முதல் செய்திடவும், கொள்முதலுக்கான தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன். சில நொடிகளில் தொடர்வது தமிழ்ச் செய்தி அறிக்கை.
2: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றடைந்தார். வடிவமைப்பு துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு ஸ்வீடன் சென்றடைந்தார். கோதன்பர்க் சென்றடைந்த பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 2 நாள் அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றுள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு ஓல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் இன்று பேச்சு நடத்துகிறார். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் ஐரோப்பிய தொழில்துறை ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்திலும் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய வடிவமைப்பு மையம் வடிவமைப்பாளர்களுக்கு உரிய வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் உள்ள தேசிய வடிவமைப்பு மையத்தில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான பிரிவினை தொடங்கி வைத்து மாணவர்களோடு அவர் கலந்துரையாடினார். உலக அளவில் வடிவமைப்பு துறை வளர்ச்சி கண்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனை கருத்தில் கொண்டு தற்போதைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு

வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கையை தேசிய வடிவமைப்பு மையம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டார். நக்சலைட் பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருப்பதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொண்ட நடவடிக்கையே காரணம் என்று தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று காந்தி நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தெளிவான திட்டம்

0: ஒன்றில் பேசிய அவர், தெளிவான திட்டமிடல் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதற்கு இதுவே சான்றாகும் என்று குறிப்பிட்டார். அரசு திட்டங்கள் செயலாக்கத்திலும் தேர்தல்களிலும் திரு அமித்ஷா துல்லியமாக திட்டமிட்டு வெற்றியை ஈட்டித் தருவதாகவும் அவர் கூறினார். நக்ஸலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வளர்ச்சித் திட்டங்கள் முழுவீச்சில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். ரயில்வே துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பெங்களூரு மும்பை இடையேயான விரைவு ரயில் சேவையை இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார். இதன் மூலம் கர்நாடக மக்களின் நீண்டநாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். பெங்களூரு மும்பை இடையே படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சேவை விரைவில் தொடங்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் கர்நாடக மாநிலத்தில் 61 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதற்காக 2160 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதில் 9 ரயில் நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். பெங்களூரு கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் 485 கோடி ரூபாய் செலவிலும் யஷ்வந்த்பூர் ரயில் நிலையம் 367 கோடி ரூபாய் செலவிலும் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். கர்நாடகாவில் மட்டும் கடந்த 12 ஆண்டுகளில் 1700 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய ரயில் தடங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். விமான எரிபொருளுக்கான மதிப்புக்கூட்டு வரியை தில்லி அரசு குறைத்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், விமான எரிபொருளுக்கான மதிப்புக்கூட்டு வரியை 25%லிருந்து 7% தில்லி அரசு குறைத்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற ஆக்கப்பூர்வமான அரசின் செயல்பாடுகள் மக்களுக்கு உதவிடும் என்று திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பாண்டில் மட்டும் 1,35,00,000 பேர் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் பயனாளிகள் 60 வயது பூர்த்தியடைந்த பின்னர் மாதந்தோறும் அவர்களுக்கு 1,000 முதல் 5,000 ரூபாய் வரை ஓய்வூதியம் கிடைக்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கேரளம் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள திரு வி டி சதீசன் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து பேசினார். திருவனந்தபுரத்தில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பேரவைத் தலைவராக திரு திருவாங்கூர் ராதாகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று அவர் கூறினார். அமைச்சர்கள் பட்டியலையும் அவர் வெளியிட்டார். திரு ரமேஷ் சென்னிதாலா, திரு சன்னி ஜோசப், திரு முரளிதரன் உள்ளிட்டோர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். கேரளத்தில் திரு வி டி சதீசன் தலைமையிலான அமைச்சரவை நாளை பதவியேற்கிறது. தெலங்கானாவில் ஆளும் காங்கிரஸ் அரசு விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேரடி நெல் கொள்முதலின் பலன்கள் விவசாயிகளுக்கு கிடைப்பதற்கு தடையாக தெலங்கானா அரசு உள்ளது என்று குறை கூறினார். கொள்முதலுக்கான அனைத்து செலவினங்களையும் மத்திய அரசு ஏற்பதாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் கொள்முதல் நடவடிக்கையை தெலங்கானா அரசு காலதாமதம் செய்வதாக திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். வடகிழக்கு கட்டமைப்பு உச்சிமாநாடு மற்றும் கண்காட்சி மேகாலயாவில் அடுத்த மாதம் 11 மற்றும் 12 நடைபெற உள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா, கடந்த 5 ஆண்டுகளில் மேகாலயாவின் பொருளாதாரம் 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக கூறினார். முதலீடுகளும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அவர் தெரிவித்தார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் மாநிலமாக மேகாலயா திகழ்கிறது என்றும் திரு கான்ராட் சங்மா கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் பள்ளி கட்டமைப்பு வசதிகள் வெகுவாக மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். லக்னோவில் நடைபெற்ற பகுதி நேர ஆசிரியர்களுக்கான பாராட்டு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். பள்ளிக் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார்.

0: மாநிலம் முழுவதும் 96% பள்ளிகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். தொழிலாளர் நலனுக்கான புதிய சட்டங்கள் மகளிருக்கு பயனளிக்கும் வகையில் உள்ளதாக தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் திருமதி விஜயா ரஹாத்கர் கூறியுள்ளார். இன்று ஸ்ரீநகரில் மகளிர் மேம்பாடு தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மகளிருக்கு சம உரிமை, பாதுகாப்பு மற்றும் உரிய மரியாதையை இந்த புதிய தொழிலாளர் நலச் சட்டங்கள் உறுதி செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அயோத்தியா, தில்லி, மும்பைக்கு பிறகு இத்தகைய மாநாடு ஸ்ரீநகரில் நடைபெறுவதாக அவர் கூறினார். மகளிர் பாதுகாப்பு குறித்து இந்த மாநாட்டில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக திருமதி விஜயா ரஹாத்கர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 1 காயமடைந்தார். ஹமீர்பூர் மொஹாபா இடையேயான தேசிய நெடுஞ்சாலையில் சிர்கா அருகே காரும் லாரியும் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நாட்டின் மின்கட்டமைப்பு வலுவடைந்து வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஒரே நாளில் 256.4 GW மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் 33% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்கள் மூலம் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் இது முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார். யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 உயிரிழந்துள்ளதாக ரஷ்யா கூறியுள்ளது. மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளதாக ரஷ்யாவின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. யுக்ரைனின் 81 ட்ரோன்களை ரஷ்யா சுட்டு வீழ்த்தியதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் யுக்ரைன் இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்ற ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 3 சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு 2 ஹாக்கிப் போட்டி தற்போது போபாலில் நடைபெற்று வருகிறது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றடைந்தார். வடிவமைப்பு துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 உயிரிழந்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 7:25.

0: உழவர் உலகம்
1: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருகிடுவோம்.
0: நிகழ்ச்சியில் இன்று மல்லிகை ரோஜா சாகுபடி நேர்முகம் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் போசம்பட்டி வி. ராமதுரை அவர்கள். தொடர்ந்து அறிவிப்புகளும் இடம்பெற கேட்கலாம்.

முதல்ல இப்ப இருக்க இளைய தலைமுறைகள் பல தொழில்நுட்ப அறிவை பெற்று எல்லா துறைகள்லயுமே சிறந்து விளங்குறாங்க. எளிதா தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிறாங்க. ஆனா தன் பெற்றோர்களை தொடர்ந்து அவங்களோட தொழிலை, அதுலயும் குறிப்பா விவசாயத்தை எத்தனை பேர் செய்ய விரும்புறாங்க, எத்தனை பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் விவசாயியா உருவாகணும்னு விரும்புறாங்க அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். ஆனா அதுலயும் விதிவிலக்கா விஞ்ஞானத்தையும் ஜெயிப்போம் விவசாயத்திலையும் ஜெயிப்போம்னு சிலர் இருக்கத்தான செய்யறாங்க. விவசாயத்தை கையில எடுத்து அதுல ஜெயிச்சு அத தன்னோட முதல் அடையாளமா காட்டும் இளைஞர்களை பார்க்கும் போது நம்மள அறியாமலேயே ஏதோ நாமளே ஜெயிச்ச மாதிரி ஒரு

0: சந்தோஷம், பெருமை, அவங்க மேல ஒரு தனி மதிப்பே வருதுங்க. அப்படி நாங்க பார்த்து பெருமைப்பட்டவர் தான் திருச்சிராப்பள்ளி போசம்பட்டியை சேர்ந்த வி. ராமதுரை அவர்கள். இவர் கணினி சார்ந்த பணியில தொடர்ந்து பயணம் செஞ்சிட்டு இருந்தாலுமே அப்பாவுக்கு அப்புறம் அவரோட விவசாய தொழிலை விற்ற கூடாதுன்னு விவசாயத்துல இறங்கி இப்போ அவர் தன்னை முதல்ல அடையாளப்படுத்திக்க விரும்புறது ஒரு விவசாயியா தான். கேட்கவே நல்லா இருக்குல்ல. இவரோட விவசாய பயணம் எப்படி இருக்கு, இதுல இவர் பெற்ற அனுபவங்கள் என்ன, அண்மையில இவரை நமது நிலையத்திற்கு அழைத்து பேசினோம், அந்த உரையாடல் இதோ உங்களுக்காக.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து கொண்டு தன்னுடைய அனுபவங்களை, அதாவது மல்லிகை மற்றும் ரோஜா சாகுபடி குறித்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு இணைகிறார் வி. ராமதுரை அவர்கள். இளைஞராக இருக்கார். நேயர்கள் சார்பாகவும் வாழ்மை சார்பாகவும் ஐயா வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஐயா, இப்போ எத்தனை வருஷம் ஐயா பண்ணிட்டு இருக்கீங்க மல்லிகை ரோஜா சாகுபடி?
2: நாங்கள் அப்பா பண்ணிட்டு தாங்க ஐயா, இப்போ அப்பா தவறி போட்டாங்க, அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஐயா. நாங்கள் 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் மல்லிகை ரோஜா.
1: நாங்கன்னா எத்தனை பேர் பண்ணுறீங்க?
2: அப்பா இறந்துட்டாங்க, இப்போ அம்மா நானும் தங்கச்சி எல்லாம் பண்ணிட்டு
1: இருக்கோம். எல்லாமே மல்லிகை சாகுபடி. சரிங்க, ரோஜா சாகுபடி எடுத்தது வித்தியாசமா இருக்கு.
2: ரோஜா வந்து வருஷம் 360 பூக்கள் இருக்கு சார். ஆனால் மல்லிகைப்பூ வந்து இந்த வெயில் காலத்தில் மட்டும்தான் கொஞ்சம் உற்பத்தி அதிகமாக இருக்கும். மழை காலத்துலேயும் பனி காலத்துலேயும் மல்லிகைப்பூ இருக்காதுங்க ஐயா, கொஞ்சம் உற்பத்தி கம்மியாக இருக்கும், கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். ஆனால் ரோஜாப்பூ அப்படி இல்லை, வருஷம் 360 நம்மளுக்கு வருமானம் கொடுக்குங்க ஐயா.
1: வருமானம் கொடுத்துட்டு
2: வருமானம் கொடுக்கும்.
1: நீங்கள் என்ன கட் ரோஜாவா? அந்த
2: இல்லை பன்னீர் ரோஜா.
1: பன்னீர்
2: ரோஜா.
1: சரிங்க, என்ன மாதிரியான மண்ணு உங்கள் மண்ணு?
2: எங்கள் மண்ணு செம்மண்ணுங்க ஐயா, செம்மண்ணில் உற்பத்தி அதிகமாக இருக்கும். செம்மண்ணு கொஞ்சம் சரள மண்ணு கொஞ்சம் கலந்துருக்கும். அப்படியே
1: முழுக்க மல்லிகையும் ரோஜா மட்டும் தானே, வேற எதுவும் சாகு?
2: இல்லை வேற சீசன் மாதிரி இப்போ கேந்தி பூ சாகுபடி பண்ணுவோம், செவந்தி பூ அந்த மாதிரி சாகுபடி பண்ணுவோம்.
1: முழுக்க உங்கள் விவசாய நிலம் முழுக்க மலர் சாகுபடி தான்?
2: மலர் சாகுபடி தான். சீசனுக்கு மட்டும் நெல் சாகுபடி பண்ணுவோங்க ஐயா. மேட்டூர் டேம்ல இருந்து தண்ணி வரும்போது ஆற்று பசனத்தில் நெல் சாகுபடி பண்ணுவோம் அந்த சீசனில் மட்டும்.
1: சரி, இப்போ ரோஜானா நீங்கள் அந்த கண்ணெல்லாம் எங்கே வாங்குறீங்க?
2: கண்ணெல்லாம் கிருஷ்ணகிரி பக்கம், கேனகனி கோட்டை கிருஷ்ணகிரியில் அங்கேருந்து தான் கொண்டு வருவாங்க.
1: நீங்களே போய் வாங்கிட்டு வந்துடுவீங்களா?
2: நம்ம கால் பண்ணி சொன்னோம்னா அவங்க நம்ம அட்ரஸ் அனுப்பி விட்ருவாங்க, நாங்கள் இங்கே ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டு அந்த போய் எடுத்து வந்துடலாம்.
1: குச்சி அனுப்பிச்சு விட்ருவாங்க?
2: பதவி அனுப்பிச்சு விட்ருவாங்க, பாக்ஸில் போட்டு கட்டி கட்டி அனுப்பி விட்ருவாங்க.
1: எடுத்துருந்து நீங்கள் நட்டு?
2: நாங்கள் நட்டு உற்பத்தி பண்ணுவீங்க.
1: நடுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செய்வீங்க?
2: நடக்கு முன்ன நல்லா 2-3 ஓட்டு நல்லா ஓட்டி போடுங்க. பில் இல்லாமல் இருக்கணும் பூவை பொறுத்த வரைக்கும். பில் அதிகமாக இருந்துச்சுன்னா உற்பத்தி குறைஞ்சிரும், பூச்சி அதிகமாக தாக்கும். ஒரு 2 மாதத்துக்கு எதுவுமே சாகுபடி பண்ணாமல் ஓட்டிகிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் பில்லுலாம் வெயிலுக்கு நல்லா காஞ்சு.
1: எந்த மாதத்தில் உழவு ஓட்டுவீங்க அந்த?
2: அது ரெகுலராகவே எப்போ நடலாங்க. மழை காலத்தில் மட்டும் கொஞ்சம் நட முடியாது. இப்போ இந்தமாதிரி இந்த வெயில் காலம் முடிஞ்சு கொஞ்சம் அந்த பனிக்காலம் ஆரம்பிக்கும் போது நட்டோம்னா கரெக்டாக வளர்ச்சி அதிகமாக இருக்கும். ஜூன் மாதத்துலேருந்து நட்டோம்னா வெயில் குறைஞ்சிரும், வேரோட நீர் நல்லாயிருக்குங்க ஐயா. குறைஞ்சபட்சம் 1 மாதம் அப்படியே உழுது உழுது போட்டுட்டு இருந்தால் தான் பில்லு நல்லா காயும், பில்லு வராமல் இருக்கும். களை வராமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு பூக்கள் உற்பத்தி அதிகமாகவும் பூச்சி தாக்காமல் இருக்குங்க ஐயா.
1: ரைட்டு, நிலத்தை தயார் பண்ணிட்டீங்க, குச்சியை என்ன சும்மா அப்படியே நட்ட வேண்டியதானா இல்லை வேறு எதுவும் பண்ணி தான் நடணுமா?
2: இல்லை அப்படி இல்லை, அங்கேருந்து கொண்டு வர பதியத்தை பாலித்தீன் பேப்பரில் கொண்டு வருவாங்க. நாங்கள் மம்டியில் ஒரு அடிக்கு வெட்டி குழியை பறித்து அந்த பாலித்தீன் பையை வெளியே எடுத்துட்டு மறுபடியும் உள்ளே வச்சு தண்ணியை ஊற்றி உண்டிடுவாங்க ஐயா.
1: ஸோ குச்சியாக உங்களுக்கு வராது, கண்ணாக தான் வரும்.
2: கண்ணாக தான் கொடுப்பாங்க.
1: அதுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜே அதிகமாகிருவாங்க?
2: கொஞ்சம் ஊர் அதிகமாக தான் இருக்கும்.
1: ஒரு கண்ணு எவ்வளோ வருது
2: இப்போதைக்கு? ஒரு கண்ணு வந்து 20 ரூபா வருங்க ஐயா, ரோஸ் கண்ணு.
1: ஒரு ஏக்கருக்கு எத்தனை நடணும்?
2: ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 3 கன்று நல்லாங்க. அது நம்ம போடுற அகல நீளத்தை பொறுத்து போடணும்.
1: நீங்கள் எவ்வளோ அகல நீளம் போடுங்க?
2: நார்மலாக பார்த்தீங்கன்னா ரோஜா போந்தீங்கன்னா 8x4 போடுவாங்க. 8 அடி அகலம், 4 அடி நீளம் போடுவாங்க. அப்படி போடுவாங்க, ஏன்னா ஒரு பக்கம் மட்டும் போயிட்டு வர மாதிரி அப்படி போடுவாங்க. மல்லிகைப்பூக்கு 6 அடி அகலம், 5 அடி நீளம், 6x4 அது மாதிரி போடலாங்க ஐயா. ஆனால் மல்லிகைப்பூட ரோஜாப்பூ வந்து கொஞ்சம் அகலம் அதிகமாக இருக்கணும், ஏன்னா செடி நல்லா பந்தாக வரும், பெரிய செடி. ரோஜா செடி, அதனால் நம்ம உள்ளே போய் முள்ளில் வந்து எடுக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். அதனால் 8 அடி அகலம், 4 அடி நீளம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும்.
1: சரி, இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ நிலத்தில் ரோஜா சாகுபடி பண்ணி?
2: நாங்கள் வந்து ஒரு அரைக்கணியில் பண்ணிட்டுருங்க ஐயா. ரோஜா
1: அரைக்கணியில். அரைக்கணிக்கு எத்தனை ரோஜா கண்ணு வைப்பீங்க?
2: அரைக்கணிக்கு 1000 மதி வைக்கலாங்க ஐயா.
1: 1000 வச்சு?
2: 1000 மதி வைக்கலாம்.
1: 1000 வச்சா நல்லா பூ பூத்து வர்றதுக்கு எவ்வளோ நாளுங்க ஆகும்?
2: குறைஞ்சபட்சம் 1 இயர் ஆயிருங்க ஐயா. நல்லா ஃபுல்லா மகசூல் வரக்கு 1 வருஷம் ஆயிரும். 1 வருஷம் வந்துச்சுன்னா 150 கிலோ வரைக்கும் எடுக்கலாங்க ஐயா.
1: கிலோ எவ்வளோங்க போகுது?
2: சீசனை பொறுத்துங்க. பண்டிகை காலத்தில் கொஞ்சம் விளையாட்டு அதிகமாக இருக்கும், லீவு இப்போலாம் கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்கும். இந்த திருவிழா, பொங்கல், ஆயுத பூஜை அந்த மாதிரி சீசனில் கொஞ்சம் விளையாட்டு அதிகமாக இருக்குங்க ஐயா.
1: இந்த 1 வருஷம் நான் வளர்க்கணும்.
2: ஆமாங்க,
1: இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஜூன் மாதத்தில் வந்து வச்சேன் அப்படின்னா கண்ணு வச்சேன்னா அடுத்த ஜூன் மாதம் வரைக்கும் வளர்த்தா?
2: குறைஞ்சபட்சம் 6 மாதம் நம்ம போகிற முறம் மருந்து தண்ணி எப்படி விடுறோம் அதை பொறுத்து தாங்க அந்த நீரோட்டம் இருக்கும்.
1: பெரும்பாலும் அடி உரமா என்ன போட்டு வைப்பீங்க?
2: அடி உரம் நல்ல மாட்டு சாணம் இருக்குங்களா ஐயா, அது நல்லா கொட்டினோம்னா நல்லா வேர் ஓட்டம் ஓடுங்க ஐயா. அதுதான் ஃபஸ்ட்டு போடணும். செயற்கையான உரம் போட தேவையில்லை. நல்லா பசு உரம் போடணும், நல்லா ஓட்டி மக்குச்சுன்னா

0: நல்லா இருக்குங்க. நீரோட நல்லா வேர் நல்லா ஓடும்.
1: தண்ணி எத்தனை நாளைக்கு உதர விடுற மாதிரி?
0: தண்ணி வந்து வெயில் காலத்துக்கு வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் கண்டிப்பாக விட்டாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போலாம் வெயில் காலம், இப்போலாம் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் விட்டாதான் அந்த ஈரப்பதம் இருந்தால் மட்டும்தான் ரோஜா வந்து நல்லா இருக்கும். இல்லைன்னா அந்த மலர்லாம் அந்த இதெல்லாம் கருகிற மாதிரி அப்படி ஆயிரும்.
1: வேற என்னெல்லாம் செய்யற மாதிரி இருக்கும் நட்ட பிற்பாடு?
0: நட்டதுக்கு அப்புறம் ஏன் நம்ம ஈடு பயிரை வந்து உள்ள அந்த காய்கறி உண்டிக்கலாம். எட்டு அடி போடுறோம்னா நடுவில் இடம் இருக்குங்களே, அதில் வந்து வெண்டிக்காய் உண்டிக்கலாம், பைத்தங்காய் அப்படி சொல்லுவாங்க அது உண்டிக்கலாம். இல்லை அந்த கேந்திப்பூ அந்த மாதிரி செவந்திப்பூ அது மாதிரி உண்டிக்கலாம். இல்லை நம்மளுக்கு விவசாய கூலி ஆள் கிடைக்கல அப்படின்னா வெறும் ரோஜா கண்ணை மட்டும் வச்சு நம்ம நடுவில் களை வெட்டிகிட்டே இருந்தோம்னா செடி சீக்கிரம் அப்படியே பெரிய செடியாக வந்துருங்கய்யா.
1: ஆனால் நீங்கள் எட்டடி விட்டாவே நல்லா பந்தாட்டம் இடையில செவந்தியெல்லாம் நட்டா?
0: இல்லை செவந்தியெல்லாம் ஒரு ஆறு மாதம் தான் இங்கே வந்துடும். கேந்திப்பூலாம் கரெக்டாக மூணு மாதம் தான், அதுக்குள்ள நம்ம
1: எடுத்துடலாம்.
0: ஆ எடுத்துடலாம்.
1: எடுத்துட்டு அது நல்லா வளர்ந்து வர்றப்ப அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துடலாம்.
0: ஸ்பேஸ் கொடுத்துடலாம்.
1: சரிங்க. வேற வளர ஆரம்பிச்ச பூச்சி தாக்குதல் வேற ஏதாவது இருக்கா?
0: பூச்சி தாக்குதல் நிறையா இருக்குங்க. அது வந்து அதை நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு மருந்து கண்டிப்பாக அடிச்சாகணுங்க.
1: இது நட்டதுலேருந்து
0: ஒரு பாஞ்சு நாளைக்கு மருந்து அடித்தா போதும். நல்லா பூக்கள் அதிகமாக வரும்போது மருந்து அடித்தா தான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும், பூச்சி தாக்காமல் இருக்கும்.
1: அது எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க?
0: சமாளிக்க செயற்கை மருந்து தாங்க கிடைக்கும். இயற்கை மருந்து அடிக்கலாம், ஆனால் மகசூல் கம்மியாக இருக்கும், அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் செலவுக்கு கட்டுப்படியாது. செயற்கையாக மருந்து அடித்தோம்னா பூச்சி தாக்குதல் கொஞ்சம் குறைஞ்சிரும். மாஸ்க்கு போட்டுக்கிட்டு நல்லா க்ளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அது மாதிரி அடிச்சு மருந்து அடிக்கணுங்க.
1: உங்களுக்கு ரோஜா பூக்கு மார்க்கெட் எங்கீங்க? நம்ம
0: காந்தி மார்க்கெட், காந்தி மார்க்கெட் வரும் ஸ்ரீரங்கம் அங்கே கொண்டு போவாங்க.
1: நல்லா எப்போவுமே வித்துறோம்.
0: காலையில் கரெக்டாக ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் காட்டுக்கு போயிருந்தங்கய்யா. அப்போ ஒரு அஞ்சு மணி அஞ்சரைக்கெல்லாம் எடுத்துட்டோம்னா மார்க்கெட் கொண்டு வந்து நம்ம காலையில் சேல்ஸ் பண்ணிடலாம்.
1: கூலியெல்லாம் கிடைக்கிறாங்களா இரவு ரெண்டு?
0: கூலியாலெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தாங்க ஐயா. கூலியால் காலையில் வர்றதெல்லாம் வீட்டால் தான் கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். மழை பெய்யும், உடம்பு சரியில்லாம போகும், திடீர்னு ஏதாவது ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் ஆயிரும், திடீர்னு லீவ் போட்டுருவாங்க. நம்ம வீட்டால் தான் கொஞ்சம் இது பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும்.
1: அதுவும் இரவு நேரத்தில் முள் வேறு இருக்கும்.
0: முள் இருக்கும், கொஞ்சம் விஷப்பூச்சிகள்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக எனக்கு அங்கே ஷூலாம் போட்டுக்கும், வெயிட்லெஸ் ஷூ போட்டுக்கிட்டு அது மாதிரி எடுப்போம். இருட்டில் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு போனோம்னா
1: லைட்டெல்லாம் போட்டு
0: லைட்டில் நல்லா பவர் லைட்டை வாங்கிக்குவோம். நெத்தியில் கட்டிக்கிட்டு அது மாதிரி பவர் லைட்டை நல்லா கட்டிக்கிட்டு அது மாதிரி எடுப்போம்.
1: இந்த ரோஜா சாகுபடி செய்கிறவங்களுக்கு நீங்கள் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறது என்னங்க?
0: நம்ம ரோஜா சாகுபடி பண்ணுறோம்னா நம்ம வீட்டால் தான் மெயினாக இருக்கணும். ஏன்னா கூலியால் வந்து காலையில் ரெண்டு மணிக்கு கண்ணு முழிச்சு பனிக்காலத்தில் வெயில் காலத்தில் மழை காலத்தில் வரலாம் கொஞ்சம் ரிஸ்க்கான இதாக இருக்கும். அதனால் வீட்டால் ஒரு மூணு நாள் நாலு ஆள் கண்டிப்பாக இருந்தாங்கன்னா ஆனால் நம்ம போட்டுக்க நம்ம விவசாயம் பண்ணுறோம் எடுத்து தான் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம சம்பாதிக்கலாங்க.
1: சரி, இவ்வளோ கஷ்டமான தொழிலை அதாவது மலர் சாகுபடிங்கிறது ரொம்ப சிரமமாக தான் சொல்கிறேன். ஏன் நீங்கள் அதை எடுத்தீங்க?
0: அது வந்து வருஷம் 360 இதுங்கய்யா. இப்போ நெல்லுன்னா பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் தான், அதுக்கப்புறம் ஆறு மாதம் கிடையாது. ஆனால் இப்போ மலர் சாகுபடி இருந்தால் டெய்லி நம்மளுக்கு வருமானம். இப்போ பண்டிகை காலத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், விளையாட்டு அதிகமாக இருக்கும், நல்லா காசை பார்க்கலாம். மற்ற காலத்துலேயும் காசு கம்மியாக இருந்தால் நம்ம சீக்கிரம் எடுத்து கொண்டு போயிட்டோம்னா டெய்லி நம்மளுக்கு வருமானம் பார்க்கலாம். 2000, 3000, 1000 ஏதோ ஒரு அமௌண்ட்டு நமக்கு டெய்லி வருமானமாக இருக்கும். நம்ம போய் காந்தி மார்க்கில் சேல்ஸ் பண்ணோம்னா நம்ம மொத்தமாக ஒரு 50,000, 1,00,000 அப்படி நம்ம மொத்தமாக வாங்கிக்கலாங்க.
1: சரி, இப்போ நீங்கள் நடுற குச்சி ரோஜா குச்சி எத்தனை வருஷத்துக்கு வச்சுக்கலாம்?
0: அது நம்ம உரம் மருந்து அதை கொடுக்குற புத்தகங்கே நம்ம வச்சுருக்க முடியும். ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக உரம் போட்டு வந்தோம்னா நல்லா பூக்கள் எடுத்துக்கிட்டே இருக்குங்கய்யா. அது ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் வரும், ரெண்டு மரம் ரெண்டு களை இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம 6 வருஷம், 7 வருஷம் கூட பார்த்துக்கலாங்கய்யா.
1: நீங்கள் எத்தனை வருஷம் மேக்ஸிமம் வச்சுருக்கீங்க?
0: நாங்களும் 5 வருஷம் தான் ஐயா மேக்ஸிமம் வச்சிருக்க முடியும்.
1: வச்சுட்டு திருப்பியும் எடுத்துட்டு
0: எடுத்துட்டு
1: என்ன?
0: அது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் மேலே குச்சியெல்லாம் கவர் பண்ணிடுவோம் ஐயா. முத்தனை குச்சியெல்லாம் கவர் பண்ணிடுவோம். ஒரு 1.5 அடி விட்டு கவர் பண்ணிட்டோம்னா ஒரு ஒரு மாதத்தில் மறுபடியும் அடுத்த மொட்டு புதுசாக வந்து தலைக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி ஒரு 5 வருஷம், 6 வருஷத்துக்கு பார்த்துட்டே இருக்கலாம். பில்லு இல்லாமல் களை இல்லாமல் இருந்துச்சுன்னா
1: இப்போ இந்த செடியை கவாத்து பண்ணணும் அப்படின்னு எப்போ முடிவு பண்ணுவீங்க?
0: அது வந்து இப்போ வெயில் காலத்தில் கவாத்து பண்ணலாங்க. கொஞ்சம் வெயில் ஆரம்பிக்கும் போது கவாத் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்குங்கய்யா. மழை காலத்தில் பண்ண முடியாது.
1: கவாத்து பண்ண ஒருபாடு அந்த இடத்துல எதுவும் மருந்து வைக்கணுமா?
0: இல்லை அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை.
1: அதுவே
0: இப்போ முள் குச்சி சின்ன குச்சியெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் வச்சிருந்தோம்னா போதும். அப்போ ஒரு மருந்து கொஞ்சம் அடித்தோம்னா அந்த பூச்சி கொஞ்சம் அந்த இலையெல்லாம் சாப்பிடாம இருக்கும், கொஞ்சம் அப்படியே வந்துருங்க.
1: சரிங்க, இப்போ கவாத்து பண்ணா நீங்க நட்டுருக்க அரை ஏக்கரும் கவாத்து பண்ணிருவீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் செடியா கவாத்து பண்ணிட்டு?
0: இல்லை ஃபுல்லாக தான் கவாத் பண்ண முடியும், ஃபுல்லாக தான் கவாத் பண்ணணும்.
1: சரி, பண்ணா
0: அது இப்போ செடியாக பண்ணோம்னா அதில் இருக்கிற பூச்சியெல்லாம் இதுக்கு தாவிரும், அது நம்மளுக்கு செட் ஆகாது. நம்மளுக்கு பண்ணனா ஃபுல்லாக பண்ணிட்டோம்னா நிறைய செடி இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். நம்ம கொஞ்சம் அரைக்காணி ஒருக்கணும் உற்பத்தி கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ விலை இருக்குது, விலை இருக்கு, ஆனால் ஒரு 30 இந்த கிலோமீட்டருக்கு வராது. இப்போ இந்த சீசன் வந்து ஃபுல்லாக மல்லிகைப்பூ சீசன் தான். இந்த மல்லிகைப்பூ இந்த வெயில் காலத்துக்கு கோடை காலத்துக்கு மல்லிகைப்பூ தான் நிறைய உற்பத்தி அதிகமாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் விலை இருக்காது.
1: உங்கள் பக்கத்தில் வேற யாரும் ரோஜா போட்டிருக்காங்களா?
0: நான் நிறைய பேர் போட்டிருக்காங்க.
1: சரிங்க, இப்போ நீங்கள் இந்த 1.5 ஏக்கரில் நடுறீங்க, 1 வருஷம் கழித்து பூ எடுக்கிறீங்க. நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா தொடர்ந்து உரங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.

0: வேண்டியதாக இருக்குது,
1: ஆ மருந்து
0: அப்புறம்
1: போடணும்.
0: பூச்சி மருந்து அடிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஒரு வருஷம் நான் பண்ண செலவை எடுத்துட முடியுமா? அது எவ்வளோ காலத்தில் எடுக்க முடியும் அதை பற்றி சொல்லுங்கள்.
1: எடுத்துடலாங்கய்யா, அது மாதிரி எடுத்துடலாம். 6 மாதத்துக்கு அப்புறமே நம்ம பூ ஒரு 10 கிலோ 5 கிலோ வர ஆரம்பிச்சிருங்க ஐயா. அது மாதிரி வந்துட்டு ரெகுலராக வந்துச்சுன்னா நம்ம ஒரு விஷயம் நல்லா பெரிய செடி ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ கிட்ட எடுக்கும். 100 ரூபாச்சா கூட ஒரு நாளைக்கு 10,000 ரூபா அந்த மாதிரி நம்ம எடுத்துடலாம் கிட்ட. ஒரு 2 மாதத்துல எடுத்துடலாம். ஒரு வருஷம் செலவு பண்ணுற காசு நம்ம 2 மாதத்துல எடுத்துடலாம். உற்பத்தி அதிகமாக இருந்து விளையாட்டு இருந்துச்சுன்னா நம்ம 2 மாதத்துல அந்த காசு எடுத்துடலாம் ஐயா. கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபா செலவானா கூட பூ நல்லா 1 மாதம் கழிச்சிச்சுன்னா 100 கிலோ கிட்ட வரும். உரம் போடுற பொறுத்து 150 கிலோ வந்துச்சுன்னா 100 ரூபாச்சாவே 2 மாதம் காசு எடுத்துடலாங்க ஐயா. அதான்
0: தண்ணி
1: கண்ணு கருத்தமாக பார்க்கணும். களை இல்லாமல் அந்த புல் இல்லாமல் செடியை சுற்றி களை இல்லாமல் இருந்துச்சுன்னா பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்காது.
0: களைனா பெரும்பாலும் என்ன களை வரும்?
1: களை புல்லு தாங்க ஐயா, நிறையா புல்லு தாயா வரும். நார்மலாக
0: நீங்க
1: அருகம்புல்லு, இப்போ இந்த பார்த்திகம் செடி மாதிரி ஒரு செடி வருது நம்ம, இந்த விசேஷ செடி கேரளாவில் தடை பண்ணிட்டாங்க அந்த செடி இப்போ நம்ம பக்கம் நிறைய வருது. அந்த மாதிரி செடி இப்போ கேரளா பூண்டுன்னு ஒன்று சொல்கிறாங்க, அந்த பூண்டு இப்போ நம்ம பக்கம் நிறைய வருது. அது எப்படி வந்துச்சுன்னே தெரியல, கடை தண்ணியில் வர்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இப்போ நிறைய வருது.
0: தொடர்ந்து களை எடுத்துக்கிட்டே
1: ஆ
0: இருக்கணும்.
1: எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் களைக்கொல்லின்னு சொல்கிறாங்க அந்த புல்லு காய்கறிக்காவை. அதை அடிக்கலாம், அடித்தோம்னா மண்ணுக்கு ரொம்ப கெடுதல், அந்த மண்புழுலாம் இறந்துடும், சத்து எல்லாமே அந்த இது. அதனால் நம்ம மேக்ஸிமம் களைக்கொல்லி அடிக்காமல் கையில் புல்லு எடுத்துகிட்டு வந்தோம்னா கொஞ்சம்
0: களைக்கட்டை பயன்படுத்தி தான் எடுக்கணும்.
1: எடுக்கணும் எடுக்கணும்.
0: ஆனால் அதே போல் கிணத்துல தண்ணி இருந்துக்கிட்டே
1: ஆ
0: இருக்கணும்.
1: தண்ணி இருக்கணுங்கய்யா,
0: இருந்தால் மட்டும்தான் இந்த
1: தண்ணி
0: மலர் சாகுபடி
1: மலர்
0: கதைக்காகும்.
1: சாகுபடி பண்ண முடியும். ஏன்னா மலருக்கு மெயினாக தண்ணி தான். தண்ணி ரெடி பண்ணக்கப்புறம் தான் நம்ம மலர் சாகுபடி விவசாயம் பண்ணையா.
0: நல்ல பூ, நல்ல பந்தாட்டம் வரணும், நல்ல இதழ்கள்லாம் நிறையா வரணும் அப்படின்னா என்ன செய்வீங்க?
1: இது செயற்கை மருந்து தாங்க ஐயா. அது நம்ம மண்ணுக்கு என்ன செட் ஆகும், செடி எப்படி இருக்குது, எவ்வளோ முத்தின செடியா, 1 வருஷம் செடி, 2 வருஷம் செடி, இளஞ்செடியா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்ரி ஆஃபீஸர்லாம் நம்ம பக்கம் நிறைய பேர் வருவாங்க. அவங்க வந்து பார்த்தாங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு மருந்து சொல்லுவாங்க. அது எந்த மருந்து செட் ஆகும்னு பார்த்து எல்லாமே செயற்கை மருந்து தாங்க ஐயா. அடித்தோம்னா நல்லாயிருக்கும்.
0: நீங்கள் இந்த பூக்கள் எதுவும் மதிப்பு கூட்டல் பற்றி நீங்கள் ஏதாவது சிந்திச்சிருக்கீங்களா?
1: எங்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா போசம்பட்டி, போதாவூர், எட்டரை கோப்பு, இனாம்புலியூர் அந்த பக்கம் ஃபுல்லாக பூக்கள் தான் விவசாயங்க ஐயா. எங்கள் பக்கம் ஒரு அரசு ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி செண்டு கட்டி வச்சாங்கன்னா பொருளாதாரம் கொஞ்சம் மேம்படுங்க ஐயா. அது மட்டும் ஒரு அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்காங்க. அது இல்லாமல் எங்களுக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் மாதிரி, இப்போ நிறைய பேர் 2 மணி 3 மணிக்கு பூ எடுக்க போகிறதுனால விஷ குச்சிகள்லாம் தாக்கிலாம் இறக்குறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்தாங்கன்னா உதவியாக இருக்குங்க ஐயா.
0: நீங்கள் பயிருக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கீங்களா?
1: ஆ பயிருக்கு நாங்கள் பண்ணியிருக்கோங்க ஐயா.
0: பயிருக்கு
1: ஆ பயிருக்கு பண்ணியிருக்கிறோம்.
0: அதே போல் மண் பரிசோதனை நடுறதுக்கு முன்னாடி
1: மண் பரிசோதனை பண்ணுவோம் ஐயா. பண்ணிட்டு தான் அந்த செடியை வைப்போம் நாங்கள். மண் பரிசோதனை பண்ணுவோம். அவங்க சொல்லுவாங்க மண் பரிசோதனை சொல்லிட்டு ஒரு 3 மாதம் கழிச்சு வைங்க, ஒரு 6 மாதம் கழிச்சு வைங்க, இல்லை இந்த உரம் போட்டு இந்த எரு சாணம் அந்த மாதிரி போட்டு வைங்க அப்படின்னு அவங்க சொல்லுவோம். அதை பேஸ் பண்ணி நாங்கள்
0: சரிங்க. அப்போ இன்சூரன்ஸ் வந்து எந்த மாதத்தில் பண்ணுவீங்க?
1: வருஷம் ஒரு டைம் கட்டினா போதுங்க அந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம்.
2: உழவர் உலகம் நிகழ்ச்சியில நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி போசம்பட்டி வி ராமதுரை அவர்களுடனான நேர்முகம்.
3: கொள்ளைக்கு வேலி நட்டாலும் குறவில்லாமலே பண்டுக்கும் பாதவுட்டானே.
2: வி ராமதுரை அவர்களின் ரோஜா சாகுபடி அனுபவங்களை இதுவரை கேட்டோம்.
3: தொண்டக்குழி நீர் அது மண்ணு சுமந்த சாறு.
2: மலர்களின் ராணி என்று அழைக்கப்படும் மல்லிகை பூ சாகுபடியில் இவருக்குள்ள அனுபவம் என்ன தொடர்ந்து கேட்கலாம்.
0: ராமதுரை, நீங்க இப்ப ரோஜா சாகுபடி பத்தி சொன்னீங்க, மல்லிகை சாகுபடி எத்தனை ஏக்கர்ல பண்ணிட்டு இருக்கீங்க?
1: மல்லிகை வந்து 1 ஏக்கர் பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா.
0: அதுல எத்தனை செடி இருக்கும்?
1: மல்லிகை வந்து நார்மலா வந்து 6 அடி அகலம், 4 அடி நீளம் அந்த மாதிரி போடுவாங்க. நம்ம 5 அடி, 4 அடி, 6 அடி அது மாதிரி போடலாம். அது மாதிரி அந்த அடியை பேஸ் பண்ணி ஊன்ற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 1 ஏக்கர்ல பாத்தீங்கன்னா ஒரு 3000 கன்று ஊன்றலாங்க ஐயா.
0: அது 1000 கன்று இதுனா இது
1: 3000 கன்று ஊன்றலாம்.
0: சரிங்க, இதுக்கும் அதே மண் தான்?
1: இது அதே மண்ணு தான்.
0: சரி, இதுக்கு தண்ணி பாய்ச்சறது எத்தனை நாளைக்கு? அதுக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை பாய்ச்சணும்.
1: இதுக்கு ஒரு 3 நாளைக்கு ஒரு டைம் பாய்ச்சினா போதுங்க ஐயா. மல்லிகைப்பூக்கு, மல்லிகைப்பூனா கொஞ்சம் ஈரம் காய காய தான் அந்த மலர் அந்த அரும்புலாம் நிறைய பூக்கும் மல்லிகைப்பூ பொறுத்த வரைக்கும். அதனால கொஞ்சம் ரொம்ப காய விடக்கூடாது, கொஞ்சம் லேசா மே ஈரம் காய்ச்சினா தண்ணி விட்டோம்னா 3 நாளைக்கு ஒரு தண்ணி விட்டா போதுங்க.
0: சரி, இது ரோஜால வருஷம் புள்ள மலர் பார்க்கலான்றீங்க. இந்த மல்லிகை வந்து எந்த சீசன்ல நல்லா விளையும்?
1: இப்ப மல்லிகைப்பூ சீசன் வந்து கோடை காலத்துல தான் நல்லா உற்பத்தி அதிகமா இருக்கும், விலை இருக்காது. மற்றபடி பாத்தீங்கன்னா மழை காலத்துல வந்து உற்பத்தி கம்மியா இருக்கும், நல்லா விலையா இருக்கும். பனிக்காலத்துலயும் உற்பத்தி கம்மியா இருக்கும், விலையும் அதிகமா இருக்குங்க ஐயா. கோடை காலத்துல மட்டும்தான் உற்பத்தி அதிகமா இருக்கும். மற்றபடி மல்லிகைப்பூ வந்து நல்லா சேல்ஸ் ஆகுங்க. தீபாவளி, பொங்கல், ஆயுத பூஜை, நியூ இயர் அந்த சீசன்லாம் மல்லிகைப்பூ உற்பத்தி கம்மியாக விலை 2000 3000 அது மாதிரிலாம் விற்கும்.
0: இந்த மல்லிகைப்பூக்கு கண்ணெல்லாம்
1: கண்ணெல்லாம் ராமேஸ்வரத்துலேருந்து நம்ம ஃபோன் பண்ணி சொன்னோம்னா இதே மாதிரி அவங்க போட்டு விட்ருவாங்க, நம்ம போய் பார்சல் நம்ம எடுத்து வந்துடலாங்க.
0: அதுவும் மண்ணோட எல்லாம் வச்சு கொடுத்துருவாங்களா இல்லை குச்சி மட்டும்?
1: அது வந்து குச்சி மட்டும் கொடுப்பாங்க, வேறு குச்சியை வச்சு வேறு ஓட்டுருக்கு நம்ம அந்த மண்ணில் வச்சு அப்படியே பண்ணிடலாம்.
0: அது மண்ணில் வைக்கிறதுக்கு முன்னாடி எதுவும்
1: இப்போ ரோஜா
0: பூ
1: எப்படி
0: பண்ணுறோமோ
1: அதே மாதிரி தாங்க பண்ணணும். அது வந்து 8 அடி போடுறேன், இது வந்து 5 அடி அகலம், 5 அடி நீளம் அது மாதிரி போட்டு உண்டனுங்கய்யா.
0: இதுல ஏதாவது பூஞ்சான குழியெல்லாம் வச்சு அந்த
1: இல்ல அதெல்லாம்
0: அதெல்லாம் தேவை, அப்படியே டைரக்டா நட்டலாம்.
1: ஒரு குழிக்கு மூணு பதியம் இல்ல நாலு பதியம் வச்சு உண்டனம்னா நல்லா வந்துருங்க ஐயா. இப்ப ரோஜாப்பூ எப்படி அதே மாதிரி நம்ம இதுக்கு உரம் போற மருந்து களை எல்லாமே விட்டு கொண்டு வந்தோம்னா ஒரு 6 மாசம் செடி ஓரளவு ஒரு

0: ரெண்டு அடி ரெண்டு வந்துடும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு உற்பத்தி வரும்போது டெய்லி நம்மளுக்கு வருமானத்தை பார்த்துட்டுலாங்கய்யா.
1: இதுவும் டெய்லியும் பூக்குமா?
0: ஆ, இதுவும் டெய்லி பூக்குங்கய்யா, மல்லிகைப்பூவும் டெய்லியும் நம்மளுக்கு வருமானம்.
1: இதுக்கு எப்படி உர நிர்வாகலாம் பண்ணிக்கிறதுன்னு பற்றி சொல்லுங்களேன்.
0: இதுக்கு 5 நாளைக்கு ஒரு டைம் போட்டால் போதும், சும்மா கொஞ்சம் கொஞ்சம் 100 கிராம் அந்த மரம் செடியிலேருந்து ஒரு 1 அடிக்கு இடைவெளி விட்டு உரம் போட்டோம்னா நம்மளுக்கு பூச்சி தாக்குதல் எல்லாமே நல்லாயிருக்குங்க.
1: பூச்சி மருந்து அடித்தா
0: பூச்சி மருந்து, மல்லிகைப்பூக்கு பூச்சி மருந்து நிறைய செலவாங்க ஐயா, ஏன்னா அதில் முக்குப்பூ செவப்பு காம்பல்கள் நிறையா ஒரு மல்லிகைப்பூவில், அதில் மருந்து அடித்து கொண்டு வரது பெரிய கஷ்டம். ஒரு குழந்தை வளர்க்குற மாதிரி அது அரும்புலேருந்தே பூச்சி தாக்காமல் கொண்டு வந்தால் தான் அது கரும்பு காம்பு முட்டு பூவாக வர வரைக்கும் கொஞ்சம் மருந்து அதிகமாக அடித்தா மட்டும்தான் நம்ம பூவாக கொண்டு வர முடியும். ரோஜாப்பூலாம் அப்படி இல்லை, ஆனால் மல்லிகைப்பூக்கு மருந்து செலவு அதிகமாகும், மல்லிகைப்பூக்கு பூச்சி தாக்கல் அதிகமாக இருக்கும்.
1: இது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை கவாத்து பண்ணுவீங்க?
0: இது வருஷம் ஒரு டைம் கவாத் பண்ண போதுங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ விலை கம்மியாக இருக்குது, ஆள் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா அப்படியே கவாத் பண்ணிடுறாங்க.
1: பூ பறிக்கிறதும் இதுக்கும் காலையில் 2 மணிக்கெலாம்
0: போகணும், 2 மணிக்கு போகணுங்க ஐயா, 2 மணி 2:30 அந்த மாதிரி போய் காலையில் ஒரு 5 மணி 6 மணிக்கெலாம் மார்க்கெட்டு கொண்டு வந்துட்டோம்னா நல்லா கொஞ்சம் விலை, ஏன்னா இப்போ 100 பேர் சாவடி பண்ணுறாங்கன்னா அல்ல 100 பேருமே போய் 2 மணிக்கு எடுத்து கொண்டு வரது கொஞ்சம் அங்கே குளியால் கிடைக்கணும், நம்ம உடம்பு நல்லா இருக்கணும், குளியால் கூட உடம்பு நல்லா இருக்கணும், அவங்க வரணும் அந்த டயத்துக்கு இருட்டில் வரணும், அதனால் 100ல் ஒரு 20 பேர் தான் கொண்டு வருவாங்க. அப்போதைக்கு பூ தேவை அதிகமாக இருக்கும்போது விலை அதிகமாக இருக்குங்க ஐயா, அப்போதைக்கு நல்லா இது பண்ணலாம். ஆனால் ஈவினிங் வரைக்கும் போடுக்கலாம், இப்போ ரோஜாப்பூ வந்து காலையில் மட்டும்தான் விரிஞ்சிருச்சுன்னா அந்த பூ கொட்ட ஆரம்பிச்சிடும், அதனால் மல்லிகைப்பூ அப்படி கிடையாது, ஈவினிங் வரைக்கும் 3 மணி 4 மணி வரைக்கும் எடுக்கலாம்.
1: இதுக்கு மார்க்கெட் வந்து காந்தி மார்க்கெட்,
0: காந்தி மார்க்கெட் ஸ்ரீரங்க, இதில் 2 பக்கம் சேல்ஸ் பண்ணிக்கலாம்.
1: இது ஏதாவது மொட்டிலேயே வந்து எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு பின்னால் விற்கிற மாதிரிலாம்
0: இல்லை, அப்படிலாம்
1: தொழில்நுட்பம்லாம் எதுவும்
0: அப்படிலாம் பண்ண மாட்டோம். ஆனால் டெய்லியும் காலையில் மல்லிகைப்பூ பறிச்சாகணும், பூ விரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அடுத்த பூ எடுக்க முடியாது, அதனால் மல்லிகைப்பூ வந்து டெய்லியுமே பறிச்சிடணும். விலை இருக்குது இல்லை அது அடுத்த விஷயம், ஏன்னா நம்ம அந்த மல்லிகைப்பூக்காக தான் அவ்வளோ மருந்தடிச்சு உரம் போட்டு செலவு பண்ணி கொண்டு வரோம், அதனால் அது விலை இருக்குது இல்லைன்னா அது டெய்லி மல்லிகைப்பூ எடுத்தே ஆகணும். வேறு வழியே
1: எடுக்கலாம், என்ன
0: எடுக்கலாம், அந்த பூ செடியில் விரிஞ்சிருங்க, அந்த விரிஞ்சிருச்சுன்னா அதில் வந்து உட்கார வண்டுகண்டெல்லாம் அந்த பூச்சி எல்லாமே பக்கத்தில் இருக்கிற காம்புக்கு தாவிரும், பக்கத்தில் காம்பு தாவிச்சுன்னா அந்த பக்கத்தில் அரும்பும் அப்படியே பூச்சி தாக்க ஆரம்பிச்சிடும், அதனால டெய்லி மல்லிகைப்பூ நீங்கள் செடியிலேருந்து எடுத்து ஆகணும்.
1: சரிங்க ராமதுரை, இப்போ ரோஜா மல்லிகை ரெண்டும் பண்ணுறீங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி முகூர்த்த நாளையில் அதிகமான பூக்கள் தேவைப்படும்.
0: ஆமாம் சார்,
1: என்ன தான் இருந்தாலும் உங்கள் தோட்டத்தில் விளையிறது தான், அது கொண்டு போது கூடுதல் பூக்கள் கொண்டு வாயா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க?
0: எவ்வளோ நம்மளாலாம் முடியுமா அவ்வளோ சார் பண்ண முடியும், இப்போ செடிக்கு ஒரு 1/2 கிலோ போகிறதுன்னா அவ்வளோதான் வரது நம்ம செடி.
1: இப்போ ஒரு சில பேர் வந்து 2 மணிக்கு எந்திரிச்சு பறிக்க முடியாது, நீ அவங்க தோட்டத்தில் போய் நான் பறிச்சு கொண்டு போய் விற்றுட்டு வந்துடுறேன் அப்படிலாம் இதெல்லாம் முயற்சியெல்லாம் பண்ண முடியாதா?
0: அப்படி எப்படி சார் பண்ண முடியும், நம்ம தோட்டத்தில் பறிச்சு நம்ம போய் கொண்டு போனால் தான் பண்ண
1: முடியும். சரி, இப்போ
0: கூலியால் தான் ஃபுல்லாக கூலியால் தான் வருவாங்க, வீட்டால் மல்லிகைப்பூ எடுக்க முடியாது சார், ரோஜாப்பூ வீட்டால் எடுத்துடலாம், அது வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 50 கிலோ தான் வரும், ஆனால் மல்லிகைப்பூ அப்படி இல்லை, ஒரு நாளைக்கு 200 கிலோ காடு நிறையா இருந்தால் 100-200 கிலோ, அது சின்ன சின்ன பூனால் ஒவ்வொரு பூ எடுக்கிறது கஷ்டமான வேலை சார், அதனால் கூலியால் வச்சு தான் நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கிறோம். இப்போ காலையில் எடுக்க வந்தாங்கன்னா 2 மணி 3 மணிக்கு வந்தாங்கன்னா கிலோவுக்கு 60 ரூபா 70 ரூபா கொடுக்குறோம், 6 மணிக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா 50 ரூபா அது மாதிரி கொடுக்குறேன் சார், இப்போ அந்த மாதிரி கிலோ கணக்கில் எடுத்தாங்க.
1: இப்போ இப்போ 2 மணிக்கு வர்றவங்க காலையில் 5 மணிக்குள்ளே ஒரு ஆள் எத்தனை கிலோ எடுக்கிறாங்க பெரும்பாலும்?
0: வேக வேகமாக எடுத்தாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு மணி நேரத்துக்கு 2 கிலோ எடுத்துடலாம் சார், அது செடியில் இருக்கிற பூவை பொறுத்து தான் இருக்குது, அதிகமாக பூச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு 2 கிலோ பூ எடுத்துடலாம், அப்போ 3 மணி நேரத்துக்கு 6 கிலோ பூ, 6 கிலோ பூ 6 ரூபா வச்சோம்னா 360 ரூபா 400 ரூபா கிட்ட சம்பாரிச்சிடலாம் 6 மணிக்குள்ளே, கொஞ்சம் கஷ்டமான ரிஸ்க்கான ஜாப்பு தான்.
1: அதே போல் இப்போ நீங்கள் மார்க்கெட் கொண்டு போகும்போதும் இப்போ விலை கிடைக்கலன்றீங்க?
0: ஆமாம் சார்,
1: விலை கிடைக்காத இந்த வெயில் காலத்தில் கொண்டு போகும்போது கூலியை மாற்ற முடியாது.
0: ஆமாம் சார், கூலியை மாற்ற முடியாது, உர விலையை மாற்ற முடியாது, மருந்து விலையை மாற்ற முடியாது, எதுவுமே மாற்ற முடியாது, கடையிலையும் அவங்களுக்கும் தெரியும் இப்போதைக்கு விலை இல்லை, அவங்களுக்கு கூலி காசு இப்போ ஒரு ஆளுக்கு 3 வாரம் வருதுன்னா 3 வாரம் கொடுத்து தான் ஆகணும், ஏன்னா அப்புறம் விலை அதிகமாக இருக்கும்போது வரமாட்டாங்க, அதனால் அவங்க பூ கடைக்காரங்களுக்கும் தெரியும் இந்த சீசனில் வந்து பூ உற்பத்தி அதிகமாக இருக்குது விலை இல்லை, அவங்களுக்கு கூலி காசு உரம் 30 ரூபா கூலி வந்து 30 ரூபா கொடுத்துருவாங்க, அவங்க குறைக்க மாட்டாங்க.
1: இப்போ சீசனில் நிறையா பூக்கள் தேவைப்படும்,
0: தேவை அதிகமாக,
1: அப்போ கூடுதலாக ஏதாவது நம்ம நிலத்தை எடுத்து கூட பண்ணலாம்,
0: எடுத்து கூட பண்ணலாம் சார், நம்மளுக்கு நினச்சிருக்கேன் சார், ஆனால் கூலியால் தான் சார் ரொம்ப டிமாண்டாக இருக்குது, இந்த வெயில் காலத்துலலாம் மக்களெல்லாம் வர முடியல, முன்னெல்லாம் நிறைய பேர் வந்தாங்க, இப்போலாம் அந்த மருந்தெல்லாம் பல பேர் சேர மாட்டாங்க சார், அந்த
1: நீங்கள் க்ளவுஸ் எல்லாம் போட்டுருந்தா
0: பூக்களில் படுதில் அந்த மருந்து அது வந்து நம்ம கையில் எடுக்கிறோம்ல சார், அது கையில் பட்டு அப்படியெல்லாம் இதாகிருது,
1: அப்படி எடுக்கிறோம் க்ளவுஸ் போட்டுக்க மாட்டாங்களா?
0: எடுக்கிறோம் க்ளவுஸ் போட்டு எடுக்க முடியும் சார், வெறுங்காலம் தான் எடுக்க முடியும், இப்போ நிறைய கூலியால் கிடைக்க மாட்டாங்க சார், ரொம்ப டிமாண்டாக இருக்குது, என்னோட அனுபவம் தான் சொல்கிறேன் சார், இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு மல்லிகை போட்டுக்கெல்லாம் ஆள் கிடைக்க ரொம்ப கஷ்டம் சார், ஏன்னா இப்போ வெயில்னா வருஷத்துக்கு வருஷம் கொஞ்சம் அதிகமாகிட்டே தான் போகுது, சுத்தமாக கூலியாலாம் வீட்டால் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம், நம்ம ஒரு நேரத்துலலாம் ஏன்டா அந்த செடியை போட்டேன் கூட ஆகி போயிடும், ஏன்னா அந்தளவுக்கு வெயில், மழைக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயில் காலத்துலலாம் மேலேயும் வெயில் கீழேயும் அந்த ரொம்ப கஷ்டமாக காற்று அடிக்காது.
1: இப்போ நீங்கள் மல்லிகையும் ரோஜா ரெண்டுமே பண்ணுறீங்க, எதில் அதிகமான வருமானம் வருது?
0: வருமானம் மல்லிகைப்பூ தான் சார், அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூலாம் 2000, 3000, 5000, 10000 கூட விற்கும் கிலோ, ஆனால் ரோஜாப்பூ அப்படி விற்கும், அதிகபட்சம் ரோஜாப்பூ 250 ரூபா விற்கும் பொங்கலுக்கு, அவ்வளோதான் விற்கும், அதுக்கு மேலெலாம் விற்காது, ஏன்னா அப்போ நிறைய பேர்த்து போட்டோம்னா நிறையா உற்பத்தி ஆகுது, ஆனால் மல்லிகைப்பூ அப்படி கிடையாது, அது எல்லாத்திலுமே கொண்டு வர முடியாது, மல்லிகைப்பூ வந்து பூச்சி அதில் அதிகமாக இருக்குது எல்லா சீசன்லையுமே, அது காம்பு மொட்டு அதுலேருந்து பூவாக வர வரைக்கும் ரொம்ப குழந்தைய பார்க்குற மாதிரி பார்த்து கொண்டு வரணும், பார்த்து மட்டும் கொண்டு வந்தால் மட்டும் தான் சீசன்.

0: இருந்தால் மல்லிகைப்பூ தான் சார் கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும், இருந்தாலுமே நமக்கு நல்லா வருமானம் இருக்குது. நல்லா சீசனில் நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு போய்த்தா கூட கிட்டத்தட்ட ஒரு 2-3 லட்சரூபாய்க்கு இப்படி விற்றுலாம். ஆனால் 2-3 லட்சரூபாய்க்கு ரோஜா பூக்கு தான் கொஞ்சம் கஷ்டமான இது.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க ரோஜாவுக்கு வந்து ஊடு பயிராக வந்து செவ்வந்தி கேந்தி இதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு
0: பண்ணலாம் சார்.
1: அது மாதிரி மல்லிகைப்பூக்கும் ஊடு பயிர் வைக்கலாம்.
0: மல்லிகைப்பூ வைக்கலாம் சார், மல்லிகைப்பூ வைக்கலாம். ஒரு 3 மாசத்துக்குள்ளதான் வைக்க முடியும்.
1: அதுக்கப்புறம் ஒரு பயிர் தான்.
0: அதுக்கப்புறம் ஒண்ணுதான்.
1: இப்ப ரோஜா வந்து ஒரு 5 வருஷத்துக்கு வச்சுக்கலாம் ஒரு தடவை நட்டா. இது மல்லிகைப்பூ எத்தனை வருஷத்துக்கு?
0: மல்லிகைப்பூலாம் சார் இப்ப நம்ம போற அந்த மருந்து உரம் அதெல்லாம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு மருந்து அடிச்ச போது மல்லிகைப்பூக்கு. ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா 3 நாளைக்கு ஒரு மருந்து அடிச்சே ஆகணும். அடிச்சா மட்டும்தான் மல்லிகைப்பூ எடுக்க முடியும். அப்படின்னால நம்ம மருந்து அதிகமா கொடுக்க கொடுக்க நிறைய வேர்பூச்சி மாற உழுவு சார். இப்ப பூஞ்சான் நோக்கி அந்த செடி அப்படியே இதாகிரும், அப்படியே செடியே காஞ்சி போயிரும் அப்படியே. அதனால இப்ப ரொம்ப மல்லிகைப்பூ காயுது சார் அப்படியே.
1: நீங்கள் இப்போ மருந்து அடிக்கிறதா இருந்தாலுமே வந்து அதுக்கு ஒரு ஆள் கூலி வேணுமே.
0: ஆமாம் சார், எல்லா வேலையும் நம்மளே பார்க்க முடியாது. உரம் போடுறது, தண்ணி பாய்ச்சறது, மருந்து எல்லாமே நம்ம பார்க்கணும். கூலி ஆள் தான் எல்லாமே பண்ண முடியும். ஒரு ட்ரம்மு மருந்து அடிச்சாலும் அவங்களுக்கு 50 ரூபா கூலி.
1: அவங்க மாஸ்க்கெல்லாம்
0: அவங்களாம் மாஸ்க் போட்டுவாங்க சார, அவங்களாம் மாஸ்க் போட்டு ப்ராப்பராக தான் அடிப்பாங்க.
1: நீங்கள் மார்க்கெட்டில் கொண்டு போடுறதை விட கஸ்டமர்ஸ்க்கு நேராக கொண்டு கொடுக்குற மாதிரி ஏதாவது?
0: கஸ்டமர்ஸ்க்கு நேராக கொடுக்க முடியாது சார். நம்மளோட உற்பத்தி அதிகமாக இருக்குது. 100 கிலோ 200, இப்போ கொஞ்சம் ஒரு 2 கிலோ 3 கிலோ நம்ம கஸ்டமருக்கு நேராக வீடு வீடாக போய் அதிக அளவு வச்சு விற்கலாம். அப்போ 100 கிலோ 200 கிலோ அப்படிலாம் போய் நம்ம விற்க முடியாது. அதனால் இப்போ போய் நம்ம பூக்கடலை கொடுத்தோம்னா அவங்க அங்கே வந்து வாங்குறவங்க மொத்தம் வாங்கிட்டு வெளியூருக்கு அனுப்ப, நாகப்பட்டினம் அந்த வேதாரண்யம் கும்பகோணம் தஞ்சாவூர் அந்த பக்கம் அனுப்பிவிட்ருவாங்க. நம்ம இங்கே அவங்க பூக்கடையில் நம்ம மொத்தமாக பைசா வாங்கிக்கலாம்.
1: மல்லிகை சாகுபடி செய்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைனா என்ன?
0: ஆலோசனை என்ன சார், நம்ம ஃபஸ்ட்டு பூ எடுக்கிறதுக்கு ஆள் பார்த்துக்கணும் சார். இப்போ நம்ம வச்சுட்டு
1: முதல்ல வேலை செய்கிறதுக்கு ஆள் இருக்கணும்
0: பார்த்துட்டு தான் வைக்க முடியும். ஏன்னா இப்போ சப்போஸ் நம்ம வச்சுட்டு பூ நிறையா இருந்து எடுக்க மாட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப நஷ்டமாக போயிடும். கொஞ்சம் வீட்டு ஆள் ஒரு 4 ஆள் 5 ஆள் இருந்துட்டு அதுக்கப்புறம் போட்டோம்னா சரி, கூலியால் கூட பக்கத்து கடையில் எடுத்துகிட்டு கூட வருவாங்க அப்படி எடுத்துட்டாங்க. சுத்தமாக ஆள் இல்லாமல் மல்லிகை போட்டோம்னா கொஞ்சம் நம்ம நஷ்டம் தான் சார் ஆகும். கூலியால் தான் மெயின். ஏன்னா அது மிஷின் கிடையாது, கையில் தான் ஒவ்வொரு போதும் எடுக்க முடியும். அதனால் வந்து கூலியால் தான் மல்லிகைப்பூக்கு மெயினாக. அது காலையில் எடுத்து கொண்டு போகலாம். காலையில் ஒரு 10 மணி 11 மணிக்குள்ளே எடுத்து காந்திமுறை கொண்டு வந்தால் தான் அவங்க மொத்த வியாபாரி வந்து வாங்கி நாகப்பட்டினம் தஞ்சாவூர் கும்பகோணம் அந்த பக்கம் அனுப்புனா தான் அவங்களுக்கு லாபம் பார்க்க முடியும், நம்மளும் லாபம் பார்க்க முடியும். நம்ம ஈவினிங் கொண்டு போய் 2 மணி 3 மணி கொண்டு போய் அந்த மாதிரி லாபம் பார்க்க முடியாது சார்.
1: அதாவது முதல்ல கூலியால் இருக்கான்னு
0: பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி மெயின் சார். நம்ம பக்கத்து காட்டிலலாம் தண்ணி கேட்க முடியாது. நம்மள்ட்ட தண்ணி இருந்துச்சுன்னா இப்போ 3 நாளைக்கு 2 நாளைக்கு கொஞ்சம் உற்பத்தி அதிகமாகும், செடி கொஞ்சம் நல்லா வேறு நல்லா ஓடும். அந்த மாதிரி தண்ணி தான் சார்.
1: நீங்கள் என்ன சொட்டு நீர் பாசனம் விடுறீங்களா?
0: நம்ம ஃபுல்லாக பாய்ச்சல தான் சார், கிணத்து பாசனம்லேருந்து ஃபுல்லாக தான் பாய்ச்சிடும்.
1: சொட்டு நீர் பாசனம் போடலாமே, நல்லா இருக்குமே.
0: போகலாம் சார், நம்ம ஊர் பக்கம் ஒத்து வர மாட்டேன் சார். வெயில் காலத்தினால இப்போ சொட்டு நீர் போட்டோம்னா வேருக்கு மட்டும் தான் தண்ணி ஊற்றேன். வெயில் காலத்தில் அது பூச்சி நிறைய தாக்குற மாதிரி தெரியும் சார். அதனால் ஃபுல்லாக தண்ணி பாய்ச்சோம்னா மாட்டு மாட்டுக்கு பில்லும் பறிச்சுக்கலாம், அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அதனால் ஃபுல்லாக தான் சார் பாய்ச்சிடும் நாங்கள்.
1: வேலையால் அப்புறம் நல்ல தண்ணி வேணும்.
0: ஃபஸ்ட்டு மண் செக் பண்ணிக்கணும் சார். பூ சாகுபடி செய்கிறதுக்கு முன்னாடி மண் செக் பண்ணிக்கணும். தண்ணியுமே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சில பேர் போரில் சாகுபடி பண்ணுறாங்க. போர் தண்ணி பார்த்தீங்கன்னா கீழே 500 அடி 600 அடி போப்போ உப்பு தண்ணி மாதிரி வருது. உப்பு தண்ணி மாதிரி வந்துச்சுன்னா சுத்தமாக நம்மளுக்கு பூக்கள் உற்பத்தியே இருக்காது சார். அதனால் தண்ணி மெயினாக பார்த்துக்கணும், செக் பண்ணணும். 6 மாதம் ஒரு டைமும் செக் பண்ணிகிட்டே இருக்கணும் தண்ணியை.
1: நீங்கள் ஆற்று பாசனம் வந்துச்சுன்னா ஆற்று
0: தண்ணி ஆற்று தண்ணி பாய்ச்சோம் சார். நம்ம கிணறு இருக்குது சார், கிணத்துலையும் பாய்ச்சிக்கோ. இல்லை நான் சொல்லுவேன் போர் தண்ணி. இப்போ ஆளும் அதிகமாக 900 அடி 700 அடி கீழே போகப்போ உப்பு தண்ணி மாதிரிலாம் வரும். அது மாதிரி வந்துச்சுன்னா கொஞ்சம் பூக்கள்லாம் செடியெலாம் இதாக மகசூல் வராது.
1: அப்புறம் தொடர்ந்து பூச்சி மருந்து
0: பூச்சி மருந்து அடிச்சுட்டு இருக்கோம்,
1: குழந்தையாட்டம் பார்த்துக்கணும்.
0: ஆமாம் சார்,
1: இருந்தால் நல்லபடியாக வருமானம்
0: வருமானம் இருக்கலாம்.
1: இப்போ நீங்கள் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றுவீங்களா இந்த மல்லிகை போட்ட இடத்துல ரோஜா, ரோஜா போட்ட இடத்துல மல்லிகைனு, இல்லை ஒரே இடத்துல அதே தான்?
0: இல்லை மாற்றணும் சார், மாற்றணும். இப்போ 5 வருஷம் ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சுன்னா ரோஜா செடி என்ன பண்ணால் அந்த இது ஃபுல்லாக நீக்கிட்டு மறுபடியும் ஒரு 2 வருஷத்துக்கு நெல் நட்டுக்கணும் சார். நெல் நட்டுட்டு மறுபடியும் தான் அந்த இடத்துல வேறு பயிர் பண்ண முடியும். எடுத்துகிட்டு மறுபடியும் அதே வச்சோம்னா அது மகசூல் கிடைக்காது சார். அந்த மண் நல்லா ரொட்டேஷன் ஆகணும். ரொட்டேஷன் ஆகி ஒரு 2 வருஷத்துக்கு நம்ம நெல் சாப்பிடி வேறு காய்கறி சாப்பிடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் மலை சாப்பிடி பண்ணுற மாதிரி இருக்கணும். இது பண்ணால் தான் நமக்கு நல்லாயிருக்கும், மகசூல் நிறையா.
1: சரிங்க, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்த மலர் சாகுபடி, அதாவது இந்த மல்லிகையாக இருக்கட்டும் ரோஜாவாக இருக்கட்டும், எந்த சைடு அதிகமாகுது, அது என்ன கிளைமேட் இருந்தால் நல்லா வரும்?
0: ரோஜா பூக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சார், கிருஷ்ணகிரி ஓசூர் அந்த பக்கம் தான் சார் எப்போவுமே கிளைமேட் வந்து நல்லாயிருக்கும். ரோஜாப்பூ செவந்திப்பூ அந்த மாதிரி பூக்கள் அதிகமாக வரும். இப்போ எங்கள் பக்கம் திருச்சி பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இப்போ போசம்பட்டி போதாவூர் வெயில் காலத்தில் தான் மல்லிகைப்பூ நிறையா இந்த பக்கம் சார் மல்லிகைப்பூ ஃபுல்லாக வரும். மற்ற ஊர்லாம் வரும், ஆனால் உற்பத்தி கம்மியாக வரும். வெயில் காலத்தில் மட்டும்தான் மல்லிகைப்பூ நிறைய உற்பத்தி ஆகும்.
1: சிறப்பு ராமதுரை, இதுவரை எங்களோட கலந்துக்கிட்டு ரோஜா சாகுபடிக்கும் கொடுத்தோம், மல்லிகை சாகுபடி கொடுத்தோம். அழகாக சொன்னீங்க என்னெல்லாம் செய்யணும், எந்தெந்த நேரம் மருந்தடிக்கணும், எப்படி மண்ணை தயார் பண்ணணும், எங்கே குச்சி வாங்குறீங்க, எங்கே உங்களுக்கு விற்பனை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பல்வேறு தகவல்களை எங்களோட நேயர்களுக்கு சொன்னீங்க. அவங்க மேற்கொண்டு இந்த மலர் சாகுபடி கொடுத்து உங்கள்ட்ட சந்தேகம் கேட்கணும் அப்படின்னா எந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம் உங்களை?
0: 97 86 86 79 79 77 79 79
1: இந்த எண்ணை தொடர்புன்னா அவங்களுக்கும் சொல்லுவீங்க உங்களுடைய ஆலோசனைகளை. ரொம்ப நன்றிங்க ராமதுரை.
0: ரொம்ப நன்றி.

விவசாயிகளுக்கு அன்றாட நிலையான வருமானம் தரும் சிறந்த தொழில்கள்ல ஒன்னா கருதப்படுற மலர் சாகுபடி, குறிப்பா மல்லிகை ரோஜா சாகுபடியில தனக்குள்ள அனுபவங்களை இதுவரை நம்மோட பகிர்ந்துகிட்டாங்க திருச்சிராப்பள்ளி போசம்பட்டி வி ராமதுரை அவர்கள். பொதுவா எந்த தொழிலா இருந்தாலும் அதுலயும் குறிப்பா விவசாயத்துல வெற்றி பெறணும்னா திட்டமிட்டு செய்யணும், இஷ்டப்பட்டு செய்யணும், கொஞ்சம் கஷ்டப்பட்டும் செஞ்சாதான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கறத வலியுறுத்தியது இன்றைய நிகழ்ச்சி.

0: மெலிசை கேட்டீர்கள், தொடர்ந்து கேட்கலாம்.
1: காவிரி டெல்டா மாவட்டங்களான திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் மாவட்டங்கள் தமிழகத்தின் நெற்களஞ்சியங்களாக திகழ்ந்து வருகின்றன. இதில் திருவாரூர் மாவட்டம் உணவு உற்பத்தியில் முதன்மை இடம் பிடித்து வருகிறது. இதற்கு காரணம், விவசாயிகள் முழுமையாக நெல் சாகுபடியை மட்டும் செய்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை பருவத்திற்கு ஆடுதுறை 36, ஆடுதுறை 37, ஆடுதுறை 42, ஆடுதுறை 43, ஆடுதுறை 45, ஆடுதுறை 53, ஆடுதுறை 55, ஆடுதுறை 57, கோ 51, AST 16, AST 21, TPS 5 போன்ற ரகங்கள் அதிக அளவில் பயிரிட ஏற்ற ரகங்களாகும். குறுவை பருவத்திற்கு ஏற்ற நெல் ரகங்களை அறிந்த விவசாயிகள் தங்கள் வயல் சூழ்நிலைகளுக்கேற்ப ரகங்களை தேர்வு செய்து விதைப்பு அல்லது நடவு தரங்களை விதை பரிசோதனை மூலம் அறிந்து விதைப்பது மிகவும் அவசியம். தரமான, அதிக முளைப்பு திறனுடைய விதைகளை விதை பரிசோதனை செய்து விதைப்பு மேற்கொண்டால் வயலில் தகுந்த பயிர் எண்ணிக்கையை பராமரித்து உயர் விளைச்சல் பெறலாம்.

0: அதிகபட்ச இன தூய்மையும் புற தூய்மையும் குறைந்தபட்ச ஈரப்பதமும் பூச்சிநோய் தாக்கமும் இல்லாமல் நல்ல முளைப்பு திறனுடன் கூடிய வீரியமான வளர்ச்சியை தரவல்ல விதைகளே தரமான விதைகளாகும். நெற்பயிரின் விதைகளை பொறுத்த மட்டில் பயன்படுத்தப்படும் விதைகளுக்கு 80% முளைப்பு திறனும் 98% புற தூய்மையும் கட்டாயம் இருக்க வேண்டும். மேலும் பிற ரக விதைகளை பொறுத்தவரை ஆதார விதைகளுக்கு 0.05% சான்று விதைகளுக்கு 0.2% இருக்க வேண்டும். விதையின் ஈரப்பதத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக 13% இருக்க வேண்டும். எனவே குறுவைப்பட்ட நெல் சாகுபடி மேற்கொள்ள இருக்கும் விவசாயிகள் விதை பரிசோதனை மேற்கொள்ள 100 கிராம் நெல் விதை மாதிரியுடன் ஒரு மாதிரிக்கு ₹80 கட்டணத்துடன் N15B பெரிய மில் தெரு விஜயபுரம் திருவாரூர் என்ற முகவரியில் செயல்படும் திருவாரூர் மாவட்ட விதை பரிசோதனை நிலையத்தை அணுகி பயன்பெறுமாறு திருவாரூர் விதை பரிசோதனை நிலையம் வேளாண்மை அலுவலர் அறிவிக்கின்றார்.
1: திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கோழிப்பண்ணை சாலையில் செயல்பட்டு வரும் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் நாளை ஆடு வளர்ப்பு பயிற்சி நடைபெற உள்ளது. அதேபோல் இம்மாதம் 29ஆம் தேதி நாட்டுக்கோழி வளர்ப்பு பயிற்சியும் நடைபெற உள்ளது. ஒவ்வொரு பயிற்சிக்கும் ₹590 கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். மேலும் தகவலுக்கு 0431233317155 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு இம்மையத்தின் தலைவர் அறிவிக்கின்றார்.
0: நாமக்கல் மாவட்டத்தில் கால்நடைகள் வளர்ப்போர் கவனத்திற்கு. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் தற்போது கோடை மழை பரவலாக பெய்து வருவதால் உருளை புழுக்களின் நோய் உண்டாக்கும் லார்வா பருவம் நாடா புழுக்களை பரப்பும் சிற்றுண்ணிகளும் மேய்ச்சல் நிலங்களில் அதிகமாக காணப்படும். இதனால் மேய்ச்சலுக்கு செல்லும் இளம் ஆட்டுக்குட்டிகள் கன்றுகளுக்கு குடற்புழு தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது. குடற்புழு தாக்கம் ஏற்பட்ட ஆட்டுக்குட்டி கன்றுகளில் தீவனம் உண்ணாமை, வளர்ச்சி குறைவு, கழிச்சல் போன்ற பொதுவான அறிகுறிகளும், இரத்தத்தை உறிஞ்சும் உருளை புழுக்களின் தாக்கத்தால் இரத்த சோகை, கீழ்த்தாடை வீக்கம், மூக்கு சளி போன்ற அறிகுறிகள் காணப்படும். குடற்புழு தாக்கம் தீவிரமாக இருந்தால் இறப்பு ஏற்படலாம். எனவே குடற்புழு தாக்கத்தினால் ஏற்படும் பொருளாதார இழப்பை தடுக்க கால்நடைகளுக்கு சாண பரிசோதனை செய்து பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும்.
1: அறிவிப்புகள் கெடிர்கள். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: பண்ணையெல்லாம் பொன்கொழி கச்சையை திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருகிடுவோம்.
3: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 8:00. கேட்கலாம் இனி
4: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 3வது கட்டமாக ஸ்வீடனின் கோதன்பர்க் நகர் சென்றடைந்தார். விமான நிலையத்தில் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இப்பயணத்தின் போது அந்நாட்டு பிரதமர் வோல்ஃப் கிறிஸ்டர்சனை சந்திக்கும் பிரதமர் வர்த்தகம், பசுமை மாற்றம், செயற்கை நுண்ணறிவு, வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், பாதுகாப்பு, விண்வெளி, பருவநிலை சார்ந்த நடவடிக்கைகள் உள்ளிட்டவற்றில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். முன்னதாக நெதர்லாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு ஸ்வீடன் புறப்படும் முன் பிரதமர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் நெதர்லாந்துடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே சோழர் கால செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமரிடம் வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக வரும் 31ஆம் தேதி உரையாற்றுகிறார். இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய தங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பொதுமக்கள் 1800117800 என்ற இலவச எண், மைகவ் இணையதளம், நமோ செயலி உள்ளிட்டவற்றில் வரும் 29ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம். 2026ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வரும் 25ஆம் தேதி குடியரசுத் தலைவர் மாளிகையில் வழங்க உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு 131 பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் 5 பத்ம விபூஷன், 13 பத்மபூஷன், 113 பத்மஸ்ரீ விருதுகள் அடங்கும். விருதாளர்களில் 19 பெண்களுக்கும் மறைவிற்கு பிந்தைய விருதுகள் 16 பேருக்கும் வழங்கப்பட உள்ளன. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் எதிர்கால பொருளாதாரத்தின் ஆதாரமாக வழங்குவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வலுவான ஆழ்ந்த தொழில்நுட்பத்துடன் இந்தியா பல்வேறு துறைகளில் வளர்ந்து உலகளவில் முன்னணி நாடாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீஷன் நாளை

பதவியேற்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். 140 தொகுதிகளை கொண்ட கேரள மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 இடங்களில் வெற்றி பெற்று 10 ஆண்டுகளுக்கு பின்னர் அங்கு ஆட்சி அமைக்கிறது. உலக தொலைத்தொடர்பு தகவல் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இந்நாளையொட்டி அரசு நிர்வாகம், தொழில்துறை, சமூகங்களுக்கிடையே டிஜிட்டல் கட்டமைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாடு முழுவதும் நீட் மறு நுழைவுத் தேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் மாணாக்கர் தேர்வு மையங்களை மாற்றிக்கொள்ள தேசிய தேர்வு முகமை அனுமதித்துள்ளது. வரும் 21ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக இதற்கு விண்ணப்பிக்கலாம். இதனிடையே நீட் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் தேசிய தேர்வு முகமையில் தலா 2 இணை செயலர்கள் மற்றும் இயக்குநர்களை நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதார நிலைமை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் விரைவில் முடிவு செய்வார் என்றார். மகளிர் உரிமைத் தொகை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், புதிய அரசு பதவியேற்று சில நாட்களே ஆகியுள்ள நிலையில் அனைத்து பிரச்சினைகளும் படிப்படியாக சரி செய்யப்படும் என்றார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உரிமம் பெறாமல் நாட்டு துப்பாக்கிகளை வைத்திருப்போர் வரும் 15ஆம் தேதிக்குள் வனத்துறையினரிடம் ஒப்படைக்க வேண்டும் என மாவட்ட வன அலுவலர் திரு சக்திவேல் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த குழந்தைகள் மத்திய அரசின் பால புரஸ்கார் விருது பெற வரும் ஜூலை 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். சமூக சேவை, அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவோருக்கு இவ்விருது வழங்கப்படுகிறது. கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும். நாமக்கல்லில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து 5 ரூபாய் 60 காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முன்பு கடல் சுமார் 70 அடி உள்வாங்கிய நிலையில் பக்தர்கள் பாதுகாப்பான முறையில் நீராடும்படி காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டது. வளிமண்டல சுழற்சி காரணமாக திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது. நாளை திருச்சி, கரூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இம்மையம் கூறியுள்ளது. டெல்லியில் நடைபெறும் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற டெல்லி கேப்டன்ஸுக்கு எதிராக முதலில் பேட் செய்யும் ராஜஸ்தான் ராயல்ஸ் சற்று முன் 7 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 75 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக தரம்சாலாவில் நடைபெற்ற போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு பஞ்சாப் கிங்ஸை 23 ரன் வித்தியாசத்தில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

நேரம் 8:05. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது இரவு இசை இனிமை. திறன்பேசி இல்லாத காலங்களில், கடிதங்களில் காதல் வளர்த்த நேரங்களில், தூக்கத்தை மறக்க செய்த தூய இசையை கேட்கும் நேரம் இது. ஆம் நேயர்களே, 80-90களில் உங்கள் மனம் தொட்ட பாடலை கேட்கும் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்க எண்கள் +34 1 241 2 1. அறிமுக நேயர்கள் +34 1 241 2 1 அப்படிங்கிற இந்த எண்ணை தொட்டு வரலாம். பாடல் வருது பாண்டியன் படத்தில் மனோ சித்ரா இணைந்து பாடிய பாடல்.

0: 8:11. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை கேட்டுட்ருக்கோம். நேரலை நிகழ்ச்சியில் இணைந்து தனக்கு பிடித்த 80-90களில் வந்த படங்களில் பாடலை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஒரு நேர் நம்ம கூட இருக்காங்க பேசுகிறதுக்கு. வருக, வணக்கம். யார் பேசுகிறீங்க?
1: இளங்கோ, பஞ்சபூர்லேருந்து பேசுகிறேன். இளங்கோ,
0: பஞ்சபூர்லேருந்து இளங்கோ, சொல்லுங்கள் ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: இருந்து ராகங்கள் 16 உருவான வரலாறு பாடல்.
0: ரொம்ப அழகான பாடலுங்க ஐயா, நன்றி அழைத்தமைக்கு.
1: நன்றி சார், நன்றி சார்.
0: நீங்க கேட்ட பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல.

0: நேரம் 8:16. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமே கேட்டுட்டு இருக்கோம். நேரலை நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் நேயர், வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் வட்டம் மங்கப்பட்டியிலிருந்து செல்லதுரை பேசுறேங்க சார்.
0: மங்கப்பட்டி செல்லதுரை, சொல்லுங்க. இரவு இசை இனிமேல இன்னைக்கு நீங்க என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: மாப்பிள்ள மனசு பூ போலங்கிற படங்க சார். மதுரையில வாங்கி வந்த மர குதிரைங்கிற பாடலுங்க சார்.
0: அருமை, அதிகமாக கேட்காத பாடல் போல இல்லையா?
1: ஆமாங்க சார்.
0: சரிங்க சரிங்க. எப்படி இந்த பாடல் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு?
1: அதாங்க சார், யார் கேட்காத பாடலுங்க சார் வானொலியில்.
0: கேட்காதனால ரொம்ப நாளாச்சு கேட்டு, வானொலியிலையும் அதிகமாக வர்றதில்ல, அதனால இந்த பாட்டை நம்ம கேட்போம்னு கேட்குறீங்க.
1: ஆமாங்க சார்.
0: சிறப்புங்க சிறப்புங்க. நீங்கள் கேட்ட அந்த பாடல் நாங்களும் கேட்குறோம் ரொம்ப நாள் கழிச்சு.
1: நன்றிங்க சார்.
0: நன்றிங்க நன்றிங்க.

0: தேனிசையான இடைக்கால திரை இசை பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். நேயர்களோட விருப்பப்படி நேரலை நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுக்கு பிடித்த 80-90களில் வந்த பாடலை கேட்கலாம். அதற்கான எண் 4-3-1-246-102-1. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் புதிய நேயர்கள் 4-3-1-240-102-1 அப்படிங்கிற இந்த எண்ணை தொட்டு வரலாம். நிகழ்ச்சியில் இணைந்து பாடலை கேட்க காத்திருக்கும் நேயர் வருக.
1: ஐயா வணக்கங்க ஐயா, லோகன் ஐயா அவர்களுக்கு இணையரோ வணக்கங்க ஐயா.
0: வணக்கம். சொல்வது யார்?
1: திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் புஞ்சசிங்கத்துல பிரபாகரன் பேசுறேங்க ஐயா.
0: பிரபாகரன் ஐயா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு இந்த தங்க மனசுக்காரன் படத்துல இருந்துங்க ஐயா, பூத்தது பூந்தோப்பு பார்த்து பார்த்து, அந்த பாடலுங்க ஐயா. மனோவும் ஜானகி அம்மாவும் பாடின பாடலுங்க, ரொம்ப அருமையான இனிமையான பாடலுங்க. நேரத்துல
0: கண்டிப்பா இந்த இரவு நேரத்துல இந்த பாடலை கேட்க ரொம்ப ரம்யமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாடலை கேட்டிருக்கீங்க, இதோ உங்களுக்கான நீங்கள் கேட்ட பாடல்.

0: 8 நிமிடம் நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக. வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் கீழ கண்ணகுளம் பேசுறேன்.
0: கீழ கண்ணகுளம் சேகர். சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணுங்க? சகலகலா வல்லவன் இருந்து நிலா காகித பாடல் கேட்டிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க அழைத்தமைக்கு.
1: சரிங்க சார். நன்றி சார்.

0: 8:32. திருச்சிராப்பள்ளி வானொலியின் மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு இசை இனிமே கேட்டுட்ருக்கோம். நேரலை நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யார் வருக? வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் முறையம்பாத்திலேருந்து கோமதி பேசுகிறேங்க சார்.
0: கோமதி அம்மா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம். உங்கள் ஊர் எப்படி இருக்குது?

0: ஊர்லாம் நல்லா செழிப்பா இருக்குங்க சார். மழை பெஞ்சுக்கு இருந்துச்சு நேத்துலாம்.
1: அப்படியா, நல்லா செழிப்பா இருக்கா?
0: ஆ இருக்குங்க சார்.
1: சரிங்க, என்ன பாடல் வேணும்?
0: முதல் மரியாதையில் வந்து வெற்றி வேறு வாசம் அந்த பாட்டு வேணுங்க சார்.
1: அருமையான பாடல், ரொம்ப நன்றி அழைத்தமைக்கு.
0: ஆ நன்றிங்க சார்.
1: மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல் இதோ.

0: நேரம் 8:38 ஆயிட்டிருக்க இந்த வேளையில் நாம் கேட்டிணைஞ்சிருக்கோம் இரவு இசை இனிமை திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இப்போ நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுகிறீங்க? வானொலியோட

0: ஒலி அளவு குறைச்சிக்கோங்க, இல்லைனா
1: ஆ
0: வானொலிட்டையும் தள்ளி வந்துடுங்க.
1: சரிங்க சார்.
0: வந்துட்டீங்களா?
1: ஆ சார்,
0: சொல்லுங்க சொல்லுங்க, உங்க பேரை சொல்லுங்க.
1: குப்பருத்திப்பட்டி சுப்புலட்சுமி பேசுறேன் சார்.
0: குப்பருத்திப்பட்டி சுப்புலட்சுமி, என்ன பாடல் வேணும்?
1: மீசக்கார நண்பர்ல இருந்து
0: மீசக்கா
1: நண்பகாபடத்துல மீசக்கார நண்பா அந்த பாட்டு போடுங்க சார்.
0: லைன் கிடைச்ச சந்தோஷத்துல இப்படியா மாத்தி சொல்லுங்க.
1: ஆமா சார்,
0: ஏன், எதுக்கு, என்ன காரணம் இப்போ திடீர்னு இந்த பாட்டை கேட்குறீங்க?
1: அந்த பாட்டு பிடிக்கும் சார் எனக்கு.
0: அந்த பாட்டு பிடிக்கும். இந்த
1: ஆ
0: பாட்டு
1: சார்,
0: கேட்டவொடனே உங்களுக்கு அப்படி மனசுக்குள்ள ஒரு நட்பு ஞாபகத்துக்கு வரணும்ல,
1: ஆமா ஆமா,
0: அப்படி உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர நட்பு யாரு?
1: அப்படி ஒரு யாவகம் வர நட்பு சார் வானொலி தான் சார்.
0: வானொலி தான். அடடா, இதை
1: ஆமா
0: நான்
1: சார்,
0: எதிர்பார்க்கவே இல்லையே. எனக்கு வந்து நண்பன், அப்பா, அம்மா எல்லாமே என்னோட வானொலி தான் அப்படிங்கிறீங்க.
1: ஆமா சார், இது
0: சரி,
1: கேட்டாலே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்.
0: சந்தோஷமா இருக்கும். அதனால இந்த பாட்டை
1: ஆமா
0: நீங்க
1: சார்.
0: வானொலிக்காக கேட்டிருக்கீங்க,
1: ம்
0: ரொம்ப நன்றிம்மா.
1: ஆ சரிங்க சார்.

0: நேரம் 8:44. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை கேட்டுட்டு இருக்கோம். நேரலை நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களுடைய நெஞ்சம் நிறைந்த 80-90களில் அந்த பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படியே கேட்டுட்டு மெய் மறந்து அந்த காலத்துக்கே போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட உணர்வு பூர்வமான பாடல்களை நேயர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நேயர் என்ன பாடலை கேட்க போறாரு? வருக, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். கரூர் மாவட்டம் காவல் காரம்பட்டியில இருந்து தங்கராசு பெரியக்கா பேசுறேன். எங்க அன்பு தம்பி லோகநாதன் தம்பிக்கு இரவு வணக்கம் ஐயா.
0: ரொம்ப சந்தோஷங்க ஐயா உங்கள்ட்ட பேசுறதுக்கு. உங்க குரலை கேட்டாலே ஒரு உற்சாகம் வந்துருது
1: ஐயா. எப்பதுமே நம்ம வானொலியில வந்து எப்பதுமே இப்ப இல்லையா, 1980ல இருந்து நான் வானொலியில இருக்கிறையா.
0: சரிங்க சரிங்க.
1: அப்ப பிடிச்சது அப்பெல்லாம் கடிதம் தான், நம்ம நேரடியா பேசுறோம்.
0: கண்டிப்பா சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: சிறில்பத்து சின்னமனில இருந்தியா? பாச கருவே பிள்ளையே ஏமே வச்ச மல்லிகையே, அந்த பாட்டு போறியா?
0: சிறப்புங்கய்யா, அருமையான பாடலை கேட்டிருக்கீங்க. நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: நேரம் 8:50 நேயர்களே, உங்களின் நினைவிற்கு நமது முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றிரவு 9:30 அகில பாரத நாடகம் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியாக மண்ணின் மகள் நாடகம் எழுதியவர் விமலாரமணி அவர்கள். தொடர்ந்து இரவு 10:00 முதல் அலைவரிசையில் ரவிவாசரியா அகில பாரத சங்கீத சபா நிகழ்ச்சியில் விவேக் சோனார் அவர்களின் புல்லாங்குழல் இசையை கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த இணையும் நேயர் வருகை. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் இங்க பேசுறீங்க?
1: திருச்சி சோழனால இருந்து ராமலிங்கம் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கய்யா, உங்களுடைய விருப்ப பாடல்.
1: இந்த நமது திருச்சி வானொலி நிலையத்தினுடைய 87th பிறந்த நாள் வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன் சார். நேற்று என்னால சொல்ல முடியல.
0: நன்றிங்கய்யா.
1: எனக்கு வந்து இந்த சின்ன பசங்க நாங்க படத்துல இருந்து சார்,

0: நிகழ்ச்சியோட நேயர் வருக, வணக்கம்.
1: இரவு வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, யார்
1: நான்
0: பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் மேலமாங்காவனம் தேவேந்திரன் சார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: இப்ப மழை தூரிக்கிட்டு இருக்கு சார், எல்லா இடத்துலயுமே திருச்சி மாவட்டம் பூரா.
0: சரி,
1: அதனால அந்த அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாடல் வந்து ஆனந்த ராகம்ங்கிற படத்துல, மேகம் கருக்குது மழை வர பாக்கு வீசி அடிக்குது காற்று அப்படிங்கிற ஒரு பாடல். அருமையான பாடல்.
0: நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா, உங்களுக்காக அந்த பாடல்.

0: ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய இரவு இசை இனிமை. நேயர்களே, உங்களின் நினைவிற்கு நமது எஃப்எம் ரெயின்போ 102.1 9:15 இனியராகும் இசைக்கும் இன்று இரவு 10 காலத்தை வென்ற பாடல்கள் அணிவகுக்கும் ஞாபகம் வருதே. இன்று வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். 9385461 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய விருப்ப பாடலை எங்களுக்கு அனுப்பலாம். இன்று இரவு 10 நமது முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் ரவிவாசரிய அகில பாரத சங்கீத சபா நிகழ்ச்சியில் விவேக் சோனார் அவர்களின் புல்லாங்குழல் இசையை கேட்கலாம். நமது அலைவரிசைகளில் தொடர்வது நியூஸ் அட் 9.
1: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ ஆம் சுபத்ரா ராமச்சந்திரன் வித் தி நியூஸ் அட் 9. Headlines. Prime Minister Narendra Modi holds delegation level talks with the Swedish side in Gothenburg to strengthen ties between the two countries. Prime Minister Modi says his visit to Netherlands added new momentum to bilateral ties. Congress leader V.D. Satheesan to be sworn in as new Chief Minister of Kerala tomorrow. 4 including an Indian worker, killed in largest Ukrainian drone attack on Moscow. IMD forecasts severe heat wave conditions over North India tomorrow. In badminton, India's Shreyansi Vali Shetty clinches silver medal in women's singles at Baoji China Masters. And in IPL cricket, Royal Challengers Bengaluru defeat Punjab Kings by 23 runs in Dharamshala. Prime Minister Narendra Modi arrived in Gothenburg, Sweden this evening on the third leg of his five-nation tour after concluding his visit to the Netherlands. During his two-day visit to Sweden, Mr. Modi is holding delegation-level talks with Swedish side and review the entire gamut of bilateral relations. The two sides are also expected to explore new avenues of cooperation in trade, green transition, artificial intelligence, emerging technologies, startups, resilient supply chains, defense, space, climate action, and people-to-people ties. Our correspondent covering Prime Minister Sweden's visit has filed this report.
2: Prime Minister Narendra Modi arrived today in Gothenburg, Sweden as part of the third leg of his five-nation visit. He was received at Gothenburg Landvetter Airport by Swedish Prime Minister Ulf Kristersson. In a special gesture, the Prime Minister's aircraft was escorted by Swedish Gripen fighter jets as it entered Swedish airspace. Upon arrival, Prime Minister Narendra Modi was accorded a ceremonial guard of honour at the airport. He received a very warm welcome from the Indian diaspora at the hotel. It may be noted the highlight of the visit will be the two prime ministers jointly addressing the European Roundtable for Industry along with President of the European Commission Ursula von der Leyen. The two prime ministers will also be addressing the roundtable with the top CEOs of European Union. Sakshi Singh, Akashvani News, Gothenburg, Sweden.
1: Before departing for Gothenburg, Dutch Prime Minister Rob Jetten

9:24. நேயர்களே, உங்களின் நினைவிற்கு நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் ஐடிஐ படிப்புகள் மற்றும் அதற்கான வேலை வாய்ப்புகள் பற்றி பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி மைய மண்டல பயிற்சி இணை இயக்குநர் பி பரமேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள் நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இனி ராகத்தில் இனிக்கும் அடுத்த பாடல் பிச்சைக்காரன் படத்திலிருந்து.

0: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். முதல் அலைவரிசை நேயர்களே, தொடர்ந்து நீங்கள் கேட்கலாம் அகில பாரத நாடகம் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியாக மண்ணின் மகள் நாடகம். எழுதியவர் விமலா ரமணி அவர்கள். பண்பலையில் தொடர்ந்து இசைக்கும் இனிய ராகம். முதல் அலைவரிசையில் இன்று இரவு 10 மணிக்கு ரவிவாசரியா அகில பாரத சங்கீத் சபா நிகழ்ச்சியில் விவேக் சோனார் அவர்களின் புல்லாங்குழல் இசையை கேட்கலாம்.
1: நேரம் 9:30.
2: ஆகாஷவாணி அகில பாரத நாடக வரிசையில் வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இன்று இடம்பெறுவது கோவை வானொலியின் படைப்பாக மண்ணின் மகள் நாடகம். எழுதியவர் விமலா ரமணி அவர்கள். இதில் பங்கேற்போர் ஏ மனோன்மணி, ஆர் பன்னீர்செல்வம், கே விஜயகுமார், ஆர் பத்மநாபன், கே உன்னிகிருஷ்ணன் மற்றும் பலர். நிகழ்ச்சி அமைப்பு எஸ் விஜயகுமார்.

0: லட்சுமி. வாங்க, குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். லட்சுமி குட்டி, ஆண்டாள் உன்னை பத்தி தான் இப்படி பாடியிருக்காங்க தெரியுமா? என்ன லட்சுமி இப்படி படுத்திருக்க? உன்னோட கண்ணு குட்டிக்கு பார்த்திட வேண்டாமா? எழுந்துருமா, எழுந்துரு, எழுந்திருக்கண்ணே.
1: அய்யோ, இது என்ன லட்சுமி வாயெல்லாம் ஒரே நுரையா இருக்கு? பூச்சி கீச்சி ஏதாவது கடிச்சிருக்குமா? அப்பா, அப்பா, அப்பா!
2: என்னதாயே, என்ன பண்ற, என்னாச்சு?
1: அப்பா இங்க பாருங்கப்பா, நம்ம லட்சுமிய பாருங்கப்பா, வாயெல்லாம் ஒரே நுரையா இருக்கு.
3: அரு கடவுளே, என்றாரு இந்த காலையில எந்த மாட்டு வைத்தியரும் வரமாட்டார். லட்சுமியால எழுந்து நடக்கவும் முடியாத போல தோணுது.
4: லட்சுமி,
3: யாரையாவது கூட்டிட்டு வர்றேன். கட்டப்பட்டிய கூட்டியாந்து லட்சுமிய மாட்டா ஸ்திரிக்கு எடுத்துட்டு போவோம்.
1: அப்பா,
3: மாணிக்கம், முனுசாமி, இவ்வளத்தால வாங்கட.
1: லட்சுமி,
3: வாங்க
1: லட்சுமி.
5: வாங்கம்மா, உங்க பேர் என்னம்மா?
1: நான் பூமிகா டாக்டர். லட்சுமியே நான் தான் வளர்க்கறேன். ரொம்ப நல்ல மாடு டாக்டர். நான் அத அம்மாவா நினைக்கிறேன். எங்க வீட்டு லட்சுமியா நினைக்கிறேன். என்னோட தாயா நினைக்கிறேன் டாக்டர்.
3: ஆமா டாக்டர், லட்சுமிக்கு தீனி போடாம பூமிகா சாப்பிடவே மாட்டா. லட்சுமி கண்ணு போட்ட நேரம் பூமிகா மாட்டு கொட்டாயில மணிக்கணக்கா அழுதுட்டு காத்திருந்தா.
5: இருங்க இருங்க இருங்க இருங்க, பதட்டப்படாதீங்க. உங்க மாடு, ஐ மீன் லட்சுமி, பிளாஸ்டிக் கழிவுகளை நிறைய தின்னு இருக்கு. உணவு குழாயில அந்த பிளாஸ்டிக் குப்பை, அப்புறம் அந்த பேப்பர் கப் எல்லாம் போய் அடைச்சிட்டு மூச்சு முட்டி. நான் நினைக்கிறேன் நீங்க மேய்ச்சலுக்கு விட்டு இருக்கப்போ அங்க கிடந்த பிளாஸ்டிக் குப்பை எல்லாம்
1: தின்னுட்டு.
5: ஐ எம் சாரி, உங்க லட்சுமி செத்து போச்சுமா?
1: டாக்டர்,
5: இந்தாங்க அது கழுத்துல கட்டியிருந்த சலங்கப்பட்டு.
1: லட்சுமி, லட்சுமி.

0: உள்ள வரலாங்களா?
1: அப்பா தோட்டத்துக்கு போயிருக்காரு. நீங்க உள்ள வாங்க.
0: அம்மாடி, எங்க வாசல்லையே துரத்திடுவீங்களோன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, பயப்படாதீங்க, நான் உங்க அப்பாவை பார்க்க வரல, உங்களை தான் பார்க்க வந்தேன்.
1: நீங்க யாருன்னு தெரியலையே.
0: ஏன், தெரிஞ்சாதான் உள்ள விடுவீங்களோ? சாரிங்க, நான் ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டு பேசுறேன். இல்ல, அன்னைக்கு வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ல நீங்க அழக அழக இருக்க, அப்பப்பா என் மனசுல சாரி என் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு.
1: ஓ, நீங்க அங்க இருந்தீங்களா?
0: எஸ், என் டைகருக்காக.
1: என்ன டைகரா, புலி வளர்க்கறீங்களா?
0: நோனோ, புலினா எனக்கு கிளி. சாரி, கிளி நான் சொன்னது என்னோட வளர்ப்பு நாய் டைகர். ஊசி போட வந்திருந்த உங்க லட்சுமியோட கதையெல்லாம் கேட்டேன்.
1: லட்சுமி, லட்சுமி.
0: பூமிகா, கடந்து போனத நினைச்சு குழம்பிட்டு இருக்கவே கூடாது. ஒரு பசு போன என்ன, உங்களால ஒரு கோசாலையே உருவாக்க முடியும். முதல்ல என்ன நான் அறிமுகப்படுத்திக்கிறேன், என் பேரு ஆகாஷ். இந்த ஊர் பேங்க்ல பிரான்ச் மேனேஜர். நாங்க விவசாய கடன் எல்லாம் தர்றோம்.
1: கடனா? நான் கேக்கலையே.
0: நீங்க கேக்கல, ஆனா நான் சாரி, நாங்க தர்றோம். நம்ம ஊர்ல சுற்றுச்சூழலை பத்தி விழிப்புணர்வு யாருக்குமே இல்ல. உங்களை மாதிரி விவரம் தெரிஞ்சவங்க படிச்சவங்க ஹெல்ப் பண்ணினா நிறைய சாதிக்க முடியும்.
2: பேங்க் தம்பியா? அட வாங்க தம்பி வாங்க. அன்னைக்கு மாதாஸ்திரியில தான் சந்திச்சோம்.
0: ஆமா.
2: என்ன தம்பி விசேஷம்?
0: எனக்கு பூமி வேணும்.
2: என்ன சொல்றீங்க தம்பி?
0: இப்படித்தான் சில சமயம் நான் உளறுவேன். மன்னிச்சுக்கோங்க பூமிகா, அதாவது உங்க மகளோட ஹெல்ப் வேணும்னு
2: சொன்னேன். தம்பி பொழுதுனிக்கு லட்சுமி நினைச்சு அழுதுகிட்டே இருக்குது.
0: ஐயோ,
2: விவசாயம் படிச்ச பொண்ணு படிப்ப பாதியிலேயே நிறுத்தி போட்டு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு வந்ததுதான். என்ற சம்சாரம் இறந்த பிறகு நான் தனியே இருக்கேன்னு எனக்கா இங்கேயே தங்கிடுச்சு.
0: சரி,
2: அவளோட பொழுதுபோக்கு லட்சுமி தான். லட்சுமிய நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே இருக்குது. அதுவும் தனியாத்தான் தவிக்குது.
0: ஒரு துணை போனா இன்னொரு துணை வராமலா போகும். அதாவது மனசு வேறு வழியில திருப்பணும்னு நான் சொன்னேன். இந்தாங்க விளம்பர போஸ்டர். அந்த விளம்பர வாசகங்கள் பிரசுரங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்க.
2: எட போடணுமா தம்பி?
1: அப்பா, கொஞ்சம் அவரு பேச விடுங்க. நீங்க சொல்லுங்க சார்.
0: மேடம், இந்த சாறு நீரு மோர் இதெல்லாம் வேண்டாம், சும்மா ஆகாஷ்னு கூப்பிடுங்க.
1: இந்த மேடம் எல்லாம் வேண்டாம், பூமிகானே கூப்பிடுங்க.
2: ஆடாடா, என்ன மணி இது? ஐயாவா பேசோடு, நீங்க சொல்லுங்க தம்பி.
0: சரிங்க ஐயா, ஜனங்க கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். நாங்க சொல்றதை விட உங்களை மாதிரி படிச்சவங்க விவரமானவங்க சொன்னா நல்லா கேப்பாங்க. குப்பைய குப்பை தொட்டியில போடுங்கன்னு நாங்க சொன்னா எங்க கிட்ட சண்டைக்கு வர்றாங்க. மரத்தை வெட்டாதீங்கன்னு சொன்னா அது பங்காளி சண்டையாவே மாறிடுது. அதனால உங்களை மாதிரி பெண்கள், அதுவும் உங்களை மாதிரி அழகான பெண்கள் சொன்னா நல்லாவே கேட்டுக்குவாங்க. மண்பறித்து உண்ணுன்னு சொன்னாங்க, ஆனா மணல் கொள்ளையே நடக்குது. வாழ்வாதாரமான ஏரிகளையும் குளத்தையும் மறைச்சு வீடு கட்டுறாங்க. மரங்களை வெட்டுறதால பருவமழை போயிட்டு போகுது. மழைநீர் சேமிப்பு இதெல்லாம் மண்ணோட நீர்வளத்தை அதிகரிக்கும்.
2: ஆமா தம்பி, நீங்க சொல்றது எல்லாம் ரொம்ப சரி. முந்தி ரோட்ல நடக்கும்போது ரெண்டு பக்கம் பெரிய பெரிய மரங்க பச்சை பசேல் இருக்கு, நிழல் தரு. இப்ப எல்லாம் ஒரே பொட்டக்காடு ஆகி போச்சு. ஒரு மழை பெய்யலனா உடனே அந்த இடத்துல அடுக்கு வீடு கட்டிடுறாங்க. மஞ்ச பைய காணாமலே போச்சு. இப்போ எல்லாத்துக்குமே பிளாஸ்டிக், அதுலதான் சாப்பிடுறோம்.

0: அந்த கப்புலதான் குடிக்கிறான். என்ன என்ன வேஷம் இருக்கோ ஆருக்கு தெரியும்.
1: உண்மைதானுங்க ஐயா, பூமி திருத்தி உண்ணுன்னு சொன்னாங்க. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னாங்க. ஆனா அந்த நீரையும் நிலத்தையும் நாம உறிஞ்சுகிட்டா நிலம் எப்படி வளமாகும்? மண்மகள் அதனால்தான் மலடாய் போயிட்டான். வானம் பொய்ப்பின் பூமி தரிசாகும். மனித மனம் பொய்த்து போனா சமூகமே நாசமா போகாதா? இந்தாங்க பேப்பர் கட்டிங்.
2: ஆமா, இந்த பிரச்சார நோட்டீஸ் எல்லாம் எதுக்காக?
1: இதுல சின்ன சின்ன கவிதைகள் எல்லாம் இருக்கு. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வுக்காக நாம கூட்டம் எல்லாம் போடலாம். அதுல நீங்க பேசுங்க. அப்போ இந்த கவிதைகளை எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. சம்மதம் தானே?
2: என்ன கேட்டீங்க?
1: சம்மதமான்னு கேட்டேன். அதாவது இந்த வேலைக்கு வர சம்மதமான்னு கேட்டேன், அவ்வளவுதான்.
0: நீ கவலைப்படாதீங்க தம்பி, நான் அம்மனியை சம்மதிக்க வைக்கிறேன்.
1: சரிங்க ஐயா.

0: மரமே, நீ உன் பசுமையை இழந்தாய். உன் ஈர நரம்புகளில் ஈரமில்லை என்று சோர்ந்து விடாதே. என் குருதியை உனக்கு இரையாக்குவேன். வாழ தகுதியிலே என்று சோர்ந்து விடாதே. உன்னை தாங்க நான் என்கிற மண்மகள் இருக்கிறேன். நீ கீழே விழ உதித்தவன் இல்லை. உன்னை அழிக்க விரும்பும் மனிதர்கள் உன் காலடியில் ஒரு நாள் விழுவார்கள். நம்மை உறிஞ்சும் மனிதர்கள் நம்மிடமே மரணிப்பார்கள். அதற்குள் அவர்கள் விழித்துக் கொள்ளட்டும். ஆஹா, எவ்வளவு அற்புதமான அழகான கவிதை! மண்ணிடம் மரம் சொல்வது போன்ற ஒரு கவிதை இது. அந்த மண்மகள் நான் தான், நான் தான்.
1: ஹலோ பூமி.
0: எஸ், பூமி ஹியர்.
1: குட் மார்னிங் பூமி.
0: சொல்லுங்க சார்.
1: உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, இந்த சாறு நீரு மோர் எல்லாம் வேண்டான்னு. சும்மா ஆகாஷ்னே கூப்பிடு. இனிமே நான் உன்னை பூமின்னு தான் கூப்பிட போறேன். இந்த மண்ணோட மகளே நீதான்.
0: களிமண்ணா கரிசல் மண்ணா?
1: நெரிசல் மண் போகட்டும். இப்படி கொஞ்சம் வாக் போயிட்டே பேசலாமா?
0: ஓகே ஓகே. அம்மா, என்ன விசேஷம்? ரொம்ப குஷியா இருக்கீங்க
1: பூமி. எல்லா மீட்டிங்லயும் உன்னை பத்தி தான் பேசுறாங்க. சாரி, உங்களை பத்தி தான் பேசுறாங்க.
0: பரவாயில்ல பரவாயில்ல, உரிமையிலேயே கூப்பிடலாம். அது என்ன பேச்சு?
1: நீ ஏரியா ஏரியாவா போயே பிரசுரங்கள் இஷ்யூ பண்றியா? அடிக்கடி பெண்கள் கூட்டம் போட்டு வாழ்வாதாரம், பிளாஸ்டிக் ஒழிப்பு, இத பத்தி எல்லாம் பேசி ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துறியா? தேங்க்யூ பூமி.
0: நீங்க தானே சொன்னீங்க?
1: ஆமா, நான் என்ன சொன்னாலும் கேப்பியா?
0: என்ன சார், இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்கீங்க போல இருக்கு.
1: ஒரு ஒற்றுமையை பாத்தியா பூமி? என்னோட பேரு ஆகாஷ், உன்னோட பேரு பூமி.
0: அதனால என்ன,
1: ரெண்டும் இணைய வாய்ப்பு இருக்கா?
0: இல்லவே இல்ல.
1: ரெண்டும்
0: ரொம்ப தள்ளிதான் இருக்கு. தொடுவானத்துல பார்த்தா இணைச்ச மாதிரி தெரியும், ஆனா கிட்ட போக போக தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கும்.
1: அடட, உனக்கு பாசிட்டிவ் தாட்ஸே வராதா? ஆகாயத்திலிருந்து பொழியற மழைதான் பூமியோட தாகத்தையே தணிக்குது. தன்னோட தண்ணீர் கரங்களால ஆகாயம் பூமிய தழுவுது, அது தெரியுமா?
0: தெரியும் தெரியும். பேசாம நீங்க இந்த வேலையை விட்டுட்டு கவிதை எழுத போங்க.
1: கவிதை எழுதுனா காதல் வருமா?
0: கழுதை வரும்.
1: சரி, நீ வாய.
0: என்னது, நாதா?

0: மாமாய்
1: யாரு
0: எப்படி இருக்கீங்க?
1: முருகேசனா. அது எப்ப வந்த?
2: என்ன கேக்குறாரு இவரு? ஜெயில இருந்து எப்ப வந்தேன்னு கேக்குறாரா? அது மாமாவுக்கு தெரியாதுல்ல.
1: என்னப்பா பேசாம இருக்கிற? திடீர் திடீர்னு வர்ற, அப்புறம் காணாம போயிடுற, அப்படி என்னதான் வேலை பாக்குற?
0: மாமா உங்களுக்கு அது புரியாது மாமா, இது பிசினஸ் பிசினஸ். திடீர்னு துபாய் கூப்பிடுவாங்க, அப்புறம் பெங்களூரு, அப்புறம் மெட்ராஸ், இப்படி ஏக பிஸி மாமா. நானு அது பில்டர் வேலைன்னா சும்மாங்களா?
1: பில்டர் ஊடு கட்டுறது தானே முருகேசே.

0: ஏரி குளம் இதுல எல்லாம் ஊட்ட கட்டிக்கிறாத அஸ்திவாரம் இறங்கி போகுது ஆம்புடுக அத்தனை பேர் சாகோடு.
1: தெரியுமாமா, எல்லாம் பர்மிஷன் வாங்கி கொடுத்து தான் கட்டுறோம். சரி சரி, போன மாசம் துபாயில இருந்து திரும்பின, அங்க ஒரு பெரிய டீல் மாமா.
0: அது என்ன டீலோ ரீலோ?
1: ஆமா, பூமி எங்க?
0: அத ஏன் கேக்குறேன், இப்ப எல்லாம் அம்மனி ரொம்ப பிஸி.
1: நானும் அது சொல்லத்தான் வந்த மாமா. நான் பூமிக்கு முறப்பையன்னு சொல்லி வைங்க மாமா.
0: முறப்பையனா முறப்பையனா பூமி தெரியும்.
1: உங்களுக்கு தெரியாதது இப்ப சொல்ற மாமா, கேட்டுக்குங்க. பூமி இந்த வீடு வீடா போய் ஏதோ நோட்டீஸ் எல்லாம் குடுக்கறாளாமா, நாடகம் போடுறாளாமா, இந்த ஊரை கூட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்துறாளாமா?
0: தெரியும் தம்பி, அந்த பேங்க் தம்பி.
1: அதான் அதான், அந்த பேங்க் தம்பியோட தான் ஊர் சுத்துறாளாமா. பைக்ல, ஆத்தோரத்துல, இந்த மரத்தடியில, இந்த பஸ் ஸ்டாண்ட்ல சந்திக்கிறாங்களாமா.
0: என்ன முன்பு சொல்ற, அவங்க ரெண்டு பேரும் ஏதோ விழிப்புணர்வு?
1: ஐயோ மாமா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க ஒரு வெள்ளச்சோளம், எல்லாத்தையும் நம்பிடுவீங்க. விழிப்புணர்வு இல்லது, இது காதல் உணர்வு. பூமிகாவ எனக்கு தரேன்னு அத்தை சொல்லி இருக்காங்க. அவங்க சாகும் போது என் கைய புடிச்சு சத்தியம் வேற செஞ்சிருக்காங்க.
0: உங்க அத்தை என்கிட்ட எதுவுமே சொல்லியே தாம்சன் வியாதிய குணமாக்க முடியாம செத்து போனா.
1: மாமா, அது தாம்சன் வியாதி இல்ல, அது வில்சன் வியாதி. அதாவது லிவர் கெட்டு போச்சு, அது குணப்படுத்த முடியல.
0: உண்மைதான், வியாதி முத்தி போனா ஜாஸ்தியானா குணப்படுத்த முடியாது. இங்க மண்ணு கெட்டு போச்சு, மரம் பட்டு போச்சு, மனசு மாட்டு போச்சு.
1: சரி சரி, அதை விடுங்க மாமா, நான் சொல்றத கேளுங்க. அடுத்த தடவை நான் வரும்போது இந்த வீட்டு மாப்பிள்ளையா தான் வருவேன். இப்ப நான் கிளம்புறேன் மாமா.
0: இது என்ன எனக்கு புது செய்தி? இந்த முருகேசன் சொல்றது நெசந்தானா? பூமியாக்கு ஒரு துணை வேணும். லட்சுமி இறந்ததுல இருந்து பூமி அழுதுகிட்டே இருந்தா, இப்பதான் கொஞ்ச நாளா தேறிட்டு வர்றா. காலியா இருக்கிற மாட்டு கொட்டாய பார்த்தா கஷ்டமா தான் இருக்குது, ரொம்ப அழுகாட்சியா வருது. அதனாலதான் மாட்டு புரோக்கர்கிட்ட சொல்லி சந்தையில ஒரு நல்ல சுழி மாடா பார்த்து வாங்கிட்டு வர சொல்லி இருக்கிற. முருகேசு பத்தி பூமி கிட்ட என்னன்னு சொல்றது, எப்படி சொல்றது?

0: இந்த ராத்திரி நேரத்துல இந்த மழையில மாட்டிக்கிட்டனே. பஸ்ஸும் வர மாதிரி தெரியல. ஐயோ, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது ஒண்ணுமே தெரியலே.
1: பூமி, ஏன் இப்படி தனியா நின்றுட்டு இருக்க? கூட யாருமே இல்லையே, என்ன ஆச்சு?
0: ஒண்ணு இல்ல, இந்த ஏப்ரல் 22ஆம் தேதி உலக பூமி தினம் வருது இல்ல, அதுக்கு என்ன பண்றது, எப்படி செலிப்ரேட் பண்றதுன்னு நாங்கெல்லாம் பிளான் போட்டு இருந்தோம்.
1: சரி,
0: ரொம்ப பெருசா கிராண்டா கொண்டாடலாம்னு பேசிட்டு இருந்தோம். அப்படியே பேசி பேசி நேரம் ஆயிடுச்சு. என் கூட வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. நான் சிஸ்டத்துல சில இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும்னு பாத்துக்கிட்டு இருந்தனா நேரம் போனதே தெரியல. இப்ப இப்படி மழையில மாட்டிக்கிட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல. பஸ்ஸும் வர மாதிரி தெரியல. நல்லவேளை நீங்க வந்தீங்க.
1: இப்படி பைக்ல உட்காரு, உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டு வர்றேன்.
0: இல்ல, மழை விட்டதும் நானே போய்க்கிறேன். இல்ல, வர வர எங்க அப்பா கூட ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாரு. என்ன வெளியில போக வேண்டாம்னு சொல்றாரு.
1: பரவாயில்ல, சரி சரி வா.
0: சரி சரி, தள்ளி உட்காருங்க. எனக்கு பைக்ல உட்கார இடம் வேண்டாமா?
1: இப்படி பைக்லயே வச்சு அப்படியே உன்னை கடத்திக்கிட்டு போட்டுமா?
0: பெட்ரோல் இருக்கா?
1: ஏன் பாதிரி விட்டுட்டு போயிடுவனும் பயமா இருக்கா? நான் சொன்ன சொல் மாறாதவன், பெரிய கொடைவள்ளல்.
0: இந்த மழையில கொடைவள்ளலா இருக்க வேண்டாம், குடை கொடுத்த குடைவள்ளலா இருங்க, அது போதும்.
1: இந்த மழைய பார்த்தா உனக்கு என்ன தோணுது?
0: எனக்கு வீட்டுக்கு சீக்கிரம் போகணும்னு தோணுது.
1: எனக்கு மழையிலேயே நனையணும்னு தோணுது.
0: வர வர நீங்க ரொம்ப சினிமா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க.

0: இன்னும் பூமிக்கா ஊடு திரும்பல. எம்பிட்டு நேரம் ஆயி போச்சு, சொன்ன பேச்ச கேக்கறது இல்ல. பிரச்சாரம் வேணாம், மல்லாங்கட்டியும் வேணாம், எத்தனை வாட்டி நான் சொல்லிட்டேன். பூமியே ஆகாசம்னு என்னமோ சொல்றாங்க, ஏதோ பூமி நாளா. அது முடியற வர கொஞ்ச நாள் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றா. இப்ப என்னடானா, இம்புட்டு நேரம் ஆயி போச்சு, இன்னும் ஆளவே காணோம். வந்துட்டா இப்பவே கண்டிஷனா பேசி போடணும், வீட்லயே உட்கார வைக்கணும். இந்த அவனி அட, அது என்றாது, போலீஸ் வந்து நிக்குது, இவங்க அங்க வந்தாங்க.
1: ஐயா, உங்க பொண்ணு பேரு பூமிகா தானே?
0: ஆமா. என்னாச்சுங்க பூமிகா என்ற புள்ளத?
1: கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் போகணும், வரீங்களா?
0: ஐயோ, என்ற பூமிக்கு என்னாச்சு? ஐயா சொல்லுங்க, சொல்லுங்க ஐயா.
1: ஐயா சீக்கிரம் கிளம்புங்க, வாசல்ல ஜீப் நின்னுட்டு இருக்கு, ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். ஒரு சின்ன ஆக்சிடென்ட்.
0: என்ன பூமியை காப்பாத்து, என்ன பூமியை காப்பாத்து. பூமி கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இப்ப போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்திருக்கீங்களா ஐயா? என்ற பூமிக்கு என்னாச்சு இன்ஸ்பெக்டர் ஐயா?
2: பெரியவரே பதட்டப்படாதீங்க, உங்க பூமிக்கு ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சுன்னு தெரியுங்களா? அவங்க பத்திரமா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, டாக்டர் நர்ஸ் எல்லாம் பக்கத்திலே இருந்து பாத்துக்கிறாங்க, கவலைப்படாதீங்க. எங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் வேணும், அதுக்கு தான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னேன். என்கொயரி முடிஞ்சதும் நானே உங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல டிராப் பண்றேன், சரியா? இத பாத்தீங்களா?
0: என்னையா இது, நான் பிள்ளைய காணவனு தவிச்சிட்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு அருது செயல காட்டி கேள்வி கேக்குறீங்களே, இது நல்லா இருக்குதா?
2: இத நல்லா பாருங்க, இந்த செயினை அடையாளம் தெரியுதான்னு சொல்லுங்க.
0: இது நான் மகேஷ்க்கு தந்த செயின் இல்ல.
2: மகேஷா?
0: இது மகேஷ்க்கு அவன் கல்யாணத்துக்கு நான் கொடுத்த செயின், இது பரிசாத்தா இது கொடுத்த, இது எப்படிங்க?
2: மகேஷ் யாருங்க?
0: என் வீட்டுல தோட்ட வேலை பார்த்த பைய, நல்ல மாதிரி 3 வருஷமா இருந்தா.
2: இப்ப அவன் எங்க போயிட்டான்?
0: அவனுக்கு கல்யாணம் ஆனதுனால உருவி கிராமத்துக்கு போறன்னு 1 மாசம் லீவ் வேணும்னு கேட்டேன், கொடுத்து அனுப்புன, அவன் வரவே இல்ல. சரி, தன் கிராமத்திலேயே தங்கிட்டான்னு விட்டுட்டேன், அப்படியே போச்சு.
2: நீங்க தேடுனாலும் கிடைச்சிருக்க மாட்டார்.
0: ஏன், பொஞ்சாதி கூடவே போயிட்டானா?
2: இல்ல, அவனை கொண்டுட்டாங்க.
0: அடிய ஆத்தி.
2: உங்களுக்கு முருகேசங்கிற பத்தி தெரியுமா?
0: ஐயோ, அந்த பையனா?
2: முருகேசன் உங்க மருமகனா?
0: ஏதோ தோர் சொந்த மாமா மாமான்னு கூப்பிடுவேன், திடீர்னு ஒரு நாள் வருவேன், திடீர்னு காணாம போயிருவேன். என்னாச்சுங்க?
2: அதோ பாருங்க, லாக்கப்ல தெரியுதா?
0: இவன் எங்க இங்க வந்த முருகேஷ?
2: இவன் தான் உங்க வீட்டு வேலைக்காரன கொன்னவன். இவன் தான் பூமியையும் அந்த ஆபீசரையும் பைக்ல போறப்ப பாதி வழியிலேயே ஆக்சிடென்ட் பண்ணி இந்த ஆபீசர் தலையில அடிச்சு தாக்குனவன். இவன் பேரு ஏற்கனவே எங்க லிஸ்ட்ல இருக்கு. முருகேசா, உங்க மாமா கிட்ட சொல்லு.
3: என்ன மன்னிச்சிடுங்க மாமா, நான் தான் எல்லாமே செஞ்சேன். நீங்க செயின் கொடுத்து தெரிஞ்சுச்சு, அத மகேஷ் கிட்ட இருந்து நான் தான் புடுங்கின, சண்டை வந்துச்சு, நான் போட்ட போடல, அவன் செத்து போயிட்டான், செயின் எடுத்துக்கிட்டு தலைமரம் ஆயிட்டேன். பாதுகாப்பா இடம் தேடி வந்தப்பதான் இங்க உங்க வீட்டுல நான் பூமியை பார்த்தேன்.
0: அட பாவி, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே, உன்னை நம்பணும் பாரு, என்ன செருப்பாலேயே அடிக்கோடு.
2: போலீஸ் நைட் ரோந்து அந்த பக்கமா வந்திருக்கு, இந்த போலீஸ் வண்டியை பார்த்து பயந்து ஓடி போயிருக்கான். அப்படி ஓடும் போது இந்த செயின் ஏதோ ஒரு மரத்துல மாட்டி அருந்து கீழே விழுந்திருக்கு. இவன் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு பெரியவரே, கலப்பட உரங்களை எல்லாம் வாங்கி அதுல மேலும் கலப்படம் செஞ்சு நிறைய விலை வச்சு 7 விவசாயிகளை ஏமாத்தி வித்துருக்கான். அதுக்காக குத்தகைக்கு ஒரு இடம் வாங்கி டெம்பரரியா கோடவுன் போட்டு இருக்கான். அந்த லீஸ் முடிஞ்சதும் வேற ஊருக்கு மாறிடுவான். நான் நினைக்கிறேன் உங்க வீட்டு தோட்டக்கார மகேச கூட கொலை செஞ்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல அவன் புதைச்சு வச்சிருக்கலாம் நினைக்கிறேன். இப்ப தானே பிடிபட்டு இருக்கான், இனிமே எல்லாம் ஒவ்வொன்னா வெளியே வரும்.
0: அட பாவி பயலே,

0: തായ്മണ്ണ് നാശമാക്കി മോശക്കാര പെത്തതായിയ വിഷം വെച്ച് കൊള്ളപ്പാത്തിയാടാ. இந்த மண்ணில் விளையிற அரிசியை தாண்டா நாம சாப்பிடுறோம். இந்த மண்ணு தர்ற தண்ணியை தாண்டா குடிக்கிறோம். நமக்கு சோறும் தண்ணியை தர்ற தாய் இந்த பூமாதேவி. இந்த மண்ணையும் தண்ணியும் நாசமாக்கிட்டா யாருமே உசுரோட இருக்க முடியாது. இந்த மண்ணு தான் நமக்கு தாய். இந்த மண்ணோட வளமை வெதநெல்லு மாதிரி, அத பத்திரமா காவந்து பண்ணணும். அப்பத்தான் நம்ம அடுத்த தலைமுறை சோர்ந்திக்க முடியும். அத மாசுபடுத்திட்டியா பாதி உன்ன என் சொந்தக்காரன் சொல்லிக்கவே வெக்கமா இருக்குது. நீ கொன்னது என்ற மகேசம் மட்டும் இல்ல, நீ கொன்னது என்ற தாய. பெற்ற தாய கொண்ட மகனுக்கு மன்னிப்பே கிடையாது, போயிடலாம்.
1: முருகேசுக்கு நிச்சயமா ஜெயில். வெளிய அவன் அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது. கவலைப்படாதீங்க பெரியவரே. எஸ் இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். என்ன பூமிய கண்முழிச்சிட்டாங்களா? இதோ இப்பவே வர்றோம்.
0: பூமியா சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு வாமா, மாப்பிள்ள வீட்டுக்காரங்கெல்லாம் வரப்போறாங்களோ, நேரமாச்சே.
2: எங்கிட்ட கேக்காம ஏப்பா இப்படி பண்றீங்க? ஆகாஷ் ஐசியூல இருக்காருன்னு தெரிஞ்சு நான் எத்தனை போன் பண்ணேன், அவரு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அவரோட ஆபீஸுக்கு போன் பண்ணா லாங் லீவ்ல போயிருக்காருன்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கு நடுவுல இந்த அப்பா வேற கல்யாண ஏற்பாடு எல்லாம் பண்றாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இல்ல எங்கேயாவது ஓடி போறதான்னு தெரியல.
3: ஐயா பசுமாடு கேட்டீங்கல்ல, சண்டையில வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்ல மாடு, சுழிகிளி எதுவும் இல்ல. இனிமேதான் முதலீட்டே போடணும்.
0: நல்ல நேரம் தியா, லட்சுமி பசுவே வந்த மாதிரி இருக்குது.
3: ஆமாங்க ஐயா, லட்சுமி இறந்தப்போ அது ஓட்ட கிடையாது வித்து போட்டீங்க. அந்த கண்ணுதான் இது.
0: என்ன என்ற லட்சுமியோட கண் குட்டியாது? வாமா சின்ன லட்சுமி.
2: அப்பா அப்பா, லட்சுமியா லட்சுமியா, லட்சுமி வந்தாச்சு. இருங்கப்பா இருங்க. அப்பா இந்தாங்க, நம்ம லட்சுமியோட கழுத்துல கட்டி இருந்த சலங்க பெல்ட். அப்பாப்பா இந்த பெல்ட அந்த சின்ன லட்சுமிக்கு போடுங்கப்பா, போடுங்கப்பா. அப்பா இந்த சின்ன லட்சுமிய நான் மாட்டு குட்டையில கட்டிட்டு வரேன். காணாம போனவங்க கிடைச்சா எத்தனை சந்தோஷமா இருக்கு.
4: ஆஹா, நான் கூட காணாம போனவன் தான். திரும்பி வந்த எனக்கு எதுவுமே கிடையாதா பூமி?
2: ஆகாஷ் நீங்களா?
4: ஆமா
2: நீங்க எப்படி?
0: ஆமா தாயி, நான் ஆகாஷ் தம்பிய பாக்க ஆஸ்பத்திரிக்கு போனா அப்பா இவங்களோட அப்பாவும் அம்மாவும் வந்திருந்தாங்க. தம்பி தான் சொல்லுச்சு.
5: என்ன சொன்னாருப்பா?
4: ஆமா பூமி, இப்ப எனக்கு ஒரு வாரம் பத்து நாள் ரெஸ்ட் வேணும்னு டாக்டர் சொன்னாங்க. நான் என் பேரண்ட்ஸோட ஊருக்கு போறேன். என்ன பத்தி இப்ப எதுவுமே பூமியாவுக்கு நீங்க சொல்ல வேண்டாம். நீங்க கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் பாருங்க. நான் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு பொண்ணு பார்க்க வரேன் அப்படின்னு மாமாட்ட நான் தான் சொன்னேன்.
0: அதனாலதான் சொல்லுல. என்ன பண்றது, வருங்கால மாப்பிள சொல்லிட்டாரோ.
4: நான் கிடைச்ச மகிழ்ச்சிய அந்த நேரத்தை எப்படி நீ ரியாக்ட் பண்றேன்னு பாக்க ஒரு ஆசைதான். அதான் மாமா கிட்ட அப்படி சொன்னேன்.
5: ஆஹா, இப்படியா கூட்டு சதி திட்டம் தீட்டுவீங்க? இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா?
4: தெரியுமே, ஆயுள் தண்டனை தான், வேற என்ன? ஏத்துக்க தயாரா இருக்க. என் பேரண்ட்ஸ் கார்ல காத்துட்டு இருக்காங்க, கூட்டிட்டு வரட்டுமா?
5: இருங்க இருங்க, நான் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வரேன்.
4: இந்த பூமி தினத்தை நாம தம்பதிகளாவே கொண்டாடுவோம். நீ தான் இந்த மண்ணோட மகள். என்னுடைய அச்சனை பூக்கள் அத்தனையும் உனக்குத்தான். என் முதல் மரியாதையும் உனக்குத்தான்.
5: உங்களுக்கு தெரியுமா
4: என்னது?
5: என்னோட சின்ன லட்சுமி வந்துட்டா.
4: அது மட்டுமா? இனிமே வரிசைய பாரு, சின்ன ஆகாஷ் சின்ன பூமியா எல்லாம் வரப்போறாங்க.
5: நீங்க
6: அகில பாரத நாடக வரிசையில் வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் நேயர்கள் இதுவரை கேட்டது மண்ணின் மகள் நாடகம்.

0: எழுதியவர் விமலா ரமணி அவர்கள். இதில் பங்கேற்றோர் பூமிகாவாக ஏ மனோன்மணி, ஆகாஷாக ஆர் பன்னீர்செல்வம், அப்பா செங்கோடனாக என் விஜயகுமார், இன்ஸ்பெக்டராக ஆர் பத்மநாபன், முருகேசனாக என் உன்னிகிருஷ்ணன், இவர்களுடன் பொன் ரமேஷ்குமார், எஸ் ஏ ஆனந்தா ஆகியோர். அமைப்பில் உதவி தேவகி ஸ்ரீனிவாசன். நிகழ்ச்சி அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயமுத்தூர் வானொலி நிலையம்.
1: இந்நிகழ்ச்சி நமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து ஒலிபரப்பானது.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேரம் 11 மணி. திருச்சி வானொலியின் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை அதிகாலை 5:45 நிகழ்ச்சிகள் தொடங்கும். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1